5:43 நிமிடம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து அழகோடு அருள் கொஞ்சம் எனும் பாடலை கேட்கலாம். சூளமங்கலம் சகோதரிகள் குரலின்.

நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும் டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு

ஏழு கிலோ ஹெர்ட்ஸிலும் ரெயின்போ பண்பலை 102.1 இன்றைய நமது ஒலிபரப்பு இனிதை தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 7ஆம் தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி மாதம் 14ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இனி கேட்கலாம் சிந்து மந்தாரி ராகத்தில் அமைந்த மங்கள இசை.

0: இதுவரை சிந்துமந்தாரி ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டோம். இனி
1: குறளமுதம்
2: நீத்தார் பெருமை மூன்றாம் அதிகாரம் ஏழாவது குறட்பா.

சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்னும் ஐந்தின் வகைகளையும் அறிய வல்லவனது அறிவினிடத்தில் இவ்வுலகின் இயல்பு உள்ளது.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் இனிய அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகளாய் இன்று முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை இடம்பெறும் தொடர்ந்து மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரலாக ஒலிக்கும் மீண்டும் மனதின் குரல் இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்

காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் புலவர் உதயை மு வீரையன் அவர்கள். 6:15 தெய்வீக கீதங்களின் சங்கமமாய் ஆனந்த ராகம். 6:35 வணிக வேளாண்மை, தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். காலை 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். ஏழு மணிக்கு மலரும் காலை மலர், இதில் வாமா மின்னலு. அறிவியல் தகவல்களை தாங்கி வரும் சேவை செய்திகள். புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜி செந்தில்குமார் அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8:00 மனம் விரும்பும் பாடல்களோடு இதய ராகம். 8:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல், பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதய ராகம் தொடரும். காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இன்று காலை 9:00 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல், பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு, குழந்தைகளின் குதூகல பங்கேற்பில். 10:00 போடு ஆட்டம் போடு. 10:30 களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியில் காடும் உயிரும். சூழலியலாளர் ஏ சண்முகானந்தம் அவர்கள் ஆற்றிய உரையிலிருந்து சில பகுதிகள் கேட்கலாம். பகல் 12:10 சூரியகாந்தி நிகழ்ச்சியில் கொல்லி நாடகம் கேட்கலாம். எழுதியவர் பட்டுக்கோட்டை ராஜா அவர்கள். தொடர்ந்து சிற்பி சோமு அவர்கள் எழுதிய ஒரே ஒரு பொய் நாடகம் இடம்பெறும். 12:50 பாப்கார்னர், 1:00 மதுர கீதம், 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் வளம் தரும் வம்பன் பயிறு வகை பயிர்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை வம்பன் வேளாண்மை கல்வி நிலைய உதவி பயிற்றுநர் டாக்டர் பி ராதாகிருஷ்ணன் அவர்கள். 2:30 செய்தி மலர். 3:00 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல், பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இசைத்தூரல். 4:00 வண்ணக்கோலங்கள் வழங்குவோர் வசந்தன் கோ. 4:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல், பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள். இடைக்கால கீதங்களோடு இதமாய் வரும் பொன் மாலை 5:00, 6:00 ஆரவாரம், 6:15 நலம் தரும் யோகா, யோகா பயிற்றுநர் பி பிரியதர்ஷினி அவர்கள் தரும் தகவல்களுடன். 6:30 மாநில செய்திகள். மாலை 6:40 திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடைபெறும் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை அஞ்சல் செய்ய கேட்கலாம். நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நியூஸ் ஆன் ஆர் செயலியில் கேட்டு ரசிக்கலாம். கிரிக்கெட் வர்ணனைக்கு இடையே இரவு 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திமடல், 7:15 தமிழில் செய்திகள், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். இனி முதல் அலைவரிசையில் பண்பலை நிகழ்ச்சிகளுக்கிடையே காலை 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, 9:00 இசைப்பெட்டகம், சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் பாடியுள்ள பாட்டு, உடன் பாடுகிறார் டாக்டர் டி லோகநாத சர்மா அவர்கள், நேத்தி ஸ்ரீராம சர்மா வயலின், எல்ல வெங்கடேஸ்வர ராவ் மிருதங்கம். காலை 10:45 லாச ராமாமிர்தம் அவர்கள் எழுதிய ரயில் சிறுகதை கேட்கலாம். 3:00 விடுமுறை விருப்பம் நேர்களின் கலந்துரையாடல். மாலை 4:00 தப்பி ஓடாதே தங்கமே நாடகம் கேட்கலாம். எழுதியவர் கோபு பாபு அவர்கள், அமைப்பு கே பவானி எம் ரமேஷ் ஆகியோர். இதுவரை நாம் கேட்டது திருச்சிராப்பள்ளி வானொலியின் இனிய அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சி குறிப்புகள்.

0: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மேனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்கும் என்று மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜின் உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று இறுதிச் சடங்கு நடைபெறவுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவானது. பாகிஸ்தானின் கராச்சியில் அந்நாட்டு ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. மாநிலங்களுக்கு இடையேயான தேசிய சீனியர் தடகள சாம்பியன் போட்டியில் கேரளாவின் ஆன்சி சோஜன் தங்கப்பதக்கம் வென்றார். உலகக்கோப்பை படகு போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் உஜ்வால் குமார் சிங் இணை தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: காவிரியின் வானம் பாடி இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு ஒலிக்கிறது பாரதி பண்.

0: நாலடியார் விளக்கம் தருகிறது. இந்த உலகத்து இன்பம் தருகிறது, பிறருக்கு தருவதால் குறையாதது, கற்பதால் தாங்கள் அறிவால் விளக்கம் பெறுகிறார்கள், தாம் இருக்கும் வரை கற்ற கல்வி அழியாதது, அதனால் எந்த உலகமாக இருந்தாலும் கல்வியைப் போல அறியாமையை போக்கும் மருந்து வேறு கிடையாது. இம்மை பயக்குமால் ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமால் தாமுளரா கேடின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணேம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து என்று நாலடியார் பாடுகிறது. எல்லா செல்வங்களும் கொடுக்க கொடுக்க குறையும் தன்மையுடையது, ஆனால் கல்வி செல்வம் கொடுக்க கொடுக்க வளரும் தன்மையுடையது என்று கூறுகிறார்கள். இது வியப்பாக இல்லையா? ஆசையே துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்றார் புத்தர். அறியாமையே துன்பத்தின் ஆணிவேர் என்றார் அறிஞர் பிளேட்டோ. அறியாமையை அறிவதே அறிவின் ஆரம்பம். அந்த அறிவுக்கு அடிப்படையே கல்வியாகும். அதனால்தான் பாரதியார் கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாரங்கும் வீசும் தமிழ்நாடு என்று பாடினார். ஒரு காலத்தில் உலக நாகரிகத்தின் ஒளிவிளக்காக திகழ்ந்தது கிரேக்க நாடு. முதலில் அறிவொளியை பாய்ச்சிய சாக்ரடீஸ், அடுத்து பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் என்னும் தத்துவ மேதைகளை கொண்ட நாடு அது. அவர்களுக்கு பிறகு கிரேக்க நாடு பின்தங்கி போனது. வாழ்வும் தாழ்வும் மனிதர்களுக்கு மட்டும்தானா, நாடுகளுக்கும் உண்டல்லவா? கிரேக்க நாட்டின் தலைநகரம் ஏதன்ஸ். அங்கு நடந்த ஒரு நிகழ்ச்சி வரலாற்று சிறப்பு மிக்கது. பட்ட பகலில் கையில் விளக்கு ஏந்தி தேடிக்கொண்டிருந்தார் ஓர் அறிஞர். அவர்தான் டயோடனிஸ். அதனை கவனித்த மக்கள் ஆர்வத்தோடு கேட்டனர், ஐயா என்ன தேடுகிறீர்கள்? அவர் அமைதியாக கூறினார், நான் மனிதனை தேடுகிறேன். பதிலை கேட்டு மக்கள் திகைத்தனர். அப்படியானால் நாம் மனிதர்கள் இல்லையா? ஒவ்வொருவரும் தங்களையே கேட்டுக்கொண்டனர். ஆம், உறுப்புகளால் மட்டும் ஒருவர் மனிதர் ஆவதில்லை. நாகரிகமும் பண்பாடும் நலிந்து மக்கள் விலங்குகளான போது அந்த கிரேக்க நாட்டு மக்கள் சிந்தித்து திருந்துவதற்கும் வருந்துவதற்கும் அந்த அறிஞர் அன்று அவ்வாறு கூறினார். கற்றவர்கள் முழு மனிதர்களாகவும் கல்லாதவர்கள் விலங்குகளாகவும் நீதி நூல்கள் கூறுகின்றன. விலங்கொடு மக்கள் அணையர், இளங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் என்று திருக்குறள் கூறுகிறது. கல்வி பெறுவதில் ஆண்கள் பெண்கள் என்ற வேறுபாடு கிடையாது. சங்க காலத்தில் ஆண்களோடு சரிநிகர் சமானமாக பெண்களும் புலமை பெற்றிருந்தனர். ஔவையார் என்னும் பெண்பார் புலவர் அரசவையில் மன்னர்களுக்கு அறிவுரை கூறினார் என்று இலக்கியங்கள் மூலம் அறிகிறோம். பெண்களுக்கு கல்வி வேண்டும், குடித்தனம் பேணுவதற்கு. பெண்களுக்கு கல்வி வேண்டும், மக்களை பேணுவதற்கு. பெண்களுக்கு கல்வி வேண்டும், உலகினை பேணுவதற்கு. பெண்களுக்கு கல்வி வேண்டும், கல்வியை பேணுவதற்கு என்று பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் கல்வியின் அவசியத்தை விளக்குகிறார். இதைவிட கல்வியின் அவசியத்தை வேறு யாரால் விளக்க முடியும்?
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் புலவர் உதயை மு. வீரையன் அவர்கள்.

இதமான காற்று, இனிமையான இசை, விடியலின் வருகையை உணர்த்தும் பொன்னிற வானம், புத்துணர்ச்சியும் புதிய நம்பிக்கைகளும் நிறைந்த நாள். நலமுடன் வளமும் சேர்க்கட்டும். இறைவனை தொழும் காலை பொழுதில் மனதிற்கு இனிய பக்தி பாடல்களை கேட்கலாம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்த ராகம். கேட்கலாம் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடலை.

திருவரம்பூர் ஸ்ரீ ஜெய் சந்தோஷி மாதா திருக்கோவிலில் 24ஆம் ஆண்டு திருவிழாவில் இன்று காலை 8:30 அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம், லட்சார்ச்சனை. மாலை 6 மணிக்கு அம்பாள் திருவீதி உலா. இனிமையான காலை வேளையில் இதம் தரும் பக்தி பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்த ராகம். இனி கேட்கலாம் கே வீரமணி, பி எஸ் சசிரேகா குழுவினரோடு பாடியுள்ள துக்க நிவாரணாஷ்டகம்.

0: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
2: சென்னை வானொலி
1: இன்று பராபவ ஆண்டு ஆணி திங்கள் 14 நாள் ஞாயிற்றுக்கிழமை. இப்போது கேட்கலாம் வணிக வேளாண்மை. நாம் என்ன செய்தாலும் அதில் ஒரு வித்தியாசத்தை வெளிப்படுத்த தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் மற்றவர்கள் கண் முன்னே நாம் ஒளியாய் தெரிவோம். அந்த வகையில் பாரம்பரிய அரிசியில் கஞ்சி மாவு விற்பனையில் தொடங்கி பல உழவர்களையும் நுகர்வோர்களையும் ஒருங்கிணைத்து யாம் பெற்ற இன்பத்தை மற்றவர்களும் உணரும்படி சொல்லிக் கொடுத்து

0: மற்றவர்களையும் மதிக்கும் குணத்தை அடையாளமாக கொண்டு புதிய புதிய தொழில்நுட்பங்கள் மூலமாக புதியதோர் பாதையை வகுத்து பாரம்பரிய அரிசி விற்பனையாளராக தொழில்நுட்பங்களை சொல்லிக் கொடுப்பதில் பல பெண்களுக்கு ஆசிரியராக வழிகாட்டியாக இருந்து வரக்கூடிய விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை எம் கீதா அவர்களின் வெற்றி கதை உங்கள் செவிகளுக்கு விருந்தாய் அமையவிருக்கிறது.
1: மெயினா வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணது தூய மல்லி, பூங்கார், இது மாதிரி சில முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ரைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். எங்க ஃபேமிலி வந்து எனக்கு தெரிஞ்சு சேஃபா இருந்ததை நாங்க ஃபீல் பண்ணோம். சோ அந்த ஆரோக்கியத்தை மத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல சத்து மாவு கஞ்சியா வந்துதான் ரெடி பண்ண ஆரம்பிச்சேன் ஆரம்ப காலகட்டத்துல. ஆனா எனக்கு ஒரே ஒரு நாலேஜ் இதுல என்னது இருந்ததுன்னா, அந்த அரிசியோட பயன்கள் வந்து நமக்கு தெரியும் இல்லையா. சோ அதை பத்தின சமையல் முறையும் அதை பத்தின முக்கியமான குறிப்புகள் பெனிஃபிட்ஸையுமே வந்து வீடியோ மூலமா பதிவு பண்ணலாம் சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். பட் அந்த டைம்ல எனக்கு அந்த அளவுக்கு ரீச் இல்ல. அப்ப போட்ட வீடியோவுக்கு ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து எனக்கு நல்ல ஒரு ரீச் இருந்தது. அப்பத்துல இருந்து வந்து அரிசி வந்து கிடைக்குமான்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. சத்து மாவு விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அரிசி சேல்ஸ் பண்றதுல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சேன்.
2: என்ன படிச்சிருக்கீங்க கீதா?
1: நீங்க? நான் வந்து MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் சார்.
2: கணினி தொடர்பான ஒரு படிப்பு படிச்சதுனால உங்களுக்கு இது மாதிரி பதிவுகள் போடுறது, அது பதிவேற்றம் செய்வது, இதுல எல்லாம் ஒரு குறைந்தபட்ச ஒரு அறிவு இருந்ததுனால அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு சொல்லலாமா?
1: அறிவு இருந்ததுன்னு சொல்லலாம், மற்றபடி அது ஒண்ணுதான் எனக்கு வழினும் சொல்லலாம். ஏன்னா நான் இருக்கிறது பாத்தீங்கன்னா வாடகை வீடு. எந்த ஒரு பொருளையும் நான் சோர்ஸ் பண்ணி வச்சுட்டு வீட்டு முகவரியை வெளியே தெரிவிச்சு இதனால எந்த ஆடும் போட முடியாது. சோ அப்படி இருக்க பட்சத்துல ஒரு மீடியா தான் வந்து ஒரு கம்யூனிகேட்டரா இருந்தது கஸ்டமர்ஸுக்கும் எனக்கும். சோ அதை வந்து எவ்வளவு தூரம் பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஆழமா அதை பயன்படுத்த ஆரம்பிச்சேன். ஆரம்ப காலகட்டத்துல நான் சொன்னேன், லாக்டவுன் முடிஞ்ச டைம்ல இந்த அரிசி நான் தேடிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல கிட்டத்தட்ட 30 விவசாயிகளுக்கு நான் போன் பண்ணுவேன், சாம்பிள்ஸ் வாங்குவேன். அதாவது நான் சாப்பிட்டா அதுக்கு எதுவும் எஃபெக்ட் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் அப்படிதான் நான் பாத்துட்டு இருந்தேன். சாப்பிட்டு எனக்கு என்ன ரிசல்ட் இருக்குன்னு பார்த்தேன், அது பேஸ் பண்ணி கொஞ்சம் மாத்திக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துல வந்து இதுக்கு வந்து சர்டிபிகேட் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சிட்டு யாருக்கெல்லாம் வந்து சர்டிபிகேட் இருக்கு அதை அனுப்ப சொல்லி நான் வெரிஃபை பண்ணுவேன் சார். அப்புறம் நேர்லயே போயும் பாத்துருக்கிறேன் நான்.
2: இவர் இயற்கை விவசாயம் தான் பண்றாருன்னு சொல்லி அரசே வந்து இப்ப சான்றிதழ் வழங்குது.
1: ஆமா,
2: அது மாதிரி சான்றிதழ் பெற்று இருக்கக்கூடிய விவசாயிகள் கிட்ட இருந்தா நீங்க வந்து அந்த
1: ரெண்டு விதமான சர்டிபிகேட் இருக்குன்னு போகும்போது தான் தெரிஞ்சது சார். அதாவது ஃபார்ம்ஸுக்கும் சர்டிபிகேட் இருக்கு, அவங்க கல்டிவேட் பண்ற அரிசிக்கும் சர்டிபிகேட் இருக்கு. சோ ரெண்டு விதமான சர்டிபிகேட்டும் இருக்கும் போது அந்த ப்ராடக்ட் தரமா கிடைக்கும்.
2: ஓ, ஃபார்முக்கு ஒரு சர்டிபிகேட், உற்பத்தி பண்ணக்கூடிய அரிசிக்கு ஒரு சான்றிதழ். இது ரெண்டுமே அரசு தான் கொடுக்குது.
1: ஆமா சார்.
2: கிட்டத்தட்ட அப்ப சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு 2022 இருந்து முழு மூச்சா இந்த மாதிரி ஒரு பாரம்பரிய அரிசி விற்பனையில இறங்கிருக்கீங்கன்னு சொல்லலாமா கீதா?
1: கண்டிப்பா.
2: முதல்ல உங்களோட டேர்ன் ஓவர் எப்படி இருந்தது? இப்ப எவ்வளவு தூரம் அது முன்னேறி?
1: ஆரம்ப காலகட்டத்துல ஒரு 1/2 கிலோ கூட வாங்குறது கால் இல்லைன்னு தான் சொல்லணும். பட் என்ன செய்வேன் அப்படின்னா, எனக்கு எப்பப்பெல்லாம் வந்து ஆர்டர்ஸ் கம்மியா இருக்கும் அந்த டைம் எல்லாம் வீடியோ போஸ்ட் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ணிடுவேன். அந்த பெனிஃபிட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வெவ்வேறு விதமான வீடியோஸ் மாறி மாறி போட்டுட்டே இருப்பேன். ஆர்டர்ஸ் இருக்கும்போது அதை பார்ப்பேன். இப்படி பேலன்ஸ்டா போகும்போது அது ஒரு டைம்ல வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. எனக்கு 2025 இருந்து கும்பகோணம்ல பெஸ்ட் செல் பண்றதுக்கு அவார்டும் கொடுத்திருந்தாங்க.
2: இது எல்லாமே இந்த சமூக வலைதளங்கள் மூலமா ஏற்பட்ட ஒரு
1: எல்லாமே 1000% யூடியூப்ல இருந்து வந்தவங்க மட்டும்.
2: ஓ, நீங்க யூடியூப் ஒண்டி தான் கான்சென்ட்ரேட் பண்றீங்க?
1: இல்ல, நான் இன்ஸ்டாகிராம் இருக்கேன். பட் ட்ரெடிஷனலா இருந்தா கூட யூடியூப் தான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன் சார்.
2: எப்படி இருக்குங்க உங்க அனுபவம் இந்த விற்பனையை பொறுத்த வரைக்கும்?
1: ப்ராஃபிட்டபிளா இருக்குங்கறத தாண்டி மனசுக்கு நிறைவா இருக்கு.
2: சரிங்க, இப்போ அரிசி வாங்கும்போது சான்றிதழ் இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குறீங்க. விற்பனை செய்வதற்கு ஏதாவது நீங்க சான்றிதழ் வச்சுக்கணுமா?
1: நான் FSSI மட்டும் இப்போதைக்கு வச்சிருக்கேன் சார்.
2: எதிர்கால திட்டங்கள்லாம் என்ன வச்சிருக்கீங்க?
1: ஹோல்சேல் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சார். அதை வந்து இன்னும் ஆழமா பண்ணணும். இப்போதைக்கு நான் பண்ற ஹோல்சேல் டாக்டர்ஸ்க்கு கொடுக்கறேன். சோ இருக்கிறத எந்த அளவுக்கு வெஸ்டா கொண்டு போவோம்னு பாப்போம். ஏன் டெக்னாலஜி வந்து இன்னும் கத்துக்கிறதுனால நான் அது மூலமா அதை வந்து ஒரு தனி தொழிலா கொண்டுட்டு போலான்னு வச்சிருக்கேன் சார். ஃபார்மர்ஸ் இருக்காங்க இல்லைங்க, சொன்னீங்களா ஃபார்மர்ஸ்க்கு விற்க முடியலன்னு. சோ அவங்களுக்கு மார்க்கெட்டிங் சப்போர்ட்டா நம்ம ரீசனபிள் பிரைஸ்ல செய்ய முடியுமா அப்படிங்கறத பாத்துட்டு இருக்கேன்.
2: யாராவது வந்து என்னால அரிசி விற்க முடியல அப்படின்னா நிச்சயமா கீதாவை தொடர்பு கொள்ளலாம் இல்லையா?
1: கண்டிப்பா.
2: லாக்டவுன் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது அப்படின்னு தான்
1: சொல்லணும். கண்டிப்பா. வேல்யூடட் பண்ணும் போது எல்லாரும் எங்க கம்மியா ரா மெட்டீரியல் கிடைக்கும் அங்க சோர்ஸ் பண்ணி அவங்க செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப ஃபார்மர்ஸ்னா ஆல்ரெடி அவங்ககிட்ட இருக்க பொருள் அப்படிங்கறதுனால அவங்களோட விலையும் நியாயமா இருக்கும், ப்ராடக்ட்டும் ஒரிஜினலா இருக்கும் நம்புறேன்.
2: ரொம்ப மகிழ்ச்சிமா, நீங்க செய்யறது ஒரு நல்ல பணி தான்.
1: ஒரு ப்ராடக்ட் வந்து உற்பத்தி பண்றதை விட மார்க்கெட்டிங் மிகவும் ஸ்ட்ராங்கா இருக்கும் இனிமே வர காலகட்டத்துல. அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு டீம் வச்சாத அவங்க செட் பண்ணிக்கிறது நல்லது.
2: விளம்பரப்படுத்துவதை கற்றுக்கொள்ளும் வரை உங்க மாதிரி ஒரு நல்ல விற்பனையாளரை அவங்க தொடர்பு கொள்றது நல்லதுன்னு தோணுது.
1: அவங்களும் கத்துக்கலாம், எங்க மூலமாக விற்கலாம்
2: நிச்சயம்.

0: எதிர்காலத்துல ஒரு வளர்ச்சி கீதாவை பொறுத்த வரைக்கும் இருக்கு அப்படின்னு தோணுது. ஏன்னா நீங்க முழு முயற்சி எடுக்கிற மாதிரி தெரியுது. அப்ப நிச்சயமா உங்களோட வியாபாரம் பெருகும். அப்ப அது மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். ரொம்ப மகிழ்ச்சியமா உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துகிட்டு இருக்கீங்க. இதை கேட்கக்கூடிய விவசாயிகள் வந்து பாருங்க, ஒருத்தங்க வந்து இது மாதிரி செய்யறாங்க. என்ன வயது தெரிஞ்சுக்கலாமா கீதா உங்களுக்கு?
1: 39 சார்.
0: உங்களுடைய கைபேசி என்ன நேயர்களுக்கு சொல்லுவோம். ஏதேனும் கருத்துக்கள் இருந்தா உங்களை தொடர்பு கொண்டு அவங்க பேசட்டும். குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களை. விருதுநகர் அருப்புக்கோட்டை எம் கீதா அவங்களுடைய கைபேசி எண் 63 69 78 70 16. இது வந்து எம் கீதா அவங்களுடைய கைபேசி எண். மீண்டும் ஒரு முறை 63 69 78 70 16. நன்றிங்க கீதா.
1: நன்றி சார்.
2: பாரம்பரிய நெல்லில் பல ரகங்களை பார்த்து பார்த்து பக்குவமாய் உற்பத்தி செய்துவிட்டு விலை கிடைக்கவில்லையே, விற்பனை ஆகவில்லையே என்று எண்ணி எண்ணி சோர்ந்து போகும் பல உழவர் பெருமக்களுக்கு அற்புதமானதொரு பாடத்தை புகட்டியது இன்றைய வணிக வேளாண்மை. வேளாண் பெருமக்களே, உலகத்தின் ஒவ்வொரு மூலையிலும் ஏராளமான வாய்ப்புகள் ஏகத்துக்கும் இருக்கின்றன. அதை முறையாக பயன்படுத்துவோம், வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் பயறு வகைகளின் முக்கிய பங்குகள், தற்கால தட்பவெப்ப மாற்றத்தினால் ஏற்படும் அதிக வெப்பம் பூக்கள் உதிர்வதற்கு காரணமாகிறது, புதிய ரகங்கள் அதிக வெப்பத்திலும் பூக்கள் உதிராமல் காய்க்கும் திறன் கொண்டவையாக உருவாக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வம்பன் தேசிய பயறு வகை ஆராய்ச்சி மையம் வெளியிடப்பட்டுள்ள சில முக்கிய ரகங்கள், வம்பன் 12 உளுந்தானது வறட்சியை தாங்கி வளரக்கூடியது, நெல் அறுவடைக்கு பின்னர் ஈரப்பதம் குறைந்த நிலங்களிலும் நன்கு விளையும், வம்பன் 4 பாசிப்பயிர ரகமானது 65 முதல் 70 நாட்களில் முதிர்ச்சி அடையும், பூச்சி நோய் எதிர்ப்பு திறன் கொண்டது, கோ RG 7 துவரை ரகமானது 120 முதல் 130 நாட்களில் விளையக்கூடிய குறுகிய கால வறட்சியை தாங்கும் ரகமாகும், கோ 4 கொண்டக்கடலை ரகம் வெப்பத்தை தாங்கி வளரக்கூடியது. மற்ற தானிய பயிர்களுடன், அதாவது நெல் கரும்பு போன்ற பயிர்களை ஒப்பிடும் போது பயறு வகைகளுக்கு மிக குறைந்த அளவே நீர் தேவைப்படுகிறது. கடும் வறட்சியிலும் இவை உயிர் வாழும். வேளாண் பெருமக்களே, பயறு வகை பயிர்களை நமது நிலத்திலும் சாகுபடி செய்வோம், பலன் அதிகம் பெறுவோம் என்று பல ஆலோசனைகளை நமக்கு அனுப்பியுள்ளார் அரியலூர் வேளாண்மை இணை இயக்குனர் அவர்கள். உழவர்களுக்கான அறிவிப்பு கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் வளம் தரும் வம்பன் பயறு வகை பயிர்கள் நேர்முகம். பங்கேற்கிறார் புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன் வேளாண்மை கல்வி நிலைய உதவி பயிற்றுனர் முனைவர் பி ராதாகிருஷ்ணன் அவர்கள். நேர்களே, நிகழ்ச்சிகள் யாவும் உங்களால் உங்களுக்காக கேட்டு பயன் பெறுங்கள்.

0: தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி

0: இல் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மருத்துவர்கள் தின விழாவையொட்டி தனியார் ஊடக நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், குறைந்த செலவில் அனைவருக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைக்கும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். பிரதமரின் மக்கள் சுகாதார திட்டம் உலக அளவில் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டமாக உள்ளது என்றும், இத்திட்டத்தின் மூலம் 62 கோடி மக்கள் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் 184,000 ஆயுஷ்மான் சுகாதார மையங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம், புற்றுநோய் போன்ற தொற்று அல்லாத நோய்களின் பாதிப்புகளை உரிய நேரத்தில் உடல் பரிசோதனைகளை மேற்கொள்வதன் மூலம் மருத்துவ செலவுகளை குறைக்க முடியும் என்று திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்தார். இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். லண்டனில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டின் நிறைவு விழாவில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளின் வர்த்தகம் மற்றும் முதலீடுகளுக்கு பெரிதும் உதவிகரமாக இந்த ஒப்பந்தம் அமையும் என்று கூறினார். நீண்டகால முதலீடு, தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இவ்விரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதிற்குட்பட்ட 52,90,000 குழந்தைகளுக்கு 43,000 மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இந்த முகாம் நடைபெறுகிறது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். சென்னை பெருநகர மாநகராட்சி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சென்னையின் பசுமை பரப்பளவை அதிகரிக்கும் வகையில் சாலையின் மைய தடுப்புகள், பாலத்தின் அடிப்பகுதிகள், நீர்நிலைப் பகுதிகள், பூங்காக்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் அதிக எண்ணிக்கையிலான மரக்கன்றுகளை நடுவதற்கு திட்டமிடப்பட்டு வருவதாக மாநகராட்சியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று நடைபெறுகிறது. நுங்கம்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் 1:30 பெசன்ட் உள்ள மின்மயானத்தில் அன்னாரது உடல் தகனம் செய்யப்பட உள்ளதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோவிலில் ஆனி மாத திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெறுவதையொட்டி அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேரோட்டத்தை ஒட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும், சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நெல்லையப்பர் கோவிலுக்கு புதிய யானை கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்தனர்.

0: மாயமடைந்துள்ளனர். மூன்று பேர் காயமடைந்துள்ளனர். சென்னையில் இருந்து ராமநாதபுரத்திற்கு சென்று கொண்டிருந்த கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் உள்ள விளம்பர கம்பத்தில் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்து காரணமாக சென்னை திருச்சி GST சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக கோவை, நீலகிரி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதி இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் கட்டுப்பாட்டிற்குள் உள்ள கிரிமியா பகுதிகளில் யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் கராச்சியில் அந்நாட்டு ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளனர். பஹ்ரைன் நாட்டை குறிவைத்து ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவாகியுள்ளது. அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக அம்மாநில காவல்துறை மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து ஓய்வு பெற்ற துணைநிலை ஆளுநர் திரு பட்நாயக் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஹரியானா மாநிலத்தில் திடக்கழிவு மேலாண்மை பணிகளை கண்காணிப்பதற்காக குப்பைகளை சேகரிக்கும் அனைத்து வாகனங்களிலும் GPS கருவி பொருத்தப்பட வேண்டும் என்று அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் உலக நாட்டிய தின விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பாரம்பரிய சிறுதானிய மரபு உணவு திருவிழா முளைப்பாரி ஊர்வலம் மற்றும் பரதநாட்டிய நிகழ்ச்சிகளுடன் நேற்று தொடங்கியது. தேனி மாவட்டத்தில் உள்ள சிப்காட் உணவு பூங்காவை நேற்று ஆய்வு செய்த ஆட்சியர் திரு வைத்தியநாதன் முதலீட்டாளர்களுக்கு தேவையான வசதிகள் கிடைப்பதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சென்னை விமான நிலைய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது சீனாவில் இருந்து பட்டாசுகளை கடத்தும் முயற்சிகள் முறியடிக்கப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. லார்ட்ஸில் இப்போட்டி இந்திய நேரப்படி 7 தொடங்குகிறது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 தொடங்குகிறது. டார்குமோஸ் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் பட்டம் வென்றார். ரொமானியாவில் நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் பிரான்சின் ஃபெலிக்ஸ் பல்சாவை வென்றார். உலகக்கோப்பை படகு போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் உஜ்வால் குமார் சிங் இணை தங்கப்பதக்கம் வென்றது. சுவிட்சர்லாந்தின் லூசன் நகரில் நடைபெற்ற உலக ரோயிங் கோப்பை படகு போட்டியின் ஆடவர் லைட் வெயிட் டபுள் ஸ்கல்ஸ் பிரிவில் முதல் முறையாக இப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 ஒளிபரப்பாகிறது. நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: கனடாவின் தடகள வீரர் டெரி ஃபாக்ஸின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1981. விபத்தில் முழங்காலில் ஏற்பட்ட காயம் புற்றுநோயாய் மாறியது. அதனால் தன் வலது காலை இழந்தார். மருத்துவமனை புற்றுநோய் ஆய்வுக்காக குறைவாகவே செலவழிக்கப்படுகிறது என்பதை புரிய வைத்தது. ஆய்வுகளை முடுக்க நெடுந்தொலைவு ஓட்டத்தினை தொடங்கினார். புற்றுநோய் இவரின் ஓட்டத்தை தடுத்து நிறுத்திய போதும் டெரி ஃபாக்ஸ் முன்னெடுத்த ஓட்டம் உலகின் மிகப்பெரிய நன்கொடை திரட்டும் நிகழ்வானது.

சிந்தனையாளர் ரூசோ பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1712. கசப்பான இளம் வயது அனுபவங்களிலிருந்து மீள புத்தக உலகில் தன்னை புதைத்துக் கொண்டார். எளிமையையும் சுதந்திரத்தையும் விரும்பிய இவர் உலகையே புரட்டி போட்ட சமுதாய ஒப்பந்தம், தி சோஷியல் கான்ட்ராக்ட் எனும் அரசியல் நூலை படைத்தார். சுகம் சோகம், வளமை வறுமை இவற்றை ஒன்று போல பாவிக்கவும் வாழ்க்கை சவால்களை எதிர்கொள்ளவும் தன் எழுத்தின் மூலம் பதித்தவர் ரூசோ. நாட்டை புதிய பொருளாதார யுகத்துக்கு நடத்தி சென்ற முன்னாள் பிரதமர் பி வி நரசிம்மராவ் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1921. ஆந்திர முதல்வராக இருந்தபோது தெலுங்கானா பகுதியில் நில சீர்திருத்தங்களை அமல்படுத்தியவர். தென்னகத்து முதல் பிரதமரான இவர் ஆட்சியில் லைசன்ஸ் ராஜ் முறை அகற்றப்பட்டன. அந்நிய முதலீடுகள் ஏற்கப்பட்டன. சாணக்கியர் என்றும் பொருளாதார சீர்திருத்தங்களின் முன்னோடி என்றும் இவர் அறியப்படுகிறார். 15க்கும் மேற்பட்ட மொழிகளில் பேசவல்ல பி வி நரசிம்மராவ் கட்டுரைகள் பல எழுதியுள்ளதோடு இன்சைடர் எனும் நாவலையும் வெளியிட்டார். ஏழ்மையில் வாடிய வங்கதேசத்து மக்களுக்கு கிராமீன் வங்கியால் நேசக்கரம் நீட்டிய முகமது யூனூஸ் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1940. கிராமீன் கை கொடுத்ததால் பங்களாதேஷில் 1 கோடிக்கும் அதிகமானோர் ஏழ்மையின் பிடியிலிருந்து மீண்டிருக்கிறார்கள். பல சாதனைகளை அனாயாசமாக செய்து முடித்திருக்கிறார் தான் நிறுவிய கிராமீன் வங்கி மூலம் முகமது யூனூஸ். கடன் கொடுப்பதோடு இவரது வங்கியின் பணி முடிவடைவதில்லை. கல்வி, சுகாதாரம், தொழில்நுட்பம் என்று பரந்துபட்ட தளத்தில் வியக்கத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்று, ஏழைகளுக்குத்தான் உதவி, ஏழைகளுக்கு மட்டுமே என்பதில் திண்ணமாக உள்ளார் முகமது யூனூஸ். சாதனைகளை படைப்பதற்கு உடல் குறைபாடு தடையில்லை என்பதை தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டிருக்கும் பாரா ஒலிம்பிக் வீரர் மாரியப்பன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1995. சிறுவயதில் ஏற்பட்ட விபத்து மாற்றுத்திறனாளியாக மாற்றியது இவரை. பள்ளி உடற்பயிற்சி ஆசிரியர் ராஜேந்திரனால் உந்தப்பட்டு தடகள ஆட்டத்தில் ஆர்வத்தை வளர்த்துக் கொண்டார். 2015 ரியோ ஒலிம்பிக் போட்டியில் உயரம் தாண்டுதலில் தங்கப்பதக்கத்தை வென்று தேசத்துக்கு பெருமை சேர்த்ததோடு டோக்கியோ ஒலிம்பிக்கிலும் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். ஒரே பிரிவில் 2 முறை பதக்கம் வென்ற பாராலிம்பிக் வீரர் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார் தமிழகத்தைச் சேர்ந்த மாரியப்பன். வறுமை பிறந்த ஊரிலிருந்து விரட்டியது. கோவையில் சம்மட்டி தூக்கி இரும்படிக்கும் வேலை குடும்ப வறுமையை விரட்ட உதவியது. கற்ற சிலம்பக்கலையும் கட்டுடலும் சினிமாவில் சேர்த்தது. நேர்மையும் தொழில் பக்தியும் பிரபல திரைப்பட தயாரிப்பாளராக அவரை ஆக்கின. இந்த வெற்றிக்கதைக்கு சொந்தக்காரர் சாண்டோ சின்னப்பாதேவர். எம்ஜிஆரை வைத்து அதிக படங்களை தயாரித்த முருக பக்தர் இவர். அவரது பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1915. அன்று ஹிந்தி திரையுலகில் கொடிகட்டி பறந்த ராஜேஷ் கண்ணாவை தன் படத்தில் நடிக்க வைத்தார். அதுவும் ஓரிரு ஆங்கில வார்த்தையை பேசியே இணங்க வைத்தார். மற்றவை தமிழில். ஹாத்தி மேரா சாத்தி இப்படித்தான் உருவானது. தமிழில் அது நல்ல நேரம். விலங்குகள் இவரது படத்தில் நடித்தன, பட வெற்றிக்கு உதவின. சாண்டோ சின்னப்பாதேவர் திரைப்பட வருவாயை முருகக் கடவுளுக்கு ஒரு பங்கு, நன்கொடைக்கு ஒரு பங்கு, வாழ்வழித்த நண்பர்களுக்கு ஒரு பங்கு, தனக்கு ஒரு பங்கு என வகுத்து அதிலும் ஒரு நியதியை கடைபிடித்தவர்.

இசை அப்படிங்கறது காதுகளுக்கு மட்டும் விருந்தில்ல, நம்ம மனசுக்கும் தான். ஒரு நல்ல பாடல் சோர்வை மறக்க செய்யும், நம்மளுடைய மனதை சுறுசுறுப்பாக்கும். ஒவ்வொரு நாளும் இசைய வேலை செய்யும் போது கேட்கலாம், நடைபயிற்சியில கேட்கலாம், பயணங்கள்ல பாட்டு கேட்கலாம். ஆனா பயணத்துல சாலையிலேயே பாட்டு கேட்டா எப்படி இருக்கும்? இசை சாலை நம்ம இந்தியால மும்பைல வெர்லி டன்னல் வழியா நாரிமன் பாயிண்ட் போற வழியில கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் தூரத்தை இசை சாலையா மாத்தி இருக்காங்களாம். இங்க ஒரு ட்விஸ்டும் இருக்கு. காரை 70-80 கிலோமீட்டர் வேகத்துல சரியா ஓட்டுனா மட்டும்தான் ஜெய்ஹோ அப்படிங்கிற பாட்டோட இசைய நம்மளால துல்லியமா கேட்க முடியுமா. அதிவேக பயணத்தை தவிர்க்கணுங்கிறது தான் இந்த சாலையோட முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. எதிலும் இசை நிறைந்திருக்கு இல்லையா, நம்மளுடைய மனசுலயும் தான். அந்த இனிமையான இசையோட பயனுள்ள தகவல்களையும் கேட்க போறோம் திருச்சி FM Rainbow 102.1 இது காலை மலர்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: வணக்கம், வந்தனம், நமஸ்கார். வாமா மின்னலு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு

0: இந்த உலகத்திலேயே கடினமான வேலை என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? பொசுக்குன்னு கேட்டா நாங்க எப்படி பதில் சொல்றது அப்படின்னு தானே சொல்றீங்க. சரி, நீங்க சொல்ல வேணாம், இருக்கவே இருக்கு. ஏஐ செயற்கை நுண்ணறிவு கிட்ட கேட்டுடலாம், அது என்ன சொல்லுது? கடின வேலைய மூணு வகையா பிரிக்குது. ஆபத்தான கடின வேலையா, கடலுக்குள்ள ட்ரில் பண்ணி எண்ணெய் எடுக்கிற வேலையா, காட்டுல தீ பிடிச்சா அதை அணைக்கிற வேலைன்னு சொல்லுது. அடுத்ததா ரொம்ப மன அழுத்தம் ஏற்படுத்தக்கூடிய கடின வேலையா, விபத்து ஏற்பட்டதுக்கு அப்புறம் மருத்துவமனையில் செய்யக்கூடிய ஆபரேஷன், விமானம் டேக் ஆப் லேண்டிங்கை கண்ட்ரோல் பண்ணுற ஏர் டிராபிக் கண்ட்ரோலர் வேலை, கன்னி வெடி போன்ற வெடிகளை செயலக்க செய்ய ஈடுபடும் நிபுணர் வேலை, மூணாவது வகையை பார்த்தா குவாரியிலையும் செங்கல் சூளையிலையும் வேலை செய்யறது, ஆழ்துளை சுரங்கத்துல வேலை செய்யறது, இது எல்லாம் தான் கடினமான வேலையா இந்த செயற்கை நுண்ணறிவு வகைப்படுத்துது. ஆனா உங்ககிட்ட கேட்டாலும் பல்வேறு பதில்கள் வரும். உண்மையிலேயே உலகத்திலேயே ரொம்ப கடினமான ஒரு வேலை இருக்குங்க.
1: எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல்.
0: அந்த வேலையை நம்ம எல்லாருமே செய்யறோம். ஆனா அந்த வேலையை சில பேர் கஷ்டப்பட்டு செய்யறாங்க, பல பேர் சிம்பிளா ஈஸியா செய்யறாங்க. என்னப்பா புதிர் போடுற விஷயத்துக்கு வாப்பான்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான வேலை என்ன கேட்டா அது முடிவு எடுக்கிற வேலைதாங்க. அதாவது ஆங்கிலத்துல சொல்லணும்னா டெசிஷன் மேக்கிங். ஏன்னா வெடிகுண்ட செயலக்க செய்ய எந்த வயரை கட் பண்ணா அது செயல் இலக்கும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறது, காட்டுத்தீயை அணைக்க எந்த முறைய கை தீயானையும், சுரங்கங்கள்ல மூலப்பொருள்களை வெட்டி எடுக்க எந்த மாதிரியான ரூட்டை ஃபாலோ பண்ணோம்னா அதை வந்து விபத்து இல்லாம எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவெடுக்கும் தன்மை. 1978 ஹெர்பர்ட் சைமன்ங்கிற ஆய்வாளருக்கு பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு கொடுத்திருக்காங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, ஆக கடினமான வேலை முடிவெடுக்கிறது தான். முடிவெடுக்கிற ரூட்டு எப்படி பயணிக்குதுன்னு பார்த்தா, அது முதல்ல பிரச்சனையை கண்டறிகிறது, அதுக்கு என்னெல்லாம் தீர்வு இருக்குங்கிறத ஒரு ஆய்வு நடக்குது, கடைசியா தீர்வை தேர்ந்தெடுக்கிறது தான் நடக்குது. இந்த மூணாவது இடத்துல தீர்வை தேர்ந்தெடுக்க மனிதன் என்ன செய்யறாரு அப்படின்னு ஹெர்பர்ட் சைமன் சொல்றாரு, மனிதன் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆக சிறந்த முடிவை வந்து எடுக்கிறது இல்ல, மாறா தனக்கு கிடைத்த தகவல்களை வச்சு தன்னை சாட்டிஸ்ஃபை பண்ற முடிவை தான் எடுக்கிறான் அப்படின்னு ஹெர்பர்ட் சைமன் சொல்றாரு. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வளர ஹெர்பர்ட் சைமன் அவர்களுடைய ஐடியா தாங்க உதவியது. இரண்டாம் உலகப் போர்ல அமெரிக்கா 1945 ஹிரோஷிமா நாகசாகி மேல லிட்டில் பாய் ஃபேட் மேன் அப்படிங்கிற அணுகுண்ட தூக்கி போட்டாங்க. ஆனா நம்ம தூக்கி போட்டவங்களை பத்தி நம்ம அதிகம் பேச மாட்டோம், மாறா ஜப்பானிய நகரங்கள் மீது அணுகுண்ட தூக்கி போட எடுத்த முடிவை பத்தி தான் அதிகமா பேசுவோம். அதுவும் முடிவெடுத்த ஜெனரல் தாமஸ் டி ஹேண்டிய பத்தி தான் அதிகமா பேசுவோம். இந்த அணுகுண்ட தூக்கி போட்டதும் பேரழிவு ஏற்பட்டது, 2,00,000 அதிகமானவங்க உயிரிழந்தாங்க, போரும் உடனே முடிவுக்கு வந்துச்சு. இந்த பேரழிவுக்கு பின்னாடி தான் போர் என்பது எவ்வளவு உக்கிரமான எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சது. ஆக முடிவெடுக்கும் பண்பு தான் கஷ்டமானது. நான் கூட முடிவு எடுத்துட்டேன், இத்தோட என் பேச்ச முடிச்சுக்கலான்னு.
1: ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு.

வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வாக நதிகள் இணைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அசாம், மேகாலயா, சிக்கிம் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகள் பயனடையும் வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பங்கீடு சம அளவில் இருக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற நாடாப்பிரபு கெம்பேகவுடாவின் 517th பிறந்த தின விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், கர்நாடகா தமிழ்நாடு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு சுமூகமான தீர்வு காணப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வாக நதிகள் இணைக்கப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். கெம்பேகவுடாவின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய அளப்பரிய சேவைகள் காரணமாக 5 நூற்றாண்டுகளுக்கு பிறகும் மக்கள் பயனடைந்து வருவதாக

0: அவர் கூறினார். கேம்பேகவுடா கட்டமைத்த ஏரி அப்பகுதி மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக திகழ்கிறது என்றும், அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி திட்டங்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார பாதுகாப்பு போன்ற அவரது செயல்பாடுகள் என்றென்றும் நினைவு கூறத்தக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். இதையடுத்து அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரையாற்றுகிறார். பின்னர் அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினருடன் பிரதமர் கலந்துரையாடுகிறார். ரோஜி கேமன் நகரில் நடைபெறவுள்ள அந்நாட்டு தேசிய தின பொன்விழா கொண்டாட்டத்திலும் பிரதமர் பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சியில் இந்திய பாதுகாப்பு படையுடன் இரண்டு இந்திய கடற்படை கப்பல்களும் பங்கேற்க உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் தனக்கு அளிக்கப்பட்ட சிறப்பான வரவேற்புக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பில் இரு நாடுகளுக்கும் இடையே நெருங்கிய நட்புறவு உள்ளதாகவும், இது மேலும் வலுவடையும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மின்னணு சாதனங்கள் மற்றும் செமிகண்டக்டர் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜேவரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 6,750 கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டு முக்கிய மின்னணு சாதன உற்பத்தி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைத்து பேசினார். மின்னணு சாதனங்களை இறக்குமதி செய்து வந்த நிலையில் தற்போது அவை உள்நாட்டிலேயே உற்பத்தி மதிப்பு 40,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் தொழில்துறை மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார். தில்லி, லக்னோ, வாரணாசி, பட்னா, சிலிகுரி இடையே புல்லட் ரயில் போக்குவரத்திற்கான வழித்தடம் அமைப்பதன் மூலம் தொழில் வளர்ச்சி மேம்படும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார். வளர்ந்து வரும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் காரணமாக நாட்டின் சுகாதார சேவைகள் மேம்பட்டுள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மருத்துவர் தினத்தையொட்டி நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், மரபணு இந்தியா இயக்கத்தின் கீழ் 10,000 அதிகமான தனிநபர்களிடமிருந்து மரபணு சார்ந்த தரவுகள் சேகரிக்கும் பணி நிறைவடைந்துள்ளதாக கூறினார். நவீன தொழில்நுட்பம் அடிப்படையிலான சிகிச்சை முறைகளுக்கு மரபணு சார்ந்த தகவல்கள் பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். குஜராத் மாநிலத்தில் உள்ள 70 வயதுக்கும் மேற்பட்ட அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் போர்க்கால அடிப்படையில் ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீட்டு அட்டைகளை வழங்குமாறு மாவட்ட நிர்வாகங்களுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். காந்திநகரில் திரு அமித்ஷா தலைமையில் நேற்று நடைபெற்ற மாவட்ட மேம்பாட்டு ஒத்துழைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். பெண் குழந்தைகளின் பள்ளி இடைநிற்றலை தடுக்கும் வகையில் ஒவ்வொரு 4 கிராமங்களிலும் புதிய பள்ளிகளை தொடங்குவதற்கான நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கிராமப்புற பகுதிகளில் முழுமையான கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு ஒவ்வொரு நில உரிமையாளருக்கும் 2 கால்நடைகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று திரு அமித்ஷா அறிவுறுத்தினார். தரமான சுகாதார சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் பிரதமரின் குடும்ப சுகாதார பராமரிப்பு கண்காணிப்பு திட்டத்தை திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தி தில்லியில் உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்ற தவறிய தனியார் பயிற்சி மையங்கள் செயல்படுவதற்கு அனுமதி அளிக்கப்பட மாட்டாது என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா உறுதிபட தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக காணொலி மூலம் அவர் விடுத்துள்ள செய்தியில், மாணவர்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையிலும் பயிற்சி நிறுவனங்களின் பொறுப்புணர்வை அதிகரிக்கும் வகையிலும்

தேவையான ஒழுங்குமுறை விதிகள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். தில்லியில் உள்ள அனைத்து பயிற்சி மையங்களும் பாதுகாப்பு சம்பந்தமான அனைத்து ஒழுங்குமுறை விதிகளையும் ஒரு மாத காலத்திற்குள் முறையாக பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு அம்சங்களை செயல்படுத்த தவறிய பயிற்சி மையங்கள் மீது மாணவர்கள் புகாரளிக்க முன்வர வேண்டும் என்று தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கேட்டுக் கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் குஷிநகர் மாவட்டத்தில் அஹிரௌலி பஜார் பகுதியில் நேரிட்ட சாலை விபத்தில் இரண்டு பெண்கள் உட்பட மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர். மருத்துவ சிகிச்சைக்காக கோரக்பூரில் இருந்து இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த கார் மோதியதில் ஏற்பட்ட விபத்தில் சம்பவ இடத்திலேயே மூன்று பேரும் உயிரிழந்ததாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்தனர். இது தொடர்பாக காவல்துறையினர் கார் ஓட்டுநரை கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெனிசுலாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1430 அதிகரித்துள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த துயரமான சம்பவம் காரணமாக 68,900 பேர் மாயமாகியுள்ளதாகவும் கட்டிட இடிபாடுகளில் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளில் அப்பகுதி மக்கள் ஈடுபட்டு வருவதாகவும் அந்த தகவல்கள் மேலும் கூறுகிறது. அந்நாட்டு ராணுவம், தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் போதிய தயார் நிலையில் இல்லாத காரணத்தால் மீட்பு நடவடிக்கைகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் 3 முன்பு 7.2 மற்றும் 7.5 என்ற ரிக்டர் அளவில் 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. அசாம், மேகாலயா, சிக்கிம் மற்றும் இமயமலையை ஒட்டிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், சத்தீஸ்கர், கர்நாடகா, கொங்கன், கோவா, ஒடிசா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், தெலங்கானா, விதர்பா, லட்சத்தீவுகள் மற்றும் அந்தமான் நிக்கோபர் தீவுகளின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே குஜராத், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் தில்லி, ஹரியானா, சண்டிகர் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அருணாச்சல பிரதேசத்தில் கேயி பன்யார் மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பகுதியில் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்த 2 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2 மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. லார்ட்ஸில் இப்போட்டி இந்திய நேரப்படி 7 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வாக நதிகள் இணைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அசாம், மேகாலயா, சிக்கிம் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2 மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

பாரதத்தின் எழுச்சியும் நம்பிக்கையும் நமது பிரதமர் அவர்களின் எண்ணங்களோடு எதிர்பார்த்து காத்திருங்கள். இன்று முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத், மனதின் குரல். நமது பாரத பிரதமர் நாட்டு மக்களின் கருத்துக்களோடு தனது எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத், மனதின் குரல். ஆகாஷ்வாணி மற்றும் தொலைக்காட்சி அலைவரிசைகளில் செய்தி ஒலிபரப்புத்துறை, பிரதமர் அலுவலக இணையதளங்களிலும், DTH DRM சேவைகளிலும் நேரடியாக இடம்பெறும் மன் கி பாத், மனதின் குரல்.

சில நேரங்கள்ல ஒரு சின்ன செயல்தான் பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தும். உதாரணமா, ரெண்டு சொட்டு போலியோ மருந்து ஒரு குழந்தையோட ஆயுள் முழுவதும் போலியோ வராம பாதுகாக்கும். இன்னைக்கு 5 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்குமே காலையில 7 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும்

0: அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், சத்துணவு மையங்கள், முக்கியமான பேருந்து நிலையங்கள், இதிலெல்லாம் போலியோ சொட்டு மருந்து கொடுக்கறாங்க. தவறாம உங்க வீட்லயும் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இருந்தது அப்படின்னா கூட்டிட்டு போங்க. ஏன்னா ஆரோக்கியமான குழந்தைகள் தான் வளமான இந்தியா. அரியலூர் மாவட்டம் ஈச்சங்காடு, ஆர் எஸ் மாத்தூர் பகுதிகளில் நாளை மின்சார விநியோகம் இருக்காதுன்னு சொல்லிருக்காங்க. மாதாந்திர பராமரிப்பு பணிகள் காரணமா அசவீரன் குடிக்காடு, ஆர் எஸ் மாத்தூர், தாமரைப்பூண்டி, மணக்குடையான் இந்த மாதிரி கிராமங்கள்ல நாளை காலை 9:30 பராமரிப்பு பணி முடியும் வரைக்கும் மின்சார விநியோகம் இருக்காதுன்னு சொல்லிருக்காங்க.
1: தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

0: இந்த இனிமையான காலை நேரத்தை ஆரோக்கியமாக்க இப்ப காலை மலர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஜி செந்தில்குமார் அவர்கள். வணக்கம் டாக்டர். சினைப்பையில புற்றுநோய் வரதுக்கான காரணம் என்ன, அதுக்கான சிகிச்சை முறைகள் என்ன இருக்கு டாக்டர்?
1: பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்கள்லயே மிக மோசமான ஒரு கேன்சர் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஓவரியன் கேன்சர் தான். இது வரத்துக்கான காரணம்னு பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் இன்க்ரீஸ் ஆக ஆக அந்த ஓவரியன் கேன்சருக்கான ரிஸ்க் இருக்கு. ஹார்மோனல் டேப்லெட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னாலும் அந்த ரிஸ்க் ஜாஸ்தி இருக்கலாம். குழந்தையை பெற்றுக்கல அவங்க அப்படின்னாலும் இந்த கேன்சர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. எண்டோமெட்ரியோசிஸ் நம்ம சொல்லக்கூடிய நோய் இருந்துச்சுன்னா ஃபியூச்சர்ல கேன்சர் வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இது ஆரம்ப நிலையில கண்டறியுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எதேச்சியா ஒரு ஸ்கேன் எடுக்கிறோம் அப்படின்னா தான் இந்த கேன்சர் பத்தின ஒரு அறிகுறி நமக்கு தெரிய வரும்னே நம்ம சொல்லலாம். இந்த கேன்சர் வந்து அந்த சினைப்பையில ஒரு சின்ன கட்டியை ஆரம்பிச்சு அந்த கட்டி கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி சில நேரங்கள்ல இந்த கட்டி வந்து வயிற்றுல பரவி சில பேருக்கு வயிற்றுல வந்து நீர் கோத்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல தான் கிட்டத்தட்ட ஒரு 60-70% பேருக்கு வந்து கேன்சரை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியுது. அதாவது 3வது ஸ்டேஜ்ல தான் இந்த ஓவரியன் கேன்சரை டயக்னோஸ் பண்ண முடியுது. என்ன காரணம் பாத்தீங்கன்னா இந்த கட்டி சின்னதா ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் வளர்ந்து வர்ற வரைக்கும் எந்த விதமான தொந்தரவுகளும் ஜென்ரலா இருக்காது. அப்போ வயித்துல இந்த மாதிரி சினைப்பையில ஒரு கட்டி இருக்கு, வயித்துல நிறைய நீர் கோத்திருக்கு அப்படின்னு வரும்போது என்னென்னலாம் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒன்னு வந்து சினைப்பை புற்றுநோயா இருக்கலாம். ரெண்டாவது விஷயம், சினைப்பையில வரக்கூடிய டிபின்னு நம்ம சொல்லுவோம். இதை நம்ம எப்படி அடுத்து டயக்னோஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இவங்களுக்கு சில பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுப்போம். CA-125 சொல்லுவோம், CEA சொல்லுவோம். அது போக ஒரு MRI ஸ்கேன் இல்லனா ஒரு CT ஸ்கேன் எடுத்து வயித்துல கட்டி எந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கு, எவ்வளவு தூரம் பரவி இருக்கு, அந்த உறுப்பை தாண்டி மற்ற இடங்களுக்கு போயிருக்கா இப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம வந்து பரிசோதனை பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த கட்டியிலிருந்து ஒரு சதையா எடுத்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுவோம். அந்த வயித்துல இருக்க நீர் எடுத்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி இதுல டிபி இருக்கா இல்ல கேன்சர் இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். சப்போஸ் அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு டிபி தான் இருக்கு அப்படின்னு வந்துன்னா டிபிக்கான மாத்திரையை ஒரு 6-9 வரைக்கும் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா பூர்ணமா குணமாயிடும். அதே கேன்சர்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன அடுத்த ஸ்டெப் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க என்ன ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ கேன்சர் ஜெனரலா பாத்தீங்கன்னா 4 ஸ்டேஜ் தான். ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 4 வரைக்கும். இந்த ஸ்டேஜ் 1 கேன்சருங்கிறது அந்த ஒரே ஒரு சினைப்பையில மட்டும் கட்டி இருக்கு, அது வந்து கேன்சர் ஆகிருந்து வேற எங்கேயுமே பரவாத நிலையை தான் ஸ்டேஜ் 1 நம்ம சொல்லுவோம். ஸ்டேஜ் 4ங்கிறது மற்ற உறுப்புகளுக்கு எல்லாம் பாதிருச்சுன்னா அது ஸ்டேஜ் 4. இந்த ஸ்டேஜ் 1 டு ஸ்டேஜ் 4ல அவங்க என்ன ஸ்டேஜ்ல

0: ஒரு பேஷண்ட் இருக்காங்கிறத வச்சுதான் நம்மளோட ட்ரீட்மெண்ட்டே இருக்கும். ஜென்ரலா ஸ்டேஜ் ஒன் அப்படிங்கிறது வந்து அந்த ஓவரியில மட்டும் கட்டி இருந்தா ஸ்டேஜ் ஒன் நம்ம சொல்றது வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி இல்ல வயிற்றுல ஏதோ ஒரு தொந்தரவுக்காக வந்து நம்ம பாக்குறோம் ஒரு கட்டி இருக்கு வேற எங்கேயும் பரவல அப்படின்னா அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த கட்டி உடையாம முழுசா எடுத்து டெஸ்ட் பண்ணி அது கேன்சரா இல்லையாங்கிறத பார்ப்போம். அப்படி கேன்சர்னு வந்துச்சுன்னா வயிற்றுல பரவக்கூடிய சில உறுப்புகள் எல்லாம் நம்ம வந்து சேர்ந்து அகற்ற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணிட்டோம்னா கிட்டத்தட்ட 90-95% இவங்களுக்கு வந்து பூர்ணமா குணமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஸ்டேஜ் ஒன் ஓவரியன் கேன்சர். மெஜாரிட்டியா நம்ம பாக்குற அந்த ஸ்டேஜ் த்ரீல வர்றவங்களுக்கு முதல்ல கீமோதெரப்பின்னு ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம். அது மாதிரி ஒரு 3 சைக்கிள் நம்ம சொல்லுவோம். சைக்கிள்ங்கிறது ஒரு டைம் இன்ஜெக்ஷன் போடுறது 1 சைக்கிள். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 3 சைக்கிள்ஸ் கொடுப்போம். ஒரு 21 நாள் கேப்ல தான் அடுத்தடுத்த இன்ஜெக்ஷன்ஸ் வரும். இந்த மாதிரி 3 தடவை இன்ஜெக்ஷன் போடும்போதே அந்த வயிற்றுல இருக்க நீரெல்லாம் வத்தி அந்த கட்டி சைஸ் எல்லாம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அறுவை சிகிச்சை வரும். இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா இந்த ஓவரியன் கேன்சருக்கான அறுவை சிகிச்சை வந்து இந்த சினைப்பையை எடுத்துருவோம், கர்ப்பப்பையை அகற்ற மாதிரி இருக்கும், பிளஸ் இந்த வயிற்றுல எங்கெங்கெல்லாம் கட்டி பரவிருக்கோ அந்த வயிற்றுக்குள்ள இருக்க பெரிட்டோனியம்னு ஒரு லேயர் இருக்கும், அது பலூன் மாதிரி ஒரு லேயர், அதுக்குள்ளதான் எல்லா உறுப்புகளும் இருக்கும். அந்த பெரிட்டோனியம் கம்ப்ளீட்டா ட்ரிப் பண்ணி ஃபுல்லாவே நம்ம வந்து ரிமூவ் பண்ணுவோம். இது இல்லாம வேற ஏதாவது வயிற்றுல பரவி இருந்துச்சுன்னா கூட அத்தனை இடங்களையும் அத்தனை உறுப்புகளையும் நம்ம வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு மேஜர் ஆபரேஷன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 8-10 மணி நேரம் வரைக்கும் கூட இந்த ஆபரேஷன் போகும். அந்த கட்டியெல்லாம் கம்ப்ளீட்டா நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம், வயிற்றுல கட்டி கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுவுமே இல்லை அப்படின்னா வயிற்றுக்குள்ள கீமோதெரப்பி கொடுப்போம். எப்படி ஐவியா நம்ம வந்து கீமோதெரப்பி கொடுக்குறோமோ அதே மாதிரி வயிற்றுக்குள்ள அந்த கீமோதெரப்பியை வந்து சலைன்ல மிக்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் ஹீட் பண்ணி கொடுப்போம். அதுக்கு ஸ்பெஷலா பேர் வந்து ஹைபக்னு சொல்லுவோம். ஏன் இது கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஓவரி கேன்சர் வந்து மீண்டும் மீண்டும் வயிற்றுல மற்ற பகுதியிலேயே திரும்ப திரும்ப கேன்சர் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த கேன்சரோட தன்மையே அதுதான். அதனால இந்த கட்டி மீண்டும் வயிற்றுல வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக வயிற்றுக்குள்ளேயே கொடுக்கற அந்த கீமோதெரப்பி தான் இந்த ஹைபக்னு நம்ம சொல்றது. இந்த மாதிரி பண்ணோம்னா இந்த கேன்சரை திரும்ப வராம தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி.
1: கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் குறித்து நாளை மருத்துவ நேரத்துல நல ஆலோசனைகளை தர இருக்கிறாங்க திருச்சி புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஜி செந்தில்குமார் அவர்கள்.
2: பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்தோர் 2026ஆம் ஆண்டுக்கான முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது பெற விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சமுதாய வளர்ச்சிக்காக சிறப்பாக சேவையாற்றும் இளைஞர்கள் இதற்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி உங்களுக்கு மேலும் விவரங்கள்லாம் வேணும் அப்படின்னா மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலகத்தை 4-3-2-8 அப்படிங்கிற இணைப்பு எண்ணோடு 29-92-66 அப்படிங்கிற எண்ணில தொடர்பு கொள்ளலாம்னு பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. சில நேரம் தங்கம் அப்படிங்கறது உலோகம் மட்டுமல்ல, அவங்கவுங்க குணநலன்களால அது மனிதர்களா கூட சொல்லலாம், மிகவும் உயர்ந்த மதிப்பு இருக்கிறதாலதான் மனிதர்களை கூட தங்கத்தை ஒப்பிடுறாங்க. ஆனா பாருங்க, இப்ப இந்த நிகழ்ச்சியை கேட்கிற எல்லாருக்குமே தங்கம் மாதிரி மனசு, அதிலும் அளக்க முடியாத அளவுக்கு சொக்க தங்கம். என்ன மனசு குளிர்ச்சியாச்சா? அதே மகிழ்ச்சியோட கேளுங்க தங்கம் வெள்ளியோட விலை நிலவரம். திருச்சியில 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 13,370 ரூபாய்க்கும் வெள்ளி 1 கிராம் 245 ரூபாய் 10 காசுக்கும் விற்பனையாகுது. மேட்டூர் அணையோட நீர்மட்டம் 78.97 அடியாக இருக்கு. 7:40 ஆகுது. இனிமையான பாடல்களுடனும் பயனுள்ள தகவலோடும் கேட்டு இணைந்திருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 இது காலை மலர்.

0: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கறதெல்லாம் ஒரு கலை. அது அன்றாடம் பயன்படுத்தும் காய்கறியா இருந்தாலும் சரி, அந்த காய்கறிய நமக்கு சமைச்சு கொடுக்கற வாழ்க்கை துணையா இருந்தாலும் சரி, நமக்கு எதுக்கு வம்பு? நமக்கு பிடிச்ச பாடலெல்லாம் தேர்ந்தெடுக்கிறது கூட ஒரு கலை தான். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாடலை இதே ராகம் நிகழ்ச்சியில இன்னைக்கு காலையில 8 மணிக்கு நீங்க கேட்டு ரசிக்கலாம். உங்களுடைய பெயர், ஊர் பேரோட உங்களுக்கு விருப்பமான பாடலையும் தேர்ந்தெடுத்து 938-546-102 அப்படிங்கிற எண்ணுக்கு அனுப்புங்க. தெரிஞ்சுக்கலாமா திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில காய் கனிகளோட இன்றைய விலை நிலவரம்? தக்காளி கிலோ ஒன்று 24 ரூபாய், கத்திரிக்காய் 50, அவரைக்காய் 80, வெண்டைக்காய் கிலோ ஒன்று 36 ரூபாய், கொத்தவரங்காய் 40, சின்ன

வெங்காயம் 70 ரூபாய், பெரிய வெங்காயம் 40, பச்சை மிளகாய் கிலோ ஒன்று 44, மொச்சைக்காய் 80, சுரைக்காய் 24, சௌசௌ 40 ரூபாய், புடலங்காய் 36, பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி நூல்கோல் இரண்டு காய்கறிகளுமே 40 ரூபாயில விற்பனையாகுது. கருணைக்கிழங்கு 96 ரூபாய், சேப்பங்கிழங்கு 60, சேனைக்கிழங்கு 40, உருளைக்கிழங்கு 30, கேரட் கிலோ ஒன்று 70, முட்டைக்கோஸ் 40, பீட்ரூட் 46, காலிஃபிளவர் பூ ஒன்று 45, எலுமிச்சை பழம் ஒன்று 5 ரூபாய், கொய்யாப்பழம் 100, பூசணிக்காய் 20, பரங்கிக்காய் 22, ஆப்பிள் 300 ரூபாய், ஆரஞ்சு 150, மாதுளை 300, திராட்சை 100 ரூபாய். கேட்டது திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில காய்கனிகளோட இன்றைய விலை நிலவரம்.

0: கரூர் மாவட்டத்தில் ஜூலை 1 தேதியிலிருந்து 31 தேதி வரை 31 நாட்களுக்கு அனைத்து பசு மற்றும் எருமை இனங்களுக்கு இலவசமா கோமாரி நோய் 9 சுற்று தடுப்பூசி போடும் பணி நடைபெற இருக்கா. அதனால விவசாயிகள் தங்களுடைய பகுதிகளில் தடுப்பூசி போடப்படும் நாளில் தவறாம கால்நடைகளை கொண்டு வந்து இலவசமா தடுப்பூசி போட்டு பயன்பெறலாம் அப்படின்னு கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் காலியாக இருக்கக்கூடிய அரசு வழக்கறிஞர் பணியிடத்துக்கு விண்ணப்பிக்க ஜூலை மாதம் 7 தேதி கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கு. தகுதியுடைய வழக்கறிஞர்கள் தங்களுடைய விண்ணப்பங்களை உரிய படிவங்களோட பூர்த்தி செய்து அரியலூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் சமர்ப்பிக்கலாம்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
6: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
8: நாள்தோறும் காலை 9 திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
9: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர பகுதிகளின் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்லையும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்னு சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும்னு சொல்லியிருக்காங்க. மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார், வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய

அமெரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-லிருந்து 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்ங்கிறதால மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. காலைமலை நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் கேட்கலாமா? கௌரவம் படத்திலிருந்து

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய காலை மலர். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் காலை 8 மணி. இப்ப நாம கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சத்யநாராயணன். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகோ இணையதளம், நியூஸ் ஆனியர் செயலியில் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பாகும். பிரதமர் சீஷெல்ஸ் தலைநகர் விக்டோரியாவில் இன்று அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு, மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் உள்ளிட்டவை குறித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். ரோச் கைமானில் நடைபெறும் சீஷெல்ஸ் தேசிய தின கொண்டாட்டங்களிலும் பிரதமர் பங்கேற்கிறார். நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதுக்குட்பட்ட 52,91,000 குழந்தைகளுக்கு காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை சொட்டு மருந்து வழங்க 41,000 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அங்கன்வாடி மையங்கள், ரயில், பேருந்து, விமான நிலையங்களில் சொட்டு மருந்து வழங்க விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் எவ்வித கட்டணங்களும் உயர்த்தப்படவில்லை என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை

0: அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திருக்கோவிலுக்கு புதிய யானை கொண்டு வருவது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். உலக நாட்டிய தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் செவ்வியல் மற்றும் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளை ஆட்சித்தலைவர் திரு மிருணாளினி தொடங்கி வைத்தார். தேனி சிப்காட் உணவு பூங்காவில் தொழில் நிறுவனங்களுக்கு சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஆட்சித்தலைவர் திரு வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். சிப்காட் உணவு பூங்காவின் அடிப்படை வசதிகள் குறித்து அவர் நேரில் ஆய்வு செய்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பாரம்பரிய சிறுதானிய உணவு திருவிழா நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஓசூரில் உள்ள தனியார் திருமண மண்டபம் ஒன்றில் 3வது ஆண்டு மரபு உணவு திருவிழா நடைபெற்றது. இந்த உணவு திருவிழாவில் தருமபுரி, சேலம், கோவை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நூற்றுக்கணக்கான இயற்கை விவசாயிகள் தாங்கள் விளைவித்த பாரம்பரிய சிறுதானியங்களை விற்பனைக்காக காட்சிப்படுத்தினர். பிரபலமான மாப்பிள்ளை சம்பா, கருங்குருவை போன்ற பாரம்பரிய அரிசி வகைகளும் சிறுதானியங்களும் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: வளிமண்டல சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ICC மகளிர் உலகக்கோப்பை 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் லண்டன் லார்ட்ஸில் இந்தியா ஆஸ்திரேலியாவை இன்றிரவு 7 மணிக்கு எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் வேண்டுமலி 4 நிமிஷம் ஆயாச்சு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி நமக்கு பிடித்த புதிய திரை இசை பாடல்கள் இதயராகம் நிகழ்ச்சியில. +9 38 546 102.1 இந்த வாட்ஸ்அப் நம்பர் நமக்கானது. நமக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிக்கிறதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் இதுதான். நம்ம பேரு ஊரோட நமக்கு பிடித்த புதிய திரை இசை பாடல்கள் இடம்பெற்ற திரைப்படம் நமக்கு பிடிச்ச பாட்டு என அழகிய தமிழில் தடுத்து செஞ்சு அனுப்புங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு. பிரான்ஸ் நாட்டில் பல மாகாணங்களில் கிட்டத்தட்ட வெயில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்துருச்சான். நான் கூட நம்ம ஊரில் மட்டும்தான், நமக்கு மட்டும்தான் இப்படி வெயில் அடிக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உலகம் பூரா இதே நிலைமை தான். இருந்தாலும் திருச்சியில் நேத்திக்கு பல இடங்களில் கொஞ்சம் பரவாயில்ல மழை பெய்ததில்ல, அதனால் அப்படியே மனசெல்லாம் குளிர்ந்து போய் நம்ம அப்படியே இந்த காலை பொழுத ரசிச்சுட்டு இருக்கோம். வாழ்க்கையும் கூட இதே மாதிரி தான், வெயில் மழைன்னு மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கூட எப்போவுமே இருக்கிறது நமக்கு பிடித்த பாடல்கள் தான், கேட்டு ரசிக்கலாம். இதே ராகம் நிகழ்ச்சியில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஓட

வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்

வேதாரண்யத்திலிருந்து ரேவதி அவர்களோட விருப்பத்தில் பாடல் கேட்டோம். மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து நேரம் 8:11 ஆக போகுதுங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதே ராகம் நிகழ்ச்சி கேட்டணிஞ்சிருக்கோம். நீங்களும் பாடல் கேட்க 938-546-102.1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண் நமக்காகவே காத்திருக்கு. இப்போ அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. மணப்பாறையிலேருந்து நான் கார்த்திகா, நான் சத்யபிரசாத். அவங்க கேட்டிருக்க பாடல் பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து.

0: Pradesh and Uttarakhand during the next 2 to 3 days. And now for a look at today's newspapers, it's over to Shagun Chopra.
1: Thank you, Naresh. News about Prime Minister Narendra Modi's Seychelles visit figure prominently on the front pages of newspapers this morning. The Times of India carries a picture of PM Modi feeding a 194-year-old giant tortoise, Jonathan, considered the world's oldest living land animal, during his visit to the National Botanical Garden there. The Ram Temple Trust has confirmed that its General Secretary Champat Rai and Member Anil Mishra have tendered their resignations amid allegations of irregularities in donations, reports Hindustan Times. Iran-US trade, fresh attacks in worst escalation post-deal, writes the Financial Express, adding that each side says the other is violating the interim ceasefire. Under the headline, How Schools Breach Children's Data Privacy, the Economic Times reports that photos and videos of school children are posted on school websites and social media feeds without parental consent, potentially violating DPDP Act, exposing kids to online abuse and risks. In its editorial, captioned Plutocracy Gone Crazy, the Statesman writes that artificial intelligence has already taken away entry-level accounting, customer service, reporting and administrative support jobs. Significantly, in the first 10 months of 2025, AI was responsible for 11 lakh layoffs in the US tech sector. The paper adds that Anthropic, the present leader in AI technology, has called for stricter regulation of AI, warning of joblessness and even creation of bioweapons should AI remain unregulated, concluding that we can only ignore these warnings at our peril. And finally, arm in arm, Indians in US save a taste of home. Retailers push diaspora demand with WhatsApp alerts and neighborhood vans as mango exports from India seen rising 30% this season, notes the Economic Times. And with that, it's back to you, Naresh.
0: Thank you, Shagun. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to hold talks with President of Seychelles, Patrick Hermini, today, to also address Seychelles National Assembly and interact with members of Indian diaspora. Prime Minister to share his thoughts in Mann Ki Baat program on Akashvani at 11 this morning. Ministry of External Affairs asks Indian citizens not to undertake Kailash Mansarovar Yatra without all required travel documents. US military strikes multiple targets in Iran for second day at the direction of President Donald Trump. Death toll in Venezuela's earthquakes rises to 1,430 as rescuers continue search for survivors. And India's Kidambi Srikanth enters final of men's singles event at US Open Badminton in California. And with that, we end the morning news. Have a nice day.
2: கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் 8:30. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களின் கேட்கவிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்கள் மாபெரும் தங்க மளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் இதயராகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

நேரம் எட்டு மணி 31 நிமிஷம் ஆயாச்சு. இதே ராகம் நிகழ்ச்சியில் நமக்கு பிடிச்ச புதிய திரைசெய் பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை பொழுதில். 938-546-1012 இதுதான் நமக்கான வாட்ஸ்அப் எண்கள். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், ஊர், இது எல்லாத்தையும் அழகாக தமிழில் தட்டு செஞ்சு அனுப்பி வைங்க. குழந்தைங்களோட மழலை பேச்சு கேட்க இவ்வளோ இனிமையாக இருக்கும். அவங்க பேசுகிறது அவங்க அம்மாவுக்கு மட்டும்தான் புரியும் அப்படின்னு நக்கல் பண்ணாலும் குழந்தைங்களோட பேச்சை கேட்கறதுக்கு நம்ம எப்போவுமே ஆர்வமாக இருப்போம். அடுத்ததாக வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் அதான் நடக்க போகுது. இன்றைக்கி திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நம்ம வீட்டு குட்டி செல்லங்கள் காற்றலைகளில் அவங்களோட கதைகள், கவிதைகள், விடுகதைகள் எல்லாத்தையும் பேச சொல்ல நாம் ரசிக்க 0431-246-1012 அல்லது 240-1021 இந்த எண்களை தொட்டுவாங்க. இப்போ இதே ராகம் நிகழ்ச்சியில் பாடல் கேட்டிருக்காங்க. பழனி கொழும்பண்டார்ந்து ராமகிருஷ்ணன்.

0: நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 Cross தலைநகர் திருச்சி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: நேரம் 8:37 ஆயாச்சுங்க. திருச்சி FM ரெயின்போ 102.1 கேட்டணிஞ்சிருக்கோம். இதே ராகம் நிகழ்ச்சியோட தொடக்கத்திலேயே

ஃப்ரான்ஸில் வெப்பம் வந்து 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்துருச்சு பரவாயில்ல அப்படின்னு பேசணும். இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் உலகம் பூரா இந்த வெப்பம் அதிகரிக்கிறதுக்கு காடுகளோட பரப்பு குறையிறது தான். இன்றைக்கி காலையில் 10:30 நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியில் கூட நம்ம இதை பற்றி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். காடும் உயிரும் அப்படிங்கிற தலைப்பில் சூழலியலாளர் ஏ சண்முகானந்தம் அவர்கள் ஆற்றிய உரையோட சில பகுதிகளை கேட்டு ரசிக்க போகிறோம். களத்திலிருந்து இல்லத்திற்கு நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு காலையில் 10:30. இதே ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்டிருக்காங்க. தஞ்சாவூர்லேருந்து குருமூர்த்தி, உமாமகேஸ்வரி, சந்தோஷ், தினேஷ் இவங்கெல்லாம் இவங்க கேட்டிருக்க பாடல் பேட்டை திரைப்படத்தில் இருந்தது.

புதிய பாரதத்தின் எழுச்சியும் நம்பிக்கையும் நமது பிரதமர் அவர்களின் எண்ணங்களோடு எதிர்பார்த்து காத்திருங்கள். இன்று முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத், மனதின் குரல். நமது பாரத பிரதமர் நாட்டு மக்களின் கருத்துக்களோடு தனது எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத், மனதின் குரல். ஆகாஷ்வாணி மற்றும் தொலைக்காட்சி அலைவரிசைகளில் செய்தி ஒலிபரப்புத்துறை, பிரதமர் அலுவலக இணையதளங்களிலும் டிடிஎச், டிஆர்எம்

0: சேவைகளிலும் நேரடியாக இடம்பெறும்.
1: மன் கி பாத், மனதின் குரல்.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் இதே ராகம் கேட்டிணைந்திருக்கிறோம். நேரம் 8:43 ஆயாச்சுங்க. 938-546-102-1 இதுதான் நமக்கான வாட்ஸ்அப் எண். இதே ராகம் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசிக்க. அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க திருப்பட்டூர்லேருந்து வே மதுமிதா. மதுமிதா கேட்டிருக்க பாடல் பைசன் திரைப்படத்திலிருந்து.

0: கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: முகத்தில் பருவா சைபால் சொரியா திறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்
4: ஒரு பெரிய அரசன் இந்த உலகம் பூராவையும் ஆண்டுகிட்டு இருந்தான். ரொம்ப காலம் அப்படி அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். திடீர்னு அவனுக்கும் சில எதிரிகள் முளைச்சாங்க. அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இவனை தோற்கடிச்சுட்டாங்க. தோற்று போனதும் இவனுக்கு பயம் வந்துட்டுது. எங்கே எதிரிகள் நம்ம கொண்டுடுவாங்களோ அப்படின்னு வெளியில் வந்தால் தனக்கு ஆபத்துன்னு பயந்துக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் ஒரு குகைக்குள்ளே போய் பதுங்கி கிடக்கிறான். நிலைமையை பாருங்கள். முதல் நாள் வந்து அரண்மனையில் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் மறுநாள் வந்து குகையில் பயந்து போய் பதுங்கி கிடக்கிறான். ராத்திரி நேரம் வந்தது, பசி வயத்தை கிள்ளுது, பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டிய நிலைமை. பிச்சை எடுக்கிறதுக்கு பாத்திரம் வேணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் பார்க்குறான். ஒரு மூலையில் யாரோ விட்டுட்டு போனால் ஒரு ஓடு கிடக்குது, அதை எடுத்துக்கிட்டு புறப்பட்டான். இருட்டில் வழி புரியல. ஏதோ ஒரு யூகத்தில் காலை மெதுவாக எடுத்து வச்சு நடந்து போய்கிட்டுருக்கிறான். வழியில் ஒரு கருப்பு நாய் படுத்து கிடந்தது. இருட்டில் அவன் இது கண்ணுக்கு சரியாக தெரியல. அவனுக்கு தவறி போய் காலை வச்சுட்டான். அது மேலே நாய் சும்மா இருக்குமா வள்ளுன்னு விழுந்து கடிச்சு விட்டுது. காலை பார்க்குறான், காலத்தையும் நினச்சி பார்க்குறான். அரண்மனையில் வந்து வீரக்கழல் அணிந்த காலை உடைய மன்னா அப்படின்னு புகழ்வாங்களே புலவர்கள்லாம், ஆனால் அது இன்றைக்கி நாய் கடித்த காலம் ஆகிட்டுதே அப்படின்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லை, முன்னாடியெல்லாம் பொற்கிண்ணங்களில் தான் அவன் சாப்பிடுவான், ஆனால் இப்போது உடஞ்சி போன ஓட்டு அது ஓட்டை வந்து கையில் வச்சுக்கிட்டு நிற்கிறான். அதில் ஏதாவது யாராவது சாப்பாடு போடுவாங்களான்னு. முன்னாடியெல்லாம் நிறைய பேர் அரண்மனைக்கு வருவாங்க, அரசருக்கு காணிக்கைன்னு சொல்லி இவன் காலடியில் கொண்டாந்து கொட்டுவாங்க. அப்போல்லாம் இவன் அந்த ஜனங்களுடைய முகத்தை திரும்பி கூட பார்க்குறதில்ல, ரொம்ப கர்வமாக உட்காந்துருப்பான். அதே ஆள் இன்றைக்கி எல்லார் கண்ணிலையும் படுறது மாதிரி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போலாம் காணிக்கைகளை வந்து தன்னுடைய கையால் வாங்கிறது தனக்கு கௌரவ குறைச்சல்னு நினச்சி தன்னுடைய வேலைக்காரங்களை விட்டு தான் அதை வாங்க சொல்லுவான். இப்போ பார்த்தீங்கன்னா அவனே தன் கையாலேயே பிச்சை வாங்குறான். நினச்சி பாருங்கள், அந்த மனுஷன் முத நாள் அரசன், மறுநாள் பிச்சைக்காரன், எவ்வளோ வித்தியாசம். செல்வம் தான் இப்படி ஒரு வித்தியாசம் ஏற்படுறதுக்கு காரணம். அப்படிப்பட்ட செல்வம் வாழ்க்கையை நடத்துறதுக்கு நமக்கு தேவை தான்.

0: ஆனால் அதையே நாம் அடைய வேண்டிய பயனாக நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் வேடிக்கை. இதை வந்து நம்மாழ்வார் அழகாக ஒரு பாசுரத்தில் சொல்கிறார். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதைகிய பாணையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர் திருநாரணன் தாழ் காலம் பெற சிந்தித்து உய்மினோ அப்படிங்கிறார் நம்மாழ்வார். ஒரு பெரிய பணக்காரர் ஒரு துறவிகிட்ட போய், சாமி என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, இருந்தாலும் நிம்மதி இல்லை, என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, என்ன காரணம்னு கேட்டாராம். உடனே அந்த துறவி இதுக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த ஒரு குழந்தையை கூப்பிட்டார். அது ஓடியாந்தது. ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து அது கையில் கொடுத்தார். அதை வாங்கிக்கிட்டு குழந்தை சிரிச்சுது. இன்னொரு பழத்தை எடுத்து கொடுத்தார். அதை இன்னொரு கையில் வாங்கிட்டு சிரிச்சுது. மூணாவது ஆப்பிள் எடுத்து கொடுத்தார். ரெண்டு பழத்தையும் நெஞ்சில் அணைச்சிக்கிட்டு மூணாவது பழத்தையும் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணிச்சு. ஆனால் அது உடனே நழுவி கீழே விழுந்து உருண்டு ஓடிச்சு. ஏற்கனவே இருந்ததும் விழுந்துட்டுது. இப்போ அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சுட்டுது. இப்போ அந்த துறவி பணக்காரர்கிட்ட சொன்னாராம், குழந்தையை கவனிச்சியா, ரெண்டு ஆப்பிள் போதும்னு அது நினச்சிருந்தா இப்போ அது அழ வேண்டிய அவசியம் வந்திருக்குமா அப்படின்னாராம். எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா துன்பந்தான். இந்த காலத்தில் இதையெல்லாம் யார் காதில் வாங்குறாங்க? ஒருத்தனை நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு நினச்சி அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சொல்லிவிட்டு அந்த குழந்தை செஞ்சது தப்பு தானே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆமாம் தப்பு தான், நானாக இருந்தால் அப்படி செஞ்சுருக்க மாட்டேன் நானா இவன். ரெண்டு பழமே போதும்னு சொல்லியிருப்பியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைங்க, அவர் கொடுக்க கொடுக்க ஒவ்வொரு பழமாக வாங்கி பின்னாடி வச்சுட்டு மறுபடியும் கையை நீட்டுவேன் அப்படிங்கிறானா. இவெல்லாம் எந்த காலத்தில் திருந்துறது?
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

நேர்களை அடுத்ததாக நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு குட்டிச்செல்லங்கள் நம்ம வீட்டில் இருந்து அப்படியே கவிதைகள் கதைகள் விடுகதைகள் இதெல்லாத்தையும் காற்றலைகளில் சொல்லி நம்மளை மகிழ்விக்க போகிறாங்க. நம்ம வீட்டு குட்டிச்செல்லங்களும் பங்கேற்க 0434-1-246-1 அல்லது 240-1-2 இந்த எண்களை தொட்டு வரலாம். இப்போ இதே ராகம் நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்டிருக்காங்க. திருச்சி மாவட்டம் துறையூர்லேருந்து சந்திரசேகர், சந்திரா, யோகேஸ்வரி, ரம்யா, மணிகண்டன் இவங்கெல்லாம் கரட்டாம்பட்டியிலிருந்து அவங்க கேட்டிருக்க பாடல். தர்மதுரை திரைப்படத்திலிருந்து

0: கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய இதய ராகம் நிகழ்ச்சி. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பரிசர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய இதய ராகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்று நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் காலை 9 மணி. இப்ப நாம கேட்கலாம்
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூ டியூப் அலைவரிசை, மை கவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்வு நேரடியாக ஒலிபரப்பாகும். நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் வனவிலங்கு பாதுகாப்பு கொள்கைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் சரிஸ்கா புலிகள் காப்பகத்தில் மீண்டும் புலிகள் அறிமுகப்படுத்தப்பட்டு 18 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் உலகின் மொத்த காட்டுப்புலிகள் எண்ணிக்கையில் 75% இந்தியாவில் உள்ளதாக சுட்டிக்காட்டினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது உயிர்நீத்த 6 ராணுவ வீரர்களின் தியாகம் பொதுவெளியில் காலம் தாழ்த்தி அங்கீகரிக்கப்பட்டதாக சமூக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானது என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. ராணுவத்தின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடகங்களில் வீரர்கள் குறித்த தகவல்கள் வெளியிடப்பட்டதாகவும் அவர்களது பெயர்கள் தேசிய போர் நினைவிடத்தில் பொறிக்கப்படும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. இத்தகைய உணர்வுபூர்வ செய்திகளை வெளியிடும் ஊடகங்கள் சரிபார்க்கப்படாத தகவல்கள் பரவுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. தென்காசி மாவட்டம் நன்னகரம் துணை சுகாதார நிலையத்தில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் இம்முகாமை தொடங்கி வைத்தார். மாநிலம் முழுவதும் மாலை 5 மணி வரை நடைபெறும் இம்முகாமில் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோவில் ஆணி தேரோட்டம் தற்போது வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. மாநில

0: இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ், கிராமப்புற தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா உள்ளிட்டோர் தேரை வடம் பிடித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நெல்லை நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் ஆணி பெருந்திருவிழாவின் 520வது திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனை ஒட்டி அதிகாலை நடை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு தேரு கெழுந்தறிவினர். பின்னர் பக்தர்கள் சிவாய நமக நமச்சிவாய கோஷங்கள் விண்ணதிர 4 ரதவீதிகளிலும் பவனி வந்தது. தேர் திருவிழாவை விட்டு பாதுகாப்பு பணியில் 1500 போலீசார் ஈடுபட்டனர். சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு 3 கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு காவல்துறை தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெற்ற ஆட்டங்களில் காங்கோ உஸ்பெகிஸ்தானை 3-1 என்ற கோல் கணக்கில் வென்று முதன்முறையாக நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. போர்ச்சுக்கல் கொலம்பியா இடையேயான ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிவடைந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கயிறு ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

காலை வணக்கம் குட்டிச்சலங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு போலியோ சொட்டு மருந்தினால் உங்களுக்கு 5 வயதுக்குள்ள இருந்தது அப்படின்னா மறக்காம உங்க பெற்றோர்கள் கிட்ட சொல்லி போலியோ சொட்டு மருந்து போட்டுக்கோங்க. 7 மணிக்கெல்லாம் தொடங்கியாச்சு, 5 மணி வரைக்கும் போலியோ சொட்டு மருந்து போடுவாங்க. இது வசந்த அழைப்பு, திருச்சி FM ரெயின்போ 102.1. இன்னைக்கான விடுகதையை கேட்க தயாராயிருக்கீங்களா? பயன்படுத்துவதற்கு முன்னால் உடைக்கும் பொருள் எது? பயன்படுத்துவதற்கு முன்னால் உடைக்கும் பொருள் எது? இந்த விடுகதைக்கான விடை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா 4431 அப்படிங்கிற திருச்சியோட இணைப்பு என்னோடு தொட்டு வாங்க. 240-102-1 இரு எண்களும் குட்டிச்சலங்களே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இது வசந்த அழைப்பு, குழந்தைகளோட குதூகல பங்கேற்புல.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
2: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: சிந்தாமணிக்கு ரெண்டு குரல் கேக்குது.
1: என் தம்பி கத்தான்.
0: ஓ அது தம்பியா, கொடுங்க தம்பி கிட்ட பேசிரலாம்.
1: பேசுறியா?
0: இல்ல நீங்க கொடுங்க, அவட்டையும் பேசலாம்.
1: சரிக்கா.
0: ஆ கொடுங்க.
1: ஹலோ
0: தம்பி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: தம்பியோட பேர் என்ன?
1: பழனியாண்டி.
0: பழனியாண்டி எந்த வகுப்பு படிக்கிறீங்க?
1: ரெண்டாவது வகுப்பு.
0: ஏ சூப்பர்ரா தம்பி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப? அக்காவோட விளையாடிட்டு இருக்கீங்களா இல்ல சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா?
1: விளையாடிட்டு இருக்கேன்.
0: என்ன விளையாடுனீங்க?
1: ஓடி பிடிச்சு.
0: நீங்க ரெண்டு பேர் மட்டுமா? நீங்க ரெண்டு பேர் மட்டும்
1: விளையாடுனீங்களா?
0: தம்பி பழனி, அம்மா பேர் என்னன்னு
1: சொல்றீங்களா?
0: அம்மாவோட பேர் என்ன? அம்மாவோட பேர் என்னது? பழனியாண்டியோட அம்மா பேர். சூப்பர். அப்பா பேரு?
1: கண்ணன்.
0: சரி தம்பி, நல்லா ஜாலியா விளையாடுங்க சரியா? அக்கா கிட்ட கொடுங்க, பேசிடலாம்.
1: ஹலோ
0: சிந்தாமணி.
1: சொல்லுங்க. அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் புறப்பெடுத்து சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே.
0: சிந்தாமணி, என்ன பார்த்தா தமிழ் டீச்சர் மாதிரி இருக்கா? மனப்பாட பகுதியை வந்து ஒப்பிக்கிறீங்க. சரி ஓகே, சிறப்பா இருந்துச்சு சரியா? ரொம்ப நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு. தம்பி தான் பேசிட்டாரு.
1: ஹலோ
0: சொல்லுங்க தம்பி.
1: படிக்கிட்டாக்கா?
0: நீங்களுமா? எடுத்துட்டு வந்துட்டீங்களா? நான் நின்னுட்டு தான் இருந்தேன் இது வரைக்கும். ஆ சரி சொல்லுங்க.
1: ஆ
0: சொல்லுங்க.
1: நின்னுங்க.
0: மறுபடியுமா?
1: எடுத்துறீங்க.
0: ஆ எடுங்க எடுங்க. எத்தனாவது பக்கம்? அஞ்சாவது பக்கமா எட்டாவது பக்கமா?
1: இல்ல
0: எடுத்தாச்சா? பழனியாண்டி சிறப்பா இருந்துச்சு. சரி சரி, இந்த தம்பி தம்பி இதுல எந்த கலர்ல அக்காவுக்கு டிரெஸ் எடுத்து தர போறீங்க? தெரியல. சரி யோசிச்சுட்டே இருங்க, நான் அடுத்த வாரம் கேக்குறேன் சரியா? ரொம்ப நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு. வடக்கு சாலை பட்டியில இருந்து சிந்தாமணியும் அவங்களுடைய தம்பியும் பேசினாங்க, சிறப்பா இருந்துச்சு. 9:16 ஆகுது. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வசந்த் அழைப்பு, குழந்தைகளோட குதூகல பங்கேற்புல. பயன்படுத்துவதற்கு முன்னால் உடைக்கும் பொருள் எது அப்படிங்கறது தான் இன்னைக்கு குட்டிச்சலங்களுக்காக நம்ம கேட்டிருந்த விடுகதை. இந்த விடுகதைக்கான விடை குட்டிச்சலங்களே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அழைக்கலாம். 4431 இணைப்பு என்னோடு 240-102-1 மற்றும் ஒரு எண் 246-102-1. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களர்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த் அழைப்பு.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: பயன்படுத்துவதற்கு முன்னால் உடைக்கும் பொருள் எது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு குட்டிச்சலங்களுக்காக நம்ம கேட்டிருந்த விடுகதை. வசந்த அழைப்பு குழந்தைகளோட குதூகல பங்கேற்புல திருச்சி FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில நம்ம கூட பேச போற முதல் குட்டிச்சலம் யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: என்ன
0: சிந்தாமணி, ரொம்ப

0: 9:22 ஆகுது. வசந்த் அழைப்பு கேட்டு இணைந்திருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 குழந்தைகளோட குதூகல பங்கேற்புல. இணைப்புல நம்ம கூட பேச போற அடுத்த குட்டி செல்லம், வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க தம்பி?
1: தமிழினியன்.
0: அம்மா கிட்ட சொல்லி ரேடியோவோட சவுண்ட குறைக்க சொல்லிடுறீங்களா? பாத்தீங்களா, நம்ம எல்லாரும் பேசுறது அப்படி கேக்குது.

0: பார்த்தீங்களா?
1: தமிழினியன்
0: எந்த வகுப்பு படிக்கிறீங்க?
1: யுகேஜி.
0: ஏ, அவ்வளோ பெரிய கிளாஸா? உங்களுக்கு எவ்வளோ வயசாகுது?
1: அஞ்சு.
0: அப்பனா போலியோ சொட்டு மருந்து குடிச்சாச்சா?
1: குடிக்கணும், அப்பனா குடிக்கணும்.
0: பார்த்தீங்களா, நான்லாம் அதெல்லாம் செஞ்சுட்டு தான் நிகழ்ச்சிக்கே வருது. என்ன நீங்க, சரி இப்ப நம்ம பேசி முடிச்சுட்டு போயிட்டு போலியோ சொட்டு மருந்து போட்டுக்கோங்க, சரியா?
1: ஓகே.
0: ஓகே, என்ன சாப்பிட்டீங்க காலையில?
1: பொங்கல்.
0: அம்மா எந்த உணவு நல்லா சமைப்பாங்க?
1: பிரியாணி.
0: ஏ சூப்பரா, என்ன பிரியாணி?
1: மட்டன் பிரியாணி.
0: அப்படி போடுங்க. அப்ப அம்மா பிரியாணி செஞ்சா இன்னைக்கு மூணு வேளை பிரியாணி சாப்பிடலாமா?
1: சாப்பிடலாம்.
0: சரி, எங்க இருந்து பேசுறதா சொன்னீங்க?
1: தஞ்சாவூர்.
0: தஞ்சாவூர்ல எந்த பகுதியில இருந்து?
1: புது பஸ் ஸ்டாண்ட்.
0: புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயா? பஸ் ஸ்டாண்ட்ல நிறைய ட்ரெயின் வருமா?
1: வராது, பஸ்லாம் வரும்.
0: ஓ, பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் தானே வரும். சரி சரி. தமிழினியன், உங்க ஊர்ல ஒரு பெரிய கோவில் ஒன்னு இருக்கும் தெரியுமா?
1: தெரியும்.
0: போயிருக்கீங்களா? என்ன கோவில் சொல்லுங்க பாக்கலாம். தஞ்சாவூருக்கு வந்துட்டு அப்படியே புது பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அந்த பெரிய கோவிலுக்கு வந்து போனேன். ஆனா உங்களை தேடினேனா, நீங்க அங்க இல்ல. இன்னொரு தடவை என்ன கூட்டி போறீங்களா?
1: கூட்டி போறோம்.
0: சரி, அப்புறம் உங்களுக்கு எத்தனை நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க? கண்டிப்பா நான் வரேன் உங்க வீட்டுக்கு. சரி, உங்களுக்கு எத்தனை நண்பர்கள் இருக்காங்க? நிறைய பேரா கொஞ்சம் பேரா?
1: நிறைய பேர்.
0: சரி விடுங்க, அப்பனா நம்ம பேர் சொன்னா நிகழ்ச்சி முடிஞ்சிரும், சரியா? சரி, ரொம்ப நன்றி தமிழினியன் இணைப்புக்கு வந்ததுக்கு.
1: தேங்க்யூ.
0: தஞ்சாவூர் தமிழினியன் சிறப்பா பேசினாரு. 9:25 ஆகுது. இன்னைக்கு குட்டி செல்லங்களுக்கு ஒரு விடுகதை கேட்டிருந்தோம். கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும் போல. பயன்படுத்துவதற்கு முன்னால் உடைக்கக்கூடிய பொருள் எது அப்படின்னு கேட்டிருந்தோம். இணைப்புல நம்ம கூட பேச போற அடுத்த குட்டி செல்லம் யாருன்னு கேட்டிருலாம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
2: ஏ ஆதிரை தென்றல்.
0: ஆதிரை தென்றல், எங்க இருந்து பேசுறீங்க?
2: புத்தூர் திருச்சி.
0: என்னது? பின்கோடா? சரி. ஆதிரை. ஆதிரைக்கு யார் பேர் வச்சாங்க?
2: அப்பா அம்மா.
0: எந்த வகுப்பு படிக்கிறீங்க?
2: 5ஆம் வகுப்பு.
0: சரி, அப்பனா நீங்க கண்டிப்பா பதில் சொல்லுவீங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்கட்டா? ஏன்னா புத்தூர்ல வந்து கேட்டு பார்த்தப்ப என்ன கேள்வி கேட்டாலும் எங்க ஆதிரையெல்லாம் அசால்ட்டா பதில் சொல்லுவாங்க அப்படி சொன்னாங்க. அதனால உங்ககிட்ட கேக்குறேன். இந்த குடை இருக்குல்ல, குடை தெரியுமா? அது எந்த கலர்ல இருக்கும்னு சொல்லுங்க.
2: எந்த குடை?
0: இந்த வெயிலுக்குலாம் நம்ம எடுத்துட்டு போவோம், மழை வந்துச்சுன்னா புடிச்சிட்டு போவோம்ல, அந்த குடை.
2: அது வந்து கலர் கலரா இருக்கும்.
0: வெரி குட். இப்ப அதுல இருந்து தான் உங்களுக்கு கேள்வி. அந்த குடையை ஏன் நம்ம தூக்கிட்டு போறோம் சொல்லுங்க.
2: ஏன்னா டக்குன் மழை பெஞ்சா அதை வச்சு வச்சுட்டு நம்ம நனைய மாட்டோம்.
0: அதனால தான் தூக்கிட்டு போறோமா? அதான் கரெக்டா சொன்னாங்க. இங்க ஆதிரை, இங்க ஏரியாக்கு வந்து ஆதிரை கிட்ட பேசி பாருங்க அப்படி சொன்னாங்க. சரி, ஆதிரை வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? அவரும் பக்கத்துல இருக்காரா? பேசுவாரா?
2: பேசுவாரு.
0: குடுங்க, பேசலாமா தம்பி கிட்ட?
2: வணக்கம்
0: தம்பி. ஆதி, ஆதி நீங்க எதுவும் பயப்பட வேண்டாம், சரியா? உங்கள்ட்ட எல்லாம் எதுவும் கேள்வி எல்லாம் நான் கேக்கல. சரி. தம்பி எந்த கிளாஸ் படிக்கிறீங்க?
2: பாய்.

0: எனக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்கு. நீங்க ஏதாவது கேட்டுருவீங்கன்ட்டு ஸ்கூலுக்கு எல்லாம் போகலையா? எது இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட வைக்கிறாங்க உங்களுக்கு? அக்கா பேர்
1: என்ன?
0: சரி கொடுங்க, நான் அக்காட்டையே பேசிடுறேன். தம்பி கொஞ்சம் கோவத்துல இருக்காப்ல. சரி, ஆதிரை தென்றல், காலையில இன்னைக்கு சாப்பிட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டீங்க தானே?
1: பாருங்களேன்,
0: இந்த பச்சையா இருக்கிற கீரை, கசப்பா இருக்கிற
1: பாவக்காய்
0: சாப்பிடுவீங்க, ஆரஞ்சா இருக்கிற
1: கேரட்டு,
0: சிவப்பா இருக்கிற
1: வெண்டைக்காய்.
0: மார்க்கெட்ல போய் யாரு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க? எல்லா காய்கறியோட பேரும் உங்களுக்கு தெரியும். சரி, வாழைப்பூ தெரியுமா? வாழைப்பூ மாங்காய் மரத்துல இருந்து வருதுன்னு தெரியுமா?
1: இல்ல, வாழை மரத்துல இருந்து வருது.
0: அப்படி உங்க வீட்ல எல்லாம் வாழைப்பூ வாழை மரத்துல இருந்தா வருது?
1: ஆமா.
0: சரி சரி, எதும் பின்னால ஒரே சத்தமா இருக்குது.
1: நிறைய பேர் இருக்காங்க, அதான் சத்தமா இருக்கு.
0: ஓ, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கறதாலயா? சரி சரி, நல்லா விளையாடுங்க, நல்லா சாப்பிடுங்க, சரியா?
1: ஓகே,
0: ரொம்ப நன்றி இணைப்பு கொண்டதுக்கு. திருச்சி FM ரெயின்போ 102.1 நேயர்களுக்கு வரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
7: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
8: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
9: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை, வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: வசந்த் அழைப்பு கேட்டு இணைந்திருக்கோம் குழந்தைகளோட குதூகல பங்கேற்புல. பயன்படுத்துவதற்கு முன்னால உடைக்கக்கூடிய பொருள் எது அப்படின்னு கேட்டிருந்தோம், பாக்கலாம் அடுத்து வரக்கூடிய குட்டிச்சலம் அதுக்கு பதில் சொல்றாங்களாங்கறத. வணக்கம், யார் பேசுறீங்க? பிரதீபன். திருச்சியில இருந்தா? இங்க பிரதாபன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? எது
1: குளிக்கிறாரு.
0: பிரதாபனா, இன்னைக்கு என்ன கிழமைன்னு சொல்லுங்க.
1: ஞாயிற்றுக்கிழமை.
0: ஸ்கூலுக்கு போவீங்களா?
1: ஸ்கூல் போக மாட்டோம்.
0: ஏன் சொல்லுங்க?
1: லீவு.
0: அப்ப குளிக்கிறதுக்கு மட்டும் ஏன் நீங்க வந்து செய்றீங்க? அதுக்கும் லீவ் எல்லாம் குடுக்கறது இல்லையா? டெய்லியும் குளிச்சா உடம்பு ஜலிப்பு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க?
1: குளிக்கிறதுக்கு லீவ் கிடையாது
0: அப்படிங்கறீங்க. டெய்லி செய்யலாங்கறீங்க. சரி, வேற என்ன விஷயம் அந்த மாதிரி சொல்லுங்க. ஒரு நாலு நல்ல பழக்க வழக்கத்தை சொல்லுங்க பாக்கலாம். வேற என்ன டெய்லி செய்யணும்?
1: பல்லு விளக்குறது, சாமி கும்பிடுறது,
0: ரைட்,
1: குளிக்கிறது,
0: இன்னும் ஒண்ணு
1: தோப்பு கரணம் போடுறது.
0: எது?
1: தோப்பு கரணம் போடுறது.
0: தோப்பு கரணமா? அப்ப வீட்டு பாடம் செய்யாம போயிட்டு அந்த பனிஷ்மெண்ட்

0: சொல்லுவாங்களே, அப்ப தோப்பு கரணம் போட சொல்லுவாங்களே, அதுவா?
1: அது இந்த யோகா.
0: ஓ, ஏன் தம்பி கடைசி வரைக்கும் நமக்கு பிடிச்சதையே சொல்லலையே, என்னன்னு சொல்லுங்க. குளிக்கிறது, பல்லு விளக்கறது, சாமி கும்பிடுறது, தோப்புக்கரணம் போடுறது, மூணு வேளையும் ஒண்ணு செய்வோமே. அது சொல்லவே இல்லையே. நான் சொல்லட்டா? சொல்லிட்டா? சாப்பிடுறத விட்டுட்டீங்க, அதையும் டெய்லி செய்யணும்ல. சாப்பிடுறது தினமும் செய்யணும்ல, பாத்தீங்களா? முக்கியமான விஷயத்த என்ன போங்க பிரதாப்னு. அப்படி சொல்லுங்க, நான் கண்டுபிடிச்சிட்டீங்களா அந்த விடுகதை விடை? கண்டுபிடிச்சிட்டீங்களா? எது விடை? நானே சொல்லிட்டா? பயன்படுத்துவதற்கு முன்னால் உடைய கூடிய பொருள் எதுன்னு கேட்டிருந்தேன். அப்ப பிரதாபன் கண்டுபிடிக்கல. என்னது?
1: முட்டை.
0: எப்படி இப்ப டக்குன்னு சொன்னீங்க?
1: தெரியும்,
0: அப்பா சொன்னாரா?
1: இல்ல.
0: சரி சரி பிரதாபன், நீங்க சரியா விடை சொன்னதால உங்களை பாராட்டி. தம்பி, நான் பேசுறது கேக்குதா? நீங்க நான் கேட்ட விடுகதைக்கு சரியா பதில் சொல்லிட்டீங்கல்ல, அத பாராட்டி உங்களுக்காக இன்னொரு விடுகதை கேட்டுடலாமா?
1: கேட்டுடலாம்.
0: கொஞ்சம் கடினமான கேள்வியா இருக்கும், நீங்க பயப்படக்கூடாது. நிஜமா பயப்பட மாட்டீங்களே? எனக்கு எதுவும் பயம்லாம் இல்ல, ஆனா விடுகதை அடுத்த வாரம், சரியா? சரி, ரொம்ப நன்றி பிரதாப். திருக்குறள் சொல்றீங்களா? சொல்லுங்க கேட்டுடலாம். சூப்பர் தம்பி, ரொம்ப நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு. சரி, பிரதாபனை கேட்டதா சொல்லுங்க, சரியா? நன்றி நன்றி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.

0: வசந்த அழைப்பு கேட்டு இணைந்திருக்கும். 9:41 ஆகுது. குழந்தைகளோட குதூகல பங்கேற்புல இணைப்புல நம்ம கூட பேச போற அடுத்த குட்டி செல்லம் யாருன்னு கேட்டுலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: எதுமலை கிராமத்துல இருந்து தேவிகா பேசுறேன்.
0: தேவிகா நீங்களா?
1: என்ன
0: தேவிகா, நல்லா இருக்கீங்களா? யோசிச்சு யோசிச்சு பேசுறீங்களே. எந்த வகுப்பு படிக்கிறீங்க? அப்ப நிறைய நண்பர்கள் இருப்பாங்க சரியா? தேவிகா வந்து பொழுதுபோக்குக்காக என்ன பண்ணுவீங்க?
1: விளையாடுவோம்.
0: அப்புறம் இந்த படம் வரையறது
1: அதெல்லாம் பண்ணுவோம்க்கா.
0: எல்லாமே பார்த்து வரைவீங்களா பார்க்காம வரைவீங்களா?
1: பார்த்து வரையும் பார்க்காம வரையும்க்கா.
0: இப்படி எல்லாத்துலயுமே சொன்னா நான் என்ன சொல்றது போங்க?

0: நல்லா பாடுவீங்கன்னு சொன்னாங்க.
1: ஆமாக்கா.
0: அப்பா சொன்னாரு. அப்படியா, நல்லா பாடுவீங்களா? சரி சரி. இப்ப எது மலையில என்ன சிறப்புன்னு சொல்லுங்க.
1: நான் பாட்டு சொல்றேன்க்கா.
0: பாட்டு சொல்றீங்களா? நான் எப்படி தெரியுமா, உங்க குரல்ல எனக்கு பாடுற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க பேசினதே எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. என்ன வெளியில காத்தடிக்குதா? சரி சரி சரி. எது மலையில என்ன சிறப்பா இருக்கும்னு சொல்லுங்க. வயல் இருக்கும், மரம் இருக்கும், செடி இருக்கும், ஆறு ஓடும். எது மலையில டான்ஸ், ஸ்பீச், அத பத்தி சொல்லுங்க. உங்க வீட்ல வயல் வச்சிருக்கீங்களா?
1: என்ன
0: போட்டிருக்கீங்க? மக்காச்சோளமா? சரி சரி. அப்பா உதவி பண்ணுவீங்களா? சரி சரி. ரொம்ப நன்றி தேவிகா இணைப்புக்கு வந்ததுக்கு.
1: பாப்பா பேசுறக்கா.
0: ஆ, கொடுங்க, பாப்பாட்ட பேசிடலாம்.
1: ஹலோ
0: பாப்பா, வணக்கம்.
1: வணக்கம்.
0: பாப்பா பேர் என்ன?
1: கிருத்திகா.
0: கிருத்திகாவா? நீங்க மூன்றாம் வகுப்பு தானே படிக்கிறீங்க?
1: இல்லக்கா, நாலாம் வகுப்பு.
0: இல்ல, போன வருஷம் மூன்றாம் வகுப்பு தானே படிச்சீங்க? சரி சரி பாப்பா. அப்புறம் தேவிகா சண்டை போட்டாங்களா உங்களோட? இல்ல இல்ல
1: இல்லக்கா,
0: நான் சொல்லிருந்தேன் கிருத்திகாவோட எல்லாம் சண்டை போட கூடாது, நல்ல பாப்பா அப்படின்னு சொல்லிருந்தேன். சரி, அதே மாதிரி நடந்துக்கிறாங்க இல்லையா? சரி கிருத்திகா, ரொம்ப நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு. நீங்களுமா? சரி பாடுங்க.
1: அன்னை தமிழே, அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், சொல்லி விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லி உனது புகழ் சொல்ல முடியலையே, நான் காமராசன்.
0: சூப்பர் கிருத்திகா, ரொம்ப நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு.
1: நன்றிக்கா.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
2: புதிய பாரதத்தின் எழுச்சியும் நம்பிக்கையும் நமது பிரதமர் அவர்களின் எண்ணங்களோடு எதிர்பார்த்து காத்திருங்கள். இன்று முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத், மனதின் குரல். நமது பாரத பிரதமர் நாட்டு மக்களின் கருத்துக்களோடு தனது எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத், மனதின் குரல் ஆகாஷ்வாணி மற்றும் தொலைக்காட்சி அலைவரிசைகளில், செய்தி ஒலிபரப்புத்துறை, பிரதமர் அலுவலக இணையதளங்களிலும், DTH DRM சேவைகளிலும் நேரடியாக இடம்பெறும். மன் கி பாத், மனதின் குரல்.

9:53 ஆகுது. கிட்டத்தட்ட வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. பயன்படுத்துவதற்கு முன்னால் உடைக்கப்படும் பொருள் எது அப்படின்னு கேட்டிருந்ததுக்கு முட்டை அப்படிங்கறது சரியான பதில். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பங்கேற்ற அனைத்து குழந்தைகளுக்கும், பங்கு பெற முயற்சித்த குழந்தைகளுக்கும், கேட்ட ரசித்த நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் அர்ச்சனா.

0: அண்ணே, அங்க தூரத்துல ஒரு மலை தெரியுது பாரு, அதோட கதை என்னன்னு உனக்கு தெரியுமா?
1: டேய், இந்த டக்காத்தி வரல என்கிட்ட வச்சுக்காத.
2: ஆரம்பிச்சிட்டியா? நீ கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா?
0: என்ன இப்படி சொல்லிட்ட? என் கதையை கேட்க நீ ஒருத்தன் தானே இருக்கிற?
3: அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே.
2: நீ கதை சொல்ல மட்டும்தான் செய்வியா, இல்ல எழுதவும் செய்வியா?
3: என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க.
2: எட்டு எட்டு பக்கம் ஒரு கதை எழுதுறேன்னு வச்சுக்க, உன் கதைய ஊரே கேக்குறதுக்கு நான் ஒரு வழி சொல்லித்தரேன்.
3: ஆஹா,
0: சரி, அந்த வழிய கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்குமே.
2: கேளு, வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆச்சு இல்ல, அத கொண்டாடுற விதமா நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்கு நீ உன் கதையை அனுப்பணும்.
0: அனுப்பணும், சரி. எந்த முகவரிக்கு?
2: நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், பாரதிதாசன் சாலை, திருச்சி 1 அப்படின்ற முகவரிக்கு அனுப்பு.
0: எந்த தேதிக்குள்ள அனுப்பி வைக்கணும்னு சொல்லுங்க.
2: கரெக்டா கேட்ட தம்பி, வர்ற 30ஆம் தேதிக்குள்ள அனுப்பணும். அதுல இன்னொரு விஷயம் இருக்கு.
0: என் கதையிலேயே நிறைய விஷயம் இருக்கும்.
2: தம்பி, உன் நாடகத்தை அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்க, அதை ரெக்கார்ட் பண்ணி ஒளிபரப்பவும் செய்வாங்க. அது மட்டும் இல்ல, உனக்கு சன்மானமும் உண்டு தம்பி, சன்மானமும் உண்டு.
0: அப்படியா அண்ணா? ரொம்ப சந்தோஷமான விஷயம். சும்மாவே கதை எழுதுவேன், சன்மானம் வேற இருக்குன்னு சொல்லி இருக்கீங்க.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி நாம் கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சத்யநாராயணன். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகோவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பாகும். முன்னாள் பிரதமர் பி வி நரசிம்மராவின் 106வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில், கலாச்சாரம் குறித்த ஆழ்ந்த புரிதலும் பரந்த அறிவும் கொண்ட சிறந்த அறிஞர் மற்றும் திறமையான நிர்வாகி என்று அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெற்று வருகிறது. இம்முகாமை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னை பாலவாக்கத்தில் தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாமை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தொடங்கி வைத்தார். தென்காசி மாவட்டம் நன்னகரம் துணை சுகாதார நிலையத்தில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் இம்முகாமை தொடங்கி வைத்ததாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: தென்காசி மாவட்டம் நன்னகரம் துணை சுகாதார நிலையத்தில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலைத்துறை அமைச்சர் ராஜு தேசிய போலியோ சொட்டு மருந்து முகாமை துவக்கி வைத்தார். அனைத்து அரசு மருத்துவமனைகள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், தென்காசி, செங்கோட்டை, சங்கரன்கோவில், பாவூர்ச்சத்திரம், புளியன்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நடமாடும் வாகனம் மூலம் 869 முகாம்கள் அமைக்கப்பட்டு 5 வயதிற்குட்பட்ட 87,357 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: இதேபோல் கோவையில் இம்முகாமை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தொடங்கி வைத்தார். மாநிலம் முழுவதும் மாலை 5 மணி வரை நடைபெறும் இம்முகாமில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை செங்குறிச்சியில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ராமநாதபுரம் நோக்கி சென்ற கார் விளம்பர பலகை மீது மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 3 பேர் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் ஜேஷ்டாபிஷேகத்தை முன்னிட்டு வடகாவிரி கொள்ளிடம் ஆற்றிலிருந்து புனித நீர் கொண்டுவரப்பட்டு திருமஞ்சனம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனையொட்டி இன்றும் நாளையும் மூலஸ்தான சேவை இருக்காது என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. US ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் ஆடவர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்துக்கு இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் முன்னேறியுள்ளார். கலிபோர்னியாவில் நாளை நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் ஸ்ரீகாந்த் சீன தைபேயின் சூ லி யாங்கை எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

ஞாயிற்றுக்கிழமைங்க. இந்த விடுமுறையினால புத்துணர்ச்சியோடையும் உற்சாகத்தோடையும் மாத்துறதுக்காக வரிசையா காத்திருக்கு துள்ளலான தாளத்தோடும் மனச ஆட்டம் போட வைக்கும் சூப்பர் ஹிட் பாடல்களோடும் நாம திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல இது போடு ஆட்டம் போடு.

0: சொல்லு கார்த்தி. டேய் அருண், இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதுவல்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
1: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
0: அதான்ப்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சுல்ல.
1: ஆமா,
0: இந்த பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
1: ஓஹோ,
0: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்டை பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8x8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
1: 8x8 பக்கத்துலயா? போதுமா?
0: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.

0: ஓகேப்பா.
1: முகவரி உனக்கே தெரியும் தானே, இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன் கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
0: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
1: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
0: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
1: சரியா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அதை பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
0: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலைதான்.
1: சரிதான், ஓ சாமர்த்தியத்தை அதுல காட்டு.

0: நேர்களே, இன்னைக்கு மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள்ல குறுக்கெழுத்து போட்டி நடைபெற இருக்கு. குறுக்கெழுத்து போட்டியில நீங்க பங்கேற்கணும் அப்படின்னா 43 1 146 102 1 அப்படிங்கிற இந்த எண்ல, அல்லது 240 102 1 அப்படிங்கிற இந்த எண்ல தொடர்பு கொள்ளலாம். இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: புதிய பாரதத்தின் எழுச்சியும் நம்பிக்கையும் நமது பிரதமர் அவர்களின் எண்ணங்களோடு எதிர்பார்த்து காத்திருங்கள். இன்று முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத், மனதின் குரல். நமது பாரத பிரதமர் நாட்டு மக்களின் கருத்துக்களோடு தனது எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத், மனதின் குரல் ஆகாஷ்வாணி மற்றும் தொலைக்காட்சி அலைவரிசைகளில், செய்தி ஒலிபரப்புத்துறை பிரதமர் அலுவலக இணையதளங்களிலும், DTH DRM சேவைகளிலும் நேரடியாக இடம்பெறும் மன் கி பாத், மனதின் குரல்.

0: நேயர்கள் கேட்க இருப்பது களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சி. இம்மாதம் திருச்சிராப்பள்ளி புராதன பூங்காவில் அலர் வெளியீடு சார்பில் உலகை மாற்றிய தாவரங்கள் என்ற நூல் அறிமுக விழாவில் சூழலியலாளர் ஏ. சண்முகானந்தம் அவர்கள் காடும் உயிரும் எனும் பொருளில் ஆற்றிய சொற்பொழிவிலிருந்து சில பகுதிகள் கேட்கலாம்.
1: நிறைய பேர் வந்து மைக்ரேஷன் பேர்ட்ஸ் இங்கே வந்து கூடு கட்டும் குஞ்சி பொறிக்கணும்லாம் சொல்லுவாங்க. மைக்ரேஷன் பேர்ட்ஸ் வந்து வலசை வரத்து எதுக்கான காரணம்னா அதுக்கான உணவு தங்குமிடம். ஏன்னா அது பனி படரும் போது வாழ்விடம் இருக்காது, கூடு கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்காது, உணவு தட்டுப்பாடு இருக்கும், அதுக்காக மட்டும்தான் வருது. நீங்கள் ஒரு பறவை கூடு கட்டுதுன்னா அதனுடைய தாய்நிலம் இதுதான். தமிழ்நாட்டில் வந்து ஒரு 120 வகையான பறவைகள் வந்து மைக்ரேஷன் ஆகுது, இங்கே வருது. இந்தியாவில் இருக்க 1300 பறவைகளில் 400 பறவைகள் மைக்ரேஷன் பேர்ட்ஸ். உலகத்தில் இருக்கக்கூடிய 10,000 பறவைகளும் 1200 அல்லது 300 மைக்ரேஷன் பேர்ட்ஸ். உலகம் முழுக்க வந்து 8 மைக்ரேஷன் ரூட் இருக்குது. அந்த 8 மைக்ரேஷன் ரூட்டில் நிறைய மைக்ரேஷன் ரூட் வந்து பிரச்சனைக்குள்ளாயிடுது. நீர்நிலைகள் அழிக்கப்படுது, மாசுறுது, உள்நாட்டு போர், நிறைய விஷயங்கள். அந்த சிக்கல் என்னென்னா பறவைகள் வராமல் போகுதுன்னா நம்மளுக்கு தான் பாதிப்பு. ஏன்னா பூச்சிகள் ஒரு பக்கம் பெருக்கும், பூச்சிகள் பெருக்கம் அதிகமாகவும் தான் நம்மளால் இயல்பான வாழ்க்கை இங்கே வாழ முடியாது. மனிதனுக்கும் பூச்சிகளுக்குமான கணக்கீடு பார்த்தோம்னா பூச்சிகளோட எடை அதிகம். திருச்சியிலே நிறைய கோயில் காடு இருக்கும், எல்லா மாவட்டங்களும் கோயில் காடு இருக்கும். அந்த கோயில் காடு வந்து ஆன்மீகத்தோடு தொடர்பு படுத்துது, நாட்டார் தெய்வங்களோட தொடர்பு படுத்துது. இப்போ நாட்டார் தெய்வங்களுக்கு வந்து தோ பரமேஸ்வரனும் ஆ சிவசூரியன் என்ன சொல்கிறாங்கன்னா கனவுகளிலும் நனவுகளில் வாழக்கூடிய மனிதர்கள் தான் வந்து நாட்டார் தெய்வம்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய மூத்தோர் வழிபாடு தான் வந்து நாட்டார் தெய்வங்களாக இருக்காங்க. பெருந்தெய்வ வழிபாட்டில் அந்த வடிவம் கிடையாது. பெருந்தெய்வ வழிபாட்டில் அவங்களுக்கு என்ன உணவு என்ன கொடுக்குறோன்றது நம்மளுக்கு தெரியாது. அப்போது அந்த உறவு இருது இல்லையா, அந்த தெய்வத்தோடு இருக்கக்கூடிய தொடர்பு, மற்ற விஷயங்கள், கோயில் காடு, அந்த கோயில் காடோடு இருக்கக்கூடிய உயிரினங்கள், அந்த எளிய மக்கள் இருக்கக்கூடிய நம்பிக்கைகள், கதைகள், இதெல்லாம் தோக்குவோம். இதெல்லாம் தோக்கும் போது தான் நம்ம நிறைய விஷயங்கள் கிடைக்கும். ஏன்னா ஆவணப்படுத்தாமல் விட்டது தமிழ் வரலாற்றில் நிறைய. ஏகே செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார், உலகம் சுற்றிய தமிழர். அட்டம்பரோ சகோதரர்கள் வந்து காந்தியை பற்றி படம் பண்ணார் இல்லையா. அதுக்கு முன்னாடி 1937களில் வந்து காந்தியை பற்றியான ஆவணப்படம் பண்ணிய முதல் தமிழர் அவர் தான். அந்த ஆவணப்படத்துக்காக 100,000 அடி ஃபிலிம் ரோல் திரட்டுறதுக்காக சோவியத் யூனியன் தவிர்த்து உலகத்தில் எல்லா நாடுகளும் போயிருக்காரு. ஆல்ஸ் மலையில் வந்து சுபாஷ் சந்திர போஸை பார்க்குறாரு, ரெண்டு நாள் அவரோட தங்குறாரு. இவர் வாங்கின புது கேமராவில் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறாரு. அவரை நட்பு வளருது. இந்தியா முழுக்க ட்ராவல் பண்ணுறாரு. நிறைய விஷயங்கள் 2000 பக்கங்களுக்கு வந்து அவருடைய முழு தொகுப்பு வந்துடுது. அப்போது அந்த படத்தை வெளியிடும்போது ஆங்கில அரசாங்கத்தோட காவல்துறை நெருக்கடி தருது.

ஐந்து பிரதிகள் தமிழ்நாட்டில் கொடுத்து பாதுகாக்கிறார். கெடுபிடி முடிஞ்ச பிறகு அந்த படத்தை திரையிடுறாங்க. ஆனால் இன்னைக்கு அதனுடைய ஒரு பிரதிகள் நம்மகிட்ட கிடையாது. இதுதான் நம்மளுடைய ஆவணம் குறித்தான அறிவு அல்லது மோசமான விழிப்புணர்வு. சிவசுப்பிரமணியன் பார்த்தீங்கன்னா வந்து தோணின்ட்டு ஒரு புக்கு பண்ணியிருப்பார், உப்பிட்டவரை பண்ணியிருக்காரு, பனைமரமே பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து ஒரு சமூகத்துக்கும் தாவரத்துக்குமான உரையாடல். அந்த உறவு எப்படி இருந்ததுன்னு தான் பேசுகிறார். தோப்பரமேஸ்வரன் அழகர் கோயில் பண்ணியிருப்பார். ஒரு ஆன்மீகம் சார்ந்து ஒரு கோயில் தலத்தை பேசாமல் ஒரு சமூகத்துக்கும் இனக்குழுக்கும் தெய்வத்துக்குமான உறவு அவர் பேசியிருக்காரு. இப்போ இது எங்கேருந்து வருதுன்னா, சமூக இனக்குழு இல்லையா, இதோட உறவாடல், இது குறித்தான ஆய்வு, இதுதான் முக்கியம்.

0: காடும் உயிரும் எனும் பொருளில் சூழலியலாளர் ஏ. சண்முகானந்தம் அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவிலிருந்து சில பகுதிகள் தொடர்ந்து கேட்கலாம்.
1: காடு குறித்த அனுபவம் வந்து அது பேசினா நிறைய போவோம், கதைகள் நிறைய இருக்குது. ஃபோட்டோகிராஃபிக்காக எனக்கு வந்து ஒரு ஆக்ஷன் தான், ஃபோட்டோகிராஃபி எனக்கு பெருசாலாம் இது கிடையாது. ஏன்னா வந்து சென்னையில் பிறந்து வளர்ந்து இன்னைக்கு காடு காடாக சுற்றுறேன், இன்னைக்கு புராதனம் போங்க போங்க பேசுகிறன்றதே எனக்கு ஆச்சரியம் தான். ஏன்னா எனக்கு அதுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அப்பா வந்து சென்னை போர்ட்ரஸில் ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா ப்ளஸ் டூ ஃபெயில் ஆன பிறகு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது அண்ணனுக்கு திருமணம் ஆகுது. திருமணத்துக்கு ஃபோட்டோகிராஃபர் வந்து எடுக்கிறாரு. என்ன பண்ணுறான்னாரு, சும்மா தான் இருக்கேன், ஏதோ பண்ணோம். கிண்டி ஐடியாவில் ஃபோட்டோகிராஃபி கோர்ஸ் இருக்குது, அதை ஜாயின் பண்ணுன்றாரு. இப்போ ஃபோட்டோகிராஃபி பற்றி எனக்கு தெரியாது, எங்கள் குடும்பத்தையும் எனக்கு தெரியாது. மறுநாள் காலையில் போய் ஃபார்ம் வாங்குறேன், ஒரு வாரம் கழிச்சு ஜாயின் பண்ணுறேன். ப்ளஸ் ஒன்னில் வந்து நான் எடுத்த குரூப் வந்து பியூர் சயின்ஸு. இன்றைக்கி வரைக்கும் அதுக்கான காரணம் எனக்கு தெரியாது. நானாக போனேன், நானாக ஃபார்ம் வாங்கினு நானே சேர்ந்தேன். அது படிப்பு குறித்தான கைட் பண்ணுறதுக்கான நபர்கள் கிடையாது. நான் திரும்ப திரும்ப அடுத்த தலைமுறை குழந்தைங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்கிறது இதுதான். ஒரு நீர்நிலை கொண்டு போய் சேர்க்கணும், குழந்தைங்களுக்கு கொண்டு போய் பேசணும், காடு கூட்டணும்னு சொல்கிறதே அதுதான் நான் சொல்ல வரேன். அது முடிஞ்ச பிறகு ஃபோட்டோகிராஃபி பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன குளம் இருந்தது. குளத்தில் வரக்கூடிய பறவைகள், மீன் கொத்தி, தவளை, பூச்சிகள் ஃபோட்டோகிராஃபி பண்ணேன். இப்போ இன்றைக்கி வந்து கணினி மயமாக்குறது, டிஜிட்டல் வந்துருச்சு இல்லையா. அப்போ நெகட்டிவ் ஃபார்மெட் தான், ஒரு ரோலுக்கு 36 படம் ரோலாக வாங்கி போடுவேன். எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் திட்ட மாட்டாங்க, ஏதோ விஷயம் நல்லதாக இருந்தால் பண்ணிட்டாங்க. அது எடுக்க போனது தான் தொடர்ச்சியாக காடுகள் போனேன். என்னை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், சென்னையோட புறநகர் பகுதி எல்லாத்தையும் போய் ஃபோட்டோ எடுத்தேன். இது எடுக்கும்போது நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, குடும்ப நண்பர்கள் எல்லாமே சொல்கிறது ஒரே விஷயம்னா, இவனை எதுக்கு இந்த மாதிரி சுற்ற விட்ற, எப்போ பாரு பறவையாக பார்க்குறான், எப்போ பாரு பூச்சியாக பார்க்குறான், ஒரு கல்யாணத்துக்கு போனால் ஃபோட்டோ எடுத்தால் ஒரு 10,000 கிடைக்கும், ஏன் அதை எடுக்க மாட்டேறான், இந்த மாதிரியே சுற்றுறான் என்ன பண்ணுவான், லைஃப் என்ன ஒன்றது திட்டினாங்க. வீட்டில் நம்பிக்கை கிடையாது, அதே நேரத்தில் என்னை திட்ட மாட்டாங்க. ஏதோ பையன் நல்ல விஷயம் பண்ணுறான், ஏதோ பண்ணுறான்ட்டு. காடு இதழ ஆரம்பித்த புதுசு 2 ஆண்டுகள் கழித்து விகடனில் விருது தராங்க. அந்த விருது வரும்போது அம்மா தான் நிகழ்ச்சிக்கு வராங்க, பார்க்குறாங்க, ஒரு 1000 பேர் கூடுறாங்க. அந்த ஸ்டேஜில் நம்மளை பற்றியான ஒரு அறிமுகம் கொடுத்து அந்த விருது தரும்போது தான் அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம். டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, பார்த்த நண்பர்கள் எதிர்மறையாக பேசுகிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் பேசுகிறாங்க, சண்முகம் இப்போ தான் நீங்கள் நல்ல வேலை பண்ணுறீங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி 20 வருஷம் காடு காடாக சுத்தம்லாம் பிரச்சனை கிடையாது, அது வந்தது இல்லையா. அப்போ இங்கே ஒரு அங்கீகாரம் தேவை, அந்த அங்கீகாரம் கிடைக்க வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எதிர்மறை கருத்துக்களை திட்டுகளை வாங்கி தான் ஆகணும். அதே இன்னொரு விஷயம்னா, பொருளாதாரத்தில் நான் எங்கள் வீட்டுக்காக நான் பண்ணதே கிடையாது. என் குழந்தைங்க வளர்த்ததில் எங்கள் அப்பா அம்மா. ஆனால் இந்த குடும்ப சூழல் சரியாக இல்லாமல் இருந்ததுன்னா நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்க மாட்டேன். வட சென்னை பகுதி குறைஞ்சபட்சம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி. அப்போ எதிர்நிலை கருத்து, அந்த பிம்பம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் அந்த வைல்ட் லைஃப்ன்ற ஒரு வார்த்தையை அங்கே புழங்கு சொல்ல மாற்றிருக்கு. அதே போல் காடுன்றது வந்து ஒரு வங்கி மேலாளர்கிட்ட பேசும்போது, அடுத்த எனக்கு 2 குழந்தைங்க இருக்குது சார், என்னை ஜாகிரதையாக கூட்டும் போயிட்டு வீட்டில் கூட்டு வந்து விட்டுருக்கிறாரு. பயம், என் குடும்பம் இல்லையா, என் குழந்தைங்க இல்லையா, குழந்தைங்களோட காட்டை போய் தங்குவேன். 2023-24 வரைக்கும் குடும்பத்தோடு காட்டு தான் போவேன், தங்குவேன், வருவேன். நான் எதுக்கு திரும்ப திரும்ப அந்த காடுகள் பாருங்கள், உயிரினங்களை பாருங்கள், ரசிங்கன்னு சொல்கிறேன்னா, அந்த விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போனால் தான் 100 பேரில் 10 பேர் 5 பேராக வருவாங்க. நீங்கள் வந்து அந்த புயல் காற்று நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, இப்போ பேய் காற்று மாதிரி இது பண்ணிட்டு காடுகளில் உயர்ந்த மலைகளில் 1000 அடி பள்ளத்தாக்கில் நிற்கிறேன். கரெக்டாக 11:30 டிஃபன்லாம் வாங்கி போயிட்டு மலையில் தான் தங்குவோம், ஏதோ 10 ரூம் தான் தங்குவோம். நான் புலியில் பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய டாக்டர் குமரகுரு திருச்சிக்கார் தான், அவர் நல்லா வந்து வருஷத்தில் 14 நாள் காட்டுக்குள்ளேயே தங்குவோம். கூட வந்து வங்கி மேலாளர், அப்போ குமரகுரு சொல்ல, சண்முகம் கொஞ்சம் ஜாகிரதையாக போக, அந்த பக்கம் போனீங்கன்னா நீங்கள் விழுந்தால் பாடி கூட கண்டுபிடிக்க முடியாதுன்னு. எப்போ 2009 அந்த நேரத்தில் அந்த பேய் காத்துறது இல்லையா, ஏன் அங்கே தங்குறோம், அது வந்து எலிஃபன்ட் காரிடர், யானைகளோட வழித்தடம், அந்த பக்கம் போகும், புலிகளோட மூவ்மெண்ட் இருக்கும், இதை பார்க்கறதுக்காக அங்கே தங்குறோம். இன்னொரு மலை உச்சிக்கு போகிறோம் ஒரு வல்ச்சர் சென்சஸுக்காக, அந்த இடத்துல போகும்போது அதே தான் பேய் காத்து தான். நான் போகிறேன்னா எனக்கு வந்து கூட வந்து பசங்க வருவாங்க, வரும்போதெல்லாம் கேட்பாங்க, ஆனால் ஓ மலையில் போகிறேன்னா எனக்கு நடா இதுமா, அது நமக்கு இது வரைக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. ட்ராவல் பண்ணுறதுக்கு கூட எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஒரு இடத்துல ஒரு புதுசாக ஒருத்தர் காட்டு கூட்டு போகிறேன், ஒரு 9 வருஷமாக கேட்டேன் தான் கூட்டு போகிறேன். ஒரு இடத்துல புலி இருக்குதுன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு, புலி இருக்குது, அவர் கையில் கேமரா, வீடியோ கேமரா எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு பழங்குடி இளைஞர் கூட இருக்க சொல்லிட்டு சொல்கிறோம். அது கோடை காலத்தில் காஞ்சிருக்கும், கோடை காலத்தில் காஞ்சிருக்கும்போது திரைப்படங்கள் வரும் இல்லையா, காலை வச்சா சரசரசன்னு சவுண்ட் வரும் இல்லையா, அதுவும் சவுண்ட் வரும் சார், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க, அந்த ஓடையை ஒட்டியே வந்து புலி இருக்குது, அது ஸ்மெல் தெரியுது.

0: ஏன்னா காடுகளை பற்றியான புரிதல் வந்து அது தெரியும். போங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு வேறு இடத்துக்கு வந்துட்டோம், 10 நிமிஷத்தில் ஃபோன் வருது. போனோம்னா அங்கே வந்து மானோட தலை இருக்குது, புலி இல்லை, ரெண்டு குட்டி புலி, ஒரு பேரண்ட் தாய், அதனுடைய பக்மா இருக்கிறது. அப்போ அது ஒரு நேச்சர் ட்ராமா இல்லையா. நாங்கள் நைட்டு ஒரு 6 வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணோம், வரவே இல்லை. நான் ஒரு மரத்தில் ஏறி உட்காந்தேன், டாக்டர் குமரவரும் வேற ஒரு இடத்துல உட்காந்தார், 3 பேரும் வெவ்வேறு இடங்களில் உட்காந்தோம், வரல. மறுநாள் காலையில் 5:30 மணிக்கு ஸ்பாட்டுக்கு போகிறோம், அந்த மானோட தலை அங்கே இல்லை. என்ன யோசிப்பீங்க, புலி வரல, ஹைனா வந்து எடுத்து போயிடுது, கழுது புலி. ஹைனாவோட கால் எடுத்து இடம் அங்கே இருக்குது. இன்னொரு இடத்துல நான் போகும்போது ஒரு மலை உச்சியில் நான் நிற்கிறேன், கடமானது இல்லைங்களா மிலா, அது எப்பவுமே காடை பற்றி ஒரு புரிதல். ஏன்னா அலாம் கால் கொடுக்கும், ஒரு பிரிடேட்டர் வருதுன்னா அதனுடைய கால்களை வந்து முன்னாடி தட்டும், தட தட தடன்னு தட்டும், தட்டுச்சுன்னா அங்கே பிரிடேட்டர் வருதுன்னு அர்த்தம். இப்போ புலியோ சிறுத்தையோ சிங்கமோ ஏதோ ஒன்று அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி தட்டுது, தட்டிட்டு ஒரு 6-7 கடமான் ஓடுது. நான் ஜூம் லென்ஸ் பார்க்குறேன், பைனாகுலர் பார்க்கலாம், அது பிரிடேட்டர் இல்லை, வேட்டையாடி எதுவுமே இல்லை. ஒரு 1/2 மணி நேரம் நாங்களும் அங்கே வெயிட் பண்ணுறோம், அந்த டிஸ்டர்பன்ஸ் அப்படியே நடக்குது. நான் ஒரு மலையில் இருக்கேன், நடக்கிறது இன்னொரு மலை உச்சில. 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு லெப்பர்ட் வந்து புதர்லேருந்து வெளியே வருது. இந்த நேச்சர் ட்ராமா காடுகளில் தான் கிடைக்கும். இந்த மாதிரியான கதைகள் ஏராளமாக இருது. நான் கையில் கேமரா எடுத்து ஒரு 4 ஆண்டுகள் ஆகுது, கையில் கேமராலாம் எடுக்கிறதில்ல. காடுகளில் வந்து இன்றைக்கி வந்து முழுக்க முழுக்க முழுக்க கேமரா கையாகவே சுற்றுறாங்க. ஒரு புலி வந்து ஹன் பண்ணாலும் சரி, இல்லை வந்து மேட் பண்ணாலும் சரி, அதுக்கு வந்து ஓய்வே கிடையாது. எப்பவுமே கேமரா கண்கள் வந்து அதை நோக்கி இருந்துனே இருக்குது. நீங்கள் நேஷனல் பார்க் இருக்குது இல்லையா, டைகர் ரிசர்வ் ஏரியா, எல்லா ஏரியாங்களும் வந்து ஈக்கோ டூரிசம்ட்டு ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்க. நார்த் இந்தியாவில் நம்ம போனோம்னா ஒரு புலியை பார்த்துட்டாங்கன்னா அந்த ஒரு விசிலோ அல்லது வந்து அந்த டூரிசம் சார்ந்த வேன் வரும்போது புலி நடுவில் நிற்குது. இந்த பக்கம் ஒரு 30-40 வண்டி, அந்த பக்கம் ஒரு 30-40 வண்டி, எல்லா லென்ஸு, எல்லாம் 500-600 லென்ஸு தான். அது புலி வந்து மனித கூட்டத்துக்கு நடுவில் அதனுடைய வாழ்க்கை முறை பயந்து நிதானமாக போகக்கூடிய சூழல் உருவாகுது. அது சாப்பிட முடியல, பெண்ணோட தேடி இணை சேர்க்கை நடத்த முடியல. ஹன் பண்ணும்போதும் ஃபோட்டோ வீடியோ, நீங்கள் சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா அதுதான் ஏராளமாக. காடுகளில் அந்த உயிரினங்களோட இயல்பு தன்மை எதிர்காலத்தில் மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான ஒரு முக்கியமான டூல் வந்து வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி.
1: களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை காடும் உயிரும் எனும் பொருளில் சூழலியலாளர் ஏ சண்முகானந்தம் அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவிலிருந்து சில பகுதிகள் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சி திருச்சிராப்பள்ளி புராதன பூங்காவில் அலர் வெளியீடு சார்பில் நடைபெற்ற உலகை மாற்றிய தாவரங்கள் எனும் நூல் அறிமுக விழாவில் ஒளிப்பதிவு செய்யப்பட்டது.
2: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி,
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
7: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
6: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
8: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

நேர்களே, இன்னும் சில நிமிடங்களில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரையும், அதனைத் தொடர்ந்து தமிழாக்கம் மனதின் குரலாகவும் கேட்கலாம்.

0: देश के अलग अलग हिस्सों में हो रहे छोटे बड़े प्रयास हमें बहुत कुछ सिखाते हैं। ये प्रयास बताते हैं कि जब मन में संकल्प हो और समाज का साथ मिले तो कोई भी बड़ा बदलाव लाया जा सकता है। आप अपने आसपास हो रहे ऐसे प्रयासों के बारे में मुझे जरूर लिखते रहिए, अपने विचार और अपने सुझाव भेजते रहिए। हो सकता है आपके आसपास की कोई छोटी सी पहल पूरे देश के लिए प्रेरणा बन जाए। अगले महीने हम फिर मिलेंगे, देशवासियों के कुछ नए प्रयासों की चर्चा करेंगे। तब तक आप अपना और अपने परिवार का ध्यान रखिए, और हां, जल संचय तो करना ही करना है, बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है। कैच द रेन, ये अभियान जरा भी ढीला नहीं होने देना है। तो मेरा खास आग्रह है, वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं। बहुत बहुत धन्यवाद, नमस्कार।
1: मन की बात आकाशवाणी के माध्यम से माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी अपने मन की बातें साझा कर रहे थे। हम आपको बता दें कि माननीय प्रधानमंत्री के इस प्रसारण के बाद मन की बात के क्षेत्रीय भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी और दूरदर्शन के संबद्ध प्रादेशिक केंद्रों से तथा संस्कृत भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी दिल्ली के इंद्रप्रस्थ चैनल मीडियम वेव 366.3 मीटर अर्थात 819 किलोहर्ट्ज और एफएम गोल्ड 100.1 मेगाहर्ट्ज पर अभी किया जाएगा। मन की बात के क्षेत्रीय भाषाओं का पुनः प्रसारण आज रात 8 बजे आकाशवाणी के संबद्ध प्रादेशिक केंद्रों से और अंग्रेजी अनुवाद का प्रसारण एफएम रेनबो 102.6 मेगाहर्ट्ज पर किया जाएगा। यह कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रसारित किया गया।
2: आकाशवाणी मन की बात பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொண்ட நிகழ்ச்சியை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். தொடர்வது மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சற்று முன் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம்.
3: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலில் மீண்டும் ஒருமுறை உங்களோடு இணைவது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. 2026 ஆண்டின் முதல் பாதி நிறைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கடந்த இந்த 6 மாதங்களில் நாம் மனதின் குரலிலே நாட்டு மக்களின் அநேக சாதனைகள் குறித்து விவாதங்களில் ஈடுபட்டிருக்கிறோம். ஜூன் மாதத்தில் கூட தேசத்தின் சில சாதனைகள் அரங்கேறியிருக்கின்றன. இவை நாட்டு மக்களை பெருமிதத்தில் ஆழ்த்தியிருக்கின்றன. இந்த வெற்றிகள் தேசத்தின் பாதுகாப்பு மற்றும் தற்சார்போடு தொடர்புடையவை. தற்போதுதான் கோல்கத்தாவிலே கடற்படையோடு தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. அங்கே INS தூனாகிரி, INS சன்ஷோதக் மற்றும் INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் கடற்படையில் இணைக்கப்பட்டன. இந்த கப்பல்களின் வடிவமைப்பும் தயாரிப்பும் அனைத்துமே நம் நாட்டிலேயே ஆனவை. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேதான் விமானத்துறையிலேயும் கூட தேசம் பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. C-295 என்ற இந்த விமானம் முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்வழித்துறைக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து வருகின்றன. இதோடு கூடவே தற்சார்பு பாரதம் என்ற உள உறுதிப்பாடும் உறுதிப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த மாதம்தான் DRDO நிறுவனம் உள்நாட்டு தயாரிப்பான நீண்ட தூர தரைத்தாக்குதல் குரூஸ் ஏவுகணையின் வெற்றிகரமான பரிசோதனையை நிறைவு செய்திருக்கிறது. இதனை DRDO-வின் பரிசோதனை கூடங்களும் இந்திய தொழில்துறை கூட்டாளிகளும் இணைந்து உருவாக்கியிருக்கின்றார்கள். அதாவது இன்று கடல்

தொடங்கி வானம் வரை பாரதம் அதிக அளவிலே பாதுகாப்பாகவும் தற்சார்பு உடையதாகவும் ஆகி வருகிறது. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேயே நடந்த ஒரு நிகழ்ச்சியிலே ஒட்டுமொத்த உலகின் முயற்சிகளும் பாரதத்தோடு இணைந்தது. இந்த நிகழ்ச்சிதான் சர்வதேச யோகக்கலை தினம். இந்த முறை உலகின் 2500க்கும் மேற்பட்ட இடங்களிலே யோகக்கலையோடு தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. நமது தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பல இடங்களில் யோகக்கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொண்டார்கள். இந்த மாதம்தான் அகமதாபாத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட உலக யோகாசன சாம்பியன்ஷிப் கூட பெரிய அளவில் விவாதப் பொருளானது. இதிலே பாரதம் மொத்தமாக 114 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதிலே 102 தங்கப்பதக்கங்களும் அடங்கும். பாரதம் இந்த போட்டியின் தங்கப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தது. நான் வெற்றி பெற்ற அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் பல பல பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, ஒரு தேசத்தின் ஆன்மா அதன் மக்கள்தான். மேலும் அந்த தேசத்தின் மக்கள் உறுதி பூண்டார்கள் என்று சொன்னால் எந்த ஒரு சக்தியாலும் அவர்களை அவர்களின் கனவிலிருந்து அகற்றிவிட முடியாது. தேச நிர்மாணத்திலே மக்களின் பங்களிப்பின் இந்த சக்திதான் பாரதத்தின் மிகப்பெரிய மூலதனம். இந்த மக்கள் பங்களிப்பினை நாம் மீண்டும் மீண்டும் அனுபவித்து வருகின்றோம். நண்பர்களே, மேற்கு ஆசியாவிலே மூண்டிருக்கும் போரை காணும்போது நான் நாட்டு மக்களிடம் சில வேண்டுகோள்களை விடுத்தேன். எத்தனை முடியுமோ சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். அயல் நாடுகளுக்கு உல்லாச பயணம் மேற்கொள்வதை தவிருங்கள். குழுவாக கார்களில் பயணிக்கும் கார் பூலிங் முறைக்கும் ஊக்கமளியுங்கள். ரசாயனம் இல்லா விவசாயத்தை மேற்கொள்ளுங்கள். நிலத்தை காக்கவும் இயற்கை உரங்களை அதிக அளவில் பயன்படுத்துங்கள் என்று விவசாயிகளிடம் கேட்டுக்கொண்டேன். நண்பர்களே, என்னுடைய இந்த வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து அவர்கள் இதற்கு ஆதரவு அளித்ததோடு மட்டுமல்லாமல் இதிலே தங்களுடைய ஒத்துழைப்பையும் கூட அளித்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் என் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். பல குடும்பங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை இல்ல திருமணங்களிலே தங்கம் வாங்கப் போவதில்லை என்றும் எவ்வளவோ குடும்பங்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். தேவை வருமானால் பழைய தங்கத்தை மறுசுழற்சி செய்து புதிய நகைகளை உருவாக்குவோம் என்று தீர்மானித்தார்கள். எப்படி இந்த முறை அயல்நாட்டு பயணத்தை ஒத்திப்போட்டதாக எத்தனையோ பேர் சமூக வலைத்தளங்களிலும் கூட பதிவு செய்திருக்கிறார்கள். நண்பர்களே, கார்பூலிங் தொடர்பாக, அதாவது ஓர் காரிலே ஒரே இடம் செல்வோர் பலர் ஒன்றாக பயணிப்பது தொடர்பாகவும் பலர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒரே திக்கிலே செல்கிறார்களோ அவர்கள் இப்போது ஒன்றாக பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். மக்கள் முடிந்த மட்டிலே பேருந்து அல்லது மெட்ரோவினை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் சேமிக்கப்படுகிறது. இதைப் போலவே தேசத்தின் பல்வேறு பாகங்களில் இயற்கை உரங்களின் பயன்பாடு அதிகரிப்பது தொடர்பான செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. நண்பர்களே, உலக அளவிலான இந்த சங்கடத்தை பாரத நாட்டவர் நாம் அனைவரும் இணைந்து எதிர்கொண்டு வருகிறோம் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. மக்கள் பங்களிப்பின் இந்த சக்தி நமக்கு பலத்தை அளிக்கும், வெற்றியை உரித்தாக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, நமது தேசத்திலே பிறந்த நாள், திருமணம் போன்றவை குடும்ப நிகழ்ச்சிகளாக இருப்பதோடு கூடவே ஒட்டுமொத்த சமூகத்தின் கொண்டாட்டங்களாகவும் ஆகின்றன. ஒவ்வொரு குடும்பமுமே அதன் மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர வேண்டும் என்றே விரும்புகிறது. மக்கள் விருந்தாளிகளுக்கு பரிசுகளையும் அளிக்கிறார்கள். நண்பர்களே, மகாராஷ்டிரத்தின் நாந்தேடில் ஒரு குடும்பம் தனது சந்தோஷங்களை பகிரும் வகையில் செய்த செயல் இப்போது விவாதப் பொருளாகியிருக்கிறது. இங்கே நாந்தேடின் பகதூர்புரா கிராமத்திலே பேட்கர் குடும்பம் வசித்து வருகிறது. சந்தோஷங்களை பகிர வேண்டுமென்றால் சங்கட வேளையிலே எந்த ஒரு குடும்பத்துக்கும் கைகொடுப்பதாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை நாம் அளிக்க வேண்டும் என்று இந்த குடும்பம் சிந்தித்தது.

தங்கள் இல்ல திருமண விழாவிலே இந்த குடும்பம் கிராமத்தின் கிட்டத்தட்ட 3500 மக்களுக்கு விபத்து காப்பீட்டிற்கான ஏற்பாட்டினை செய்தது. ஒவ்வொரு நபருக்கும் 1,00,000 ரூபாய் வரையிலான ஆயுள் காப்பீட்டினை ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த முன்னெடுப்பின் பின்புலத்தில் இருந்த உணர்வு உள்ளத்தை தொடும் வகையில் இருந்தது. விபத்திற்கு பிறகு குடும்பங்கள் பொருளாதார சிரமங்களை மேற்கொள்ள வேண்டியிருப்பதை இந்த குடும்பத்தார் கவனித்தார்கள். இத்தகைய வேளையிலே ஒரு சின்னஞ்சிறிய உதவி கூட பேராறுதலாக ஆகிறது. நண்பர்களே, தேசத்தின் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு கவசத்தை கொண்டு சேர்த்து வருகிறது. பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டு திட்டத்தின்படி வருடந்தோறும் 20 ரூபாய் பிரீமியம், அதாவது ஆண்டொன்றுக்கு 20 ரூபாய் மட்டுமே பிரீமியம் தொகை செலுத்துவதன் வாயிலாக 2,00,000 ரூபாய் வரையிலான விபத்து காப்பீட்டினை உறுதி செய்கிறது. இதுவரை இந்த திட்டத்திலே 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களில் கிட்டத்தட்ட 28 கோடிக்கும் மேற்பட்டோர் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கும் உதவித்தொகை 3,700 கோடி ரூபாய்க்கும் அதிகமானது. நண்பர்களே, பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி ஆயுள் காப்பீட்டு திட்டமும் இதைப்போலவே முக்கியமானது. இந்த திட்டத்தின்படி ஒரு நபர் துரதிருஷ்டவசமாக இறக்க நேர்ந்தால் அவருடைய குடும்பத்திற்கு 2,00,000 ரூபாய் ஆயுள் காப்பீட்டு உத்தரவாதம் உறுதி. இதற்கான வருடாந்திர பிரீமியம் வெறும் 436 ரூபாய் மட்டுமே, அதாவது ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 1.5 ரூபாய் மட்டுமே. இந்த திட்டத்தோடு இதுவரை 27 கோடிக்கும் அதிகமானோர் இணைந்திருக்கின்றார்கள். இதன் மூலம் தேசத்தின் சுமார் 1,100,000 குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட 22,000 கோடி ரூபாய் உதவி கிடைத்திருக்கிறது. இந்த புள்ளி விவரங்கள் மிகவும் பெரியவை. இந்த புள்ளி விவரங்களின் பின்னணியில் லட்சக்கணக்கான குடும்பங்களின் சொந்த கதைகள், சோகக்கதைகள் பல உண்டு. ஏதோ ஒரு தாயால் தன்னுடைய குழந்தைகளின் படிப்பிற்கு உதவி கிடைக்கிறது, ஏதோ ஒரு மனைவிக்கு தன் குடும்ப பொறுப்புகளை சமாளிக்க தேவையான உதவி கிடைக்கிறது. நண்பர்களே, பல முறை பெரிய அளவிலான பாதுகாப்பின் தொடக்கம் மிகவும் சிறிய அளவு நிதி மற்றும் சின்னதொரு முன்னெடுப்பால் தான் சாத்தியப்படுகிறது. ஒரு சிறிய தீர்மானம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. உங்கள் அனைவரிடமும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் உங்கள் குடும்பத்திலே இந்த திட்டங்களை பற்றிய தகவல்களை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். என் மனம் நிறை நாட்டுமக்களே, மனதின் குரலில் நாம் இப்போது பேச இருக்கும் சிறியதொரு விஷயம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித சமூகத்திலே பீடமிட்டு அமர்ந்திருக்கிறது. அதுதான் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை என்பது பல வேளைகளில் தவறான புரிதல் மட்டுமல்ல, அது பயத்தை ஏற்படுத்துகிறது. எப்போது பயம் மனதில் பீடிக்கிறதோ மனிதன் வாய்மையை காண மறுக்கிறான். மூட நம்பிக்கையில் மூழ்கிய மனிதர்கள் பிறகு எந்த ஆதாரமோ உண்மை அம்சமோ இல்லாமலேயே முடிவுகளை எடுக்கிறார்கள். இதனால் பெரும் தீமைகள் விளைகின்றன. ஆனால் அறிவியல், அனுபவம் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையிலே இந்த நம்பிக்கைகளுக்கு சவால் விடுக்கும் மனிதர்களும் அதே சமூகத்திலே இருக்கிறார்கள். மூட நம்பிக்கை தொடங்கி நம்பிக்கை வரையிலான இந்த பயணம் எளிதானது அல்ல. இன்று இப்படிப்பட்ட ஒரு வெற்றி பயணம் பற்றித்தான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நண்பர்களே, அசாமிலே ஒரு பறவையை காண முடியும். அதன் பெயர் ஹர்கிலா. ஹர்கிலா ஒரு அரிய வகை பறவை. இயற்கையை தூய்மையாக வைத்திருப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது இந்த பறவை. ஆனால் அசாமின் சில பகுதிகளில் நீண்ட காலமாகவே இது அமங்கலமான பறவையாக கருதப்பட்டது. தங்கள் அக்கம் பக்கங்களில் இதை காண்பதை மக்கள் விரும்புவதில்லை. இந்த ஹர்கிலாவின் கூடுகள் இருக்கும் மரங்களை கூட பல வேளைகளில் அவர்கள் வெட்டிவிடுவதும் உண்டு. சுற்றுச்சூழலின் தூய்மைக்கு உதவும் ஒரு பறவையான ஹர்கிலாவை மக்கள் பய

பயத்தின் காரணமாக வேட்டையாடி வருகின்றார்கள். அறிவியலாரான பூர்ணிமா தேவி பர்மன் அவர்கள் இவை அனைத்தையும் கவனித்தார்கள். மக்கள் மனதிலே இருக்கும் இந்த தவறான எண்ணத்தை மாற்ற உறுதி பூண்டார் அவர். பெண்களுடன் உரையாடினார், அறிவியல் ரீதியான சான்றுகளை அளித்து புரிய வைத்தார். மெல்ல மெல்ல பெண்கள் இந்த இயக்கத்தோடு தங்களை இணைத்து கொள்ளத் தொடங்கினார்கள். பிறகு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படத் தொடங்கியது. எந்த பறவை ஒரு காலத்தில் அமங்கலமானது என்று விரட்டப்பட்டதோ அதுவே கிராமங்களின் அடையாளமாக ஆகிப்போனது. ஆயிரக்கணக்கான ஊரகப் பகுதி பெண்கள் ஹர்கிலாவை காப்பாற்ற முன்வந்தார்கள். இன்று இவர்கள் ஹர்கிலா படை என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றார்கள். இந்த பெண்கள் சமூகத்திற்கு எதிராக போராடினார்கள். சமூகத்திற்கு புரிய வைக்க இரவு பகலாகச் செயல்பட்டார்கள். மூட நம்பிக்கையை புறந்தள்ளினார்கள். சரியான தகவல் கொண்டு சேர்க்கப்பட்டால் பல்லாண்டுக்கால பழமையான எண்ணத்தை கூட மாற்றிவிட முடியும் என்பதை அவர்கள் செய்து காட்டினார்கள். நண்பர்களே, யார் விளையாடுகிறார்களோ அவர்கள் வெல்கிறார்கள் என்று நான் அடிக்கடி கூறுவதுண்டு. இன்று தேசத்திலே இப்படிப்பட்ட இளைஞர்களின் எண்ணிக்கை மிகவும் வேகமாக அதிகரித்து வருகிறது. முந்தைய காலத்தோடு ஒப்பு நோக்குகையில் இப்போது அதிக அளவிலான இளைஞர்கள் விளையாட்டுக்களை தங்களுடைய தொழிலாகவே ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். நாகாலாந்தில் நடந்த இரண்டு மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்கள் குறித்த தகவல்கள் எனக்கு கிடைத்திருக்கிறது. முதல் முயற்சி, நாகாலாந்து பேபி லீக். பெயரை கேட்டவுடனேயே இது சிறிய குழந்தைகள் தொடர்பான சாதாரணமான கூட்டிணைவாக இருக்கும் என்று தோன்றலாம். ஆனால் அப்படி அல்ல. இது 5 முதல் 10-12 வயதுடைய சிறிய குழந்தைகளுடைய ஒரு அசாதாரணமான கூட்டிணைவாகும். இந்த குழந்தைகளுக்கு கால்பந்தட்டக்காரர்களின் கூட்டிணைவோடு ஒரு தொடர்பு இருக்கிறது. அவர்கள் இவர்களுக்கு வேகம் மற்றும் திறமைகளை வளர்த்து கொள்ள உத்வேகம் அளிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். இதன் தொடக்கம் நாகாலாந்தின் அதிகப்படியான குழந்தைகளை கால்பந்தாட்டத்தோடு இணைப்பதற்காக செய்யப்பட்டது. 5 முதல் 12 வயதுடைய ஆண் பெண் குழந்தைகள் இதிலே கலந்து கொள்ள முடியும். இந்த கூட்டிணைவு இப்போது 3 ஆண்டுகளை நிறைவு செய்துவிட்டது. இந்த கூட்டிணைவு குழந்தைகளின் மனதிலே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நண்பர்களே, நாகாலாந்திலே மேலும் ஒரு நல்ல முயற்சி நடந்தேறி வருகிறது. இதன் பெயர் நாகாலாந்து பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு. உங்களுக்கு வேண்டுமானால் இந்த ஃபுட்சால் என்பது புதிய பெயராக இருக்கலாம். ஆனால் ஃபுட்சால் என்பது உள்ளரங்கு கால்பந்தாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதிலே தலா ஒரு அணியில் 5 வீரர்கள் மட்டுமே இருப்பார்கள். விளையாட்டு மைதானமும் கூட கால்பந்தாட்ட களத்தை விட மிகவும் சிறியதாக இருக்கிறது. இதன் காரணத்தால் ஆட்டக்காரர்கள் விரைந்து முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய உத்திகளையும் திறன்களையும் சிறப்பான வகையிலே பயன்படுத்தியாக வேண்டியிருக்கிறது. நாகாலாந்தின் பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட நமது பெண்களுக்கு அருமையான சந்தர்ப்பமாக இருக்கிறது. இத்தகைய முன்னெடுப்புகளுக்காக நான் நாகாலாந்தின் மக்களுக்கு என் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். இத்தகைய முயற்சிகள் தேசத்தின் பிற பாகங்களுக்கும் உள்ளெழுச்சியை அளிக்கின்றது. நண்பர்களே, இது தொழில்நுட்ப யுகம். நாள்தோறும் ஆய்வுகள் நடந்தேறி வருகின்றன. புதிய புதிய செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிப்புகள் வெளியாகி வருகின்றன. இந்த வேளையிலே ஒரு கேள்வி மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. அதாவது, மக்களின் படைப்பாற்றலை எவ்வாறு பாதுகாத்து பராமரிப்பது என்பதுதான். புதிய தொழில்நுட்பத்தோடு கூடவே முன்னேறும் அதே வேளையிலே நாம் நமது வேர்களோடும் எப்படி இணைந்திருப்பது? இந்த வினாக்களுக்கான விடையை நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தேடி கண்டுபிடித்திருக்கிறார்கள். 1000கணக்கான ஆண்டுகள் பழமையான நம்முடைய நாலந்தா பல்கலைக்கழகம் இப்போது புதிய அவதாரம் எடுத்து பாரதத்தின் எதிர்காலத்திற்கு உரமூட்டி வருகின்றது. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நாலந்தா பல்கலைக்கழக புதிய வளாகத்தை மக்களுக்கு அர்ப்பணித்து வைக்கும் வாய்ப்பு கிட்டியது. நாலந்தா பல்கலைக்கழகம்
வாத விவாதங்களில் ஈடுபடும் நமது பழைய மரபினை மீண்டும்

மீண்டும் உயிர்ப்பித்திருக்கிறார்கள். வாத விவாதங்களில் ஈடுபடுதல் என்பது ஏதோ தனது தரப்பை முன்வைப்பதற்கான ஊடகம் மட்டுமல்ல. இந்த வாத விவாதங்கள், இந்த கடைசல் என்பன ஒழுங்குமுறையோடு கூடிய செயல்பாடு. இதிலே தர்க்கத்தோடு கூடவே ஆதாரங்களுடன் அவரவர் தத்தமது வாதங்களை கருத்துக்களை முன்வைப்பது அவசியம். அதிலே திறமைசாலிகளாக இருக்கவும் வேண்டும். மற்றவர்களின் கருத்துக்களை பொறுமையோடு கேட்டுக்கொண்டு புரிந்து கொள்ளும் கற்றலும் கூட இந்த வாத விவாத செயல்பாட்டில் கிடைக்கிறது. நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தங்களுடைய பட்டமளிப்பு விழாவின் ஒரு அங்கமாக ஆக்கியிருக்கிறார்கள் என்பது எனக்கு களிப்பை அளிக்கிறது. இதிலே கலந்து கொண்டவர்களில் பாதிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பிற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு பண்டைய பாரம்பரியத்தை இன்றைய காலகட்டத்தோடு இணைக்கும் ஒரு முயற்சி என்பது மிகவும் பாராட்டப்பட வேண்டியது. இதன் பொருட்டு நான் நாலந்தா பல்கலைக்கழகத்தாருக்கு பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இப்படிப்பட்ட முன்னெடுப்புகள் தொடர்பாக நீங்களும் சிந்தனை செய்யலாம் என்று நான் நாட்டின் பிற பல்கலைக்கழகங்களிடத்திலும் வேண்டுகோள் விடுக்கிறேன். நண்பர்களே, வேர்களோடு இணைந்திருக்கும் அதே நேரத்தில் இளைஞர்களை புதிய தொழில்நுட்பத்திற்காகவும் தயார் செய்வது என்ற மேலும் ஒரு நல்ல முயற்சி நடைபெற்று வருகிறது. தில்லியில் இருக்கும் மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகம் செயற்கை நுண்ணறிவு தரவு அறிவியல் துறைகளில் பிடெக் தொழில்நுட்பத்தில் இளநிலை படிப்பை தொடங்க இருக்கிறது. நவீன தொழில்நுட்பத்தோடு பாரதத்தின் பாரம்பரியமான ஞானத்தை இணைக்கும் திசையில் ஒரு மகத்துவம் வாய்ந்த படியாகும். இதனால் பாரத நாட்டு மொழிகளுக்கு புதிய செயற்கை நுண்ணறிவு கருவிகள் தயாரித்தளிப்பதில் உதவிகரமாக இருக்கும். நமது பண்டைய நூல்கள் மற்றும் ஓலைச்சுவடிகளை டிஜிட்டல் மயமாக செய்து பாதுகாக்கும் பணிக்கு புதிய வேகம் கிடைக்கும். மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகத்தாருக்கு இந்த முயற்சி தொடர்பாக நான் பல பல நல்வாழ்த்துக்களை அளிக்கிறேன். நண்பர்களே, இன்று பாரத நாட்டு கலாச்சாரமானது உலகின் பல்வேறு பாகங்களை சென்றடைந்து வருகிறது. நமது பாடல்கள், இசை மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றை உலகத்தார் அனைவரும் அறிந்து வருகிறார்கள், ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். பாரதத்திலிருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவிலான கரிபியன் கடற்பகுதியிலே டொமினிக்கன் ரிப்பப்ளிக் என்ற பெயரிலான ஒரு தேசம் உண்டு. அங்கே பாரத நாட்டவரின் எண்ணிக்கை சுமார் 100 இருக்கலாம், இன்னும் குறைவாகவும் இருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி பாரத நாட்டு கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தோடு தொடர்புடைய ஒரு மிக அருமையான முயற்சி அங்கே நடந்து வருகிறது. அங்கே ஸ்பானிஷ் மொழி பேசும் சிலர் ஒரு புதிய குழுவை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த குழுவின் பெயர் பிரம்ம கமல் டொமினிகானா. குழுவின் உறுப்பினர்கள் இணைந்து வேதகால இலக்கியத்தை படிக்கின்றார்கள். இவர்கள் வேத மந்திரங்களின் உச்சரிப்பு வெளிப்பாட்டையும் கற்று வருகின்றார்கள். இதற்கான எந்தவிதமான முறையான பயிற்சியும் இவர்களிடத்தில் இல்லை. ஆனால் இவர்கள் ஒலிப்பதிவுகளை கேட்டு வேத மந்திரங்களின் சரியான உச்சரிப்பு வெளிப்பாட்டை கற்றிருக்கிறார்கள். இன்று இவர்கள் பல மந்திரங்களை மிகச்சிறப்பாக ஜபித்தும் வருகிறார்கள். இவற்றில் புருஷ சூக்தம், ஸ்ரீ சூக்தம், ஸ்ரீருத்ரம், துர்கா சூக்தம், தேவி மகாத்மியம் ஆகியன அடங்கும். பாரதத்திலிருந்து இத்தனை தொலைவில் இருந்தும் கூட நமது பாரம்பரியங்களை கற்கும் அவர்களின் இந்த முயற்சி மிகவும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. பிரம்ம கமல் டொமினிகானா குழுவின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவர்களின் முயற்சிகளுக்கும் நான் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பாரத நாட்டு கலாச்சாரத்தை உலகில் மிகவும் விரும்பப்படுவதாக ஆக்குவதில் தொடர்ந்து முயற்சிகளில் ஈடுபடும் அனைவரையும் நான் இதயபூர்வமாக பாராட்டுகிறேன். எனதருமை நாட்டு மக்களே, மேகாலயத்தின் அடையாளம் மேகங்களோடு, அழகான காட்சிகளோடு. யார் மேகாலயா மாநிலம் செல்கிறார்களோ அங்கிருப்போரின் இயல்பான அன்பு பாராட்டும் தன்மை நீண்டகாலம் வரை மனதை வருடி கொடுக்கும். ஆனால் மேகாலயத்தின் மேலும் ஒரு சிறப்பம்சம் ஒன்று குறித்து இன்றைய மனதின் குரலில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். அதுதான் மேகாலயத்தின் ரூட் பிரிட்ஜ். இது பாதையை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட் அல்ல, வேர்களை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட்.

அதாவது வேர்ப்பாலம். இந்த வேர்ப்பாலங்களின் கதை மிகவும் சுவாரஸ்யமானது. இந்த பாலங்கள் சில நாட்களிலோ சில ஆண்டுகளிலோ உருவாவதில்லை. இந்த வேர்கள் நீர்ப்பெருக்குகளை தாண்டி கொண்டு செல்லப்படுகிறது. காலப்போக்கிலே இதுவே ஒரு பலமான பாலமாக ஆகிறது. இந்த பாலங்களுக்கு மேலும் ஒரு சிறப்பம்சம் உண்டு. இவை வாழும் பாலங்கள். காலப்போக்கில் இவை மேலும் பலமடைகின்றன. இவற்றிலே மேகாலய மக்களின் படைப்புத்திறனை நம்மால் பார்க்க முடிகிறது. இவற்றின் பின்னணியிலே பல்லாண்டுக்கால பொறுமை மற்றும் இயற்கையின்பால் ஆழமான மரியாதை புலனாகிறது. மனிதன் இயற்கையோடு இணைந்தால் எத்தனை அற்புதமான பொருட்களை உருவாக்க முடியும் என்பதை இந்த பாலங்கள் நமக்கு உரைக்கின்றன. இவை நமது தேசத்தின், இந்த மண்ணின் மரபுகள். யுனெஸ்கோ அமைப்பின் உலக மரபுசார் இடங்கள் வலைப்பின்னலில் மேகாலயத்தின் வேர்ப்பாலங்களை இணைக்க வேண்டும் என்று பாரதம் விண்ணப்பித்திருக்கிறது. நண்பர்களே, சூழல் மாற்றம் காரணமாக இந்த வேர்ப்பாலங்கள் முன்பாக பல சவால்களும் எழுகின்றன. இப்படிப்பட்ட வேளையிலே மேகாலய மாநில மக்கள் இந்த இயற்கை மரபு சின்னங்களை பாதுகாக்கும் பொறுப்பை மிகச்சிறப்பாக நிறைவேற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட பாலங்களின் எண்ணிக்கை என்ன என்பதை தெரிந்து கொள்வது கூட எளிதாக இருக்கவில்லை. பிறகு உள்ளூர் மக்கள் இத்தகைய பாலங்களின் எண்ணிக்கை மீது கவனம் செலுத்த தொடங்கினார்கள். இதன் பிறகு சமூகங்கள் இந்த பாலங்களின் பராமரிப்பு தொடர்பான தங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று உள்ளூர் மக்கள் 120க்கும் அதிகமான வேர்ப்பாலங்களை பராமரித்து வருகின்றார்கள். சில குழுக்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பாலங்களின் நிலைமையை ஆராய்ந்து வருகிறார்கள். சிலர் தங்களுக்கு அருகிலே இருக்கும் பகுதிகளை பலப்படுத்த நர்சரி நாற்றுப்பண்ணையை தயார் செய்து வருகின்றார்கள். இதைப்போலவே இவற்றின் பாதுகாப்பிற்காக வேண்டி ஒரு மொத்த சூழல் அமைப்பே தயாராகிவிட்டது. இந்த ஆண்டு ஹைலி வார் அவர்களுக்கு பத்ம விருது அளித்து கௌரவிக்கப்பட்டிருப்பதை நீங்களே கவனித்திருக்கலாம். தனது வாழ்க்கையின் 50க்கும் அதிகமான ஆண்டுகளை இந்த வேர்ப்பாலங்களை பராமரிப்பதிலேயே செலவு செய்திருக்கிறார். அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வு நம் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்க வல்லது. நண்பர்களே, நீங்கள் எப்போதேனும் இந்த வேர்ப்பாலங்களில் பயணித்திருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அதன் படங்களை சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய படங்கள் மற்றவர்களுக்கும் மேகாலயத்தின் இந்த அற்புதமான மரபு பற்றி தெரிந்து கொள்ள உத்வேகம் அளிக்கும். எனதருமை நாட்டு மக்களே, நமது கிராமங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நமது நகரங்கள் அழகாக காட்சியளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் நம்மருகே திரளும் குப்பையை யார் சுத்தம் செய்கிறார்கள் என்பதை நாம் யாராவது யோசித்திருப்போமா? இது மற்றவர்களுடைய பொறுப்பு, அவர்கள் சுத்தமாவதை பார்த்துக் கொள்வார்கள் என்று பெரும்பாலானோர் கருதுகிறார்கள். ஆனால் தங்களுடைய சிந்தனை வாயிலாக நமக்கு உள்ளெழுச்சி அளிக்க வல்ல சிலர் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் ராஜ்கட் மாவட்டத்தைச் சேர்ந்த பியாவராவின் சில சகோதரிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. இவர்கள் தங்களுக்கு அருகிலே பரவி காணப்படும் நெகிழி குப்பைகளை அகற்ற உறுதி பூண்டார்கள். எல்லாம் மற்றவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று அவர்கள் கருதவில்லை. இவர்கள் தாங்களே நகர் முழுவதிலிருந்தும் நெகிழி குப்பைகளையும் காலி பாட்டில்களையும் சேகரிக்க தொடங்கினார்கள். மெல்ல மெல்ல இந்த முயற்சி முன்னேறி செல்ல தொடங்கியது. பிறகு அந்த நெகிழி சூழலுக்கு நேசமான செங்கற்களாக உருவாக தொடங்கியது. இன்று இதே சூழலுக்கு நேசமான செங்கற்களின் பயன்பாடு பொதுவிடங்களுக்கு அழகு சேர்க்க பயன்பட்டு வருகிறது. ராஜ்கடிலே கடந்த சில மாதங்களாக பல்லாயிரக்கணக்கான கிலோ அளவிலான நெகிழிகள் மறுசுழற்சி செய்யப்பட்டு அவை சிறப்பான வகையிலே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதாவது, எந்த நெகிழி முன்பெல்லாம் நகரை மாசுபடுத்தி வந்ததோ அதுவே இன்று இந்த சகோதரிகளின் முயற்சியால் நகரின் அழகை அதிகரிப்பதில் பங்காற்றி வருகிறது. பியாவராவின் அனைத்து சகோதரிகளுக்கும், இந்த இயக்கத்தோடு இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நான் என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஒரு சிறப்பான விஷயம் குறித்து பேச எனக்கு பலர் கடிதங்கள் வாயிலாக ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். இந்த விஷயம் கணேச உற்சவத்தோடு தொடர்புடையது.

0: பார்க்கப்போனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு இன்னும் போதுமான நேரம் இருந்தாலும் இந்த விஷயம் குறித்து இப்போது விவாதிக்கப்பட வேண்டும் என்று பலர் என்னிடம் விண்ணப்பித்திருந்தார்கள். உள்ளபடியே பிள்ளையார் சிலைகளை உருவாக்கும் வேலை மிகவும் முன்னதாகவே தொடங்கி விடுகிறது. திருவுருவங்களை தயாரிப்போர், அதன் வியாபாரத்தில் இணைந்தவர்கள் இப்போதிலிருந்தே செயல்பட தொடங்கி விடுவார்கள். ஆகையால் நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வீடு, சமூகம் அல்லது அருகிலே இருக்கும் இடங்களில் பிள்ளையாரின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்படும் போது அவை நமது தேசத்தின் மண்ணால் உருவாக்கப்பட்டவையாக, நமது மண்பாண்டம் தயாரிப்போரால், உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். யாரெல்லாம் பிள்ளையார் திருவுருவச் சிலைகளை உருவாக்குகின்றார்களோ அவர்களிடமும் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், அவர்கள் மண்ணாலான திருவுருவச் சிலைகளுக்கு முதன்மை அளிக்க வேண்டும். அதேபோல யாரெல்லாம் திருவுருவச் சிலைகளை வாங்குகிறார்களோ அவர்களும் பிள்ளையாரின் திருவுருவச் சிலை எதனால் செய்யப்பட்டது, எந்த நாட்டிலே உருவானது என்பதையும் கவனித்து வாங்க வேண்டும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைகளை கண்டிப்பாக வாங்க வேண்டாம். நண்பர்களே, மண்ணாலான திருவுருவச் சிலைகளை வழிபட்ட பிறகு நாம் இயல்பான வகையிலே நீரிலே கரைக்கிறோம். இதனால் நமது நதிகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. நமது நம்பிக்கையும் பராமரிக்கப்படுவதோடு இயற்கையின்பால் நமது கடமையும் நிறைவேறுகிறது. நாம் உள்ளூர் கைவினைஞர்களிடமிருந்து திருவுருவச் சிலைகளை வாங்கும்போது உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் கொள்கை வலுவடைகிறது. இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தி என்றும் இப்படிப்பட்ட அனைத்து கொண்டாட்டங்களின் போதும் இந்த அனைத்து விஷயங்கள் குறித்தும் கண்டிப்பாக ஆழமாக சிந்திக்க வேண்டும். நாட்டு நலனில் அடுத்தடுத்த படிகளை முன்வைப்போம் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நண்பர்களே, நமது தேசத்தின் மிகப்பெரிய சக்தி என்றால் அது நமது தேசத்தின் மக்கள்தான். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடைபெறும் முயற்சிகள் நமக்கு நிறைய கற்பித்தல்களை அளிக்கின்றன. நம் மனதிலே உறுதிப்பாடு இருந்தால், சமூகத்தோடு இணைந்து சென்றால் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த முயற்சிகள் நமக்கு தெரிவிக்கின்றன. நீங்கள் உங்கள் அருகிலே நடக்கும் இப்படிப்பட்ட முயற்சிகள் குறித்து எனக்கு கண்டிப்பாக எழுதி வாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சிந்தனைகள் ஆகியவற்றை தொடர்ந்து எழுதி வாருங்கள். முடிந்தால் உங்கள் அருகிலே எந்த ஒரு சின்ன முன்னெடுப்பு இருந்தாலும் அது ஒட்டுமொத்த தேசத்திற்குமே உத்வேகம் அளிக்கவல்லதாக ஆகலாம். அடுத்த மாதம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் சில புதிய முயற்சிகள் குறித்த விவாதத்தில் ஈடுபடுவோம். அதுவரை நீங்கள் உங்களுடைய மற்றும் உங்களுடைய குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அப்புறம் நீர் சேமிப்பை எக்காலத்திலும் மறந்துவிட வேண்டாம். மழை நீரின் ஒவ்வொரு சொட்டையும் நாம் பாதுகாக்க வேண்டும். கேட்ச் தி ரெயின், மழை நீரை சேமியுங்கள் என்ற இந்த இயக்கம் எக்காரணம் கொண்டும் தொய்வடைய விடக்கூடாது. நாம் அனைவரும் இணைந்து மழையின் ஒவ்வொரு சொட்டு நீரையும் விரயமாகாமல் பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் என் சிறப்பு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். அடுத்த
2: கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இனி கேட்கலாம்
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். பாதுகாப்பு மற்றும் சுயசார்பு ஆகிய துறைகளில் இந்தியா வெற்றியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக இன்று உரையாற்றிய அவர், இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட C-295 ரக விமானம் தனது முதல் பயணத்தை இம்மாதம் மேற்கொண்டதாக கூறினார். இத்தகைய 40 விமானங்கள் தற்போது நாட்டில் தயாரிக்கப்பட்டு வருவதாக கூறிய பிரதமர், இது குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் விண்வெளித்துறைக்கு புதிய உத்வேகத்துடன் அளிப்பதாகவும் வேலை

0: வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாகவும் கூறினார். சுயசார்பு இந்தியா எனும் இலக்கை நோக்கிய பயணத்தை வலுவடைய செய்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார். கொல்கத்தாவில் அண்மையில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட INS துணகிரி, INS சன்சோதக், INS ஆக்ரே ஆகிய 3 போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டதை பிரதமர் நினைவு கூர்ந்தார். சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்கள் குறித்து பேசிய பிரதமர், உலகம் முழுவதும் 2500 மேற்பட்ட இடங்களில் நடைபெற்ற பல்வேறு யோகா நிகழ்ச்சிகள் இந்தியாவின் முயற்சிகளுக்கு கிடைத்த வெற்றி என்றார். அகமதாபாத்தில் நடைபெற்ற உலக யோகாசன சாம்பியன் பட்ட போட்டியில் 102 தங்கப்பதக்கங்கள் உட்பட 114 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்றதாக சுட்டிக்காட்டினார். நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. மாநிலம் முழுவதும் மாலை 5 மணி வரை நடைபெறும் இம்முகாமில் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் 89,000 மேற்பட்ட குழந்தைகளுக்கு 777 மையங்களில் சொட்டு மருந்து வழங்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள 653 கிராம மையங்களிலும் 124 நகர்ப்புற மையங்களிலும் என மொத்தமாக 777 மையங்களில் 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், பஸ் நிலையங்கள் மற்றும் சுங்கச்சாவடிகளில் பொதுமக்கள் கூடும் அனைத்து இடங்களிலும் முகாம்கள் அமைக்கப்பட்டு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. திருப்பத்தூரிலிருந்து அனுராதா.
0: தமிழக அரசு அனைத்து துறைகளிலும் ஊழலற்ற நிர்வாகம் என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதாக மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் ஜாம்புவான் ஓடை ஷேக் தாவூத் ஆண்டவர் தர்காவில் செய்தியாளரிடம் பேசிய அவர், புதிய அரசு பதவியேற்ற 40 நாட்களில் மக்களுக்கு இடையூறாக இருந்த டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக கூறினார். கலிபோர்னியாவில் US ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் ஆடவர் ஒற்றையர் இறுதியாட்டத்திற்கு இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் முன்னேறியுள்ளார். நாளை நடைபெறும் இறுதியாட்டத்தில் ஸ்ரீகாந்த் சீன தைப்பேயின் ஷூ லி யாங்கை எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.
2: கேட்டிருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: நேயர்களின் நினைவிற்கு, இன்று பகல் 12:10 சூரியகாந்தி நிகழ்ச்சியில் பட்டுக்கோட்டை ராஜா அவர்கள் எழுதிய கொல்லி நாடகமும், சிற்பி சோமு அவர்கள் எழுதிய ஒரே ஒரு பொய் நாடகமும் ஒளிபரப்பாகும். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 பாப்கார்னர், 1 மணிக்கு காவிய கானங்களின் சங்கமமாய் மதுரை கீதம். ஒன்று 1:45 மாநில செய்திகள், 2 மணிக்கு மிட் டே நியூஸ், 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில வளம் தரும் வம்பன் பயிறு வகைப்பயிர்கள் என்ற தலைப்புல நேர்முகத்துல பங்கேற்கிறாரு புதுக்கோட்டை வம்பன் வேளாண்மை கல்வி நிலைய உதவி பயிற்சினர் டாக்டர் பி ராதாகிருஷ்ணன் அவர்கள். இரண்டு 2:30 செய்தி மலர், நாலு மணிக்கு வசந்தன் கோவின் வண்ணக்கோலங்கள். இன்னைக்கு வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில குறுக்கெழுத்து போட்டி தான் விளையாட போறோம். 4:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள். 5 மணிக்கு பொன்மாலை, 6 மணிக்கு ஆரவாரம், 6

30 மாநில செய்திகள். 6:40 லண்டனில் உள்ள லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவுள்ள இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான ICC மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 போட்டிக்கான வர்ணனை இடம்பெறும். நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள் நேர்களே.

0: सूर्यकांति நிகழ்ச்சியில் முதலில்
1: கொள்ளி நாடகம். எழுதியவர் பட்டுக்கோட்டை ராஜா அவர்கள்.

0: மணியம்மா கொஞ்சம் நில்லு.
1: என்னங்க வாத்தியாரையா?
0: எல்லாம் உன் மகனை பற்றி தான். ரொம்ப நாளாகவே இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் உன்னை பார்க்க முடிஞ்சது.
1: ராசப்பங்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே உங்கள் வீட்டுக்கு ஓடி வந்திருப்பேனே வாத்தியாரையா.
0: யார் உன் மகனா? அவகிட்ட 1000 தடவைக்கு மேலே சொல்லிட்டேன். ஆனால் அவன் உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்கிறதும் எனக்கு தெரியும்.
1: அப்படி என்னங்கய்யா விஷயம்?
0: ஆ, ஆள் வளர்ந்துருக்கானே ஒழிய ராசப்பன் தலையில் படிப்பே ஏறல. அடித்தாலும் அவன் திறந்துற மாதிரி தெரியல. வெட்டியா அவன் படிப்புக்காக செலவழிக்கிறத நிறுத்திட்டு பேசாமல் அவனை ஏதாவது வேலைக்கு அனுப்பிடு.
1: என்னையா இப்படி சொல்கிறீங்க? புருஷனை பறி கொடுத்துட்டு தனி மரமாக நிற்கிறனா? ராசப்பனை நம்பித்தான் என் உசுரை பிடிச்சிட்டு இருக்கேன். அவனாவது படிச்சுட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்கிற கனவுல தான் காடு கழனியில் கஷ்டப்பட்டு அவனை படிக்க வைக்கிறேன்.
0: ஓ கஷ்டம் அவனுக்கு புரியலையே மணியம்மா. அவனுக்கு சேர்மானமும் சரியில்லை. கண்டவனோடு சேர்ந்துக்கிட்டு பல நாள் பள்ளிக்கூடத்துக்கே வரதில்லை. இந்த வருஷம் அவனை பரீட்சை எழுத கூட அனுமதிக்க மாட்டாங்க.
1: என்னையா இப்படி சொல்றீங்க?
0: உன் பிள்ளையை நம்பி நீ ஏமாந்துடக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன். இனி முடிவெடுக்க வேண்டியது உன் பொறுப்பு. நான் புறப்படுறேன்.
1: தெய்வமே, நான் என்ன செய்வேன்?

0: டேய் ராசப்பா, ஏன்டா மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க?
1: ஒண்ணும் இல்லடா, எனக்கு படிப்பே ஏற மாட்டேங்குது. வாத்தியார் இனிமே வர வேண்டாம்னு வேற சொல்லிட்டாரு. வெக்கம் இல்லாம எட்டாம் கிளாஸ்லயே எத்தனை வருஷம் தான் படிக்கிறது? என்னையே நம்பிக்கிட்டு இருக்கிற எங்க அம்மாவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு ஒன்னும் புரியல. மணி, நீ தாண்டா எனக்கு ஒரு வழி சொல்லணும்.
0: என்கிட்ட சொல்லிட்டல, கவலை விடு. முதல்ல இந்த வீடியோ படி சொல்றேன்.
1: என்னடா உழைக்கிறதுக்கு வழிய கேட்டா வீடியோ தெரிய?
0: நல்லா இழுத்து புகைய விட்டு சொல்றேன். ஆரம்பத்துல இப்படி தாண்டா இருக்கும், போக போக புகை நாம சொல்றத கேட்கும். சரி சரி, இப்ப நான் சொல்ல போறத நல்லா மனசுல வாங்கிக்க. எனக்கும் படிப்பு ஏறலதான், ஆனா நான் வசதியா இருக்கனே. எப்படி எல்லாம் அரசியல் தான்?
1: மணி, நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியலடா.
0: பீடி மாதிரி தாண்டா இதுவும், ஆரம்பத்துல பிடிக்காது, பிறகு வேண்டாம்னாலும் நம்மளை விடாது. ஆனா வாடற காலத்துல நம்மளை வசதியா வாட வைக்கும்டா. வா வா, முதல்ல நீ நம்ம கட்சியில மெம்பர் ஆயிடு.
2: ராசப்பா, உன்னை நம்பித்தான் நான் இந்த உசுரை சுமந்துட்டு இருக்கேன். ஒழுங்கா படிச்சு முன்னுக்கு வர வழிய பாருடா.
1: இல்லம்மா, இனிமே நான் பள்ளிக்கூடம் போக போறதில்ல. மணி எனக்கு நல்ல வழிய காட்டிட்டான். இந்தா 100 ரூபா, போய் மீன் வாங்கிட்டு வந்து குழம்பு வை.
2: ஏதுடா இம்புட்டு பணம்?
1: அதான் சொன்னேனம்மா, மணி இருக்கிற கட்சியில நானும் சேர்ந்துட்டேன்.
2: வேணாண்டா, ஏழைக்கு அரசியல் சரிப்பாதுடா. ஒழுங்கா படிக்கிற வழிய பாரு. நானும் வாதியார பார்த்து பேசிட்டேன்.
1: படிப்பு ஏறனா தானேம்மா, எனக்கு அரசியல் தான் லாயக்குன்னு மணியும் சொல்லிட்டான்.
2: எக்கேடோ கெட்டு தொலை, தலையெழுத்தை யாரால மாத்த முடியும்? இஞ்சி தின்ன குரங்காட்டமா ஏண்டா முழிக்கிற? ஒரு மாசமா எங்க போய் தொலைஞ்ச? நான் உசுரோடு இருக்கேனா செத்தேனான்னு வந்து பாத்தியா?
1: அம்மா சத்தமா பேசாது, மெதுவா பேசு.
2: ஏண்டா உங்க தலைவர் சத்தமா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா?
1: சொன்னா உனக்கு விவரம் புரியாதுமா, மெதுவா பேச.

0: சரி, நான் மெதுவா பேசுறேன், நீ ஒழுங்கா சாப்பிடு. கொக்கு மாதிரி சோத்தை போட்டு முழுங்காம மெதுவா சாப்பிடு. அடிக்கொரு தரம் மூடி கிடக்கிற வாசக்கதவையே பார்த்துட்டு களவாணி பாயலாட்டம் ஏண்டா திரு திருன்னு முழிக்கிறம்மா?
1: நொச்சி நொச்சி நீ ஏமா பேசிட்டு இருக்க? இப்ப நான் சாப்பிடவா வேணாமா? உடனே கிளம்பி ஆகணும். தெருக்கொடியில கட்சிக்காரங்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
0: நீ திருந்தவே மாட்டே. இந்த கட்சி கொடி இதெல்லாம் என்னைக்கு நீ விட்டு ஒழிக்கிறியோ அன்னைக்குதான் நீ உருப்படுவ. இந்த வயசான காலத்துல ஏண்டா என்னை இப்படி தவிக்க வைக்கிற? நான் செத்து போயிட்டா கொல்லி போடவாது வருவியாடா?
1: அம்மா, என் நிலைமை தெரியாம பேசுறது. எங்க தலைவரை கைது பண்ணி ஜெயில வச்சிட்டாங்க. நாங்க ஏதாவது கலாட்டா பண்ணுவோம்னு போலீஸ் கைது பண்றதுக்காக எங்களையும் தேடுது. அதான் நாங்க தலைமறைவா இருக்கோம். அம்மா, கதவை தட்டுறது நிச்சயம் போலீஸா தான் இருக்கும். என்ன கேட்டா தெரியாதுன்னு சொல்லிடு. மாட்டி விட்டுறாதம்மா, நான் இப்படி கொல்ல பக்கமா அப்படியே ஓடி போயிடுறேன்.
0: இதோ வந்துட்டேன்.

0: டேய் ரசப்பா ரசப்பா, இங்க இங்க இங்க வாடா.
1: டேய் இங்க பாலத்துக்கு அடியில இருக்கல, என்னடா பண்றீங்க?
0: டேய் நம்மள மாதிரி ஆளுங்க ஓடிறதுக்கு இதை விட சேஃப்டியான இடமே கிடையாது. அது சரி, போன வந்தோம்னு வராம ஏன்டா இவ்வளோ லேட்டு?
1: அம்மா கையால் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுரா, அதான் சாப்பிட உக்காந்தேன். அதையும் கூட முழுசாக சாப்பிட முடியாதபடி கிளம்பி வர வேண்டியதாயிடுச்சுரா.
0: சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவன் சமுதாயத்தில் முன்னுக்கு வந்த மாதிரி சரித்திரமே கிடையாதுரா. சரி சரி, அதை விட, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம தலைவர் வந்து ஒரு திட்டம் சொல்லிட்டு போனார்ரா.
1: திட்டமா? என்னடா அது?
0: சொல்கிறேன் சொல்கிறேன். முதல்ல அந்த கருப்பு துணியால் முகத்தை மறைச்சி கட்டிக்க.
1: சரி சரி கொடு, திட்டம் என்னங்கிறத சொல்லு.
0: ராசப்பா, இன்னும் 5 நிமிஷம் கழிச்சு இந்த வழியாக ஒரு அரசு பஸ் போகும்.
1: ஓஹோ,
0: தஞ்சாவூருக்கு அது கடைசி ட்ரிப்பு பஸ், அதை வழி மறைச்சி கொளுத்திட வேண்டியது.
1: ஐயோ,
0: இதுதான் நம்ம திட்டம். நம்ம தலைவருக்கு இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க இதுதான் சரியான வழிடா.
1: டேய் பஸ்ஸை எப்படிடா கொளுத்துறது?
0: அதை பற்றி நீ கவலைப்படாத. இவன் பஸ்ஸு மேலே பெட்ரோல் ஊற்றுவான், நீ தீ வச்சு கொளுத்த போகிற. எல்லாம் 3 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சாகணும். ம்,
1: எதுக்காக இருந்தாலும் இந்த திட்டம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல மணி. நம்ம சாதிக்கிறதுக்கு அப்பாவி மக்களை பலியிடணுமா?
0: பிரயாணிகளை இறக்கி விட்டு தனடா பஸ்ஸை கொடுத்த போகிறோம். அதோட ஒரு நல்லது செய்யும் போது கெட்டதை செய்கிறதும் தப்பு இல்லைடா.
1: சரி சரி சொல்லு.
0: சரி சரி, அந்த மரத்தையும் பராங்கலையும் தூக்கி ரோட்டுக்கு ஒரு களை போடு. இப்படி இந்த பக்கம் பஸ் வர்றதுக்கு இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. ம், சீக்கிரம்டா.
1: ஆ ஆ, டேய் மரமெல்லாம் ஒழுங்காக போட்டு வச்சுறான், கல்லெல்லாம் அடிக்கிட்டேன்.
0: இப்படி இப்படி
1: பார்த்துக்க, கரெக்டாக இருக்குல்ல?
0: வெரி குட் வெரி குட். எல்லாரும் கருப்பு துணியால முகத்தை மறைச்சு கட்டியாச்சுல. ஆ, அதோ பஸ் வருது. ராசப்பா, காரியத்தை பர்ஃபெக்டா முடிக்கணும். ஏய், பஸ்ஸை கொளுத்த போறோம், உயிர் மேல ஆசை உள்ளவங்களாம் இறங்கி சீக்கிரம் ஓடுங்க. ம்,
1: உயிர் மேல ஆசை உள்ளவங்களாம் சீக்கிரமா இறங்கி ஓடுங்க.
0: ராசப்பா ராசப்பா, போலீஸ் வந்துருச்சுடா, சீக்கிரம் கொடுத்து நம்ம சவுக்கத்துக்குள்ள ஓடி.

0: வெற்றி வெற்றி, நமக்கு முழு வெற்றி. நாம செஞ்ச கலவரம் தாங்காம நம்ம தலைவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இத பாரு, பேப்பர்ல தலைப்பு செய்தியா போட்டிருக்காங்க. பாருடா ரசப்பா,
1: இது நமக்கு மகிழ்ச்சியான செய்திதான். இருந்தாலும் கீழே இன்னொரு செய்தியும் போட்டிருக்காங்க பாருடாமணி. நேற்று ராத்திரி நாம கொளுத்தின பஸ்ல 4 அப்பாவி மக்களும் செத்துட்டாங்களாம்.
0: ரசப்பா சத்தமா பேசாத, நாம தான் மாட்டிப்போம். மெதுவா பேசு. லாபத்தை மட்டும் தானே எப்பயுமே பார்க்கணும், நஷ்ட கணக்கு பார்க்க கூடாது. அதுதான் அரசியல். நம்ம தலைவர் ரிலீஸ் ஆயிட்டாரா இல்லையா, அதுதானே நமக்கு வேணும்.
1: என்ன இருந்தாலும் மணி, என் மனசு கேட்கல.
0: மனசு கஷ்டமா இருந்தா இந்தா இந்த சரக்கை ஊத்திக்கோ.
1: வேணாண்டா, நான் வீட்டுக்கு போறேன்.
0: சரி சரி, நீ போ. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, நம்ம தலைவர் விடுதலை நாம கொண்டாடுவோம்.
1: என்ன வீடு பூட்டி கிடக்கு லட்சுமி அக்கா? ஏன் எங்க வீடு பூட்டி கிடக்கு? அம்மா எங்க போயிருக்கு?
2: ராசப்பா உனக்கு விஷயமே தெரியாதா? உங்க மாமா செத்து போயிட்டதா? நேற்று ராத்திரி தந்தி வந்துச்சு. ராத்திரியே கடைசி பஸ்ல உங்க அம்மா தஞ்சாவூருக்கு புறப்பட்டு போயிருச்சு.
1: தஞ்சாவூருக்கா? கடைசி பஸ்லயா?
2: ஆமாப்பா. அதுக்காக நீ ஏன் இப்படி பதட்டப்படுற?
1: ஐயோ ஐயோ ஐயோ, அந்த பஸ்ஸை தான் நான் கொடுத்தேன். அம்மா அம்மா, உயிரோட உனக்கு நான் புள்ளி வச்சுட்டேன். பாவி ஆயிட்டேன், பாவி ஆயிட்டேன். ஐயோ, நேற்று ராத்திரி நான் சாப்பிடுறப்ப கதவை தட்டு.

0: ਡਾਕਟਰਿਆ ਅਯਾ ਡਾਕਟਰਿਆ ਅਯਾ ਕਦ ਉਤਰ ਗਿਆ ਅਯਾ ਕਦ ਉਤਰ ਗਿਆ
1: ਇਹਨੇ ਇੰਗੇ ਸੱਤਾਂ
0: ਡਾਕਟਰਿਆ ਤੇ ਰਾਤਰੀ ਬਸਤ ਤੀ ਮਤਲਬ ਸੱਤੋ ਗਲੇ ਉੜੇ ਪਾਕੜ ਭਈਆ ਆ ਪਾਕੜ
1: ਅੰਦ ਵਿਵਤਲ ਇਰੰਦਦ ਮੋਤਾ ਨਾਲ ਪੇਰ ਅਦਲੇ ਮੂਨ ਪੇਰੋਡ ਬਾਡਿਯ ਉਰਵਕਾਰੰਗ ਵਾਂਗਿਟ ਪੋਇਟਾਂਗ ਔਰ ਵੈਸਾਨ ਅਮ್ਮਾਵੋਡ ਉੜੰਬ ਮੰਡੰ ਦਾ ਮੀਦੀ ਇਰਕ
0: ਅਦੇ ਤਾਂ ਡਾਕਟਰਿਆ ਨਾ ਪਾਕੜ ਅਜੇ ਤਾਂ ਡਾਕਟਰਿਆ ਨਾ ਪਾਕੜ
1: ਓ ਪੋਈ ਮਾਰਸ਼ਰੀਲ ਪਾਰੰਗ
0: உனக்கு உயிரோடையே நானே கொல்லி வச்சுட்டேன் எனக்கு மன்னிப்பே கிடையாதுமா எனக்கு மன்னிப்பே கிடையாது டாக்டர் சார் உடனே போலீஸுக்கு போன் பண்ணுங்க நேற்று ராத்திரி அந்த கவர்மெண்ட் பஸ் நானும் என் கட்சிக்காரங்களும் தான் கொளுத்தணும் அந்த பஸ் எங்க அம்மா இருந்தது தெரியாமலேயே கொல்லி வச்சுட்டேன் சார் கொல்லி வச்சுட்டேன் நான் போலீஸ் தான் நான் போயிட தப்பு பண்ணிட்டேன் சார் தப்பு பண்ணிட்டேன்

0: நேயர்கள் இதுவரை கொள்ளி நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் பட்டுக்கோட்டை ராஜா அவர்கள். நடிப்பு எஸ் சுந்தரராமன், ஆர் சிவப்பிரவீன், கே சையத் நியமதுல்லா, ரேவதி முத்துசாமி, ஜி ஜெயந்தி, பிரசாத் பாலகிருஷ்ணன் ஆகியோர்.
1: சூரியகாந்தி நிகழ்ச்சியில் இனி
0: ஒரே ஒரு பொய் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் சிற்பி சோமு அவர்கள்.
2: காமாட்சி,
3: என்னங்க
2: ஏமா சொல்றபடி நடக்க? ஏமா இடம் கொடுக்கல. சிறுபடத்தனமா அவதான் ஏதோ சொல்றான்னா நீ அவ சொல்றபடி நடக்க சொல்றிய, இது சரியா?
3: ஹேமாவோட சொல்படி நடங்கன்னு நான் உங்களை கட்டாயப்படுத்தல. ஆனா அப்படி செஞ்சாலாவது நம்ம சீதாவோட கல்யாணம் நடக்காதான்னு ஒரு நப்பாசதான். ஏன்னா எத்தனையோ வரங்கள் சீதாவை பார்த்துட்டு பலகாரங்களை சாப்பிட்டு போனாங்களே தவிர கல்யாணம் நிச்சயான பாடல. வருஷங்கள் தான் ஓடுது.
2: அதுக்காக என்ன பொய் சொல்ல சொல்றியா? அப்புறம் இதை பத்தியே உண்மை தெரியா? நான் எப்படி வெளியே தலை காட்டுறது?
3: நீங்க பொய்யும் சொல்ல வேண்டாம், உண்மையும் சொல்ல வேண்டாம். மாப்பிள்ளை வீட்டார் வந்து போற வரைக்கும் பேசாம இருந்தா போதும். வெளியில நாலு பேரோட பழகி வேலை பாக்குற பொண்ணு, நம்மளை விட இந்த காலத்தை நல்லாவே புரிஞ்சு வச்சிருப்பா. அதனாலதான் அவ சொல்றத நாம கேப்போம். சீதா கல்யாணம் நிச்சயம் நல்லபடியா நடக்கும்.
2: இந்த பாரு காமாட்சி, இது விஷயமா தரகரட்டியாவது உண்மையை முன்கூட்டியே ஹேமா விட்டு சொல்ல சொல்லு. இல்ல வீணா பின்னால அவர் உண்மையை சொல்லி ஏதாவது ஏடா உடமா ஆயிட போகுது.
3: அந்த வேலையெல்லாம் முன்கூட்டியே ஹேமா செய்துட்டா, உங்க சம்மதத்துக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கா.
2: அப்படியா விஷயம்? ஆக எல்லாருமா சேர்ந்து திட்டம் போட்டு என்ன ஒரு ஒப்புக்காக கேக்குறீங்க? சரி சரி, எப்படியோ நல்ல காரியம் நடக்கணும், அதான் எனக்கும் வேணும்.
3: நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, சீதா கல்யாணம் நல்லபடியாவே நடக்கும். ஆயிரம் பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை நடத்தி வையின்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. நம்ம பொண்ணு ஹேமா நம்மள ஒரே ஒரு பொய்யத்தானே சொல்ல சொல்றா?
2: அந்த பொய்ய கூட நான் சொல்ல மாட்டேன், நீ வேணும்னா சொல்லிக்க. முதல்ல நீ சொன்னபடி நான் மௌனமா இருந்துடுறேன், வாய திறக்கல.
3: எப்படியோ செய்யுங்க. மாப்பிள்ளை வீட்டார் வர நேரம், அவங்கள வரவேற்க ஏற்பாடுகளை பண்ணுங்க. நான் போய் பலகாரங்கள்லாம் ஆயிடுச்சான்னு பாக்குறேன்.

0: ரமேஷ், நீ என்னப்பா சொல்ற?
1: அப்பா, என் மனசுல பட்டதா சொல்றேன். என்னோட விருப்பத்தை கேட்டுதானே கடிதம் போடுறதா பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட சொல்லிட்டு வந்தீங்க.
0: ஆமா,
1: அதனால என்னோட விருப்பத்தை சொல்றேன்.
0: ரமேஷ், நீ சொல்றது நல்லா இல்லப்பா. நாம பொண்ணு பார்க்க போனது ஹேமாவ, சீதாவ இல்ல. அக்காவை பார்த்துட்டு தங்க சீதாவை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றது தப்பு இல்ல, அது நாகரிகமும் இல்லப்பா.
1: அப்பா, ரெட்டையா பிறந்த பொண்ணுங்கன்னு சொன்னதாக நீங்க தானே சொன்னீங்க.
0: ஆமா,
1: அதுல யாரு மூத்தவ யாரு இளையவன் எப்படி சொல்றது? சோ, நம்ம விருப்பத்தை சொல்லுவோம். அதுபடி அவங்க சரின்னு சொன்னா கல்யாணம் ஏற்பட்ட செய்யுங்க, இல்லன்னா வேற இடத்த பாப்போம்.
2: என்னங்க, எனக்கு கூட மூத்தவளை விட இளையவள் சீதாவை தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. அடக்க ஒடுக்கமா, பார்க்க லட்சுமி கலையா, லட்சணமா இருக்கா. நம்ம ரமேஷுக்கு நல்ல பொருத்தம் அந்த பொண்ணு தாங்க. ஹேமா கூட கொஞ்சம் உயரம் இல்லப்பா ரமேஷ்.
0: ஜானகி, என்ன சொல்ற? புள்ள பேச்ச கேட்டுக்கிட்டு நீ ஆமா சாமி போடுறியா? நல்லாவா இருக்கு பாக்குறது ஒரு பொண்ணை, கல்யாணம் பேசுறது வேறொரு பொண்ணையா?
2: என்னங்க பையன் அபிப்பிராயம் இதுதான்னு லெட்டர் போட்டு கேப்போம். அவங்க சரின்னு சொன்னா கல்யாண ஏற்பாட்ட செய்வோம், இல்லன்னா விட்டுடுவோம். இதுல என்னங்க தப்பு?
1: அம்மானா அம்மாதான்.
0: ஜானகி, நீ ரமேஷுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்ட.
2: அவன் விருப்பப்படி செய்து வைக்கிறது தாங்க நம்ம கடமை. அந்த பொண்ணை கட்டி காக்க போறவன் அவன் தானே.
0: ஜானகி, எனக்கு என்னமோ இது சரின்னு படல, ஆனா உங்க விருப்பத்துக்கு தடை போடவும் விரும்பல. அதனால
2: என்ன செய்ய போறீங்க?
0: உங்க விருப்பப்படியே பொண்ணு விட்டாருக்கு லெட்டர் போடுறேன். அவங்க சரின்னு சொன்னா எனக்கு ஆட்சேபனை இல்ல, உடனே கல்யாண ஏற்பாட்டை செய்துடுறேன். என்னப்பா ரமேஷ், சந்தோஷம் தானே?
1: உங்க விருப்பப்படி செய்யுங்கப்பா.

0: ஏய் சீதா, அது என்ன தபால், எங்கிருந்து வந்திருக்கு?
1: அன்னைக்கு உன்னை பொண் பாத்துட்டு போனாங்களே காரக்குடிக்காரங்க, அவங்கதான் எழுதிருக்காங்க.
0: பிரிச்சு படி, என்ன எழுதிருக்காங்கன்னு பாப்போம்.
1: அப்பா பேர் வந்திருக்குடி, நாம பிரிச்சு படிக்கலாமா?
0: ஆமா, அம்மாவும் அப்பாவும் வீட்டுல இல்லையே, எங்க போயிருக்காங்க?
1: அவங்க ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போயிருக்காங்க, இப்ப வர்ற நேரம் தான்.
0: வரட்டும் வரட்டும், நீ லெட்டர் பிரிச்சு படி.
1: நான் மாட்டேன்பா, இந்த நீ வேணா பிரிச்சு படிச்சுக்க.
2: என்னம்மா, என்ன லெட்டர் அது, யாரு எழுதிருக்காங்க?
1: வாங்கப்பா.
0: மாப்பிள்ள வீட்டுக்காரங்க எழுதிருக்காங்கப்பா, பிரிச்சு படிக்க சொன்னா மாட்டேங்கிறா. இந்தாங்க, நீங்க படிங்க.
2: என்ன எழுதிருக்க போறாங்க?
3: அம்மா ஹேமா, நீயே வாங்கி படி. இவரு கண்ணாடியை எடுத்து சரி செஞ்சு போட்டு படிக்க அரை மணி நேரம் ஆகும்.
2: இந்தாம்மா ஹேமா, நீயே படி.
0: திருவாளர் ராமநாதன் அவர்களுக்கு வேணுகோபால் எழுதி கொண்டது. நலம், உங்க பெண் ஹேமாவை பெண் பார்த்துட்டு வரும்போது பையனை கலந்து பேசி லெட்டர் போடுவதாக சொல்லிவிட்டு வந்தோம். அதன்படி பையன் ரமேஷை கலந்து பேசினோம். அவனுக்கு உங்க மக இரண்டாவது பெண் சீதாவை தான் பிடித்திருப்பதாக சொல்லுகிறான். எங்க விருப்பமும் அதுதான். அதனால நீங்க தவறாக கருதவில்லை என்றால் அவன் விருப்பப்படியே சீதாவை கல்யாணம் செய்து வைக்க ஆசைப்படுகிறோம். வரதட்சணை கூட நாங்க எதுவும் எதிர்பார்க்கவில்லை. நீங்களும் சம்மதித்தால் ஐப்பசியில் முகூர்த்தத்தை வைத்துக் கொள்ளலாம். உடனே பதில் போடவும். இப்படிக்கு வேணுகோபாலன்.
3: என்னங்க இப்ப என்ன சொல்றீங்க?
2: நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஏமா ஹேமா.
0: என்னப்பா?
2: ஓன் திட்டப்படியா மாப்பிள்ள விட்டார் எழுதிருக்காங்களே.
0: ஆமா,
2: இது அதிசயமால இருக்கு. வரதட்சணை கூட வேண்டாம்னு எழுதிருக்காங்களே.
3: பாத்தீங்களா, ஹேமா திட்டத்தினால வரதட்சணை இல்லாமலேயே சீதா கல்யாணம் நடக்க போகுது.
0: அப்பா
2: என்னமா?
0: அதான் இந்த காலத்தோட மகிமை. அது என்ன இதும்பாங்க, இது என்ன அதும்பாங்க. எத்தனை இடத்துல இருந்து சீதாவை பொண்ணு பார்க்க வந்தாங்க. வந்தவங்கெல்லாம் என்ன பார்த்துட்டு இந்த பொண்ணுதான் வேணும்னு சொன்னாங்க. அதனாலதான் இப்படி ஒரு திட்டம் தீட்டினேன். இப்போ என் திட்டம் வெற்றியும் அடைஞ்சிருச்சு.
2: உன் திட்டம் நல்ல திட்டம்னு தான் நானும் சம்மதிச்சேன். ஆனா கல்யாணம் முடியற மட்டும் எல்லாம் நல்லபடியா நடக்கணுமே.
0: அப்பா கவலைய விடுங்க, ஆக வேண்டியத பாருங்க. உடனே கல்யாணம் ஏற்பட்ட கவனிங்கன்னு மாப்பிள்ள விட்டாருக்கு ஒரு தந்தி கொடுங்க.
3: ஆமாங்க, சட்டு புட்டு காரியத்தை பாருங்க.
0: அப்பா இந்த லெட்டரை பத்திரமா வச்சுங்க, எதுக்கும் பின்னாடி தேவைப்படலாம்.
2: இந்தாமா, நீயே பத்திரமா வை.

0: என்னங்க என்ன இப்படி வந்து தனியா உட்கார்ந்துட்டீங்க? ஏதாவது கவலையா?
1: கவலையா? எனக்கா? எனக்கு என்ன கவலை?
0: முகம் வாட்டமா இருக்கேன்னு தான் கேட்டேன். ஏதோ இந்த ஏழுமலையா புண்ணிய

0: ரமேஷ் கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தி முடிச்சிட்டோம். அந்த சந்தோஷம் உங்க முகத்துல இல்லையேன்னுதான். ஒருவேளை வரதட்சணையா வர அந்த 100,000 ரூபாயை வாங்காம கல்யாணத்தை முடிச்சோமேன்னு கவலைப்படுறீங்களா?
1: சாச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. வரதட்சணையே வேணாம்னு முழு சம்மதத்தோட தான ஜானகி இந்த கல்யாணத்தையே முடிச்சோம். நமக்கெல்லாம் சொத்து இல்லையா, சுகம் இல்லையா?
0: நம்ம ரமேஷ் சந்தோஷமா இருக்கணும், அவனோட புள்ளக்குட்டியும் சந்தோஷமா இருக்கணும். பெண் வீட்டாருக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கலங்கிறதுல நம்ம பத்தி எல்லாரும் பெருமையா பேசிக்கிறாங்க.
1: ஜானகி,
0: என்னங்க?
1: பொண்ணோட தகப்பனார் ராமநாதர் இருக்காரு, அவரு என் கைகளை புடிச்சுக்கிட்டு ஆனந்த கண்ணீர் விட்டு தன்னோட நன்றியை எப்படி தெரியுமா தெரிவிச்சாரு.
0: எப்படியோ எல்லாருடைய மனம் சந்தோஷப்படுற மாதிரி ரமேஷ் சீதா கல்யாணத்தை முடிச்சிட்டோம். அடுத்து
1: என்ன திட்டம்?
0: சீதாவோட அக்கா ஹேமாவுக்கும் நம்ம வழியிலேயே ஒரு நல்ல வரனா நீங்களே பார்த்து ஏற்பாடு செஞ்சிருங்க.
1: செய்திருவோம்.

0: சீதா, நாம முத முதலா சந்திக்கிறோம். இந்த நேரத்துல நாம ஒருத்தரோட ஒருத்தர் மனமிட்டு பேசணும், எதையும் மறைக்காம பேசணும். இப்ப நான் ஒரு உண்மைய சொல்ல போறேன்.
1: உண்மையா? என்ன அது?
0: உன் தங்க ஹேமா.
1: என் தங்க ஹேமாவா?
0: சீதா, உங்க வீட்டு ஜாதகமே எனக்கு தெரியும்.
1: அப்படின்னா?
0: ஹேமா அக்கா மாதிரியும் சீதா தங்க மாதிரியும் நீங்க போட்ட நாடகமும் எனக்கு தெரியும்.
1: என்ன மன்னிச்சிடுங்க, நானே உங்ககிட்ட உண்மையை எல்லாம் சொல்லணும்னு துடிச்சிட்டு இருந்தேன். ஆனா
0: சீதா, இதுல உன் மேல எந்த தப்புமே இல்ல. சோ நான் எதிர்பார்த்தபடி கல்யாணம் நடந்துருச்சு. நீங்க போட்ட திட்டமும் எனக்கு சாதகமாவே அமைஞ்சு போச்சு.
1: என்ன என்ன நீங்க என்ன திட்டம் போட்டீங்க? எதை எதிர்பார்த்தீங்க?
0: நான் ஒரு முற்போக்கு எண்ணம் கொண்டவன். வரதட்சணை வாங்காம என் கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சேன். அதே நேரத்துல என்னோட பெற்றோர் மனசும் புண்படாம காரியத்தை தொடங்கின.
1: என்ன எப்படி தெரிஞ்சிருந்தீங்க?
0: தரகர் மூலமா உங்க வீட்டு நிலவரத்தை ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க அப்பா ஒரு ரிட்டையர்டு ஆபீசர், ஏதோ கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி இருக்கு. இப்போ தங்க ஹேமாவோட வருமானத்துலதான் குடும்பம் நடக்குது. அப்பா சேர்த்து வச்ச பணத்தை வச்சு உனக்கு கல்யாணம் பண்ண ஏற்பாடுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பொண்ணு பார்க்க வந்த இடத்துல நீங்க ஒரு நாடகம் ஆனதும் என்னோட பெற்றோருக்கு பிடிச்சு போனதும் என்னோட திட்டத்துக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. பழ நழுவி பாலில் விழுந்த கதையா என் விருப்பப்படி வரதட்சணை வாங்காம கல்யாணம் செஞ்சுக்க உங்க நாடகத்தை எனக்கு சாதமாக்கிக்கிட்டேன். சோ நல்லபடியா காரியத்தை முடிச்சிட்டேன்.
1: நான் செஞ்ச பாக்கியங்க நீங்க எனக்கு கணவரா கிடைச்சது. உங்களை போல எல்லா இளைஞர்களும் மனசு வச்சு செயல்பட தொடங்கினா எத்தனையோ ஏழை எளியவங்களோட பொண்ணுங்களுக்கு வாழ்வு கிடைக்கும்.
0: ஒவ்வொரு இளைஞனும் தன்னோட சொந்த பலத்துல வாழ்க்கை அமைச்சு கொள்ளணுங்கிறதா என்னோட ஆசை. அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு முன் உதாரணமாக வழிகாட்டியா இருக்கணும்ன்றதுதான். இப்படி வரதட்சணை வாங்காம உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்.
1: என்ன மன்னிச்சிடுங்க
0: சீதா. என்ன இது, காலில் விழுந்துகிட்டு? சேச்சா, எழுந்துருமா. நெஞ்சில படர வேண்டிய பூமாலை காலில் விழலாமா?
2: இதுவரை ஒரே ஒரு பொய் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் சிற்பி சோமு அவர்கள். நடிப்பு CRS வரதன், எம் சின்னத்தம்பி, கே ரமேஷ், யோகாம்பாள் பாலசுப்ரமணியம், ஆர் காமேஸ்வரி, என் சந்திரா, எல் ஜானகி ஆகியோர்.

0: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களும் போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களும் போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், C-225 ரக விமானங்கள் இந்தியாவிலேயே தயாரித்து நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளதாக கூறினார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, தற்போதுதான் கொல்கத்தாவிலே கடற்படையோடு தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. அங்கே INS தூனாகிரி, INS சன்ஷோதக் மற்றும் INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் கடற்படையில் இணைக்கப்பட்டன. இந்த கப்பல்களின் வடிவமைப்பும் தயாரிப்பும் அனைத்துமே நம் நாட்டிலேயே ஆனவை. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேதான் விமானத்துறையிலேயும் கூட தேசம் பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. C-295 என்ற இந்த விமானம் முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்வழித்துறைக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து வருகின்றன. இதோடு கூடவே தற்சார்பு பாரதம் என்ற உள உறுதிப்பாடும் உறுதிப்பட்டுக் கொண்டு வருகிறது.
0: சுயசார்பு இந்தியா சர்வதேச யோகா தினத்தையொட்டி கடந்த 21ஆம் தேதி உலகமெங்கும் 2,500 மேற்பட்ட இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக அவர் தெரிவித்தார்.
1: இந்த முறை உலகின் 2,500 மேற்பட்ட இடங்களிலே யோகக்கலையோடு தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. நமது தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பல இடங்களில் யோகக்கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக் கொண்டார்கள். இந்த மாதம்தான் அகமதாபாத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட உலக யோகாசன சாம்பியன்ஷிப் கூட பெரிய அளவில் விவாதப் பொருளானது. இதிலே பாரதம் மொத்தமாக 114 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதிலே 102 தங்கப்பதக்கங்களும் அடங்கும். பாரதம் இந்த போட்டியின் தங்கப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தது.
0: மேற்காசியாவில் நிலவும் பிரச்சினையை தொடர்ந்து மக்கள் சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்று தாம் கேட்டுக் கொண்டதாக பிரதமர் தெரிவித்தார்.
1: மேற்காசியாவிலே மூண்டிருக்கும் போரை காணும் போது நான் நாட்டு மக்களிடம் சில வேண்டுகோள்களை விடுத்தேன். எத்தனை முடியுமோ சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். இதிலே தங்களுடைய ஒத்துழைப்பையும் கூட அளித்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் என் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். பல குடும்பங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை இல்ல திருமணங்களிலே தங்கம் வாங்கப் போவதில்லை என்றும் எவ்வளவோ குடும்பங்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள்.
0: பெட்ரோல் மற்றும் டீசல் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் மக்கள் அதிக அளவில் பேருந்து மற்றும் மெட்ரோவை பயன்படுத்த தொடங்கி இருப்பதாக அவர் கூறினார். பிரதமரின் விபத்து காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார்.
1: நண்பர்களே, பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டு திட்டத்தின்படி வருடந்தோறும் 20 ரூபாய் பிரீமியம், அதாவது ஆண்டொன்றுக்கு 20 ரூபாய் மட்டுமே பிரீமியம் தொகை செலுத்துவதன் வாயிலாக 2 லட்சம் ரூபாய் வரையிலான விபத்து காப்பீட்டினை உறுதி செய்கிறது. இதுவரை இந்த திட்டத்திலே 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களில் கிட்டத்தட்ட 28 கோடிக்கும் மேற்பட்டோர் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கும் உதவித்தொகை 3,700 கோடி ரூபாய்க்கும் அதிகமானது.
0: நமது கிராமங்கள் மற்றும் நகரங்களை தூய்மையாக பேணி காப்பதன் அவசியம் குறித்து பிரதமர் எடுத்துரைத்தார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, நமது கிராமங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நமது நகரங்கள் அழகாக காட்சியளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் நம்மருகே திரளும் குப்பையை யார் சுத்தம் செய்கிறார்கள் என்பதை நாம் யாராவது யோசித்திருப்போமா? இது மற்றவர்களுடைய பொறுப்பு. அவர்கள் சுத்தமாவதை பார்த்துக் கொள்வார்கள்.

0: என்று பெரும்பாலானோர் கருதுகிறார்கள். ஆனால் தங்களுடைய சிந்தனை வாயிலாக நமக்கு உள்ளெழுச்சி அளிக்க வல்ல சிலர் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் ராஜ்கட் மாவட்டத்தைச் சேர்ந்த பியாவராவின் சில சகோதரிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்து. இவர்கள் தங்களுக்கு அருகிலே பரவி காணப்படும் நெகிழி குப்பைகளை அகற்ற உறுதி பூண்டார்கள். எல்லாம் மற்றவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று அவர்கள் கருதவில்லை. இவர்கள் தாங்களே நகர் முழுவதிலிருந்தும் நெகிழி குப்பைகளையும் காலி பாட்டில்களையும் சேகரிக்க தொடங்கினார்கள்.
1: விநாயகர் சதுர்த்தியின் போது மண்ணால் ஆன விநாயகர் சிலைகளை வாங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்.
2: சாத்தியம்
0: நண்பர்களே, இந்த விஷயம் கணேச உற்சவத்தோடு தொடர்புடையது. பார்க்க போனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு இன்னும் போதுமான நேரம் இருந்தாலும் இந்த விஷயம் குறித்து இப்போது விவாதிக்கப்பட வேண்டும் என்று பலர் என்னிடம் விண்ணப்பித்திருந்தார்கள். நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வீடு, சமூகம் அல்லது அருகிலே இருக்கும் இடங்களில் பிள்ளையாரின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்படும் போது அவை நமது தேசத்தின் மண்ணால் உருவாக்கப்பட்டவையாக நமது மண்பாண்டம் தயாரிப்போரால் உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளுகிறேன். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைகளை கண்டிப்பாக வாங்க வேண்டாம். நண்பர்களே, மண்ணாலான திருவுருவச் சிலைகளை வழிபட்ட பிறகு நாம் இயல்பான வகையிலே நீரிலே கரைக்கிறோம். இதனால் நமது நதிகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் கனவை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு அடிப்படை கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே, நெடுஞ்சாலைகள், விமான நிலைய விரிவாக்கம் என அடிப்படை கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார்.
3: இந்த 12 ஆண்டுகள்ல ரயில்வேல அடிப்படை இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு நாம் பார்த்துட்டு இருக்கோம். அது ரயில்வே ஆகட்டும், தேசிய நெடுஞ்சாலைகள், விமான நிலையம். நம்மளுடைய தூத்துக்குடி விமான நிலையம் தான் அதிகமான 3 கிலோமீட்டர் ரன்வே கொண்ட விமான நிலையமாக நம்மளுடைய தூத்துக்குடி விமான நிலையத்தை பிரதமர் அவர்கள் திறந்து வச்சாங்க. அது மட்டுமல்லாமல் இந்த தூத்துக்குடியில கப்பல் கட்டும் ஸ்தலம் இங்க வர இருக்கிறது. கிட்டத்தட்ட 77 ரயில் நிலையங்கள் தமிழ்நாட்டில் அமிர்த் பாரத் என்று சொல்லக்கூடிய ரயில் நிலையங்கள்ல, அந்த ரயில் நிலையங்கள் எல்லாம் எடுத்து அது மேம்படுத்துகின்ற திட்டத்தை நாம் நிறைவேற்றிக் கொண்டோம். சென்னை எழும்பூர்ல ரயில் நிலையம் கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் செலவுல வேலை நடக்குது. ராமேஸ்வரம் ஏற்கனவே பண்ணியாச்சு, கன்னியாகுமரி பண்ணியாச்சு. இது கிட்டத்தட்ட நம்மளுடைய திருச்செந்தூர் ரயில் நிலையம் கிட்டத்தட்ட 16 கோடி ரூபாய் செலவுல வேலை நடந்து கொண்டிருக்கிறது.
1: போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த முகாம் மாலை 5 மணி வரை நடைபெறும். அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இந்த முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் 43,000-க்கும் மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. சென்னை பாலவாக்கத்தில் முதலமைச்சர் திரு விஜய் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கி இம்முகாமினை தொடங்கி வைத்தார். ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி ஆல்பனிஸ் தெரிவித்துள்ளார். இந்த தடையை மீறும் சமூக ஊடக நிறுவனங்கள் மீதான அபராதம் இரட்டிப்பாக்கப்படும் என்று ஆஸ்திரேலிய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக புதிய சட்டம் கொண்டுவரப்படும் என்று கூறிய அந்நாட்டு அரசு, தற்போதைய அபராதமான 34.1 மில்லியன் டாலரிலிருந்து 68.3 மில்லியன் டாலராக அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் நியூ காசில் பல்கலைக்கழகம் மேற்கொண்ட ஆராய்ச்சியில் 16 வயதுக்குட்பட்ட 85% குழந்தைகள் தடையை மீறி சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதாக கண்டறிந்தது. இதனையடுத்து இந்த வாரம் நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தில் புதிய சட்டம் கொண்டுவர ஆஸ்திரேலிய அரசு திட்டமிட்டுள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். கலிபோர்னியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 22-20, 15-21, 21-19 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுடை ஓகி மோட்டோவை வென்றார். நாளை நடைபெறும் இறுதியாட்டத்தில் ஸ்ரீகாந்த் சீன தைப்பேயின் சூ லீ யாங்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களும் போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய

0: இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: கேட்டுக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசுப் பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: ஆகாஷ்வாணி திருச்சி FM 102.1 மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: ஆகாஷ்வாணி திருச்சி FM 102.1 இல் பாப்கார்னர்.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சத்யநாராயணன். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வெற்றியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக இன்று உரையாற்றிய அவர், நாட்டை கட்டமைப்பதில் மக்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று குறிப்பிட்டார். மேற்காசிய சூழலை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் தங்கத்தில் முதலீடு செய்வதை தவிர்க்குமாறும் வெளிநாட்டு பயணங்களை தள்ளி வைக்குமாறும் தாம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மக்கள் ஒத்துழைப்பு நல்கி வருவதாக கூறினார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இயற்கை உரங்களின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். மக்கள் சக்தி நாட்டை வலுப்படுத்தி வெற்றி பாதையில் கொண்டு செல்லும் என்று நம்பிக்கை தெரிவித்த பிரதமர், நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு காப்பீட்டு வசதிகள் தற்போது கிடைத்துள்ளதாக கூறினார். பிரதமரின் சுரக்ஷா பீமா யோஜனா திட்டத்தின் கீழ் ஆண்டொன்றுக்கு 20 ரூபாய் பிரீமியம் செலுத்தி 2 லட்சம் ரூபாய் வரை விபத்து காப்பீட்டு பாதுகாப்பை பெற முடிவதாக கூறினார். இத்திட்டத்தில் 58 கோடிக்கும் அதிகமானோர் இதுவரை இணைந்துள்ளதாக தெரிவித்த பிரதமர், இதன் மூலம் 3,700 கோடி ரூபாய்க்கு மேல் காப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திருச்செந்தூரிலிருந்து சென்னை மற்றும் கோவைக்கு கூடுதல் ரயில்களை இயக்குவது குறித்து பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூரில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் ரயில் நிலைய மேம்பாட்டுப் பணிகளை ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் உலகத்தரம் வாய்ந்த அடிப்படை கட்டமைப்புகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். தமிழகத்தில் அரசு போக்குவரத்துக் கழகத்திற்கு குளிர்சாதன வசதியுள்ள பேருந்துகளை மட்டுமே வாங்குவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சேலம் சீலநாயக்கன்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் மகளிருக்கான இலவச பயணத்திட்டம் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்றார். மாநில அரசின் வருவாய் இழப்பிற்கான காரணங்கள் கண்டறியப்பட்டு அவை உடனடியாக சரி செய்யப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முந்தைய ஆட்சிக் காலத்தில் நடைபெற்ற ஊழல் மற்றும் முறைகேடுகள் குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். அது தொடர்பான விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ICC மகளிர் உலகக்கோப்பை 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் லண்டன் லார்ட்ஸில் இந்தியா ஆஸ்திரேலியாவை இன்றிரவு 7 மணிக்கு எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்தி அறிக்கை மணி 1:45.

இனி கருப்பு வெள்ளை காலத்து நேயர்களின் கடித வழி விருப்ப கானங்களை கேட்டு ரசிக்க இருக்கின்றோம். நமது எஃப்எம் ரெயின்போ 102.1 இது மதுர கீதம். நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் முசிறி செவந்திலிங்கபுரம், சிவகுமார், சரோஜா, தர்ஷன், சுபீஷன், சேட்டு இவர்களின் விருப்ப பாடல் 1965 வெளிவந்த கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி இசையில், சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் பி சுசிலா குரல்களில்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: கேட்டுட்ருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இது மதுர கீதம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். 1972 வெளிவந்த நல்ல நேரம் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் திருச்சி, கள்ளுக்குழி, உலகநாதபுரம், முருகேசன், அம்பிகா, காயத்ரி, காமாட்சி இவர்களின் விருப்ப பாடல். கேவி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், TM சவுந்தரராஜன், P சுசீலா குரல்களில்.

வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. திருமழிசை, மணிவண்ணன், ராணி, வாரியங்காவல், கதிரவன், சங்கராபுரம், சுமதி, பொன் சீனிவாசமூர்த்தி இவர்களின் விருப்ப பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், சி எஸ் ஜெயராமன், பி சுசீலா குரல்களில்.

கேட ரசிட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது மதுர கீதம் நிகழ்ச்சி. குடியிருந்த கோவில் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பெட்டவாய் தலையிலிருந்து நந்தகோபால் இவரின் விருப்ப பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா குரல்களில்

0: நேர்களே, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று பிற்பகல் 3 மணிக்கு இயக்குனர் பாக்யராஜ் அவர்களின் நினைவலைகள் கேட்கலாம்.
1: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
2: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
4: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: கேட்டிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இது மதுரை கீதம். ஆசை முகம் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ராமேஸ்வரம், தாரிக், முகமது ஹபி. இவர்களின் விருப்ப பாடல் வாலியின் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

மதுரகீதம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பாசமலர் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க மன்னார்புரம் நல்ல கருப்பன், விசாலாட்சி அழகப்பன். இவர்களின் விருப்ப பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரல்களில்.

0: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
4: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
5: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இது மதுர கீதம். சுமதி என் சுந்தரி திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தஞ்சை அணைக்கரை, பாலு, செல்வி, பிரியா, விஜய், பிருந்தா, லிஷ்வந்த் இவர்களின் விருப்ப பாடல். MS விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், SP பாலசுப்ரமணியம், P வசந்தா குரல்களில்.

0: என்ன சோனமுத்தா, பல புத்தகங்களை அடுக்கி வச்சுக்கிட்டு நடுவுல உட்கார்ந்து இருக்க, படிக்கிற மாதிரி படம் தானே பாக்குற?
1: வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது?
2: அதுவா, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி அறிவிப்பு கேட்டேன், அதுல நான் கலந்துக்க போறேன். அதுக்குதான் என் கற்பனை குதிரைய தட்டி விட்டுட்டு உட்கார்ந்துருக்கேன்.
3: ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கியடா.
0: அப்படியா? எந்தெந்த தலைப்புல நாடகம் எழுதி அனுப்பலாமா?
2: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல நாடக பாணியில கதையை எழுதி A8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 பேப்பர்ல டைப் பண்ணி அனுப்பணுமா?
0: அது சரி, எந்த முகவரிக்கு?
2: நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1 அப்படின்ற முகவரிக்கு.
0: அட, எந்த தேதிக்குள்ள நாடகத்தை எழுதி அனுப்புறதுன்னு சொல்லியா?
2: கரெக்டா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள நாடகத்தை அனுப்பணும். அது மட்டும் இல்ல, என் நாடகம் தேர்வாச்சுன்னு வச்சுக்க, அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க, அதுக்கு சன்மானமும் கொடுப்பாங்க.
0: அப்ப நீ பரிசு வாங்கினதுக்கு அப்புறம் உன்னை வந்து பாக்குற.
1: ஐயோ, அலாட்டாய்க்கடா, அலாட்டாய்க்க.
2: சரி சரி, இப்ப நீ கிளம்புறியா, நான் நாடகத்தை எழுதணும்.
4: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
8: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
9: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
8: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
9: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
8: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திலே நகர், திருச்சி.

மதுரகீதம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்காங்க. மதுரை கைத்தறி நகர் சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி.

சக்தி, ஜனார்த்தனன், மோதிலால், நந்தினி, மான்சி, பிரணீதா, மணிமாலா, மந்தாகினி, பட்டாளம், ரமேஷ், ஜெயந்தி, கதிரவன், வசந்தி இவர்களின் விருப்ப பாடல். சுஜாதா திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கல்யாணி மேனன் குரலில்.

நிறைவு பெறுகிறது இன்றைய மதுர கீதம். மீண்டும் மதுர கீதம் நாளை பகல் ஒரு மணிக்கு. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாகும் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வெற்றியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மனியுடன் தற்போது நடைபெற்று வருகின்றன. திருச்செந்தூரிலிருந்து சென்னை கோவைக்கு கூடுதல் ரயில்களை இயக்க பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் போலியோ சொட்டு மருந்து முகாமை சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். ஐசிசி உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை

0: வெற்றி அடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக இன்று உரையாற்றிய அவர், இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட C-295 ரக விமானம் தனது முதல் பயணத்தை இம்மாதம் மேற்கொண்டதாக கூறினார். இத்தகைய 40 விமானங்கள் தற்போது நாட்டில் தயாரிக்கப்பட்டு வருவதாக கூறிய பிரதமர், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் விண்வெளித்துறைக்கு இது புதிய உத்வேகத்தை அளிப்பதோடு வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார். அண்மையில் கொல்கத்தாவில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட INS துணகிரி, INS சன்சோதக், INS அக்ரே ஆகிய 3 போர் கப்பல்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய பிரதமர், கடல் முதல் வானம் வரை நாடு பாதுகாப்பாகவும் தன்னிறைவதாகவும் திகழ்கிறது என்றார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி கடந்த 21 தேதி உலகம் முழுவதும் 2500 மேற்பட்ட இடங்களில் நடைபெற்ற பல்வேறு யோகா நிகழ்ச்சிகள் இந்தியாவின் முயற்சிகளுக்கு கிடைத்த வெற்றி என்றார். அகமதாபாத்தில் நடைபெற்ற உலக யோகாசன சாம்பியன் பட்ட போட்டியில் 102 தங்கப்பதக்கங்கள் உட்பட 114 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்ததையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பிரதமர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். நாட்டை கட்டமைப்பதில் மக்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று குறிப்பிட்ட பிரதமர், மேற்காசிய சூழலை கருத்தில் கொண்டு தங்கத்தில் முதலீடு செய்வதை தவிர்க்குமாறும் வெளிநாட்டு பயணங்களை தள்ளி வைக்குமாறும் தாம் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க மக்கள் ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக கூறினார். நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு காப்பீடு வசதிகள் தற்போது கிடைத்துள்ளதாக கூறிய அவர், பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, பிரதம மந்திரி ஆயுள் காப்பீடு உள்ளிட்ட திட்டங்களின் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் பயனடைந்து வருவதாக குறிப்பிட்டார். இத்தகைய திட்டங்கள் குறித்த தகவல்களை குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுமாறும் நாட்டு மக்களை அவர் கேட்டுக் கொண்டார். மக்கள் மூட நம்பிக்கைகளை அறிவியல் அனுபவம் மற்றும் விவாதங்களின் அடிப்படையில் எதிர்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்திய பிரதமர், சரியான தகவல்கள் மூலம் மூட நம்பிக்கைகளிலிருந்து மக்கள் விடுபட முடியும் என்றார். விளையாட்டுத்துறை வேகமாக வளர்ந்து வருவதாக எடுத்துரைத்த பிரதமர், இதில் இளைஞர்களின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாகவும் கூறினார். தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவின் மூலம் மக்களின் படைப்பாற்றலை பாதுகாப்பதற்காக நாளந்தா பல்கலைக்கழகம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறிய பிரதமர், சாஸ்திரார்த் என்ற அறிவுசார் விவாதங்களின் மூலம் பண்டைய மரபுகளை இப்பல்கலைக்கழகம் மீண்டும் உயிர்ப்பித்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டில் உள்ள பிற பல்கலைக்கழகங்களும் இத்தகைய முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். நவீன தொழில்நுட்பத்தை இந்தியாவின் பாரம்பரியத்துடன் ஒருங்கிணைக்கும் புதிய பாடப்பிரிவுகளை பல்கலைக்கழகங்கள் உருவாக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் எடுத்துரைத்தார். இந்திய கலாச்சாரம் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்றடைவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறிய பிரதமர், டொமினிக் குடியரசில் வசிக்கும் இந்தியர்கள் வேத மந்திரங்களை கற்றுத் தேர்ந்து வருவதாக எடுத்துரைத்தார். பிளாஸ்டிக் கழிவுகளை மறுசுழற்சி செய்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த செங்கற்களாக மாற்றும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாக கூறிய பிரதமர், பொது இடங்களை அலங்கரிக்க இத்தகைய செங்கற்களை பயன்படுத்த அறிவுறுத்தினார். விநாயகர் சதுர்த்திக்காக செய்யப்படும் விநாயகர் சிலைகள் உள்ளூர் மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் கைவினைஞர்களால் உருவாக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறிய பிரதமர், களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு பொதுமக்களை வலியுறுத்தினார். இதன் மூலம் ஆறு, குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் என்று பிரதமர் கூறினார். நீர் பாதுகாப்பின் அவசியத்தை எடுத்துரைத்த பிரதமர், மழை நீரை சேமிப்போம் இயக்கம் மேலும் வலுப்பெற வேண்டும் என்றார். இந்தியா செஷல்ஸ் நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பு பேச்சுவார்த்தைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மனியுடன் தலைநகர் விக்டோரியாவில் தற்போது மேற்கொண்டு வருகிறார். இருதரப்பு ஒத்துழைப்பு, மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசித்து வருகின்றனர். தொடர்ந்து பிரதமர் அந்நாட்டு தேசிய சட்டமன்றத்தில் உரையாற்றுவதோடு இந்திய வம்சாவளியினரையும் சந்திக்க உள்ளார். பின்னர் ரோஷ் கைமானில் நடைபெறும் செஷல்ஸ் தேசிய தின கொண்டாட்டங்களிலும் பிரதமர் பங்கேற்கிறார். நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் வனவிலங்கு பாதுகாப்பு கொள்கைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் சரிஸ்கா புலிகள் காப்பகத்தில் மீண்டும் புலிகள் அறிமுகப்படுத்தப்பட்டு 18 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், உலகின் மொத்த காட்டுப்புலிகள் எண்ணிக்கையில் 75% இந்தியாவில் உள்ளதாக சுட்டிக்காட்டினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்படும். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருச்செந்தூரில் இருந்து சென்னை கோவைக்கு கூடுதல் ரயில்களை இயக்குவது குறித்து பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூரில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் ரயில் நிலைய மேம்பாட்டுப் பணிகளை ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் உலகத்தரம் வாய்ந்த அடிப்படை

0: அடிப்படை கட்டமைப்புகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் உட்பட மாநிலத்தின் 77 ரயில் நிலையங்களில் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. இம்முகாமை முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் சென்னை பாலவாக்கத்தில் தொடங்கி வைத்தார். தென்காசி மாவட்டம் நன்னகரம் துணை சுகாதார நிலையத்தில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ், கோவையில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் ஆகியோர் இம்முகாமை தொடங்கி வைத்தனர். காஞ்சிபுரத்தில் சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைத்து பேசிய மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார், அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உள்ளிட்ட இடங்களில் பெற்றோர் தங்களது குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தை தவறாது வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்.
1: நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய உத்தரவின்படி தமிழகம் முழுவதும் இன்று சிறப்பாக அனைத்து பகுதியிலும் அனைத்து குழந்தைகளுக்கும் தவறாமல் சொட்டு மருந்து கொடுக்க வேண்டும். ஒரு சிலர்லாம் தெரியாமல் விட்டுறாங்க. அந்த மாதிரி விடுபடாம இருக்கிறதுக்கு நீங்க அக்கம் பக்கம் இருக்கிற குழந்தைங்களா நீங்க ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. அப்படியும் விடுபட்டா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு நீங்க கண்டிப்பா நீங்க அந்த குழந்தைங்களுக்கு தேவையான அந்த மருந்தை நீங்க பூர்த்தி செய்ய வேண்டும்.
0: மாநிலம் முழுவதும் மாலை 5 மணி வரை நடைபெறும் இம்முகாமில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கப்படும். விடுபட்ட குழந்தைகளுக்கு நாளையும் நாளை மறுநாளும் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. மாநில அரசின் வருவாய் இழப்பிற்கான காரணங்கள் கண்டறியப்பட்டு அவை உடனடியாக சரி செய்யப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2028 நடைபெறவுள்ள மகாமக பெருவிழாவிற்கான நிதி ஒதுக்கீடு குறித்து வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் பரிந்துரையின்படி முடிவெடுக்கப்படும் என்றார். தமிழகத்தில் அரசு போக்குவரத்துக் கழகத்திற்கு இனி குளிர்சாதன வசதியுள்ள பேருந்துகளை மட்டுமே வாங்குவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சேலம் சீலநாயக்கன்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் மகளிருக்கான இலவச பயணம் திட்டம் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்றார். தமிழக அரசு அனைத்து துறைகளிலும் ஊழலற்ற நிர்வாகம் என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதாக மாநில சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் ஜாம்பானோடை ஷேக் தாவூது ஆண்டவர் தர்காவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய அரசு பதவியேற்ற 40 நாட்களில் மக்களுக்கு இடையூறாக இருந்த டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக கூறினார். தமிழகம் தற்போது பல்வேறு துறைகளில் நெருக்கடியை சந்தித்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் உரத்தநாட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், மாநிலத்தில் மின்வெட்டு அதிகரித்திருப்பதாகவும் குறிப்பாக இரவு நேர மின்தடை தொடர்வதாகவும் கூறினார். தேர்தல் வாக்குறுதிக்கு முரணாக பல்வேறு தகுதி விதிமுறைகளை சுட்டிக்காட்டி விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி மறுக்கப்படுவதாகவும் அவர் குறை கூறினார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC நிறுவனத்தில் புத்தக திருவிழா இன்றுடன் நிறைவு பெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கடந்த 19ஆம் தேதி தொடங்கிய நெய்வேலி புத்தக கண்காட்சி 10 நாட்கள் நடைபெற்றது. இதில் 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் இதுவரை பார்வையிட்டுள்ளனர். 150க்கும் மேற்பட்ட பதிப்பகத்தைச் சேர்ந்த தங்களுடைய படைப்புகளை பார்வைக்கு 200க்கும் மேற்பட்ட அரங்குகளில் வைத்துள்ளனர். இதில் கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் பார்வையிட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். கடலூர் மாவட்டத்திலிருந்து இளஞ்செழியன்.
0: நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோவிலில் ஆணி தேரோட்டம் தற்போது வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ், கிராமப்புற தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா உள்ளிட்டோர் தேரை வடம் பிடித்தனர். ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் லண்டன் லார்ட்ஸில் இந்தியா ஆஸ்திரேலியாவை இன்றிரவு 7 மணிக்கு எதிர்கொள்கிறது. US ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் ஆடவர் ஒற்றையர் இறுதியாட்டத்திற்கு இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் முன்னேறியுள்ளார். நாளை நடைபெறும் இறுதியாட்டத்தில் ஸ்ரீகாந்த் சீன தைப்பேயின் சூ லீ யாங்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வெற்றியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மனியுடன் தற்போது நடைபெற்று வருகிறது. திருச்செந்தூரிலிருந்து சென்னை கோவைக்கு கூடுதல் ரயில்களை இயக்க பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் போலியோ சொட்டு மருந்து முகாமை சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: கேட்டு நின்றிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.

0: சிற்பி ராதாகிருஷ்ணன் அவங்க.
1: பொதுவா அந்த பயிர் வகை பயிர்கள்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து எந்த சீசன்ல விளைவிக்க கூடியதுங்கய்யா?
2: மொத்தம் நாலு பட்டம் இருக்கு சார், ஆடி பட்டம், புட்டாசி பட்டம், சித்திரை பட்டம், தைப்பட்டம். இந்த நாலு பருவத்திற்குமே வந்து நம்ம சாகுபடி செய்யலாம் சார். எல்லா பருவத்திற்கும் நம்ம சாகுபடி செய்யக்கூடிய பயிர் வகை பயிர்கள்ல முக்கியமா இருக்கிறது வந்து உளுந்துங்க. அந்த உளுந்துல வம்பன் 8 வம்பன் 11 இந்த ரெண்டு ரகங்களையும் வந்து எல்லா பருவத்துக்கும் போடலாம் சார். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம த்ரூஅவுட் இந்தியாவில் நம்ம 6-7 மாநிலங்களில் நம்ம விதையுமே கொடுக்குறோம் சார். அப்ப வந்து ஒரு பேன் இண்டியா வெரைட்டி மாதிரி வம்பன் 8 11 குறிப்பா வம்பன் 8 ரக மாதிரி அது மக்களிடையே அதிக வரவேற்பை பெற்றது. எல்லா பருவ சீதோஷ நிலைக்கும் உகந்தது, மட்டுமல்லாமல் அதிக மகசூல் தரக்கூடியது.
1: பொதுவா இந்த பயிர் வகை பயிர்களை வந்து பிரதான பயிரா வந்து பயிரிடப்படலாமா, இல்லாட்டி வந்து ஊடு பயிரா பயிரிடுறது நல்லதா?
2: இல்ல சார், அது வந்து இப்ப விவசாயிகள் வந்து சிறு விவசாயம் இருப்பாரு, குறு விவசாயம் இருப்பாரு, பெரு விவசாயம் இருப்பாரு. பெரு விவசாயியா இருக்கக்கூடிய விவசாயம் 5 மேல வச்சிருப்பாரு, அவரு வந்து இது வந்து பிரதான பயிரை பண்ணணும் அவசியம் கிடையாது. அவர் வந்து ஊடு பயிராகவும் பண்ணலாம், இல்ல வரப்போறங்களில் பார்டர் கிராப்பாகவும் பண்ணலாம். இந்த சிறு விவசாயி வந்து பிரதான பயிரா பண்ணாருன்னா குறுகிய வயதுடைய வேளாண்மை தோட்டக்கலை சார்ந்த அனைத்து விதமான பயிர்களிலுமே குறுகிய வயதுடைய ஒரு பயிர் எதுன்னு பாத்தீங்கன்னா பயிரக பயிர்கள் உளுந்து, பாசிப்பயிறு, தோவரை, கட்டப்பயிறு மட்டும்தான் சார். அப்ராக்சிமேட்டா தோராயமாக 70-75 நாள்ல நம்ம விதைச்சு அறுவடையே பண்ணி எடுத்துடலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரசித்தப்பட்ட ஒரு பயிர் வகை பயிர்கள் வேளாண்மையில பயிரக பயிர்கள் இருக்கின்றதுங்க சார்.
1: சரிங்க, இப்போ பாசிப்பயிரில் வந்து என்ன மாதிரியான விதைகள்லாம் வந்து?
2: பாசிப்பயிரில் வந்து வம்பன் 7 வரைக்கும் அறிமுகப்படுத்திருக்கிறோம் சார். வம்பன் 1, 2, 3, 4, 5, 6, 7 இதுல ஒவ்வொரு ரகங்களுமே ஒவ்வொரு சிறப்பம்சங்களை கொண்டது. பொதுவா பாசிப்பயிர் விதைகள் எப்படி இருக்கும்னா மணிகள் வந்து சின்னதாக தான் சார் இருக்கும், கலர் வந்து சாம்பல் கலந்த பச்சை நிறமாக தான் இருக்கும். நான் சொல்றது வம்பன் 5 வரைக்கும் சொல்றேன். செடியோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இருக்கும். கொடிகள் படர்ந்திருக்கும், அந்த கொடிகள் படர்ந்ததோட சேர்ந்து தான் காய்களும் இருக்கும். வம்பன் 6 பாசிப்பயிர் பார்த்தீங்கன்னா செடி வந்து 2 இருக்கும் சார். ஃபர்ஸ்ட் 1 வந்து ஸ்டெம்மு தண்டு மட்டும்தான் இருக்கும், அடுத்து 2 ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா, அந்த இதில் தான் வந்து டாப் லேயரில் செடியோட மேல் பாதியில் தான் வந்து மேல் போர்ஷனில் தான் வந்து கொத்து கொத்தா காயெல்லாம் தொங்கும். அது வந்து வம்பன் 6 ஸ்பெஷல் கேரக்டர் சார். ஏன் அப்படின்னா இப்போ பாசிப்பயிரை வந்து ஒரு டைம், 2 டைம், 3 டைம் கூட அறுவடை பண்ணலாம். உதாரணமாக அறுவடை பண்ணக்கூடிய காய்களும் இருக்கும், பூவும் இருக்கும், கூட இளம் காயும் இருக்கும். 1-2 அறுவடை பண்ணி முடிக்கலாம். ஆனால் வம்பன் 6 மட்டும் ஒரே டைம் தான் விதைப்போம். ஒரே டைம் விதைச்சி, ஒரே டைம் பூ பூத்து, ஒரே டைம் காய் வச்சு, ஒரே டைம் அறுவடை. என்னன்னா சின்கோனைஜ்டு மெச்சூரிட்டி, ஒரே டைம் தான் அறுவடை பண்ண முடியும். அது விதை பார்த்தீங்கன்னா பாலிஷாக இருக்கும், ஷைனி சீட் தான் பேரே வச்சிருக்கிறோம். அந்த அளவுக்கு வந்து நல்ல சிறப்பம்சம் கொண்ட ஒரு ரகம் வந்து வம்பன் 6. இன்னொன்று வந்து இல்லை, வேலையாட்கள் வந்து பற்றாக்குறை இருக்குதுங்க சார். இப்போ மிஷின் வச்சு ஏன் அப்போ நீங்கள் இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கிறீங்க? மிஷினுக்கு வந்து எந்த ஒரு ரகமே கண்டுபிடிக்கலையான்னு ஒரு கேள்வி வந்து விவசாய மக்களிடையே எழலாம் சார். கண்டுபிடிக்கப்பட்ட இந்த 12 உளுந்து, 7 பாசிப்பயிர், 3 தோவரை, 4 தட்டப்பயிர் ரகங்களில் இந்த வம்பன் 6 பாசிப்பயிருக்கு மட்டும்தான் அறுவடை பண்ணுறது மிஷின் வச்சு பண்ணுறோம் சார். எப்படி நம்ம நெல்லுக்கு வந்து நெல் அறுவடை மிஷின் இருக்கு இல்லைங்க சார், ரைஸ் கம்பைன்ட் ஹார்வெஸ்டர், எப்படி அறுவடை பண்ணுறோமோ அதே மிஷினை பிளேடை மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அறுவடை பண்ணலாம். ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, மற்ற செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா செடி வந்து கொடியோட தான் படர்ந்துருக்கும், இது 2 ஃபர்ஸ்ட் 1 தண்டு மட்டும்தான் இருக்கும். அப்போ மிஷின் வந்து வயலில் வந்து இறங்கும் போது வயல் வந்து காஞ்சிருந்தால் மட்டுமே போதுமானது. ஆட்டோமேட்டிக்காக பண்ணை இயந்திர அறுவடைக்கு உகந்த ஒரு ரகம் வந்து வம்பன் 6 வந்து பாசிப்பயிறு சார். வம்பன் 7 பாசிப்பயிறு வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு பயன்படுத்துறாங்க சார். ஏன்னா பொதுவாக இப்போ புரதம் வந்து எதில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோயாபீனில் அதிகமாக இருக்குது சார். நம்மலாம் படிச்சிருப்போம், 43% வந்து சோயாபீனில் தான் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயிர் வகை பயிர்கள் 20-24% வந்து பயிர் வகை பயிர்களில் புரத சத்து இருக்குது. இப்போ ICMR என்ன சொல்லுது, நம்ம இந்திய மருத்துவக் கழகம் என்ன சொல்கிறாங்க, 70 உள்ள ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு வந்து 70 புரதம் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க, 70 கொழுப்பு சாப்பிடணும்னு சொல்கிறாங்க, 70 வந்து நார் சத்து சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபாலோ பண்ணுறோமா? இல்லை. அப்போ பயிர் வகை பயிர்களில் வந்து சோயாபீனுக்கு அப்புறம் புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதால ஏழைகளின் எளிய பயிர்னே நம்ம சொல்கிறோம் சார். 1 உளுந்து வந்து ஒரு 60 சார் விற்குது மார்க்கெட்டில். அப்போ குறுகிய வயதுடைய ஒரு பயிர் அதான் ஏழைகளின் எளிய புரதம்னு சொல்லியும் சொல்கிறோம். ஸோ அப்போ புரதச்சத்து அதிகமாக காணப்படுவதாலும் குறுகிய நாட்களில் அதிக மகசூல் தரக்கூடிய பயிர் வகை பயிர் நம்ம சாகுபடி செய்கிறதால நல்ல மகசூல் வருது. பயிர் வகை பயிர்களில் குறிப்பாக நம்ம மிச்சர் சாப்பிட்றோம். நம்ம அன்றாட வாழ்வில் உண்ணக்கூடிய எல்லா உணவுகளுமே உளுந்து பாசிப்பயிர் இல்லாம எதுமே இருக்காதுங்க சார். இப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிடுறோம், அதுக்குமே பாசிப்பயிர் கண்டிப்பா ஏதாவது ஒருல கலந்திருப்பாங்க. இப்போ நம்ம இட்லி தோசை சாப்பிடுறோம், அதுக்குமே உளுந்து இல்லாம எதுமே பண்ண மாட்டாங்க. சோ அப்ப இந்த பயிர் வகை பயிர்கள் வந்து ஒரு முக்கிய ஒரு பொருளாக பார்க்கப்படுகிறது.
1: சொன்ன அந்த ரகம் வந்து கால வெளி எப்படி இருக்கு?
2: வம்பன் 8 வந்து 70-75 நாளுங்க சார், அது வந்து பண்ணிடுறோம். வம்பன் 11 பாத்தீங்கன்னா 75 சார். வம்பன் 12 வந்து 75-80 ஏன் அப்படி 5-5 கூடுதுன்னு ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பாக வரும் சார். 5 கூடுதுன்னா அந்த 5 மகசூல் வந்து இருக்குது. வம்பன் 8 வந்து பாடு வந்து 7 காய், 8 காய் தான் ஒரு காயில். வம்பன் 11 பார்த்தீங்கன்னா

இருக்கு. குறுகிய காலத்துல அதிக மகசூல் தரக்கூடியதுல பயர் வகை பயிர்கள் பெரும் பங்கு வகிக்குதுங்க. கூடவே பயர் வகை பயிர்கள் நம்ம உடலுக்கு அதிகப்படியான ஊட்டச்சத்துக்களையும் சேர்த்து கொடுக்குது. இந்த பயர் வகை பயிர்களை நாம எப்பெல்லாம் நடவு செய்யலாம், அதுலயும் ஊடுபயிராவா, தனிப்பயிராவா, இல்ல வரப்பு பயிராவா, இந்த மாதிரி எப்படி எல்லாம் நாம சாகுபடி முறைகளை கடைபிடிச்சு அதிக மகசூலை பெறலாம் அப்படின்னு பல்வேறு விளக்கங்களை நமக்கு தர இருக்கிறாங்க புதுக்கோட்டை வம்பன் வேளாண்மை கல்வி நிலைய உதவி பயிற்றுனர் முனைவர்.

0: ஒரு 8 லிருந்து 10 காய் இருக்கும். எல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும். ஆனால் வம்பன் 12 பார்த்தீங்கன்னா போல்ட் ஹெட்செட் பிக்கஸ்ட் சீட், பெரிய விதையாக இருக்கும் வம்பன் 12ல். ஸோ அதனால 8 விதை இருக்குது, பெரிய விதையாகவும் இருக்குதுங்க. இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன் தகவல் சொல்கிறேன், வம்பன் 6 வம்பன் 7 பாசி பேர் சொன்னோம் இல்லைங்களா, வம்பன் 6 100 விதையை எடுத்து ஒரு அண்டர் சைட் வேயிங் பேலன்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம், வெயிட் போடுறோம். வெயிட் போட்டோங்கன்னா ஒரு 1.5 to 2 grams தான் சார் வெயிட்டே வரும். ஆனால் வம்பன் 7 பாசி பேர் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட பயிர் வகை பயிர்களில் குறிப்பாக பாசி பயிரில் போல்டெட் சீடு பெரிய மணிகளை கொண்ட ஒரே ரகம் வந்து வம்பன் 7 மட்டும்தான். இந்தியாவில் வேற எங்கேயுமே கிடையாது. ஈவன் ஆந்திர பிரதேசிலையும் ரகங்களுக்கு வெளியிட்டு இருக்காங்க, கர்நாடகாவில் வெளியிட்டு இருக்காங்க, அவங்க ஊர் பேரை வச்சு வெளியிட்டு இருக்காங்க. பட் அதிக போல்ட் ஹெட் சீடு அதே 100 விதையை எடுத்து 100 சீடு வெயிட், நம்ம 100 விதையை எடுத்து வெயிங் பேலன்ஸ்ல வெயிட் போடுறோம்னா 4.5 to 5 grams வந்து ஒரு இதுக்கு வெயிட் வரும் சார். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா அதை விதைப்பதற்கு மட்டுமே இல்லாமல் அன்றாட வாழ்வுக்கு நம்ம உண்ணக்கூடிய உணவாக கமர்ஷியல் பர்பஸ்க்காக கண்டுபிடிச்சிருக்கிறோம் வம்பன் 7 பாசி பயிரை. அது வந்து த்ரூ அவுட் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம சப்ளை பண்ணுறோம். நீட் பேசிஸ் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களும் என்ன பண்ணுறோம், சப்ளையும் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதால. அது இல்லாமல் விட்டமின் சி கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குங்க சார். பொதுவாக பயிர் வகை பயிர்களில் விட்டமின் ஏவும் சியும் வந்து இருக்கும். அது இல்லாமல் புளிப்புத்தன்மை, புளிப்புத்தன்மையும் வம்பன் 7 வந்து 25% இருக்குதுங்க சார். நம்ம வந்து அறுசுவை உணர்வு ஜென்மம் செக் பண்ணி சாப்பிட்றோமா, இனிப்பு உறுப்பு புளிப்பு கார்ப்புன்னு சொல்லி கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போ அந்த அறுசுவை உணர்வை நம்ம செக் பண்ணி அன்றாட உணவில் உட்கொண்டால் ஆரோக்கியமாக இருப்போம்னு சொல்லி சொல்கிறோம், படிச்சிருக்கிறோம். பட் நம்ம நடைமுறைப்படுத்துறோமா, கண்டிப்பாக கிடையாது. உடல் வலிமையாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னா புரதச்சத்து கண்டிப்பாக தேவை. இப்போ கோவிட் வந்ததுங்க சார், கோவிடில் வந்து நிறைய மக்கள் இறந்து போனாங்க. எப்படி இறந்து போனாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா ஏதோ ஒரு சம் ஸ்ப்ரெட்டபிள் டிசீஸ் வந்துட்டு தான் இருக்குது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னா வரும், அதுவே போயிடும். அப்போ என்னன்னா நமக்கு வந்து செல்ஸ் வந்து WBC செல்ஸ் கரெக்டாக இருக்கா, RBC செல்ஸ் கரெக்டாக இருக்கு, வெள்ளையன்களோட எண்ணிக்கை கம்மியாகுது. எப்படி கம்மியாகுது? புரதச்சத்து கம்மியாகிறதால் கம்மியாகும். அப்போ புரதம் அதிகமாக நம்ம உட்கொண்டால் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்ம உடம்புல கண்டிப்பாக இருக்கும். அது அவ்வளோ சீக்கிரம் வைரஸ் என்ன ஆகாது, அட்டாக் ஆகாது. நம்ம அதுக்கு எல்லாம் போய் பயிர் வைக்க பயிர்களாக மொத்தமாக 3 வேலையும் சாப்பிடுங்கன்னு சொல்லி நான் சொல்லலைங்க சார். அந்த சம் சர்டன் லிமிட், அதான் சொன்னேன், ஒரு 47 grams வந்து புரதம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பரிந்துரை செய்கிறோம் சார்.
1: சரிங்க, அப்போ பாசி பயிர்லாம் சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து தட்டை பயிர் மற்றும் துவரை பயிர்லாம் இருக்குது.
0: இதே இதுதான், துவரைக்கும் தட்டை பயிருக்கும் வயது மட்டும்தான் மாறும். துவரையில் வந்து குறுகிய ரகம் நீண்ட கால ரகம் இருக்குது, ஷார்ட் டூரேஷனும் இருக்குது, மீடியம் டூரேஷனும், லாங் டூரேஷனும் இருக்குது. சரிங்களா, இப்போ குறுகிய காலம் பார்த்தா 90 to 110 days வம்பன் 2. துவரைக்கு வந்து மேக்ஸிமம் தண்ணியை கட்ட தேவையில்ல சார். பாசி பயிர் உளுந்துக்காது ஒரு 3-4 தண்ணி கட்டலாம். துவரைக்கு வந்து மேக்ஸிமம் தண்ணி கட்டணும் அவசியம் கிடையாது, ஒரு 2 தண்ணியில நிப்பாட்டிடலாம். சரிங்களா, ஏன்னா அதோட ரெசிஸ்டன்ட் அப்படி, இது வந்து மரபில் உள்ள அப்படி தான் அதை வெளியிட்டு இருக்கிறாங்க. இதே இதுதான், 110 days குறுகிய ரகம் இருக்குது, 180 days உள்ள ரகமும் இருக்குது, வம்பன் 3 இருக்குது. சரிங்களா, அதுவுமே வந்து சாகுபடியும் செய்கிறாங்க. இப்போ துவரை வந்து அதுவுமே பாசி பயிர் மாதிரி, இப்போ பாசி பயிர் பற்றி சொல்லிட்டு துவரையை மறந்துட்டுமே அப்படின்னா துவரையுமே வந்து சாம்பார் வைக்கிறாங்க, துவரை கண்டிப்பாக தேவைப்படுது. துவரையும் பாசி பயிரும் ஒன்றா வச்சு ஒன்றும் ருசியாகவும் இருக்குது சாம்பார். சரிங்களா, பட் இது வந்து வம்பன் பயிர் அப்படின்னு சொல்லி பார்த்தெல்லாம் சாப்பிட்றதில்ல, எங்கேயோ வாங்குறாங்க, உற்பத்தி பண்ணுறாங்க, கமர்ஷியலாக போய்ட்டு பிராண்ட் நேம் மாற்றி வச்சு விற்றுக்கிறாங்க. ஒரு ஏக்கருக்கு வந்து 650 to 750 kilos ஒரு ஹெக்டேருக்கு வந்து வரும் சார் தட்டை பயிரில். தட்டை பயிர் வந்து ஒரு 2-3 அறுவடைலாம் பண்ணலாம், துவரையும் அதே மாதிரி தான்.
1: சரி, இப்போது இந்த பயிர் வகை பயிர்களில் நம்ம வந்து தன்னிறைவு அடைஞ்சிருக்கோமா, இல்லாட்டியும் வந்து இதனுடைய எக்ஸ்போர்ட் ஆப்ரேஷன்ஸு இதெல்லாமே வந்து தேவைக்கு தகுந்த அளவுக்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறதா, நம்முடைய தேவை வந்து பூர்த்தி செய்யப்படுகிறதா தமிழ்நாட்டிலேயோ இல்லாட்டி இந்தியாவிலேயோ?
0: சார், தன்னிறைவு அடைஞ்சிருக்குமா அப்படின்றது ஒன்று வரைக்கும் நம்ம தன்னிறைவு அடையலை சார் பயிர் வைக்க பயிரில். ஏன்னா நம்மளுடைய பாப்புலேஷன் என்பது வேறு, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அதில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக் டேட்டா புள்ளியியல் துறையில் என்ன சொல்லுது அப்படின்னா வேளாண்மையில் இந்திய அளவில் தமிழ்நாடு தான் நம்ம GDP கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறோம். மோர் தன் 8 to 11% வந்து நம்ம அதிகமாக கொடுத்துருக்குறோம். பயிர் வைக்க பயிரில் நம்ம தன்னிறைவு அடையலை. இப்போ 2024 இருக்கிறோம், கிட்டத்தட்ட 4.5 metric tons அளவுக்கு தான் நம்ம உற்பத்தியே வச்சிருக்கிறோம். 2030 4.5 metric tons, ஆனால் 37,000 tons தான் நம்ம உற்பத்தியே பண்ணுறோம் சார். 2030 நம்ம கால்குலேட் பண்ணா 50 lakh metric tons கிட்ட நமக்கு தேவை. அப்ப நம்ம தன்னிறைவு அடையணும்னா பயிர் வகை பயிர்களை நம்ம பெருக்கணும் சார். சாகுபடி செய்வதற்கான வழிமுறைகளை வந்து நம்ம என்ன பண்ணணும், நல்லா அதிகப்படுத்தணும். வெளிநாட்டுகள் பண்றது இல்லை சார், பொதுவாகவே மற்ற பொருள் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாம் அதிகமாக பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மொரிங்கா பவுடர், மொரிங்கா இதை பவுடர் பண்ணி சப்ளை பண்றாங்க. தென் டர்மரிக் மஞ்சள் இதை வந்து சப்ளை பண்ணி பண்றாங்க. பட் பயிர் வகை பயிரில் வேல்யூடட் ப்ராடக்ட் வந்து நம்ம உற்பத்தி பண்றோம். தமிழ்நாட்டு அளவு வேல்யூடட் ப்ராடக்ட் வந்து இப்ப பாசி பயிரில் உருண்டை மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ஆரோக்கியமா இருக்கலாம். சரி, இந்த கோழிக்கூட்டு மாதிரி செஞ்செல்லாம் சாப்பிடலாம். தமிழ்நாடு அளவில் மதிப்புக்குட்டுப்பட்ட பொருட்கள்லாம் நம்மளா செஞ்சு நிறைய யார் இது செய்கிறாங்க அப்படின்னா சுய இது குழுக்கள் செய்கிறாங்க, சப்ளை பண்ணி வித்துட்ருக்காங்க சார்.
1: இப்போ நம்ம தன்னிறைவு அடைவுறேன்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்படின்னா வந்து நம்முடைய சோவிங் ஏரியாவுக்கும் ப்ரொடக்ஷன் இதுக்கும் வந்து என்ன லிமிடேஷன் இருக்குது, ஏன் வந்து இது வந்து குறைவாக இருக்குது, எனக்கு காரணம் என்ன?
0: குறைவாலாம் இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது சார், மக்களிடையே ஃபஸ்ட்டு விழிப்புணர்வு வரணும். ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு 4 or 3 தான் இருந்தாங்க, இப்போல்லாம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு 6-7 இருக்கிறாங்க. பாப்புலேஷன் வந்து அதிகமாயிருச்சு. இப்போ வந்து 2 வேளாண்மை முறைகள் இருக்கு. ஒன்று வந்து பாரம்பரிய இயற்கை விவசாயம் சொல்லி பண்ணுங்கன்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. இயற்கை விவசாயத்தை மட்டுமே பண்ணால் நம்ம எல்லாருமே தன்னிறைவு அடைய முடியாது சார். ஏன்னா பாப்புலேஷன் கூட்டிகிட்டே போயிட்டு இருக்கு, அவங்களுக்கு தேவையான உணவு உடை உற்பத்தி எல்லாம் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ அப்படின்ற பட்சத்தில் ஒரு 35% இயற்கை விவசாயம் பண்ணுற மக்களும் இருக்கிறாங்க. இயற்கையை மட்டுமே நம்ம சார்ந்து

0: சாகுபடி செஞ்சா கண்டிப்பா இது பண்ண முடியாதுங்க சார். ஏரியாண்ட நம்ம உற்பத்தி பண்றது தான் சார். எடுத்த உடனே விவசாயி போயிட்டு 5 ஏக்கர் நான் சாகுபடி செய்ய போறேன், குறுகிய நாட்கள்ல அதிக மகசூல் தரக்கூடிய பயிர் வகை பயிர்களை சாகுபடி செய்ய போறேன்னு சொல்லிட்டு எடுத்த உடனே அவர் போயிட்டு பண்ணக்கூடாது. ஒரு மினிமம் ஏரியால ஒரு 2 சென்ட் 3 சென்ட்ல ஒரு 5 சென்ட்ல ஒரு ஏரியாவை சூஸ் பண்ணி மண் பரிசோதனை செஞ்சுட்டு வேளாண்மை முறைகள் எல்லாம் அவர் கையாண்டாரு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மகசூல் வரும். ஒரு தகவல் என்ன, அடி உரமா வந்து கண்டிப்பா போடணும். அடி உரம் வந்து யூரியா சூப்பர் பொட்டாஷ் கண்டிப்பா போடணும். யூரியா வந்து ஒரு 22 கிலோ, சூப்பர் வந்து ஒரு 125 கிலோ, பொட்டாஸ் வந்து ஒரு 17 கிலோ அடி உரமா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும் போடணும். இது எல்லாத்தையும் தாண்டி வம்பன் 8 உளுந்து வந்து நம்ம எதுவுமே கூட பண்ண தேவையில்லை. வந்து மருந்தடிக்க காசு இல்லை, தண்ணி கட்ட எதுவுமே சோர்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது அப்படின்னா அவர் என்ன பண்ணலாம், மானாவரி பயிர்ன்றதால அவர் நிலத்துல அந்த புரட்டாசி பட்டம் இந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் அந்த புரட்டாசி பட்டத்துல என்ன பண்ணிடணும், ப்ராட்காஸ்ட் பண்ணிடணும். சீடை வந்து விதைச்சிட்டு அப்படியே விட்டுட்டாருனா அந்த டைம்ல கரெக்டா மழை வரும் சார்.
1: ஓகே,
0: புரட்டாசி பட்டத்தை மழை வரும், அந்த மழையை வச்சு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், எந்த ஆபரேஷன் பண்ண தேவையில்லை, களைக்கொல்லி அடிக்க தேவையில்லை, பூச்சிக்கொல்லி அடிக்க தேவையில்லை, இல்ல கிராப் பூஸ்டர்ஸ் அதுவுமே அடிக்க தேவையில்லை, எதுவுமே அடிக்க
1: தேவையில்லை.
0: அடிக்காமயே சும்மாவே ஒரு 150 கிலோ வந்துடும் சும்மாவே. அந்த அளவுக்கு வந்து பிரசித்தி பெற்ற ஒரு ரகம் வந்து வம்பன் 8. ஏன் நான் வம்பன் 8 திரும்ப திரும்ப சொல்றேன்னா, இப்போ வரைக்கும் அது வந்து மக்களிடையே அதிக வரவேற்பை பெற்ற ஒரு பயிர் வகை பயிர்கள்லேயே வம்பன் 8 வந்து அதிக வரவேற்பு பெற்ற ஒரு நல்ல ரகம் சார் அது.
1: இப்போ இந்த பிளான்டேஷன் கிராப்ஸ், அதாவது
0: தோட்டக்கலை
1: நடுவில்
0: கூடு பயிரா போடலாம் சார், போடலாம் நம்ம
1: இருக்குமா,
0: கண்டிப்பா இருக்கும் சார். நம்ம தென்னை பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தின் கீழே எங்க கூட 40 ஆராய்ச்சி நிலையங்கள், அந்த 40 ஆராய்ச்சி நிலையத்துல 2 வந்து தென்னை ஆராய்ச்சி நிலையம் 2 இடத்துல இருக்கு சார். ஒன்னு வந்து பட்டுக்கோட்டை வேப்பங்குளத்து இடத்துல ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு வந்து ஆழியார் நகர் பொள்ளாச்சியில ஒண்ணு இருக்குங்க சார். எல்லாமே வந்து குட்டை ரகமும் இருக்கு, நெட்டை ரகமும் இருக்கு, நெட்டை குட்டை கிராஸ் பண்ண ரகமும் வச்சிருக்காங்க. இப்ப வந்து குட்டை ரகம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம், கொப்பரை எதுக்கு பயன்படுத்துவோம், நெட்டை ரகம்னா தண்ணிக்கு மட்டும் ஒரு இளநில 300 ml தண்ணி இருக்கும். அப்ப நம்ம அந்த ஸ்பேசிங் இருக்கு 20x20 அந்த ஸ்பேசிங் வச்சு தென்னரை வந்து நம்ம பிளான்டிங் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நம்ம ஸ்பேஸ் சும்மா தான் இருக்கும், அதுல ஊடு பயிரா கண்டிப்பா போடலாம், உளுந்து பாசி பயிர் கண்டிப்பா போடலாம்.
1: சரிங்க, சிறப்புங்கய்யா. உங்களோட தொடர்புகள் என்ன, தொலைபேசி எண்கள் சொல்லுங்க.
0: 86 10 37 65 67, நான் திரும்பவும் சொல்கிறேன், 86 10 37 65 67. எந்த சந்தேகம் தான் நீங்கள் கேளுங்க. உளுந்து பாசி வைக்கிற பயிர்கள் மட்டுமே இல்லாமல் வேளாண் மற்றும் தோட்டக்கலை சார்ந்த அனைத்து விதமான பயிர்களுக்கும் சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் கூப்பிட்டு கண்டிப்பாக கேளுங்க. நான் உங்களுக்கு சந்தேகங்களை பூர்த்தி செய்வதற்கான வழிமுறைகளை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.
2: உளுந்து போடணும், நம்ம நாடு வாழ வீடு வாழ போடணும், உளுந்து போடணும்.
3: எல்லா பட்டங்களையும் நடவு செய்ய உளுந்து உகந்ததா இருக்கும். கூடவே பாசிப்பயிறு, தட்டை பயிறு, துவரை, இதுக்கெல்லாம் எந்த ரகம் உகந்ததா இருக்கும், எவ்வளவு விளைச்சல பெறலாம் அப்படிங்கிற பல்வேறு தகவல்களை இதுவரைக்கும் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க புதுக்கோட்டை வம்பன் வேளாண்மை கல்வி நிலைய உதவி பயிற்றுனர் முனைவர் பி ராதாகிருஷ்ணன் அவங்க.
2: உளுந்தே போடணும்.

0: இத்துடன் வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் செய்தி மலர். இன்றைய மலரில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சி நாட்டின் பாதுகாப்புத்துறையின் ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் வெற்றி, ஆயுஷ்மான் பாரத் சுகாதார அட்டை, மண்ணச்சநல்லூர் திருவரம்பூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணாக்கரின் நேரடி சேர்க்கை, மத்திய மாநில அரசு பணிகள் போட்டித் தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்புகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகள், நாட்டுப்புற கலைப்பயிற்சி மைய வகுப்புகள், குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தினம் ஆகியவை இடம்பெறுகின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியின் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக இன்று காலை உரை நிகழ்த்தினார். பல்வேறு தலைப்புகளில் பிரதமர் தமது கருத்துக்களை மக்களிடம் பகிர்ந்து கொண்டார்.
2: பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா கே தஹத் கேவல் 20 ருபே கே சாலானா பிரீமியம் யானி கேவல் 1 சால் கே 20 ருபே கா பிரீமியம் உஸ் பர் 2 லாக் ருபே தக் கா துர்கட்னா பீமா மில்தா ஹை. அப் தக் இஸ் யோஜனா சே 58 கரோட் சே அதிக் லோக்

0: जुड़ चुके हैं।
1: பிரதமர் உரையின் சிறப்பம்சங்கள் குறித்து திருச்சி பிஷப் ஹீபர் கல்லூரியின் ஆங்கில துறை உதவி பேராசிரியர் திரு ராஜேஷ் கண்ணன்.
2: இன்றைய மனதின் குரலில் பிரதமர் தற்சார்பு பொருளாதாரத்தின் அவசியத்தை நாட்டுக்கு உணர்த்தினார். மூட நம்பிக்கையை விடுத்து நாட்டுக்கு நம் பங்களிப்பை முடிந்தவரை அனைத்து வழிகளிலும் தருவோம் என உறுதியெடுப்போம். மேற்காசிய போரினால் துவண்டுள்ள பொருளாதாரத்தை நம் தற்சார்பு பொருளாதாரம் கொண்டு மீட்டெடுக்க உதவ வேண்டும். மக்களாகிய நாம் ஒன்று திரண்டு நம்மால் இயன்றவரை கார்போலிங், தங்கமில்லா திருமணம் என நாட்டுக்கு முடிந்தவரை உதவுவோம். ஹர்குலா பறவை போல் நாட்டின் தூய்மைக்கு நம்மால் இயன்றவற்றை விருப்பு வெறுப்பின்றி செய்து சுற்றுப்புறச் சூழலை பாதுகாப்போம். கடல் தாண்டிய நம் கலாச்சாரமானது மேகாலயாவின் வேர்பாலங்கள் போல உறுதியானது. அதை உலகமறிய செய்ய இளைய சமுதாயம் சாதி மதபேதமின்றி ஒன்றிணைய வேண்டும்.
1: திருச்சி தேசிய கல்லூரி ஆங்கிலத்துறை இணை பேராசிரியர் முனைவர் வி ஸ்ரீ வித்யா.
3: இன்றைய மன் கி பாத் நிகழ்ச்சி ஒவ்வொரு முறையும் போல இந்த முறையும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வாழும் சாதாரண மக்களின் அசாதாரணமான முயற்சிகளை பிரதமர் எடுத்து கூறியது மிகவும் மகிழ்ச்சி அளித்தது. அதே போல வரவிருக்கும் விநாயகர் சதுர்த்தியை களிமண் விநாயகர் சிலைகளுடன் சுற்றுச்சூழலுக்கு உகந்த முறையில் கொண்டாட வேண்டும் என்ற பிரதமரின் வேண்டுகோள் மிகவும் பொருத்தமானதாக இருந்தது. தேவையில்லாமல் நீரை வீணாக்காமல் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்ற செய்தி ஒவ்வொரு இந்தியரும் பின்பற்ற வேண்டிய ஒன்று. இதேபோல் எரிபொருள் சிக்கனத்தின் அவசியத்தையும் பிரதமர் எடுத்துரைத்தார். தேவையில்லாமல் வாகனங்களை பயன்படுத்துவதை தவிர்ப்பது, அருகிலுள்ள இடங்களுக்கு நடந்து செல்வது அல்லது பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது போன்ற சிறிய பழக்கங்கள் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் பெரிய நன்மையை தரும். இன்றைய மன் கி பாத் நிகழ்ச்சி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மனிதநேயம், சமூக பொறுப்பு மற்றும் நிலையான வளர்ச்சி குறித்து நமக்கு பல நல்ல சிந்தனைகளை வழங்கியது. இந்த சிந்தனைகளை நினைவில் கொண்டு நாம் நம்முடைய நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபடுவோம்.
1: திருச்சி தேசிய கல்லூரி வணிகவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பாஷேகர்.
4: இன்றைய மன் கி பாத் நிகழ்ச்சியில் என்னை மிகவும் கவர்ந்தது இந்தியாவின் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு குடிமகனும் செய்யக்கூடிய சிறிய செயல்களை பிரதமர் எடுத்துரைத்த விதமாகும். முதலில் மேக் இன் இந்தியா மற்றும் வோக்கல் ஃபார் லோக்கல் என்ற கருத்துக்களை மீண்டும் வலியுறுத்தியதை நான் மிகவும் வரவேற்கிறேன். பிளாஸ்டிக் கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் முயற்சிகள் பற்றிய தகவலும் என்னை மிகவும் கவர்ந்தது. பல இளைஞர்களும் தன்னார்வ அமைப்புகளும் பிளாஸ்டிக்கை மறுசுழற்சி செய்து பயனுள்ள பொருட்களாக மாற்றி வருவது பாராட்டத்தக்கது. நீர் சேமிப்பு மற்றும் எரிபொருள் சிக்கனம் ஆகியவற்றை ஒவ்வொரு குடும்பமும் வாழ்க்கை முறையாக மாற்ற வேண்டும் என்ற பிரதமரின் கருத்து மிகவும் முக்கியமானது. நம்மால் முடிந்த அளவில் இந்திய பொருட்களை வாங்குவோம், நீரையும் எரிபொருளையும் சேமிப்போம், சுற்றுப்புற சூழலை பாதுகாப்போம், உள்ளூர் தொழில்களை ஆதரிப்போம். இதுவே இன்றைய மன் கி பாத் நிகழ்ச்சியில் நான் எடுத்துக்கொண்ட முக்கியமான பாடமாகும்.
1: நாட்டின் பாதுகாப்பு துறை கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு மேம்பாட்டு நடவடிக்கைகளுடன் முன்னேறி ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் வெற்றி உள்ளிட்ட பல்வேறு தளங்களில் வெற்றியை நிலைநாட்டியுள்ளது. இது குறித்து திருச்சி தூய வளனார் கல்லூரியின் வணிகவியல் துறை பேராசிரியர் டாக்டர் அருள்.
5: பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கப்பட்டது. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9 தீவிரவாத முகாம்கள் துல்லியமாக தகர்க்கப்பட்டன. இந்திய ராணுவம், விமானப்படை மற்றும் கடற்படை இணைந்து ஒருங்கிணைத்த நடவடிக்கையே மேற்கொள்ளப்பட்டன. தீவிரவாத உள்கட்டமைப்புகளை அழிக்கும் நோக்கில் துல்லியமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. பொதுமக்கள் மற்றும் ராணுவம் அல்லாத இலக்குகளுக்கு சேதம் ஏற்படாத வகையில் நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டன. நவீன ஏவனைகள், ட்ரோன்கள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டன. எல்லை பாதுகாப்பு மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் வலுப்படுத்தப்பட்டன. சர்வதேச அளவில் இந்தியாவின் நிலைப்பாட்டை விளக்க தூதரக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. தீவிரவாதத்திற்கு எதிரான ஜீரோ டாலரன்ஸ், அதாவது பூஜ்ய சகிப்புத்தன்மை அப்படின்னு சொல்லும், அதை பாரத தேசம் கொள்கையாக வலியுறுத்தியது. தேசிய ஒற்றுமை, பாதுகாப்பு மற்றும் தற்சார்பு திறனை உலகிற்கு வெளிப்படுத்தும் நடவடிக்கையாக இந்த ஆபரேஷன் சிந்தூர் அமைந்தது. ஆபரேஷன் சிந்தூர் என்பது தீவிரவாதிகளுக்கு எதிராக பாரத தேசம் மேற்கொண்ட துல்லியமான, ஒருங்கிணைந்த மற்றும் உறுதியான பாதுகாப்பு நடவடிக்கை ஆகும்.
1: மருத்துவ சேவைகள் டிஜிட்டல் முறையில் மேம்படுத்தப்பட்டு ஆயுஷ்மான் பாரத் சுகாதார அட்டைகள் மூலம் பதிவுகள் மேற்கொள்ளப்படுவதாக திருச்சி கியாபி விஸ்வநாதம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர் டாக்டர் ஆர் பார்த்தசாரதி தெரிவிக்கையில்,
6: இந்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் எனும் தேசிய திட்டத்தின் கீழ் மகாத்மா காந்தி நினைவு அரசு

0: மருத்துவமனைக்கு வரும் அனைத்து பயனாளிகளுக்கும் ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கவுண்ட் என்னும் ஆபா ஐடி பதிவு செய்யப்பட்டு வருகிறது. இந்த ஆபா ஐடி பதிவு செய்வதற்காக அனைவரும் எங்கள் மருத்துவமனைக்கு வரும் பொழுது உங்கள் ஆதார் அட்டை மற்றும் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள மொபைல் நம்பர், உங்கள் கைபேசியை கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆபா ஐடியை பதிவு செய்வதனால் நீங்கள் மறுமுறை எங்கள் மருத்துவமனைக்கு வரும் பொழுது நீங்கள் வரிசையில் நின்று ஓபி சீட்டு வாங்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் மொபைல் போனில் உள்ள ஆபா ஐடியை காண்பித்தாலே போதுமானதாக இருக்கும். அது மட்டுமல்லாது உங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ், லேப் ரிப்போர்ட்ஸ் அனைத்தும் இந்த ஆபா ஐடியுடன் இணைக்கப்படுவதனால் இதை பெறுவது மிக சுலபமானதாக இருக்கும். அனைவரும் இந்த ஆபா ஐடியை பதிவு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
1: திருச்சி மண்ணச்சநல்லூர் மற்றும் திருவரம்பூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் 2026 ஆண்டிற்கான மாணவ மாணவிகளின் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து மண்ணச்சநல்லூர் நிலையத்தின் முதல்வர் திரு எஸ் நவநீதன்.
2: மண்ணச்சநல்லூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் மாணவ மாணவியர் விடுதி வசூலியன் கூடிய இண்டஸ்ட்ரீஸ் ரோபோட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுபேக்சரிங் டெக்னீஷியன், டெக்னீஷியன் எலக்ட்ரானிக்ஸ் சிஸ்டம் டிசைன் அண்ட் ரிப்பேர், எலக்ட்ரீஷியன் பவர் டிஸ்ட்ரிபியூஷன், வெல்டர், இன்டீரியர் டிசைன் டெக்கரேஷன்ஸ் மற்றும் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனர் டெக்னீஷியன் உள்ளிட்ட ஓராண்டு ஈராண்டு தொழிற்பிரிவுகளுக்கு நடப்பு ஆண்டுக்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற கட்டுமான தொழிலாளர்கள், நல வாரிய உறுப்பினர்களின் வாரிசுகள் மற்றும் அவர்களை சார்ந்திருப்பவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மேலும் விவரங்களுக்கு www.skilltraining.tn.gov.in மற்றும் தொலைபேசி எண்கள் 9486274283 தொடர்பு கொண்டு பயனடையுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: திருவரம்பூர் நிலையத்தின் முதல்வர் திரு இளங்கோவன் பேசுகையில்,
3: நேரடி சேர்க்கைக்கு வரும் 8ஆவது மற்றும் 10ஆவது தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் அசல் மதிப்பெண் சான்றிதழ், மாற்றுச் சான்றிதழ், சாதி சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், கைபேசி எண், இமெயில் ஐடி, ஆதார் கார்டு ஆகியவற்றை எடுத்து வர வேண்டும். ஓராண்டு பிரிவிற்கு ₹235 மற்றும் 2 ஆண்டு பிரிவிற்கு ₹245 சேர்க்கை கட்டணமாக செலுத்த வேண்டும். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து பயிற்சி பெறும் பயிற்சியாளர்களுக்கு விலையில்லா சைக்கிள், சீருடை, செய்யற்கூலி, வரைபட கருவிகள், விலையில்லா பாட புத்தகங்கள், காலனி, பேருந்து பயண அட்டை வழங்கப்படும். மாதாந்திர உதவித்தொகை ₹750 வழங்கப்படும். மேலும் பயிற்சி முடித்த பின் வளாக நேர்காணல் மூலம் வேலை வாய்ப்பு பெற்றுத் தரப்படும். தனியார் நிறுவனங்களில் ஜாப் ட்ரைனிங் பயிற்சி வழங்கப்படும். கம்ப்யூட்டர் ஆபரேட்டர், புரோகிராமிங் அசிஸ்டன்ட், வெல்டர், டீசல் மெக்கானிக், இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுபேக்சரிங் டெக்னீஷியன், மேனுபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமேஷன், சோலார் டெக்னீஷியன் ஆகிய ஓராண்டு தொழில் பிரிவுகளிலும், எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், டர்னர், மெஷினிஸ்ட், மெஷினிஸ்ட் கிரைண்டர், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் மெக்கானிக், மோட்டார் வெஹிக்கிள், லிப்ட் அண்ட் எஸ்கலேட்டர் மெக்கானிக், அட்வான்ஸ்டு சிஎன்சி டெக்னீஷியன், பேசிக் டிசைனர் அண்ட் விர்ச்சுவல் வெரிஃபயர் ஆகிய ஈராண்டு தொழிற்பிரிவுகளிலும் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. தேவையான தகவலுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9042411348.
1: திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் செயல்படும் தன்னார்வலர்கள் வட்டத்தின் மூலம் மத்திய மாநில அரசு பணிகள் போட்டித் தேர்விற்கு இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுவதாக இதன் துணை இயக்குநர் திருமதி பிரபாவதி தெரிவிக்கையில்,
4: திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை சேர்ந்த போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் இளைஞர்களை தயார்படுத்தும் விதமாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் ஒருங்கிணைந்த குடிமைப்பணி தேர்வுகளான TNPSC குரூப் 1-2 மற்றும் மத்திய அரசு பணிகளுக்கான ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் மற்றும் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அசிஸ்டன்ட் லொக்கோ பைலட் ஆகிய போட்டித் தேர்வுகளுக்கு கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் நடைபெற்று வருகின்றன. இப்பயிற்சி வகுப்புகளில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் காலை 10:30 முதல் 1:30 மணி வரை TNPSC குரூப் 1-2 பயிற்சி வகுப்புகளும் மற்றும் மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் மற்றும் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அசிஸ்டன்ட் லொக்கோ பைலட்டுக்கான பயிற்சி வகுப்புகளும் நடைபெறும். இப்பயிற்சி வகுப்புகளில் சிறந்த பயிற்றுநர்களை கொண்டு அனைத்து பாடப்பகுதிகளுக்கும் பயிற்சி அளிப்பதுடன் பாட வாரியாக மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு இலவசமாக பாடக்குறிப்புகளும் வழங்கப்படும். ஆகவே திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து போட்டித் தேர்வர்களும் இப்பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களுக்கு 0431-2413510 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
1: திருச்சி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் மாற்றுத்திறனாளிகள் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது குறித்து இதன் மாவட்ட அலுவலர் திரு இரா ரவி

0: சந்திரன்.
1: மக்கள் குறைந்திருக்கும் நாள் கூட்டத்தில் 20-க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து மாவட்ட ஆட்சியர் அவர்களால் நேரடியாக பெறப்பட்டது. மேலும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் ஒரு நபருக்கு காதுக்கு பின்னால் அணியும் காதொலி கருவியும், 4 நபர்களுக்கு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் நவீன செயற்கை அவயங்கள் வழங்கப்பட்டது. இந்த நவீன செயற்கை அவயங்களானது மாற்றுத்திறனாளிகள் தங்களது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் அட்டை இருந்தால் போதும், அந்த அட்டையை பயன்படுத்தி ரூபாய் 26,800 முதல் 1,75,000 வரையிலான இந்த நவீன செயற்கை அவயங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த அடிப்படையில் 4 நபர்களுக்கு நவீன செயற்கை அவயங்கள் வழங்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: ஸ்ரீரங்கம் அரசு இசைப்பள்ளி கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நாட்டுப்புற கலைப்பயிற்சி மைய வகுப்புகள் நடைபெற உள்ளதாக இதன் ஒருங்கிணைப்பாளர் கலை மாமணி மு இளங்கோவன் தெரிவிக்கையில்,
2: திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் பகுதி நேர நாட்டுப்புற கலை பயிற்சி மையம் மாவட்ட அரசு இசைப்பள்ளி N32 மூலத்தோப்பு மேலூர் ரோடு திருவரங்கம் திருச்சிராப்பள்ளி 6 என்ற முகவரியில் வரும் ஜூலை மாதம் 19 முதல் துவக்கப்பட்டு நடைபெற உள்ளது. இப்பயிற்சி வகுப்புகளில் நாடகம், கரகாட்டம், சிலம்பாட்டம், கோலாட்டம் முதலிய கலைகளில் 17 மேற்பட்ட எந்த வயதினரும் சேர்ந்து கொள்ளலாம். கலை ஆர்வமுடையவர்கள் மட்டுமல்லாமல் கலைஞர்களும் அரசின் சான்றிதழ் பெறும் வகையில் இவ்வகுப்பில் சேரலாம். ஒரு ஆண்டு பயிற்சிக்கு பின் அரசு தேர்வு நடத்தப்பட்டு பல்கலைக்கழக சான்றிதழ் வழங்கப்படும். குறைந்தபட்சம் 8 தேர்ச்சி பெற்றால் போதுமானது. இப்பயிற்சி வகுப்புகள் வாரத்தில் 2 வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை மாலை 4 முதல் 6 வரை பயிற்சிகள் நடைபெறும். பயிற்சி கட்டணமாக ஆண்டுக்கு ₹500 செலுத்தப்பட வேண்டும். கலை ஆர்வம் மிக்கவர்கள் சேருவதற்கு 88-70-00-95-91 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.
0: குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தினம் நேற்று கொண்டாடப்பட்ட நிலையில் இதுகுறித்து டிடிசியா தலைவர் திரு முகில் பே ராஜப்பா,
3: MSME தினத்தின் மூலம் தமிழ்நாட்டில் பல நல்ல விளைவுகள் ஏற்பட்டிருக்கிறது. முதலில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களில் நல்கும் வருமானம், வேலை வாய்ப்பு அதிகரித்து நிறைய குடும்பங்களுக்கு நலன் சேர்க்கிறது. இந்திய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் GDP 30%, ஏற்றுமதி துறையில் 45-46%, இந்திய மொத்த உற்பத்தியில் சுமார் 36% MSME தன்னுடைய பங்களிப்பை வழங்குகிறது. உள்ளூர் உற்பத்தியை ஊக்குவித்து மேக் இன் இந்தியா போன்ற தேசிய முயற்சிகளும் மாநில பல முயற்சிகளும் நடைபெற்று வருகிறது. புதுமை, தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் பிராந்திய வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. 11 அதிகமான மக்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கும் MSME துறை விவசாயத்திற்கு அடுத்த மிகப்பெரிய வேலை வாய்ப்பு துறையாக விளங்குகிறது.
0: இதுவரை திருச்சிராப்பள்ளி மண்டல செய்தி பிரிவு வழங்கிய செய்தி மலர் கேட்டீர்கள். மலர் விளக்கம் சாந்தி ரமேஷ்.

0: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீனிவாசன். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வெற்றியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக இன்று உரையாற்றிய அவர், இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட C-295 ரக விமானம் தனது முதல் பயணத்தை இம்மாதம் மேற்கொண்டதாக கூறினார். நாட்டை கட்டமைப்பதில் மக்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று குறிப்பிட்ட பிரதமர், மேற்காசிய சூழலை கருத்தில் கொண்டு தங்கத்தில் முதலீடு செய்வதை தவிர்க்குமாறும் வெளிநாட்டு பயணங்களை தள்ளி வைக்குமாறும் தாம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க மக்கள் ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக கூறினார். மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்த பிரதமர், மக்கள் சக்தி நாட்டை வலுப்படுத்தி வெற்றி பாதையில் கொண்டு செல்லும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். திருச்செந்தூரிலிருந்து சென்னை கோவைக்கு கூடுதல் ரயில்களை இயக்குவது குறித்து பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூரில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் ரயில்

பேய மேம்பாட்டுப் பணிகளை இன்று ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் உலகத்தரம் வாய்ந்த அடிப்படை கட்டமைப்புகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் சென்னை பாலவாக்கத்தில் இம்முகாமை தொடங்கி வைத்தார். மாநிலம் முழுவதும் மாலை 5 மணி வரை நடைபெறும் இம்முகாமில் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. விடுபட்ட குழந்தைகளுக்கு நாளையும் நாளை மறுநாளும் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திபதி அம்மாள் திருக்கோவில் ஆணி தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ், குறு சிறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா உள்ளிட்டோர் தேரை வடம்பிடித்தனர். ஐசிசி உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் லண்டன் லார்ட்ஸில் இந்தியா ஆஸ்திரேலியாவை இன்றிரவு 7 மணிக்கு எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 4 மணிக்கு.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களினி கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இயக்குனர் பாக்யராஜ் அவர்களின் நினைவலைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்று நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: சாதாரண மனிதனின் கதையை சிறப்பான திரைக்கதையாக்கிய கலைஞர், சிரிக்க வைத்த உங்கள் வசனங்கள் இன்றும் கண்களை கண்ணீரால் நிரப்புகின்றன. திரையில் நீங்கள் வரைந்த வாழ்க்கை தலைமுறைகள் மனதில் என்றும் நிலைத்திருக்கும். உங்கள் கலை மறையாது, உங்கள் புகழ் அழியாது. நீங்கள் இல்லை என்றாலும் நீங்கள் படைத்த கதாபாத்திரங்கள் என்றும் எங்களோடு பேசிக்கொண்டே இருக்கும். கலைஞர்கள் மறைவதில்லை, அவர்கள் படைப்புகளாக என்றும் வாழ்கிறார்கள். கதை சொல்லி ஓய்ந்தாலும் கதைகள் இன்னும் பேசுகின்றன. திரை விலகினாலும் உங்கள் நினைவுகள் நெஞ்சில் என்றென்றும் ஓடிக்கொண்டிருக்கும். சிரிப்பை விதைத்து சிந்தனையை அறுவடை செய்த கலைஞர் நீங்கள். உங்கள் ஒவ்வொரு வசனமும் வாழ்க்கையின் பாடமாக மாறியது. ஒவ்வொரு ரசிகனின் இதயத்திலும் நீங்கள் இன்றும் உயிரோடுதான் இருக்கிறீர்கள். புகழ் என்பது சிலருக்கு கிடைக்கும், புராணம் என்பது சிலரே ஆகிறார்கள். அந்த புராணங்களில் உங்கள் பெயரும் என்றும் நிலைத்திருக்கும். உடல் மண்ணோடு கலைந்தாலும் உங்கள் கலை தொண்டு என்றென்றும் கலையாது. தமிழ் திரையுலகம் இருக்கும் வரை உங்கள் பெயர் ஒலித்துக் கொண்டே இருக்கும். திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களினி கேட்கலாம். இயக்குனர் பாக்யராஜ் அவர்களின் நினைவலைகள். சினிமா ஓர் அற்புதமான சாதனம். இந்த சாதனம் மூலம் எந்த கருத்தையும் மற்ற கலைகள் மூலம் வெளியிடுவதை விட அதிக அழகோடும் வேகத்தோடும் பயனோடும் வெளியிட உதவும் என்று சொன்னால் அது மிக இல்லை. ஓவியன் அழகான ஓவியத்தையும், சிற்பி தெய்வீகம் ததும்பும் சிற்பத்தையும், பேனா பிடிப்பவன் வாழ்க்கையின் அடி ஆழங்களை அர்த்தபூர்வமாக வெளிப்படுத்தும் இலக்கியத்தையும் படைக்கும் பொழுது அங்கே கலையம்சம் கண் விழிக்கிறது. அப்படி கலையம்சம் முழுவதும் பெற்ற ஒரு கலைஞன் இவர். இவர் 1951 பிறந்து தமிழ் திரையுலகின் நடிகர், வசன எழுத்தாளர், இசையமைப்பாளர், திரைக்கதை அமைப்பாளர், இயக்குனர், சிறப்பு வேடமேற்கும் நடிகர், தயாரிப்பாளர் என பன்முகம் கொண்ட ஒரு கலைஞர். இயக்குனர் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக 16 வயதினிலே கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள் ஆகிய படங்களில் திரைப்பட கலையை பயின்றவர். வணக்கம் சார்.
5: வணக்கங்க. உங்களுக்கும் நிலையத்தார் மற்றும் அனைத்து நேயர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம்.

0: தேங்க்யூ சார். அண்ட் சார், எடுத்த உடனே உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை.
1: கேளுங்க.
0: ஃபர்ஸ்ட் கொஸ்டினே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பத்தி கேட்கணும்னு எங்களுக்கு தோணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் நீங்க ரெண்டு தடவை படிச்சீங்களாமே.
1: ஆமாங்க, ஒன்னாம் கிளாஸ் யாருமே ஒரு வருஷத்துல பாஸ் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க ரெண்டாம் கிளாஸ்க்கு. பெரிய படிச்சு எல்லாம் இருக்காது. பட் நான் வந்து ரெண்டு வருஷம் என்ன கிராமத்துல ஒரு தடவை படிச்சேன் வெள்ளாங்கோயில.
0: ஓகே.
1: அதுக்கப்புறம் எனக்கு ஒன்னாம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டு ரெண்டாம் கிளாஸுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கா எங்க தாத்தா முனிசிபல் ஹை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போனாரு இங்க கோயம்புத்தூர்ல. அது என்னன்னா, கியூல நிக்கும் போது தாத்தா வந்து எங்க டேர்ன் வரும்போது எல்லாரும் பேரண்ட்ஸுங்க அவங்க அவங்க குழந்தையோன்னு இருந்தாங்க. என்னுடைய டேர்ன் வரும்போது எங்க தாத்தா ஒரு டீ வடையும் வாங்கி கொடுத்து உள்ள போய் ஹெட்மாஸ்டர் அந்த அம்மா கிட்ட கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க. சரி, நாங்களும் போய் அந்த ஹெட்மாஸ்டருக்கு அவங்களுக்கு அந்த லேடிகிட்ட டீயும் வடையும் கொடுத்தேன். என்ன தாத்தா இது, பையன் டீ வடை உங்களுக்கு பிரியமா வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிட்டுங்க அப்படின்னாப்புல. ஆனா அந்த காலத்திலேயே லஞ்சம். அதுக்கப்புறம் சரின்னு அவன் குளிச்சுக்கிட்டு என்ன பையன் என்ன வயசு என்ன இதுன்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தாத்தா சொல்றாங்க, இந்த மாதிரி வெள்ளாங்கோயில படிச்சுட்டு இருந்தான், அப்புறம் அது கிராமங்கிறதுனால தான் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன், இப்ப ரெண்டாம் கிளாஸ்க்காக சேர்த்தது கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு. ஐயோ தாத்தா, இன்னைக்கு ஒன்னாம் கிளாஸ் தான் எடுத்துட்டு இருக்கோம், நாளைக்கு தான் ரெண்டாம் கிளாஸ்க்கு எடுக்கிறோம், நீங்க பையனை ஒன்னாம் கிளாஸ் படிச்சாச்சுன்னா கூப்பிட்டு போயிட்டு நாளைக்கு கூப்பிட்டுவாங்க அப்படின்னு எங்க தாத்தா அப்படி யோசிச்சாரு. நான் போலாம் போலாம் அப்படிங்கிற கூப்பிட்டு போயிட்டு நாளைக்கு கூப்பிட்டுவாங்க தாத்தா அப்படின்னாங்க. அப்புறம் இல்ல பரவாயில்ல ஒன்னாம் கிளாஸ்ல சேர்த்திருங்க அப்படின்னாப்ல. நான் எதுக்கு ஒன்னாம் கிளாஸ்ல அப்படின்னு சொல்லி சொன்னா, டீச்சர் கூட இல்ல தாத்தா நாளைக்கு தான் எடுக்கிற ரெண்டாம் கிளாஸ், ஒன்னாம் கிளாஸ் தான் படிச்சாச்சு இல்ல, அது ஒரு சர்டிபிகேட் மட்டும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா போதும் ரெண்டாம் கிளாஸ் நாளைக்கு சேர்த்திக்கலாம் அப்படின்னா, இல்ல இல்ல பரவாயில்லைங்க, அது கிராமத்து பள்ளிக்கூடத்துல அங்க என்ன சரியா படிச்சுட்டு போறான், நல்லா ஸ்ட்ராங்கா படிக்கிட்டு இங்கே ஒரு ஒன்னாம் கிளாஸ்லயே சேர்த்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்பல் பண்ணி எங்க தாத்தா கையெழுத்து போட்டு சேர்த்து விட்டாங்க. எனக்கு வெளியே வந்து ஒரே அழுக. அப்புறம் நான் கேக்குறேன், டே நாளைக்கு ஒரு தடவை அந்த பொம்பளைக்கு இன்னொரு தடவை டீ வடை யாரா வாங்கி கொடுப்பாங்க அப்படின்ட்டாரு. ஒரு டீ வடைக்கு வந்து எங்க தாத்தா அப்படி ஒரு சோம்பேறித்தனமா நினைச்சுக்கிட்டு என்ன ஒன்னாம் கிளாஸ்லயே கொண்டு போய் சேர்த்து விட்டாரு. அப்புறம் ஒன்னும் பண்ண முடியல. வீட்டுல வந்து சொன்னா எல்லாரும் சிரிக்கிறாங்க, தாத்தா பாட்டி அவங்க இவங்க எல்லாம் யாருமே அதை வந்து அந்த காலத்துல அது ஒரு பெரிய மேட்டரா எடுத்துக்கல, ஒரு வருஷம் போகுது அப்படிங்கறத. அதனால எப்ப எங்க அண்ணன் என்ன படிக்கிறாருன்னு கேட்டா, அவரு மூணாவது நான் ஒன்னாவது அப்புறம் அஞ்சாவது நான் மூணாவதுன்னா எல்லாரும் அப்ப இருந்தே ஒரு வருஷம் நீ ஃபெயிலா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மாதிரி ஆயிப்போச்சு. சோ யாருக்கு இந்த ஒரு அனுபவம் இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
0: கண்டிப்பா நிச்சயமா உங்களுக்கு மட்டும்தான் இந்த அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன் சார்.
1: நமக்குன்னு அமைஞ்சது அப்படி.
0: சின்ன வயசுல நீங்க என்ன மாதிரியான கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்க? அதாவது கிராமத்துல கிராமத்தோட சூழல்ல வளர்ந்த நீங்க என்ன மாதிரியான விளையாட்டுகள் எல்லாம் கிராமத்துல விளையாடுவீங்க?
1: கிராமத்துல விளையாடுற எல்லா விளையாட்டும் ஆடுறது அங்க, வீட்டுக்கு தெரியாம குண்டாட்டம் விளையாடுறது, அப்புறம் வீட்டுக்கு தெரிஞ்சு எரிபந்துன்னு சொல்லி விளையாடுறது, அப்புறம் பில்லி தாண்டுன்னு சொல்லி ஆடுறது, இந்த மாதிரி எல்லா விளையாட்டுகளும் கிராமத்துக்கு சைட்ல என்ன உண்டோ எல்லாமே விளையாடுறது தான்.
0: ஓகே சார், இப்ப நீங்க கோலி குண்டு விளையாடும் போது தூரத்துல இருந்து இப்படி ஒரு சவுண்டோட ஒரு கல்லு விழுந்து விழுவுமாமே உங்க கிரவுண்ட்ல நீங்க விளையாடுற இடத்துல.
1: அது என்னன்னா, அந்த கோயிலுக்கு பின்னால அங்க இங்க எங்காலும் மரவா தான் போய் ரோட்ல எல்லாருக்கும் முன்னால வந்து வீதியில பப்ளிக்ல ஆட முடியாது இல்ல. அதுல வேற நாங்க ஒரு பைசா ரெண்டு பைசா இப்படி காசெல்லாம் கட்டிக்கிட்டு ஆடுவோம். அதெல்லாம் வந்து மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது இல்ல, தெரிஞ்சானா சண்டைக்கு வந்துருவாங்க.
0: ஆமா,
1: அதனால அந்த பஜனை கோயில் ஒண்ணு இருக்குது வெள்ளாங்கோயில்ல, பஜனை மண்டபம் ஒண்ணு இருந்தது, அதுக்கு பின்னால சைட்ல வந்து அந்த செவத்துல கரம் போட்டுக்கிட்டு செவத்தோட ஒட்டி கரம் போட்டுக்கிட்டு அது குண்டாடும் போதுதான் டம்முன்னு கல்லு வந்து பார்த்தேன். எங்க அம்மா அவ்வளவு தூரம் உள்ள வர முடியாதுன்னு வெளியே இருந்தே கல்ல தூக்கி வீசி, அங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அங்க கோயிலுக்கு பின்னால போயிட்டுன்னு சொல்லி, அப்புறம் எல்லாம் உளுந்திரிச்சு ஓடிடுவோம் எல்லாரும். எங்க அம்மா கல்ல எடுத்து வீசுன்னு சொன்னோட எல்லாம் ஓடுவோம். அதே மாதிரி கேரம் இது ஆடிட்டு இருந்தோம்னால எங்க அம்மா எங்க அண்ணனுக்கு எல்லாம் பிடிக்காது, பில்லி தாண்டு விளையாடுறது பசங்களோட சேர்ந்து அது விளையாடுனாலும் துரத்துவாங்க. அப்படிதான் நேரங்கிட்ட நேரத்துல விளையாடுறது, கண்டபடி போய் வெயில விளையாடுறது இதெல்லாம் பண்ணும் போது அதுல வீட்டுல கோபம் வந்துகிட்டு அடிச்சு வருவாங்க. அப்ப வெள்ளாங்கோயில் எல்லாம் வந்து அதிகமா வந்துட்டு வாய்க்கால போய் குளிக்கிறது, கிணத்துல குளிக்கிறது, அதெல்லாம் தான் கொஞ்சம் அதிகமான இது. சிட்டில வந்து அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. கோயம்புத்தூர்ல
0: கண்டிப்பா சார்,
1: தோட்டங்கிறதுக்கு ரொம்ப தேடி போய் எங்காவது போய் ஒரு தூரமா கொஞ்சம் போனா தான் அங்க தோட்டம் அதுல கிணறு அப்படின்ட்டாங்க, எல்லாம் பர்மிஷன் கொடுப்பாங்களான்னு சந்தேகம். கிராமத்தை பொறுத்த வரைக்கும் எங்க போய் கிணத்துல போய் குளிக்க போனாலும் யாரும் ஒண்ணும் பெருசா சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி வாய்க்கால்ல எல்லாரும் போய் குளிச்சுக்கிட்டு துணி துவச்சுக்கிட்டு அது பண்ணிட்டு

சோ அதுல போய் தொட்டு விளையாடுறது அது இதுன்னு சொல்லிட்டு அங்க போய் ஜாலியா விளையாடுறது, இதெல்லாம் லீவுக்கு போகும்போதுதான் பண்ண முடியும் வெள்ளாங்கோயில்ல. அந்த மாதிரி இருந்தது. அந்த ஊர்ல வந்து டென்ட்டுங்கிறதே ரொம்ப ரேரா தான் வந்தது. அந்த ஊர்ல வந்து நிறைய பேருக்கு வந்து வெள்ளாங்கோயில்ல ஏரோப்ளேன் அந்த வழியா வந்தது கிடையாது, அதனால பிளைட் பார்த்தது இல்ல. நிறைய பேர் போகிறதெல்லாம் சவுண்டு கேட்க எல்லாம் எட்டி பாத்துக்கிட்டு இருப்பாங்க, அப்புறம் பார்த்தா அது கண்ணுக்கே தெரியாது. அப்புறம் அங்க ரயில்வே ஸ்டேஷன் அந்த வழியா போறது கிடையாது, அதனால ஈரோடு வந்தா தான் ட்ரெயின் ஏதாவது பாக்குறதுன்னா ஈரோடுக்கு தான் வரணும். அந்த மாதிரி அது மாதிரி ஒரு ரிமோட் வில்லேஜா இருந்ததுனால அந்த வில்லேஜ்ல எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரு ஒரு பெரிய ஈரோடு கூட போகாம அந்த ஊருக்குள்ளேயே வாழ்ந்து அந்த ஊருக்குள்ளேயே வாழ்க்கை முடிஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து

0: வாழ்க்கை முடிஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து சிட்டி அப்படிங்கறது, மெட்ராஸ் அப்படிங்கறதெல்லாம் ஒரு பெரிய கனவுமாறு. எப்போ சினிமான்னு ஒண்ணு வந்ததோ, டென்ட் டூரிங் டாக்கிஸ் வந்ததோ, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ரயில்னா என்ன, கப்பல்னா என்ன, விமானம்னா என்னங்கறதெல்லாம் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த எஜுகேஷன் வந்தது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதே வெள்ளம் கோயில்ல எல்லார் வீடுலயும் டிவி இருக்குது, எல்லாரும் ரிமோட் கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு எல்லா சேனலும் பாத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் சேனல் எல்லாம் கூட அவங்க பார்த்து எல்லாத்தையும் பாக்குற அளவுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு எல்லாத்துக்கும். அதனால இப்போ அங்க டென்ட் கிண்ட் எல்லாம் ஒண்ணு இல்ல, எல்லாரும் வீட்டுக்கு வீடு வீட்டுக்குள்ளேயே ஒரு சினிமா தியேட்டர் இருக்கிற மாதிரி எல்லார் வீட்லயும் டிவி இருக்குது. அதனால இப்போ எந்த ப்ரோக்ராமா இருந்தாலும் இது பண்ணுவாங்க. அப்பெல்லாம் வந்து அந்த டிவி வர்றதுக்கு முன்னால ரேடியோ ஒன்றும் வயல்வெளி இல்லை, எங்க பார்த்தாலும் மரத்துல மாட்டி வச்சிருப்பாங்க. அதை பாட்டு கேட்டுக்கிட்டே உழவு ஓட்டுறதுல இருந்து மற்ற தோட்ட வேலை செய்யறவங்க எல்லாம் சிந்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பெரிய ஃப்ரெண்டே வந்து ரேடியோ தான். அதுல வர நிகழ்ச்சி காலையில இருந்து அப்படியே கேட்டுக்கிட்டே சாயங்காலம் வரைக்கும் அவங்க பாட்டுல அந்த டயர்டு தெரியாம வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க சத்தமா வச்சுக்கிட்டு.
1: நீங்க ரேடியோ கேட்ட ஞாபகம் இருக்கா?
0: எனக்கும் முதல் முதல்ல வீட்டுக்கு ரேடியோ வந்தப்போ பக்கத்து வீட்டுக்குறவங்க எல்லாம் வந்து கன்னிமக்கா அவங்க இவங்க எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க பின்னால சைடு வீட்டுல, அங்க எல்லாம் இங்க எல்லாம் வேலை பாக்குறவங்க சில நேரங்கள்ல எல்லாம் வந்து கொஞ்சம் சத்தமா வெயி பாக்கியம் அப்படிம்பாங்க அந்த பாட்டை. எங்க வீட்டுல ரேடியோ வந்த புதுசு, கரண்ட் வந்து புதுசு எனக்கு, அது வெள்ளாங்கோயில்ல அப்ப கொஞ்சம் சவுண்ட் அதிகமா வைக்க சொல்லி எல்லாம் கேப்பாங்க. அதெல்லாம் வந்து நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு.

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இயக்குநர் பாக்யராஜ் அவர்களின் நினைவலைகள்.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி FM ரெயின்போ 102.1 நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் இயக்குனர் பாக்யராஜ் அவர்களின் நினைவலைகள்.
4: சார், நீங்க இப்ப சினிமாவுக்கு வரலனா என்னமா இருப்பீங்க? என்னவா இருப்பீங்க?
5: இன்னும் சான்ஸ் தேடிட்டே இருந்திருப்பேன்.
4: பாஷன், உங்களோட எய்ம் எல்லாமே சினிமா தான்.
5: ஆமா, இது தவிர்த்து வேற ஒன்றும் எனக்கு சிந்தனையே வரல. படிச்சுட்டு இருக்கும் போது அப்படியே மெல்ல இது மேல மைண்ட் வந்தது. அதுக்கப்புறம் இதை தவிர்த்து நமக்கு வேற ஒன்றும் வராது போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல செட் ஆயிடுச்சு. அதனால எனக்கு இதுக்காகவே வந்து அடிக்கடி அட்டம் அடிச்சுட்டு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 5-6 தடவை வந்துட்டு வந்து திரும்பி போயிட்டு இருப்பேன். அவ்வளவு தடவை திரும்பி வந்து வந்து வந்து அட்டம் அடிச்சதுலதான் கடைசியில சக்சஸ்ஃபுல்லா ஒரு வேலை பாக்குறதுக்கான வாய்ப்பு முதல்ல கிடைச்சது. ஏன்னா அது கிடைக்கிறதே பெரிய சமாச்சாரம். முன்னாள் எல்லாம்
4: கண்டிப்பா
5: இப்பெல்லாம் அப்படி இல்லை. இப்பெல்லாம் வந்து சினிமாவுக்கு வர்றவங்க அவங்களே கொஞ்சம் வசதியா இருக்காங்க. அப்புறம் நல்லா படிச்சவங்க தான் நிறைய பேர் இப்பெல்லாம் வந்து சினிமால இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது. பாத்தீங்கன்னா எல்லாமே ஐடில வேலை பாக்குறவங்க, விசுவல் கம்யூனிகேஷன் படிச்சு முடிச்சவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களே 75,000-100,000 ரூபாய் எல்லாம் செலவு பண்ணி ஷார்ட் பிலிம் எடுத்து அதை கொண்டு டெமோ மாதிரி கொண்டு நீட்டுறாங்க. சான்ஸ் வேணும் எல்லாம் கேக்குறது இல்ல. இதை பாருங்க, இது புடிச்சிருந்ததுன்னா அப்படிங்கிற மாதிரி அப்படி வந்துட்டாங்க. இப்போ எங்களுக்கு எல்லாம் கதை சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா, எங்க அசிஸ்டன்ட் வேலை பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது அதெல்லாம் ஒரு காலகட்டம். எது கிடைக்கலனாலும் ஒரு டிவி வாங்கி கொடுக்குற அளவுக்கு ஒரு சினிமா கம்பெனில வேலை கிடைச்சிட்டா கூட அதை வச்சு பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு, அந்த வேலை கிடைச்சா கூட ஓகேதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏதோ ஒரு விதத்துல உள்ள நுழையணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்ப இருக்கிறவங்களுக்கு வந்து அவ்வளவு பெரிய போராட்டங்கள் எல்லாம் இல்ல. இன்னொன்னு, முதல்ல வந்து இது ஒரு தொழிலாவே யாரும் நினைக்கல. அதனால சினிமாவுக்கு போறது, டிராமா போடுறது, இதெல்லாம் வந்து கூத்தாடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகாரம் இல்லாம இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் வந்து இப்போ அவங்க விசுவல் கம்யூனிகேஷன் காலேஜ்லயே அது ஒரு பாடமா கொண்டுட்டாங்க. அப்புறம் இந்த டிவி மீடியாங்கிறது பல ரூபங்கள்லயும் வந்துடுச்சு, படிப்பாவே வந்துடுச்சு அது. சோ அதனால அது சம்பந்தப்பட்டதா, அது இல்லாம வேற எதுவும் கிடையாது. கம்ப்யூட்டர், டிவி, மானிட்டர் பாக்குறது அப்படிங்கறது வந்து அப் டு டே லைஃப்ல எல்லாத்துக்கும் அத்தியாவசியம் ஆயிடுச்சு.
4: சார், இப்போ நீங்க நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸ்க்கு நீங்க வந்து கதை சொல்லிருப்பீங்க. உங்களோட சினிமா நீங்க எடுக்கும்போது உங்களோட ஸ்கிரிப்ட சொல்லிருப்பீங்க. சின்ன வயசுல உங்களுக்கு இந்த மாதிரி யாராவது கதை சொல்லிருக்காங்களா?
5: எனக்கு வீடுகள்ல வந்து யாராவது பாட்டி கிட்டி அவங்க இவங்க ஏதாவது கதை சொல்லுவாங்க. அப்புறம் வாத்தியாருக்கு ஸ்கூல்ல படிக்கும் போது வாத்தியாருக்கு கதை சொல்லுவாங்க சில நேரங்கள்ல. இப்படி கதை சொல்லிதான் நான் கேட்டிருக்கேன். வீட்டுல பாட்டி இல்லைன்னா பெரியவங்க யாராவது சில நேரங்கள்ல ஏதாவது கதை சொல்லுவாங்க. அப்புறம் நாங்க போய் விளையாடுற இடத்துல யாராவது சொல்லுவாங்க. மெயினா ஸ்கூல்ல வாத்தியாருக்கு வந்து எப்பாவதுல எப்பவுமே பாடம் நடத்திட்டு கூடாதுன்ட்டு அப்பப்போ முனிசிபாலிட்டி ஸ்கூல்ல இருந்தே சிலது ஏதாவது அப்படி வெளியே போய் வேற மாதிரி ஏதாவது கதைகள் சொல்றது உண்டு. அப்படியே வாத்தியாரு கதை சொல்றாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போகும். பசங்களுக்கு எல்லாம் கதை சொல்ற வாத்தியார்னா ரொம்ப ஆர்வமா கேட்பாங்க.
4: அப்படி சின்ன வயசுல நீங்க கேட்ட கதைய திரைக்கதையில ஒரு சீனா எங்கேயாவது வச்சிருக்கீங்களா? அது எந்த சீன்?
5: இல்ல இல்ல, இது அந்த அளவுக்கு எல்லாம் அப்பெல்லாம் மனசுல நிக்கல. அப்ப வந்து அதை அந்த நேரத்துல கேப்போம், ரசிச்சிருவோம்.
4: சார், டைரக்ஷன்ல உங்களோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா யார சொல்றீங்க?
5: எனக்கு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டோம்னா நான் எனக்கு பழைய ஆட்கள் எல்லாத்தையுமே இன்ஸ்பிரேஷன் சொல்லுவேன். நான் ஒருத்தர் அப்படிங்கறது இல்ல, நிறைய பேர்த்த வந்து நான் ரசிச்சு ரசிச்சு பாத்துருக்கேன். எனக்கு படங்கள்ல வந்து B.R. பந்துலு சார் அப்படின்னா அவரே நடிப்பாரு, அதை பிடிக்கும். AP நாகராஜன் படங்கள்னா அதுவும் பிடிக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஸ்ரீதர் சார் என்று அவர் ஸ்ரீதர் சார் படங்கள் அது மல்ல மைண்டுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அப்புறம் பாலச்சந்திரன்

0: சாரு. இப்படி நிறைய பழைய லேண்டர்ஸ் இருக்கு, ஜிபிங்கிற மாதிரி எல்லாமே வந்து பழைய லேண்டர்ஸ். ஒவ்வொருத்தர் படமும் ஒவ்வொரு விதமா இருக்கும். ஒருத்தர் ஃபேமிலி சென்டிமெண்ட் எடுப்பாங்க, ஆக்ஷன் எடுப்பாங்க, ஒவ்வொருத்தர் காமெடி எடுப்பாங்க. அந்த மாதிரி நான் எல்லா இதுவும் கலந்து பார்ப்பேன். இதுதான் அப்படின்னு பாக்குறதுன்னு இல்லை, எது நல்லா இருக்குன்னு சொன்னாலும் என்ன டைப்பா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சினிமா கோயில் அப்படி இருந்தேன். ஸோ அந்த மாதிரி அப்படி இதானது. அப்புறம் நான் அதெல்லாம் ஒரு காலம், எம்ஜிஆர் சிவாஜி இவங்களெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தது ஒரு காலம். அப்புறம் இங்க வந்து அவங்கள பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது, அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அப்புறம் அவங்ககிட்ட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சு, அப்புறம் சிவாஜி சார் டைரக்ட் பண்ணது, எம்ஜிஆர் சார் நடிச்ச படத்தை வந்து பாதியில் நின்று படம் அண்ணா இன்றைய வந்து நானே அவசர பொலிசின்னு முடிச்சது. அப்புறம் அவரு கலைவாரிசுன்னு சொன்னது இப்படி, அப்புறம் அமிதாப் பச்சன் அவரை டைரக்ட் பண்ணது, இப்படியே ஒவ்வொன்னா நினைக்கும் போது காட் கிஃப்ட் மாற நினைச்சுக்கிட்டு. ஏன்னா ஜனங்களுடைய ரசனை அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியம். ஃபைனல் அவங்க தான் அத்தாரிட்டி, அதுக்கு நமக்கு நல்லா சிங்க் ஆச்சு அப்படிங்கும் போதுதான். இன்னொன்னு பாருங்க, எல்லா லாங்குவேஜ் விட தமிழ்ல தான் அதிகமா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும். மத்த ஊர்ல எல்லாம் புதுசா ஒரு டைரக்டர் போட்டு பண்றதுனா யோசிப்பாங்க, புது ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்றதா யோசிப்பாங்க, புது காமெடியன் இப்படி எல்லாமே கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க. ஆனா தமிழ்ல மட்டும்தான் அவங்களுக்கு ஈஸியா டைரக்ஷன் சான்ஸ் கிடைக்கும், ஈஸியா புது ப்ரொடியூசர் வருவாங்க, ஈஸியா ஒரு புது ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்னு பண்ணுவாங்க, காமெடியன் வந்து புதுசா தைரியமா பண்ணுவாங்க. இப்படி எந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஆனாலும் தமிழ் ரசிகனை நம்பி வந்து தைரியமா பண்ணுவாங்க. அது வந்து அவங்க தமிழ் ரசிகர்கள் நல்லா இருந்ததுன்னா யாரா இருந்தாலும் என்கரேஜ் பண்ணுவாங்க அப்படிங்கறது ஒரு நல்ல நம்பிக்கை இருந்தது. அது மற்ற லாங்குவேஜ் இருக்கவங்களே அதை ஃபீல் பண்ணுவாங்க, உங்க தமிழ்ல தான் சார் இவ்வளவு தைரியமா எல்லாரும் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்றீங்க, நாங்கெல்லாம் எங்க மிதிரி எல்லாம் கொஞ்சம் யோசிக்கிறோம், ரொம்ப ரேரா ஒரு பத்து படத்துக்கு ஒரு படம் அப்படின்னால பெருசு. நீங்க அப்படி இல்ல, ஒரு பத்து படத்துக்கு ரெண்டு படம் மூணு படம் தைரியமா எக்ஸ்பெரிமெண்டா பண்றீங்க, நாங்க ஒரு பத்து இருபது படத்துக்கு நடுவுலதான் ஒரு படம் அப்படி வரும். சோ அந்த அளவுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்ல உங்க ஆடியன்ஸ் கட்டிக்காரங்களா இருக்காங்க, நல்ல ரசனை உள்ளவங்களா இருக்காங்க, நீங்களும் அவங்களை நம்பி தைரியமா எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்கும்போது தான் பதினாறு வயதுல எல்லாம் வந்து வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாம் அதுல கமல் சார் இருக்காரு, ரஜினி இருக்காரு, ஸ்ரீதேவி இருந்தாங்க, பாரதிதாசன் சார் ஃபர்ஸ்ட் படம், எனக்கு ஃபர்ஸ்ட் படம், ராஜகண்ணன் சார் ஃபர்ஸ்ட் படம், இப்படி எல்லாருமே அதுல வந்து அந்த டீம் பாத்தீங்கன்னா எல்லாமே பின்னால நல்ல இதுக்கு நல்ல பொசிஷன் பண்ணிட்டோம்.
1: ஓகே சார், உங்களை ரொம்ப பாதிச்ச ஒரு படம் அப்படின்னா அது என்ன படமா இருக்கும், அதுல ஏதாச்சும் ஒரு சீன் சொல்லுங்க.
0: இல்ல சார், பாதிச்ச படங்கள்னு ஒண்ணு ரெண்டு சொல்ல முடியாது சார், நிறைய படங்கள் எனக்கு பாதிச்சிருக்கு. இப்ப நாடோடி மன்னன் எடுத்துட்டோம்னா, அதை எப்படி அந்த காலத்திலேயே வந்து அவர் பின்னால ஃபியூச்சர்ல வளர வளர நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம், ஆனா அதை எப்படி இது பண்ணாருன்னு பின்னால அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டது உண்டு. அதே மாதிரி சிவாஜி சார்னு சொன்னோம்னா, அந்த கேரக்டராவே மாறி திருவிளையாடல் படம் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஏரியாமையே நான் வந்து பண்ணிருக்கேன். அதே மாதிரி சிவாஜி சார் இது வந்து உத்தம புத்திரன் படம் எல்லாம் பார்க்கும்போது வில்லனா நடிச்சதெல்லாம் இருக்கு பாருங்க, அதை வந்து அவ்வளவு ஸ்டைலா நடிச்சிருந்தாரு. ஒரு ஹீரோவா தான் நடிப்பாருங்கிறது இல்லாம ஒரு வில்லனா வந்து அவ்வளவு பிரமாதமா, இன்னைக்கு யாரு வில்லனா வந்து கைதட்டுற அளவுக்கு நடிச்சா கூட அதெல்லாம் அவருடைய பாதிப்பு இல்லாம, உத்தம புத்திரன் அந்த பாதிப்பு அதெல்லாம் இல்லாம வந்து இருக்காதுன்னு சொல்லலாங்கிற அளவுக்கு அவரு பண்ணிருப்பாரு. அதே மாதிரி நிறைய பேர் சந்திரபாபுல இருந்து அவங்களுடைய சமாச்சாரங்கள் எல்லாமே இதா இருக்கு. அதே மாதிரி ஒரு சிம்பிளா இன்னைக்கு நான் இன்று போய் நிலவு எல்லாம் பண்ண பாருங்க, அந்த மாதிரி ஜாதியில அடுத்த வீட்டு பெண்ணு அந்த காலத்துல படம் பண்ணிருப்பாங்க, டி ஆர் ராமச்சந்திரன், அவர் தங்கவேல் சாரு, அஞ்சல் தேவி நடிச்சு இதெல்லாம் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் கதை ஸ்கிரீன் பிளே எல்லாம் பார்த்தோம்னு சொன்னோம்னா, எல்லா ராஜா ராணி அது இது பண்ணிட்டு இருக்கிற காலத்துல வந்து அவ்வளவு நேச்சுரலா இன்று போய் நாளை படம் பாக்குற மாதிரி நேச்சுரலா இருக்கிற மாதிரி ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணுன்னா அவர் சைட் அடிக்கிறான்னு சொன்னோம், அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எப்படி இது பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் என்ன ஹெல்ப் பண்றாங்க என்ன இது அப்படிங்கறதெல்லாம் அவ்வளவு ஹியூமரா சொல்லியிருப்பாங்க.
1: இப்ப ரீசெண்டா இருக்கிற படங்கள்ல சார்,
0: ரீசெண்டாவும் இப்போ கொஞ்சம் மாறி மாறி வித்தியாசமான படங்கள்லாம் வந்துகிட்டு தான் இருக்குங்க. வெற்றிமாறன் இவங்க எல்லாம் தனுஷ் எல்லாம் அந்த படம் எடுக்கும் போது அது ஏதோ ஆர்ட் பிலிம் மாதிரி நினைச்சாங்களே என்னன்னு தெரியல. காக்கா முட்டை,
1: காக்கா முட்டை நேஷனல் படம்,
0: ஆமா அதெல்லாம் நான் அந்த படம் பார்த்துனையுமே இது வந்து ஆர்ட் பிலிம் இல்ல, ஆர்ட் பிலிம் மாதிரி இருக்கக்கூடிய பக்கா கமர்சியல் பிலிம், அதனால யார் பார்த்தாலும் இது லைக் பண்ணுவாங்க, இது வந்து ஆர்ட் பிலிம் ஜாதின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். கோலி சோடா பார்க்கும்போது அதே மாதிரி வந்து இதுவும் நல்லா ஜனங்கிட்ட வந்து நல்லா ஓடும் அந்த அளவுக்கு இதுல ட்ரீட்மெண்ட் டைலாக்ஸ் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஃபீல் பண்ணேன். அந்த மாதிரி வித்தியாசமா இப்போ படங்கள் வந்து நிறைய படங்கள் வந்தாச்சு. இப்ப பாகுபலி எல்லாம் பாருங்க, எந்த லாங்குவேஜ்ல எடுக்கிறா யார் நடிச்சிருக்காங்க என்ன அப்படிங்கறதல்ல, இது எல்லாமே ஒரு ஆந்திரா குரூப் அப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட படத்தினுடைய குவாலிட்டி அப்படின்னு சொல்லி அதை வச்சு இங்க வந்து அந்த அளவுக்கு அது ஓடிச்சு இல்லையா. அது மாதிரி நம்ம படங்களே வந்து நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா, இப்ப கேரளால தமிழ் படங்கள் வந்து அதே மாதிரி இங்கிருந்து டப் பண்ணக்கூடிய தமிழ் படங்கள் ஆந்திரால வந்து சினிமா ஓடுறது, அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம படங்களும் வெளியில இதுல இதுக்கு வந்து

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இயக்குநர் பாக்யராஜ் அவர்களின் நினைவலைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
5: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
4: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
5: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திருச்சி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம் இயக்குனர் பாக்யராஜ் அவர்களின் நினைவலைகளை.
1: இப்ப சவுத் இந்தியன் சினிமால தமிழ் சினிமாவுக்கு இந்த விஷயம் தேவை அப்படின்னா அது என்ன விஷயமா இருக்கும்?
2: இப்ப ஒன்னே ஒன்னு ரொம்ப குறைஞ்சு போச்சுங்க. என்னன்னா, முன்னாள் எல்லாம் ரைட்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, ஒரு குரூப் இருந்தது. இப்ப அந்த தப்புக்கு நானும் கூட இல்ல ஒரு காரணம். ஏன்னா நானே வந்து கதை வசனம் டைரக்ஷன் அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டு பண்ணிட்டு இருந்தேன். அப்ப எங்கிட்ட இருந்து வந்தவங்க பார்த்திபன், பாண்டியராஜா, அவங்க இவங்க எல்லாருமே இதே வேலையை பண்ணதுனால வி சேகர்ல இருந்து இப்போ டைலாக் ரைட்டர் தான் இருக்காங்களோ ஒழிய ரைட்டர்ஸ் சொல்லக்கூடிய அந்த சமூகமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தேய்மானமாயி போயிடுச்சு. அது வந்து ஒரு பெரிய டிராபேக். அதனாலதான் உங்களுக்கு வந்து கதைகள் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஏதாவது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு படங்கள் பண்ண ஆரம்பிச்சது ஒழிய ஒரு டெப்த்ங்கிறது இல்லாம போயிருச்சு. இப்ப அதெல்லாம் எங்களுக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி யங்ஸ்டர் வந்து சொல்றாங்க அப்படின்னு மத்தவங்க சொல்றாங்க ஒழிய யங்ஸ்டர் அப்படி எல்லாம் கிடையாது. இப்ப காக்கா முட்டை எல்லாம் வந்து ஏன் இப்ப வச்சாங்க? குற்றம் கடிதல் மாதிரி வித்தியாசமான படங்கள்லாம் வந்தது. அந்த மாதிரி எத்தனையோ படங்கள் இருக்குது. இப்ப பாகுபலியில வந்து அவங்க டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் தான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலம். அது ஆர்ட் டைரக்ஷனும் அதுல ஜிஜி ஒர்க் பண்ணது, அது இது டேக்கிங் இதெல்லாமே வந்து அந்த படத்துல ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க இல்லையா? யார் நடிச்சிருக்காங்க அப்படிங்கறத விட நல்ல படமா இருந்தது அப்படின்னா நல்லா இருந்தா அந்த காலத்துல

0: திலகம்னு ஒரு படம், அது வந்து தமிழ்ல டப் பண்ண படம் தான், காந்தாராவில் நடிச்ச படம். அதே இங்க 100 நாள் ஓடிச்சு. அதே மாதிரி ஜெகன் மோகினி மாற படங்களும் ஓடுவோம். பேய் படம்னு சொன்னோம்னா இன்னைக்கு மட்டுமல்ல பேய் படங்களா, அந்த காலத்துல இருந்து பேய் படங்கள் இந்த மாதிரி ஃபைட் படங்கள் அதெல்லாமே நல்லா ஓடி இருக்கு. சாங்காகவே இந்தி படங்கள் எத்தனையோ படங்கள் தமிழ்நாட்டுல ஓடி இருக்கு. அதனால சினிமாங்கிறது ஒண்ணுதாங்க, எல்லாத்துக்கும் பிடித்த மாதிரி இருக்கணும், எல்லா ஆஸ்பெக்ட்லயும் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். இன்னைக்கு என்னன்னா அதுதான் தட்டுப்பாடு ஆயிப்போச்சு. நீங்க கேட்ட கேள்விக்கு அந்த முன்னால மாதிரி அவ்வளவு அனுபவம் உள்ள ரைட்டர்ஸ் அவங்க இவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா? இல்ல. அதனால வந்து இப்ப திருப்பி என்னன்னா ஒன்னும் லவ் ஸ்டோரி வருது இல்ல அப்படின்னு சொன்னோம்னா ஆக்சன் அப்படின்னு சொல்லி வருது.
1: அப்படி இல்லன்னா பஞ்ச் டயலாக் ஒரு 10 செகண்ட் குள்ள முடிஞ்சிருது, அந்த மாதிரி டயலாக்ஸ் தான் வருது இல்லையா சார்?
0: பஞ்ச் டயலாக் உங்களுக்கு கதை நல்லா இருந்து சீன் நல்லா இருந்தா தான் பஞ்ச் டயலாக் பேச முடியும், இல்லன்னா வந்து டயலாக் பேச முடியாது.
1: ஆமா ஆமா ஆமா.
0: அதுக்கு தகுந்த டயலாக்ஸ் விழுதுறாங்கன்னா அந்த காலத்துல ஒரு ஹீரோயினை தப்பிச்சு வைக்கிறதுக்கு ஒரு மகாராணி வந்து அந்த பொண்ணை தப்பிச்சு வைக்கிறதுக்காக வில்லங்கிட்ட இருந்து காப்பாத்துக்கு தப்பிச்சு வைப்பா. அப்ப வந்து வில்லன் வருவான், வில்லன் வந்து அழகா பேசுவான், நான் ஒரு பச்சை கிளிதான் ஐடியா ஐடியா பண்ணேன், ஆனா ஒரு பஞ்சவர்ண கிளியே என்கிட்ட மாட்டிடுச்சு அப்படிமா. இந்த மாதிரி டைலாக்ஸ் எப்பவுமே அந்த சிச்சுவேஷனை பொறுத்து டைலாக்ஸ் அது இதெல்லாமே இடப்படும். அது மாதிரி நல்ல காமெடி வசனங்கள் அதெல்லாம் சபாஷ் மீனா இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து இதா இருக்கும். சந்திரபாபு இதெல்லாம் வந்து நிறைய படங்கள்ல வந்து அவ்வளவு சபாஷ் மீனா மாதிரி படங்கள் எல்லாம் ரசிச்சுட்டே இருக்கலாம். அது அவர் ரிச்சாக்காரனாலாம் ஆக்ட் பண்ணது அதெல்லாம் இருக்கு. அது அப்புறம் கோழி குஞ்சு எல்லாம் வந்து வாயிலிருந்து வெளியே வர்றது நாடோடி நினைக்கிறேன் அப்படியே ரியலாவே வந்து உள்ள வச்சிருந்து எடுப்பாரு.
1: சார், ஷூட்டிங் ஸ்பாட்ல நீங்க மறக்க முடியாத ஒரு சம்பவம் அப்படின்னா அது என்ன சம்பவம் சொல்லுவீங்க?
0: மறக்க முடியாத சம்பவம்னா நிறைய அது சொல்லலாமே சார். என்ன சின்னஞ்சிறுகளையே பாட்டு எடுக்கும்போது ரொம்ப காரணம் என்னன்னா அந்த குழந்தை வந்து சின்ன குழந்தை இல்லையா, அது வந்து ஆகும்னா டப்புன்னு முடிச்சுக்கும். தெரியாம நாங்க வந்து ஒரு பட்டுப்புடவை கட்டி சினிமாவுக்கு போற மாதிரி அவர் ரெடி ஆயிட்டாச்சியா, அதனால வந்து அந்த பாட்டு எடுக்கும்போது தோல்ல சாய வச்சோம்னா அது உறுத்துது, அதனால அந்த பொண்ணு தூங்க மாட்டேன்டுச்சு குழந்தை. அப்புறம் எவ்வளவுதான் சிறப்பு கொடுக்கறது, அது ரொம்ப தப்பாயி போகும் இல்லையா? கொஞ்சம் சிறப்பு கொடுத்தா கொஞ்சம் தூங்கும்னு சொல்லி சொன்னோம்னா உடனே பாட்டு போட்டா முடிச்சுக்கும். அதனால சாதாரண டான்ஸ் ஸ்கில்ஸ் எல்லாம் இல்லாம இருக்கிற ஒரு சாங்க வந்து நாங்க 3-4 நாள் வந்து எடுக்க வேண்டியது, 5-6 நாள் எல்லாம் எடுக்க வேண்டியது நைட்ல. அந்த மாதிரி வந்து குழந்தைய வச்சுட்டு எடுக்கும் போது அதுல ரொம்ப சிரமங்கள் இருந்தது. அதே மாதிரி இப்ப கூட சொல்லிக்கிட்டு இருந்த வில்லேஜ்ல வந்து அந்த இதுனம்மாள்ல வந்து அந்த குடில் ஒண்ணு சோமயாஜில் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி கொடியேறில செட்டு போட்டோம் பாருங்க, அதுக்கு சுத்தி தோட்டம் அமைக்கணும்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு வில்லேஜ்ல ஒரு பெரியவர் ஒருத்தர்கிட்ட சொல்லி ஒரு பூந்தோட்டம் மாதிரி சுத்தி இருந்தா அழகா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அமைக்க சொல்லியிருந்தேன். அவர் ஒரு 3 மாசம் டைம் கொடுத்து அவர் கரெக்டா வந்து ஒரு 2-3 மாசத்துல அழகா பண்ணி கொடுத்திருந்தாரு. கதைப்படி கிளைமேக்ஸ்ல அது நெருப்பு வைக்கணும் அப்படின்னு சொன்னோடனே உடனே ஓடி வந்து கையை காலை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு, என்னன்னா நெருப்பு வைக்க போறீங்களா இங்கே அப்படின்னு. ஐயோ குழந்தைங்க, குழந்தைங்க மாதிரி வளர்த்தனுங்க, அதெல்லாம் செடியெல்லாம் கறி போகும், வேண்டாங்க தயவு செய்து அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க கொடுத்த காசுல நான் திருப்பி கொடுத்துறேன், நெருப்பு மட்டும் வைக்காதீங்கட்டாரு. இல்லைங்க, கதைப்படி வந்து அது நெருப்பு எரியணும், அதுதான் கிளைமேக்ஸ். சாமி சாமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செடியும் பட்டு போயிரு, நான் குழந்தை மாதிரி நான் வளர்த்தேன், தயவு செய்து வேண்டாம் சாமி அப்படிங்கிற மாதிரி. அந்த பெரியவர் அதாவது ஒரு விவசாயி அப்படிங்கிறவன் வந்து நம்ம எல்லாம் குழந்தைகள் எப்படி இது பண்றோமோ அது மாதிரி விவசாயிங்கிறவன் வந்து அந்த பயிரை வந்து அவன் ஒரு குழந்தையா தான் நினைக்கிறாங்கிறத அன்னைக்கு அதை பார்க்கும்போது அவ்வளவு கஷ்டமா இருந்தது. அப்புறம் அவரை வச்சுட்டு அதை எடுக்கவே முடியாதுங்கிறதுனால இல்லைங்க அது இப்ப எடுக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு தான் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் தள்ளி அவருக்கு வந்து அவர் இல்லாத நேரத்துல அதை பயிர் பண்ணி அதுக்கப்புறம் எடுக்க வேண்டி வந்தது. மனசுக்கு இன்னும் நினைச்சு பார்த்தோம்னா கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த வில்லேஜ்ல வந்து ஒரு கை யோசனை எடுத்தோம் பாருங்க, அதே வில்லேஜ்ல வெள்ளாங்கோயில வந்து டீ கடையில வந்து டீ வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்னா அவங்களுக்கு தனி டம்ளர்ல தான் வச்சிருப்பாங்க. இந்த தேங்காய் தொட்டி இந்த தேங்காய் இது இருக்கும் பாருங்க, தேங்காய் இதுல வந்து கொடுப்பாங்க, இல்லைன்னா தனி டம்ளர் வந்து சொருகி வச்சிருப்பாங்க. அதை எடுத்து அந்த புனல்ல தான் ஊத்துவாங்க சுடு தண்ணி, அதை வாங்கி அவங்க கழுவி அதுக்கப்புறம் அது வழியாவே டீ ஊத்துவாங்க, குடிச்சிட்டு வெளியே கீழே உட்காந்து குடிச்சு போட்டு அதை எடுத்து படல சுருகிட்டு போயிடுவாங்க அந்த இதுல. அடுத்த ஆள் அவங்க ஆளுக்கு வந்தானே அவங்களுக்கெல்லாம் வந்து உள்ள உட்கார்ந்து வச்சு குடிக்கிறதுக்கு பர்மிஷன் எல்லாம் கிடையாது. அதே ஊர்ல வந்து நான் ஒரு படம் எடுக்கும் போது அதையே ஒரு கேரக்டரா வச்சு அதுல அந்த சங்கிலி முருகன் வந்து சொல்லுவாரு, ஏங்க எல்லாரும் உட்காடுற மாதிரி நாங்களும் உட்காந்து எல்லாரும் சாப்பிடுற அதே டம்ளர்ல நாங்களும் டீ குடிக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்னு அந்த ஊரை காப்பாத்துவான். மொத்த ஊரைய பால்டால் கலந்து கிணத்துல வில்லன் வந்து எல்லாத்தையும் சாகடிக்க பிளான் பண்ணும் போது அதுக்காக இவரு காப்பாற்றி உயிர் விடுறதுக்கு முன்னால சங்கிலி உனக்கு நாங்க என்னப்பா கைமாறு செய்யறதுங்க போது அந்த அர்ஜுன் கேரக்டர் சொல்லுவாப்ல, இல்ல எல்லாரும் எங்க உங்க ஆள் மாதிரி நான் எங்களையும் சரி சமமா

எங்களையும் உட்கார வச்சு உங்க டம்ளர்லயும் எங்களுக்கு டீயை குடிச்சீங்கன்னா அதை விட எனக்கு மரியாதை வேற என்ன இருக்கு, எங்களையும் ஒரு மனுஷனா நடத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த வில்லேஜ்லதான் பார்த்தது இதெல்லாம் சின்ன வயசுல. அதே வில்லேஜ்ல வந்து நான் அந்த மாதிரி சீன் எல்லாம் வந்து எடுத்தேன் நானு. சோ இதெல்லாம் அந்த லைஃப்ல நினைச்சு பார்க்கும் போது இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளை பாதிச்சது இதையே அந்த ஊர்ல எல்லாம் எடுத்தோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு சமாச்சாரம். இதெல்லாம் பண்ணது இது நம்ம மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் செஞ்சது இந்த ஜாதி அது இதெல்லாம் இதெல்லாம் தான் இன்னைக்கு நமக்கு நினைச்சு பாக்குற மாதிரி இருக்கு.

0: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர் 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
2: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
6: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
7: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
8: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
9: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில். ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், மற்றும் NSB ரோட், திருச்சி.
10: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
11: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
12: That's right.
13: திருச்சி FM ரெயின்போ 102.1 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இயக்குனர் பாக்யராஜ் அவர்களின் நினைவலைகள்.
14: நீங்க நிறைய ஆர்டிஸ்ட் வச்சு சினிமா எடுத்திருக்கீங்க, ஆனா நீங்க அதிகமா யூஸ் பண்ண ஆர்டிஸ்ட், அதாவது நிறைய தடவை சான்ஸ் கொடுத்த ஆர்டிஸ்ட் அப்படின்னா அந்த எந்த ஆர்டிஸ்ட்?
15: இருக்காங்க நிறைய பேர். என் படத்துல ரெகுலரா ஜென்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் எப்பவுமே நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க வழக்கமா. அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஜென்ட்ஸ் வந்து நடிக்க வச்சிருக்கிறேன். இப்ப வந்து பழைய ஆர்டிஸ்டுகளா வந்து நான் நிறைய பேருக்கு நடிக்க வச்சிருக்கேன். குலதெய்வம் ராஜகோபால்னா அந்த காலத்துல சிவாய் சார், MGR சார் கூட எல்லாம் நடிச்சவரை கூப்பிட்டு நடிக்க வச்சேன். அப்புறம் வந்து ஜெய்கணேஷ் அவரை கூப்பிட்டு நடிக்க வச்சேன். இந்த மாதிரி இது பண்ணுவாங்க. லேடிஸ் மட்டும் எனக்கு கால் சீட் அவைலபிளா இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி பாத்துக்குவேன். அது புதுசா இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது அவங்களுக்கு மார்க்கெட் இருக்கு இல்லங்கிறத பத்தி கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் அப்டேட் பண்ணுவேன். ஆனா பட் அதுல வந்து ஒரு லக்கியா எனக்கு ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா நான் அசிண்டேட்ட வேலை பார்த்த படத்திலயும் ராதியா வந்து நடிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் ஹீரோவாய் நடிக்கும் போதும் எங்கிட்ட அதிகமான படங்கள் ராதியா தான் ஹீரோயின் நடிச்சாங்க.
14: சார், உங்களுக்கு வேலையே வைக்காத ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா யாரு? நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றத, நீங்க மனசுக்குள்ள நினைக்கிறதே அவங்க அவுட் புட்டா கொடுப்பாங்க அப்படின்னா அது எந்த ஆர்டிஸ்ட் சொல்லுவீங்க?
15: நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அதுல எல்லாம் வந்து இப்போ எனக்கு என்னன்னா இப்ப நான் ரசிச்சதெல்லாம் வந்து இப்ப பிரகாஷ்ராஜ் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அவங்க கேரக்டர் கரெக்டா விளக்கமா சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாம் வந்து பிரகாஷ்ராஜ் எல்லாம் எவ்வளவு நீளமா எவ்வளவு லென்த்தா வேணாலும் டயலாக் கொடுத்தோம்னா வந்து நம்பிக்கையோட வைக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் பண்ணக்கூடிய ஒரு அந்த மாதிரி. அதே மாதிரி ஆர்டிஸ்ட்ல வந்து ரொம்ப கான்சென்ட்ரேஷனா இப்ப கவுண்டர் பண்ணிருக்காரு பாருங்க. வந்து செட்ல வந்து அங்க அங்கு இங்கேயும் வேற எங்கேயோ யோசிக்கிறது, ஊர் நாயம் பேசுறது, அது இதெல்லாம் இருக்காதுங்க. இந்த என்ன சீனோ என்ன டயலாகோ அதை வந்து என்ன

0: ஏதாவது டெவலப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுச்சுன்னு என்ன அது என்ன ஷார்ட் வச்சிருக்காங்கன்ட்டு அதே தான் கான்சன்ட்ரேஷனா இருப்பார். ஒழிய செந்தில் எல்லாம் கூட கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருப்பாப்ல. அவருடைய இயல்பே வந்து ஒரு காமெடி கேரக்டர் மாதிரிதான் செந்தில் எல்லாம். ஆனா காமெடினா நடிப்பார ஒழிய கவுண்ட் பண்ணி ஆனா ஸ்பாட்ல வந்து அவர் ரொம்ப துரு துரு துருன்னு என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறதே தான் யோசனையா உட்காந்துக்கிட்டு இருப்பாரு.
1: எக்ஸ்ட்ரா வேற எதுவும் விஷயம் எல்லாம் பேச மாட்டேன்,
0: வேற எதுவும் பேச மாட்டேன். அதே மாதிரி சிவாய் சார் வாழர் வந்து டைரக்டர் அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணியாச்சுன்னா அது என்ன சின்ன பையனா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி டைரக்டர்னு அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா அங்க வந்து சார் நான் என்ன பண்ணணும் என்ன சொல்லுங்க, ஏன்னா அவங்களுடைய சாட்டிஸ்பாக்சன் என்னவோ அதுக்கு ஒரு பணிவாகும் அதை ரொம்ப ஈஸி பண்ணி விட்டுருவாரு. அவங்க பயப்படாத அளவுக்கு சிவாஜி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பயமே வராத அளவுக்கு வந்து அழகா அவர் வந்து ஆயிடுவாரு. அப்புறம் அந்த டைமுக்கு வர்றது போறது எத்தனை மணிக்கு வரணும், 7:30 வரணும்னா 7:35 வந்து கரெக்டா நிப்பாரு, 7 மணிக்கு வரணும்னா 6:55 வந்துருவாரு. அந்த மாதிரி சிவாஜி சார் எல்லாம்
1: இப்ப வரைக்கும் இந்த சீன் இன்னும் நல்லா வந்திருக்கலாமே அப்படின்னு நீங்க நினைச்ச ஒரு சீன் அப்படின்னா அது என்ன சீன்?
0: எல்லா படத்துக்கும் நினைப்பாங்க இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரா இருக்குமா, நமக்கே படம் பார்க்கும் போது தோணும் அடுத்த படத்துல வந்து அடடா இது இவ்வளவு பிரமாதமா வந்திருக்கு தோணும். ஆனா நம்ம எடுத்த படத்துல இன்னும் கூட கொஞ்சம் வேற ஏதாவது பண்ணிக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி. ஒரு கலைஞன் முழுசா வந்து எப்பவுமே சாட்டிஸ்பேக்ஷன் ஆக மாட்டாங்கிறதுதான் உண்மை. அவங்களுக்கு இன்னும் கூட வேற ஏதாவது இருந்துக்கலாமோ, இன்னும் கூட வேற ஏதாவது இருந்துக்கலாமோ. கடைசி வரைக்கும் என் கையை புடிச்சு இழுத்து புடிங்கிட்டு போனாதான் உண்டு ஒழிய, இல்லைன்னா கடைசி வரைக்கும் அதை வச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே தான் உட்காந்துருப்போம்.
1: ஓகே சார், இப்போ டார்லிங் டார்லிங் அந்த படத்துல வந்து பூர்ணிமா மேடம் வச்சு நீங்க படம் எடுத்திருப்பீங்க, அதுக்கப்புறம் கடைசியில அவங்க உண்மையான டார்லிங்காவே உங்களுக்கு ஆனதுக்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்ணீங்க?
0: டார்லிங்கா தான் ஃபீல் பண்ணி தான் நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். அப்படி தோணும் போது இவங்க எனக்கு ஒரு படத்துல நடிச்சதுனால சரி இவங்க ரொம்ப சாஃப்ட் நேச்சரா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா அந்த பொண்ணுகிட்ட கேட்டுட்டு அவங்க அம்மா கிட்ட எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணோம். ஏன்னா அவங்களும் நடிச்சுட்டு இருந்ததுனால ஒருவேளை அவங்க ஒருவேளை அப்ஜெக்ஷன் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கலாம், அதனால கேட்டு பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்கள கேட்டுட்டு தான் முறையா இது பண்ணோம்.
1: வயிறு குழுங்க சிரிச்சேன் அப்படின்னா அது என்ன காமெடி என்ன படம்?
0: வயிறு குழுங்க சிரிக்கிறதுனா நான் வந்து படத்துல வந்து வர்றதோட டப்பிங் நடக்கும்போது அங்க இங்க எல்லாம் வந்து அதாவது தூரம் நின்று போச்சுல வந்து நாச்சாயான்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க, போய் என்ன வேணும்னு கேளுங்க இந்த மாதிரி. நான் மாப்பிள்ள நான் வந்திருக்கேன் இல்லையா அந்த வீட்டுக்கு, அப்போ ஒவ்வொரு பொண்ணா வந்து நீங்க போய் கேளு, நான் வெக்கமா இருக்கேன் நான் போக மாட்டேன், நான் வெக்கமா இருக்கு நான் போகல நீ போய் கேளு நீ போய் கேளுமா. அப்ப இந்த ஆயா கிட்டையும் வந்து ஆயா நீங்களும் சொல்லுங்க வயசு போய் நான் மட்டும் எனக்கு போய் பேச எனக்கு மட்டும் எதுவும் இல்லையா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அது வந்து ரொம்ப வயசு அவங்களுக்கு, அப்ப 70 வயசு இருக்கும், அவங்களை அப்படி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கடைசியில முந்தானை அந்த மாறா பட்டு இழுத்து விட்டுருவாங்கல்ல பொம்பளைய, அது மாதிரி நீங்க எனக்கு மட்டும் எதுவும் இல்லையாகும் அப்படின்னு சொல்லிட்டு மாறா பட்டு டப்புனு இழுத்து விட்டுருவாங்க அப்படின்னு. அது என்ன பண்ணிட்டாங்க அவங்க எனக்கு மட்டும் எதுவும் இல்லையாக்குன்னு முன்னாள் நின்றுனாங்கள ஒரு பொண்ணு,
1: ஆமா
0: அந்த பொண்ணோட மாறா இழுத்து விட்டாங்க.
1: நெகட்டிவ் என்னன்னே தெரியாம கூட சினிமால இருந்திருக்கிறேன் நான் நெகட்டிவ் எடுத்தா அது வெளியே ஓபன் பண்ணா இதா இப்ப கூட அது கூட தெரியாம நான் சினிமால வந்த புதுசுல இருந்திருக்கேன் அதனால அடுத்தவங்கள பாட்டு சிரிக்கிறது நம்மளே நிறைய காமெடியா தான் இருந்தோம் நிறைய விஷயத்துல அந்த காலத்துல லூப் சிஸ்டத்துல தான் டப்பிங் பேசுவோம். அது ஒரு தடவை ஃப்ரெண்ட்ல வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ரிவர்ஸ் போயிட்டு மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது மறுபடியும் பேசணும்.
0: அப்படி வரும்போது புதுசா நடிக்க வந்த ஒரு ஆள் வந்து பேக்கில் போகும்போது 24 frames அந்த ஸ்பீடு ஓடும், ரிவர்ஸ் போகும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்ல போயிட்டு அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் ஸ்லோவா வர ஆரம்பிக்கும். அது ரிவர்ஸ் பண்றதுக்காக கொஞ்சம் ஸ்பீடு பண்ணிக்குவாங்க. இவருக்கு என்னன்னா ரிவர்ஸ் ஆகுறது தெரியல, பிக்சர் அதே மாதிரிதான் போயிட்டு நினைச்சிட்டு கொஞ்சம் ஸ்பீடா பேச ஆரம்பிச்சாரு. அதுக்கு பேச ஆரம்பிச்சுட்டு அப்புறம் பேச முடியல, ஆனா வேணும்னே என் மேல கோபம், வேக வேகமா ஓட்டுறாங்க பாருங்க நான் எப்படி பேசுறது அப்படின்னா. அந்த மாதிரி சினிமால நிறைய காமெடிகள் அப்படி இருக்குது.
1: ஓகே சார், சார் நீங்க அடிக்கடி முணுமுணுக்கிற ஒரு பாட்டு அப்படின்னா அது என்ன பாட்டு சார்?
0: நினைத்தால் என்ன சுகமோ அந்த பாட்டு
1: சூப்பர் சார்.
0: ஒரு நாள் அதே நிலவில்

0: உங்களோட படத்தை பத்தின ஃபர்ஸ்ட் ரிவ்யூ நீங்க யார்கிட்ட கேப்பீங்க?
1: என்னோட படத்தையா? நான் எனக்கு டீ காபி குடுக்கற பையன் கிட்ட கூட நான் வந்து கதையை சொல்லுவேன், அசின் டேட் சொல்ற மாதிரி அவனுக்கும் சொல்லுவேன்.
0: உங்க லைஃப்ல நீங்க மறக்கணும் இந்த விஷயத்த, நான் மறக்கணும்பா அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா என்ன விஷயம்?
1: லைஃப் இருக்கிறது ரொம்ப ஷார்ட் பீரியட், இதுல யாரையும் வந்து இவங்க அன்னைக்கு இப்படி பண்ணாங்க இன்னைக்கு அப்படி பண்ணாங்கன்னு எதையுமே நினைக்காம அதெல்லாம் தான் மறந்துடணும், நல்லதை மட்டுமே வந்து ஞாபகம் வச்சுக்கணும், அது எந்த காலத்துக்கு ஒண்ணும் மறக்கக்கூடாது, மத்த எல்லாத்தையும் மறந்துடணும் அப்படின்னு அவ்வளவுதான்.
0: சரி, இப்போ ராபிட் ஃபயர் சினிமா துறையில ஒவ்வொரு துறையா சொல்லுவேன், அதுல டக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஒரே ஒரு ஆன்சர். இப்ப நான் ஆக்டர்னு சொன்னேன், உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர், நடிகை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச நடிகை அப்படின்னு டக்கு டக்குன்னு ஒரு எட்டு துறை சொல்றேன் சார், அதுல சொல்றீங்களா சார்?
1: என்னங்க இது, என்ன எக்ஸ்பெரிமெண்ட், விஷப்பரிசை எல்லாம் பண்றீங்க என்ன வச்சுக்கிட்டு?
0: உங்களுக்கு பிடித்த நடிகர்?
1: நடிகர் எம்ஜிஆர் சார் தான் மெயினா சொல்லுவேன் நானு.
0: நடிகை?
1: நடிகை பானுமதி அம்மா சொல்லுவேன்.
0: இயக்குனர்?
1: இயக்குனர் வந்து வி ஆர் பந்துலு.
0: பாடலாசிரியர்?
1: பாடலாசிரியர் நிறைய பேர் இருக்காங்க, வாலி சார் எல்லாம் டக் டக்குன்னு ஸ்பாட்ல சொல்லக்கூடிய ஆளு, அவர்கிட்ட அதிகமா வேலை பார்த்ததுனால அவருக்கு பிடிக்கும்.
0: அண்ட் இப்போ வந்து சில பிலிம் பர்சனாலிட்டிஸ் பேர் சொல்றேன் சார், அவங்கள பத்தி நீங்க ஒரு லைன், நான் ஒரு சில சில பிலிம் பர்சனாலிட்டிஸ் பேர் சொல்றேன், அதுல இருந்து அவங்கள பத்தி நீங்க ஒரு லைன் சொல்லுங்க, உங்களுக்கு உங்களோட மனசுல அவங்க எப்படி இருக்காங்க அதை பத்தி சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா சினிமா துறையில அவங்க எப்படி இருக்காங்க அப்படி சொல்லலாம். ஆச்சி மனோரமா அவர்கள்,
1: அவங்க அதுதான் பொம்பளை சிவாஜின்னு ஏதாவது சொல்ற அளவுக்கு அவங்க வந்து கடைசி வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணாங்க, அது வந்து அதை தொகுத்து நடிப்பு தொகுத்து வேற ஒன்னும் அவங்களுக்கு சிந்தனை இல்லை, அந்த மாதிரி இருந்தவங்க.
0: சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்?
1: சிம்பிளி தி பெஸ்ட், அவ்வளவுதான், வெரி சிம்பிள். அதே நேரத்தில் வந்து அது ஒரு பெஸ்ட் குவாலிட்டி, அது சிம்பிளா இருக்கிறதுங்கிறது.
0: நாகேஷ் அவர்கள்?
1: நாகேஷ் அவர்கள் வந்து எனக்கு பிடித்த இங்கிலீஷ் ஆர்டிஸ்டினுடைய ஃபேன், அவர் ஜெரி லூயிஸ் சொல்லி அவர் படத்தை ரொம்ப பிடிக்கும், அது மாதிரி அவர் டைமிங் ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
0: பத்மினி அம்மா?
1: பத்மினி அம்மா கண்ணே பேசும் அவங்களுக்கு.
0: ஓகே சார். கமல்ஹாசன் சார்?
1: கமல்ஹாசன் சின்ன வயசுல இருந்தே அவர் இன்னைக்கு வரைக்கும் அந்த சினிமாக்காகவே சினிமாவை தோத்து வர்றது சிந்தனை இல்லாத ஒரு
0: என்னோட
1: படத்துல நடிக்கிறதுக்காக சுந்தரகாண்ட கேரக்டருக்காக பார்த்தேன், அதுக்குள்ள அவங்களுக்கு வந்து என் படம் ஒண்ணு முடிச்சுட்டு அதுக்குள்ள படம் அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணலாம்னு நினைச்சா, அதுக்கு நடுவுலயே வந்து அவங்களுக்கு வந்து மணிரத்னம் சார் படத்துல கமல் சார் காம்பினேஷன் கிடைச்சது, அப்போ வந்து கேட்டாங்க தாராளமா போகமா நல்ல காம்பினேஷன் அப்படின்னா, அதனால அவங்க நான் முதல் டெஸ்ட் எடுத்ததுனால என் பொண்ணு பேரே அவங்க வந்து சரண்யான்னு சொல்லி பேர் வச்சுக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க, சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க.
0: ஓ, அவங்களோட சரண்யா பொன்வண்ணன் அப்படிங்கிற பேருக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் நீங்க
1: தான். அவங்க சொன்னதுதான், இன்னைக்கு ஒரு நல்ல அம்சமான ஒரு மதரா வந்து சீக்கிரமா ப்ரமோஷன் ஆகி வந்துட்டாங்க அவங்க மதருக்கு.
0: சார், அவங்களோட ஒரிஜினல் நேம் என்ன சார், சரண்யா பொன்வண்ணனோட ஒரிஜினல் நேம்?
1: ஐயோ, எனக்கு அது தெரியல, எனக்கு அவங்க அண்ணன் தான் நல்ல பழக்கம், அவர் மியூசிக்ல ஜெயபாலன் சொல்லி கீபோர்டு வாசிக்கிறவரு, அவங்க மூலமா தான் எனக்கு அவங்கள தெரியும், அதனால பேரே மறந்துட்டு எல்லாம் சரண்யா சரண்யான்னு சொல்லி போனதுல இருந்து அந்த பேரை மறந்துருச்சு எனக்கு.
0: ஓகே சார், இப்போ கடைசியா நிகழ்ச்சி நிறைவா ஒரு அழகான கேள்வி அப்படின்னு நினைக்கிறேன், சின்ன வயசுல புதிய பறவை படம் பார்த்துட்டு வரும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க சொன்னீங்களாமே இந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இதே தியேட்டர்ல என் படம் ஓடுண்டா, அன்னைக்கு உங்களை எல்லாம் நான் கூட்டிட்டு போறேன்டா அப்படின்னு
1: சொன்னீங்களாமே சார்? இல்ல இல்ல, புதிய பறவை இல்ல, டென்ட்ல வெள்ளா கோயில் டென்ட்ல ஒரு படம் பார்த்துட்டு எல்லாம் வெளியே வரும்போது எல்லாருமே ரொம்ப நேரம் தேட்டருக்குள்ள உட்காந்துருந்தோம்னா அப்புறம் வந்து ரோட்டோரமா எல்லாருமே என்ன பிஸ் போறதுக்காக உட்காருவோம் இல்லையா.

0: நாளைக்கு இதே ஊர்ல வந்து இதே மாதிரி நம்ம ஒரு தியேட்டர்ல வந்து கொட்டாயில வந்து எம்படமோ ஓட போகுது, நீங்க எல்லாம் உட்காந்து பாக்க போறீங்க, இது நடக்கும் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். அவங்க எல்லாம் தான் இப்ப அந்த பழனிசாமி இவரு அப்புச்சாமி இவங்க எல்லாம் கந்தசாமி இவங்க எல்லாம் முருகன் இவங்க எல்லாம் அங்க அந்த நேரத்துல கூட பழகிட்டு இருந்தவங்க. சோ இன்றும் அவங்க எல்லாம் வந்து அன்னைக்கு ஒரு நாள் ஒரு டிவி நிகழ்ச்சி கூட வந்துட்டு இருந்தாங்க, வந்து அவங்க எல்லாம் அதுல கலந்துகிட்டாங்க. இப்ப பையன் கல்யாணத்துக்கு எல்லாம் கூட எல்லாம் எல்லாரும் வந்துட்டு இருந்தாங்க. சோ அது மாதிரி அந்த ஊர்ல நடக்கும்போது அது சொன்னது. அதே மாதிரி அங்க சுவர்லா சித்திரங்கள் வந்து நான் ஒரு வருஷம் ஷூட்டிங்கு போனப்ப சோர்லா சித்திரங்கள் அதே மாதிரி அதே டென்ட்ல உணர்ந்து போட்டாங்க. அப்புறம் எல்லாருமே உட்காந்துட்டு பார்த்தோம்.
1: ஒரு மணி நேரம் நீங்க உங்களோட ப்ரீசியஸ் டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சோ மச் சார்.
0: நக்கீரன் ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
1: தேங்க்யூ சோ மச் சார்.
0: நன்றி நன்றி
1: தேங்க்யூ சார். இன்று

0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்ததா வண்ணக்குளங்கள் நிகழ்ச்சி காத்திருக்கு. இன்னைக்கு வண்ணக்குளங்கள் நிகழ்ச்சியில குறுக்கெழுத்து போட்டி தாங்க விளையாட போறோம். எத்தனை கட்டங்கள், எத்தனை கேள்விகள் அப்படிங்கறதெல்லாம் கொஸ்டின் பேப்பரை முன்னாடியே லீக் அவுட் பண்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா, மூன்று கட்டங்கள் இன்னைக்கு இருக்கு. அதுல மூன்று வரிசை, அதுல நடுவில் இருக்க கட்டம் மட்டும் ஆட்டத்தில் கிடையாது. பரமபதம் தாயெல்லாம் விளையாடும் போது நடுவில் ஒரு கட்டம் இருக்கும் பார்த்தீங்களா, மலை அப்படின்னு, அந்த மாதிரி நடுவில் இருக்க கட்டத்தை மட்டும் பெருக்கல் குறி போட்டு ஆட்டத்தில் சேர்க்காம விட்டுருங்க. மொத்தம் கேள்வி பார்த்தீங்கன்னா 4 கேள்வி வச்சிருக்காங்க. இடமிருந்து வலம், மேலிருந்து கீழ், வடமிருந்து இடம், கீழிருந்து மேல அப்படின்னு 4 கேள்வி இருக்குங்க. இது எந்த வாக்கில் கேட்பாங்க, எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னு 4 மணி தொடக்கத்தில் லோகநாதன் தோனே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நீங்கள் கட்டம் போட்டு ரெடியாக இருங்க. மூன்று கட்டம், மூன்று வரிசை. சரியா, வணக்கங்கள். நிகழ்ச்சியில் விளையாட நேர்கள் அழைக்கலாம். 240 அப்படிங்கிற இந்த எண்கள்ல திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீனிவாசன். நாடு முழுவதும் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு காப்பீடு வசதிகள் தற்போது கிடைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக இன்று உரையாற்றிய அவர், பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, பிரதம மந்திரி ஆயுள் காப்பீடு உள்ளிட்ட திட்டங்களின் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் பயனடைந்து வருவதாக குறிப்பிட்டார். இத்தகைய திட்டங்கள் குறித்த தகவல்களை குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுமாறு நாட்டு மக்களை அவர் கேட்டுக்கொண்டார். விளையாட்டுத்துறை வேகமாக வளர்ந்து வருவதாக எடுத்துரைத்த பிரதமர், இதில் இளைஞர்களின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாகவும் கூறினார். இந்தியா செசல்ஸ் நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பு பேச்சுவார்த்தைகளை பிரதமர் அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மனியுடன் தலைநகர் விக்டோரியாவில் இன்று மேற்கொண்டார். இருதரப்பு ஒத்துழைப்பு, மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசித்தனர். தொடர்ந்து பிரதமர் அந்நாட்டு தேசிய சட்டமன்றத்தில் உரையாற்றுவதோடு இந்திய வம்சாவளியினரையும் சந்திக்க உள்ளார். தமிழகம் முழுவதும் மகளிருக்கான இலவச பயண திட்டம் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போக்குவரத்து கழகத்தின் வருவாயை அதிகரிக்கும் வகையில் திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருவதாக கூறினார். தமிழக அரசு அனைத்து துறைகளிலும் ஊழலற்ற நிர்வாகம் என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதாக மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் ஜாம்பவான் ஓடை ஷேக் தாவூத் ஆண்டவர் தர்காவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய அரசு பதவியேற்ற 40 நாட்களில் மக்களுக்கு இடையூறாக இருந்த டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக கூறினார். ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் ஜேஷ்டாபிஷேகத்தை ஒட்டி வடக்காவிரியிலிருந்து புனித நீர் கொண்டுவரப்பட்டு திருமஞ்சனம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனையொட்டி மூலஸ்தான சேவை இன்று இருக்காது என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. US ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் ஆடவர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் முன்னேறியுள்ளார். நாளை நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் ஸ்ரீகாந்த்

0: சீன தைபேயின் சூலியாங்கை எதிர்கொள்கிறார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 5 மணிக்கு.
1: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களினே கேட்கவிருப்பது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள்.
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்தன் கோ சரி சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.

0: 4:04 ஆக போது. இந்த தருணத்தில் கேட்டு இருக்கோம் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்களில்
1: குறுக்கெழுத்து போட்டி.
0: இன்னைக்கு கட்டங்கள் எத்தனை, கேள்விகள் எத்தனை லோகநாதன்?
1: அதுதான் நீங்க வந்து எக்ஸாம் க்வெஸ்சனை வந்து முன்னாடியே லீக் பண்றேன்னு சொல்லியே பண்ணீங்களே.
0: சே சே, அந்த மாதிரி வேலையில நான் செய்யவே மாட்டேன்.
1: அப்படியா?
0: ஆமா, என்ன சட்ட திட்டமோ அதுக்குட்பட்டு தான் நான் நடப்பேன்.
1: அப்படியா?
0: எதுவுமே சொல்ல, நேயர்கள்ட்ட வேணா நீங்க கேட்டு பாருங்க.
1: அதான் தெரியுமே, வர்ற நேயர்கள் எல்லாமே வந்து பெருசா ஒரு வணக்கம் வைப்பாங்க. யோகேஸ்வரி அவர்களே வணக்கம் அப்படிம்பாங்க, அப்பவே தெரியும்.
0: நினைக்கிறாங்க, எதுவுமே சொல்லல, நீங்க சொன்னதுக்கு பிறகுதான் இன்னைக்கு எத்தனை கட்டணும் எங்களுக்கு தெரியும்.
1: அப்படியா? சரி, நான் முதல் முறையா நான் வந்து இப்ப கட்டத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். நேயர்களே,
0: பட்டியல இருக்க மக்களே இதுக்கு வந்து சாட்சி பாத்துக்கங்க.
1: இந்த மாத்திரம் பாருங்க, கட்டத்தை மாத்தி போடுவோம் பாத்துக்கங்க. சரி நேயர்களே, யோகேஸ்வரி வந்து நம்ம செய்தி சுருக்கத்துக்கு முன்னாடி சொன்னாங்கல்ல, அதே கட்டம் தான். இடமிருந்து வளம் மூன்று கட்டம், அதாவது மூன்று கட்டம் மூன்று வரிசை போட்டுக்க போறோம். நடுவுல உள்ள கட்டம் ஆட்டத்துல கிடையாது, அதனால இடமிருந்து வளம் மேல, மேலிருந்து கீழ் இந்த பக்கம், இடம் மேலிருந்து கீழாக ஒன்றாவது கட்டத்திலிருந்து, கடைசி கட்டத்திலிருந்து வளம் இருந்த இடம் கீழிருந்து மேலாக நம்ம நிரப்ப போறோம். நான்கு குறிப்புகள் கொடுக்க போறோம். எல்லா பதில்களுமே இன்னைக்கு மூன்று எழுத்துக்கள்ல தான் இருக்க போகுது. அப்போ வந்து நம்ம குறிப்பு கொடுத்துடலாமா?
0: தாராளமாக.
1: ஆமா, இங்க பாத்தீங்களா என் கையில
0: என்னது?
1: மை வச்சிருக்கேன் பாருங்க, போலியோ சொட்டு மருந்து போட்டு வந்திருக்கேன்.
0: ஆமால. அடடா, அப்ப இன்னைக்கு உண்டா? 4 மணிக்கு நம்ம முடிச்சு போறது வரைக்கும் இருக்குமா?
1: ஆமா, நீங்களும் போய் போட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னு எல்லாருமே என்னது இது, நீங்க நாங்களை குழந்தையா நினைச்சிட்டு இருக்கீங்களா உங்களை அப்படின்னு நினைப்பீங்க. அதனால நேர்கள்ட்ட வந்து ஒரு ஞாபகப்படுத்திடலாம், 5 வயசுக்கு உள்ள குழந்தைங்க உங்க வீட்டுல இருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு 5 மணிக்குள்ள நீங்க என்ன பண்ணிடணும், போய் போலியோ சொட்டு மருந்த போட்டுருங்க அப்படிங்கிற ஒரு ஞாபகத்தையும் நமக்கு கொடுத்துட்டு.
0: இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா விடுமுறையா தான் இருக்கும். ஆமா, அதனால வந்து அப்படி இப்படி எல்லாம் காரணங்கள் சொல்லக்கூடாது,
1: மறந்துட்டேன்லாம் சொல்லாம. ஆனா இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருக்குது
0: இருக்குது, அதனால நாங்க வந்து வண்ண குழந்தைகள் அதை நினைவு உங்களுக்கு படுத்திடுறோம்.
1: ஆமா, அது முக்கியமா 5 வயசுக்கு உள்ள குழந்தைங்க தான். என்ன மாதிரி?
0: என்ன மாதிரியா?
1: ஆமா, சரிங்க. இப்ப வந்து நம்ம குறிப்ப சொல்லிடலாமா?
0: தாராளமாக.
1: இடமிருந்து பலம், அதற்கான குறிப்பு, ஒரு தொற்று நோய்,
0: ஒரு தொற்று நோய்,
1: மேலிருந்து கீழ், மத்திய பிரதேசத்தின் முக்கிய நகரம், பலமிருந்து இடம், ஒரு நீர்நிலை,
0: ஒரு நீர்நிலை,
1: கீழிருந்து மேல், பகலில் ஓர் இரவு அப்படின்னு ஒரு படம் இருக்கு.
0: ஆமா,
1: அந்த படத்துல ஒரு பாடல் இருக்கு.
0: ஒரே ஒரு பாடல் தான்,
1: நிறைய பாடல் இருக்கு. அதுல வரக்கூடிய ஒரு அழகான பாடல்ல முதல் சொல்,
0: முதல் சொல்.
1: ஆமா, இன்னொரு கூடுதல் குறிப்பும் கொடுத்துடலாம். விஜயகுமாரும் ஸ்ரீதேவியும் அந்த பாடலுக்கு நடனம் ஆடி இருப்பாங்க.
0: அப்படிங்களா?
1: ஆமா, அவங்க ரெண்டு பேர்த்திற்கான ஒரு பாடல் அது. அதுல வரக்கூடிய முதல் சொல் இதுதான். இன்னைக்கு நம்ம முதல் கட்டத்திற்கான குறிப்பை நம்ம நேயர்களுக்கு கொடுக்கறோம். நேயர்களே, பதில் தெரிஞ்சா நீங்க வரலாம்.
0: உங்களுக்கான
1: எண்கள்
0: 0431 அப்படிங்கிற திருச்சியோட முன்னிணைப்பு, 246-102-1, 240-102-1 அப்படிங்கிற இந்த எண்கள்ல
1: நீங்களும் வரலாம். வண்ணக்கோலங்கள்ல குறுக்கெழுத்து போட்டியில வெல்லலாம்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
5: வந்தாச்சு.
6: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
7: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
8: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: வண்ண கோலங்களில் குறுக்கெழுத்து போட்டி. சரி, கட்டங்கள் நீங்க கட்டங்கட்டியாச்சு,
1: குறிப்பும் சொல்லியாச்சு.
0: ஆமா, அந்த கட்டத்துக்குள்ள கேள்விகளுக்கான பதில நிரப்ப வந்திருக்கிற நேயர் யாருன்னு பாத்திரலாமா? வணக்கம்.
2: வணக்கம், வாழ்த்துக்களோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: ராமகிருஷ்ணன் ஐயா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கு மேடம்.
0: சரி, கேள்விக்கான பதில் கண்டுபிடிச்சீங்களா?
2: மூணு விட கண்டுபிடிச்சிருக்கிறேன்.
1: சொல்லுங்க.
0: அப்படிங்களா?
2: முதல் வந்து ஒரு நோய் சொன்னீங்களா, அது வந்து போலியோ.
1: போலியோ, சரி.
2: அடுத்தது ஒரு நகரம் சொன்னீங்களா, அது வந்து போபால்.
1: போபால், சரி.
2: அப்புறம் நீர்நிலைகள் வந்து கடல்.
1: கடல், சரி.
2: அதுதான் அந்த நாலாவது விடவே தெரியல.
1: பகலில் ஒரு

0: அதுதான் அந்த நாலாவது விடவே தெரியல.
1: பகலில் ஒரு இரவு படத்துல வரக்கூடிய ஒரு பாடலோட முதல் சொல்
0: கவியோன்னு வருமா?
1: சரியா தெரியுமா?
0: பகல் ஒரு இரவு.
1: சரிங்க, அடுத்த நேரத்தை கேப்போமா சரியா சொல்றாங்களான்னு?
0: வாய்ப்புக்கு நன்றி.
2: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி.
2: அதாவது சரியான பதில் தான் சொன்னாரா? ஏன் நீங்க கொஞ்சம் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு விட்டு தர மாட்டேறீங்க?
1: இல்ல, சரியான பதில், மூன்று பதில்களும் சரியான பதில்
2: சொன்னாரு.
1: சொல்லி கொடுத்துருப்பீங்க என்னங்க எனக்கே மாத்தி போடுங்க அப்படின்னு சொல்லி இருப்பீங்க.
2: வணக்கம்.
3: வணக்கம்.
2: யாரு இங்க பேசுறீங்க?
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
2: பாபுயா, அவங்க கேட்ட அந்த பாடலை கண்டுபிடிச்சீங்களா நீங்க?
1: கலையோ அப்படிங்கறது சரி, அவர் கவியோன்னு சொன்னாரு, நீங்க கலையோன்னு மிக சரியா
3: சொல்லிருக்கீங்க.
1: ஆமாங்கய்யா, சிறப்புங்கய்யா, வாழ்த்துக்கள்ங்கய்யா.
2: நன்றி நன்றி சார்.
1: நன்றி. இரண்டு பேரும் சேர்ந்து வந்து கட்டங்களை அழகா நிரப்பிட்டாங்க. அதாவது ஒரு தொற்று நோய், போலியோ, மத்திய பிரதேசத்தின் முக்கிய நகரம் போபால், ஒரு நீர்நிலை அப்படின்னு சொல்லியிருந்தோம், கடல், கீழிருந்து மேல் வந்து, பகலில் ஒரு இரவு படத்தில் வரக்கூடிய ஒரு பாடலோட முதல் சொல் கலையோ அப்படிங்கிற இந்த நான்கு பதிலையும் ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. இப்ப அடுத்த கட்டங்களுக்கான குறிப்ப நேயர்களுக்கு கொடுத்துடலாமா?
2: தாராளமாக கொடுக்கலாமே.
1: இடம் இருந்து பலம். நாம இப்ப ஒருத்தவங்க சந்திச்சு பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், புறப்படும் போது நம்ம சொல்ல, புறப்படும் போது நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரு சொல் மேலிருந்து கீழ், அமெரிக்க நாணயம்,
2: அமெரிக்க நாணயத்தை
1: வலம் இருந்து இடம், நிறைய பேர் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கான ஒரு தமிழ் சொல், ஒன்றிற்கு மேற்பட்டவரை குறிக்கக்கூடிய சொல், கீழிருந்து மேல், சட்டப்பூர்வ ஆவணம், இதுதான் குறிப்பு,
2: வீட்டுக்கான.
1: ஆமா, நீங்க எல்லாமே அதாவது பதில கொண்டு வந்து கொடுத்து அவங்க வரும் நேயர்கள் வந்து அப்படி நீங்க கொடுக்கக்கூடிய குறிப்புல வந்து பதில் மட்டும்தான் அவங்க வாயிலிருந்து வரணும், வேற எதுவுமே வரக்கூடாது. அந்த மாதிரி எல்லாம் குறிப்பு கொடுக்கவே முடியாது. இதுவே வந்து ரொம்ப எளிமையான குறிப்பு தான். நம்ம நேர்களை வந்து அடிச்சு பட்டைய கலப்புவாங்க பாருங்க.
2: சரிங்க, திருச்சிராப்பள்ளி திருச்சி, சேலம், மங்களம், மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். ஆமா நேர்களே, நீங்க விளையாட வரலாம் குறுக்கெழுத்து போட்டி.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி சரி, தட்ஸ் ரைட், வசந்தன் கோ. சரி சரி,
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம். வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ. குறுக்கெழுத்து போட்டியில குறிப்புகளும் கொடுத்தாச்சு இல்லையா? ரெண்டு முதல் கட்டங்களை ரொம்ப அழகா நிரப்பிட்டாங்க. இப்போ அடுத்த கட்டங்களுக்கான குறிப்புகளை நம்ம நேயர்களுக்கு கொடுத்துருக்கிறோம்.
1: சரி, அந்த குறிப்புகளுக்கான பதிலோட யார் வந்திருக்கா அப்படின்றத பார்த்துடலாமா?
0: ஆமா,
1: வணக்கம்.
2: வணக்கம் யோகேஸ்வரிக்கும் லோகநாதன் இருவருக்கும் வணக்கம். ராஜாமணி வின்சென்ட் பேசுறேங்கம்மா.
0: வாங்கம்மா வாங்கம்மா, பதில கண்டுபிடிச்சிருப்பீங்களே.
2: சொல்றேன் சரியானு பாத்துக்கோங்க. ஹலோ,
0: சொல்லுங்கம்மா.
2: லோகநாத் புறப்படும் போது சொல்லக்கூடிய சொல் டாடா
0: அப்படின்ட்டு.
2: அடுத்தது வந்து
0: அமெரிக்க நாணயம்.
2: அமெரிக்க நாணயம் வந்து டாலர்.
0: டாலர்
2: நிறைய பேரை குறிக்கிறது. அது பலர்னு சொல்லுவாங்க. பலர்
0: பலர் சட்டபூர்வமான
2: ஆவணம். பட்டா
0: பட்டா.
1: அருமை அருமை, வாழ்த்துக்கள்.
2: ரொம்ப நன்றிப்பா.
0: அந்தாச்சுக்க வேலை முடிஞ்சிச்சுக்க, நான் கிளம்புறேன். என்ன இது பெருசு, நீங்க வந்து இதை நீங்க வேற இவ்வளவு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டா ரொம்ப அழகா வந்து பதில சொல்லிட்டு போயிட்டாங்க. ராஜாமணி அம்மாவுக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லிடலாம். நேயர்களே, இதே போலதான் நீங்களும் ரொம்ப எளிமையான குறிப்புகள் தான் இந்த கட்டங்களை உங்களால நிரப்ப முடிஞ்சிச்சு அப்படின்னா, நீங்க உடனே உங்களுடைய அலைபேசியோ தொலைபேசியோ எடுத்து 04 1 246 1 241 நிறைய பேர் இப்பயும் கேட்பாங்க தெரியுங்களா, என்னங்க நீங்க நம்பரே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு.
1: சரி சொல்லிருங்க.
0: அதனால வந்து வழக்கமான நேயர்கள் 04 3 1 246 1 அப்படிங்கிற எண்ணுகள்.
1: அறிமுக நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா திருச்சியோட முனைப்பு என்ன அதையே போட்டுட்டு 240 101 அப்படிங்கிற இந்த எண்ணில் அழைக்கலாம்.
0: இப்போ நம்ம வந்து அடுத்த கட்டத்திற்கான குறிப்பை நம்ம கொடுத்துடலாம். இடமிருந்து பலம், அதற்கான குறிப்பு. தலையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்.
1: தலை,
0: நம்ம தலைக்கு நிறைய சொல் இருக்கு தமிழ்ல. தலையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு குறிப்பும் கூடுதலாக குறிப்பு சொல்றேன். ஒரு சோழ மன்னனோட பெயர், சோழ மன்னனின் பெயர், இதுதான் உங்களுக்கான குறிப்பு. மேலிருந்து கீழ் ஒரு உலோகம், ஒரு உலோகத்தோட பெயர். மேலிருந்து கீழ், வலம் இருந்து இடம், ஒரு தானியத்தோட பெயர்.
1: தானியத்தின் பெயரா?
0: ஆமா. கீழ் இருந்து மேல் ஒரு ராசியோட பெயர்.
1: ஒரு ராசியின் பெயர்.
0: ஆமா, ராசின்னு சொல்லுவோம்ல.
1: ஆமா, நீங்க இந்த ராசி சொல்லுவாங்களே.
0: ஆமா, அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு அந்த வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு ராசியோட பெயர்.
1: பெயர். சரி,
0: இதற்கு பதில் தெரிஞ்சா வரலாம் வண்ண கோலங்கள்ல.
1: இல்ல வந்துட்டே இருக்காங்க நேயர்கள், ஒருவேளை கேட்டிருக்காங்களான்னு
0: கேட்டுலாமா? கேப்போம் வாங்க.
1: சரி, வணக்கம்.
3: ஹலோ,
1: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
3: ரூர் மாவட்டம் குளித்தலை சண்முக சுந்தரம்.
1: குளித்தலையில இருந்து சண்முக சுந்தரம் ஐயா. ஐயா, கேள்வி கேட்டீங்களா? பதில் தெரியுமா?
3: ஆ, கேள்வி கேட்டிருக்கேன். பதில் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன்.
0: சொல்லுங்க.
3: இன்னும் அமெரிக்க டாலர்.
0: சரி,
3: வீட்டு பத்திரம்.
0: பத்திரமா?
3: பத்திரம்
0: இருக்கு.

0: பத்திரம் பண்றதுக்கு இது தேவை தானே? பட்டா.
1: ஆமா, மூல மூல பத்திரம்,
0: பட்டா,
1: பட்டா, பட்டா,
0: டாட்டா,
1: பட்டா,
0: டாலர், பலர், பட்டான்னு
1: பட்டா,
0: சொல்லி இதுக்கு
1: சிச்சா.
0: முன்னாடி வந்த நேர் வந்து எல்லாத்துக்கும் பதிலாக சொல்லிட்டாங்க. நாங்கள் அடுத்த கட்டத்துக்கான குறிப்பை சொல்லிட்டோம். அடுத்த
2: இருந்தாலும் நீங்க இணைப்புல வந்தீங்களே அப்படிங்கறதுக்காக
0: ஆமாம்,
2: உங்களோட பதிலை ஏற்றுக்கொண்டோம். நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
2: ஏன்னா வந்து அவங்க வந்து இணைப்பு வந்து முயற்சி செஞ்சுட்டு இருந்திருக்கிறனால நம்ம இரண்டாவது கட்டத்துக்கு கொடுத்த குறிப்புகள் எல்லாம் கேட்கலன்னு நினைக்கிறேன்.
0: அதனால
2: மற்ற நேயர்கள் கேட்டிருப்பாங்க,
0: கேட்டிருப்பாங்க. இருந்தாலும் மறுபடியும் சொல்லிடலாம். இடமிருந்து வளம், சோழ மன்னனோட பெயர், இல்லைன்னா தலையை குறிக்கக்கூடிய ஒரு சொல், மேலிருந்து கீழ் ஒரு உலோகம், வளமிருந்து இடம் ஒரு தானியத்தோட பெயர், கீழிருந்து மேல் ஒரு ராசியோட பெயர்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.
4: ஹலோ, சொல்லு கார்த்தி.
5: டே அருண், இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதுவல்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
4: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
5: அதான்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சுல்ல.
4: ஆமா,

0: இந்த பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
1: ஓஹோ,
0: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8-8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
1: 8-8 பக்கத்துலயா? போதுமா?
0: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.
1: ஓகேப்பா.
0: முகவரி உனக்கே தெரியும் தானே? இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
1: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
0: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
1: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
0: சரியா கேட்ட, வர 30-ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அத பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
1: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலைதான்.
0: சரிதான், ஓ சாமர்த்தியத்தை அதுல காட்டு.
2: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது வசந்தன் கோ வழங்கிய வண்ண கோலங்கள்.
3: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
5: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
6: சரி சரி சரி சரி சரி சரி,
7: தட்ஸ் ரைட்,
6: வசந்தன் கோ சரி சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: தட்ஸ் ரைட்.
2: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
9: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
9: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
10: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
11: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
12: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
13: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.

0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 வனக்குளங்கள் நிகழ்ச்சியில் குறுக்கெழுத்து போட்டி தான் விளையாடிட்டு இருக்கோம். கட்டங்கள் கட்டங்களுக்கான கேள்விகள் அப்படின்னு இரண்டு கட்டங்களும் ரொம்பவே அற்புதமான ஏர்கள் நிரப்பிட்டாங்க.
1: ஆமா, 4:32 ஆச்சு. ஆமா, நம்ம நேயர்கள் எல்லாமே வந்து அட்டகாசமா விளையாடுறதுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம கூட இப்போ
0: இணைப்புல காத்திருக்கிற தோழியோ நண்பரோ யாருன்னு பாத்துக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம். வணக்கம் சார், நான் தஞ்சாவூர்ல இருந்து லட்சுமி பேசுறேன். ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லமா இருக்கும்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும் மேடம்.
1: சொல்லுங்கம்மா, பதில கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: கண்டுபிடிச்சேன் சார்.
1: தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கீங்க, சோழ மன்னனோட பேரை சொல்லாம இருப்பீங்களா?
2: அது தெரியும், அதை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன். சென்னி சார்.
1: சென்னி அப்படிங்கறது சரி.
2: அடுத்தது வந்து ஒரு உலோகம் கேட்டீங்க, செம்பு.
1: ஆமா, அதை கண்டுபிடிச்சாவே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். செம்பு.
2: ஆமா. ஒரு தானியம் வந்து கம்பு.
1: கம்பு.
0: இனி வராது
2: வந்து கன்னி.
1: கன்னி, அவ்வளவுதாங்க.
0: அற்புதம் அற்புதம். வாழ்த்துக்கள் லட்சுமிமா.
2: நன்றி மேடம். நன்றி சார்,
1: சிறப்பா சொல்லிட்டீங்க. எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப அழகா பதில் சொல்றாங்க. அந்த அதான் ஒரு குறிப்பு மட்டும்தான் கொஞ்சம் நம்ம யோசிச்சு வைக்கிற மாதிரி, மத்த எல்லா குறிப்பும் அதை கண்டுபிடிச்சா ஈஸியா நம்ம
0: இந்த வழியா போய் அந்த வழியா வந்துருங்க.

0: அதே
1: பதில
0: மாதிரி
1: சொல்லிட்டாங்கல்ல.
0: இப்ப நம்ம நேயர்களுக்கு அடுத்த குறிப்பு சொல்லிடலாமா?
1: கண்டிப்பாக.
0: இடமிருந்து பலம், பரீட்சை, இதுதான் உங்களுக்கான குறிப்பு.
1: பரீட்சை,
0: ஆமா, அவ்வளவுதான் சொல்லுவோம், அதுக்கு மேலே சொல்ல மாட்டோம். பரீட்சை, மேலிருந்து கீழ், உடலை குறிக்கக்கூடிய சொல்
1: உடல்.
0: பலம் இருந்த இடம், ஒரு இசைக்கருவி. கீழிருந்து மேல், திருட்டு. குறுக்கழுத்து போட்டி விளையாடணும், சுழி 4 3 1 2 1 அப்படிங்கிற எண்ண தொட்டு வரலாம். அறிமுக நேயர்கள், சுழி 4 3 1 240 102 1 அப்படிங்கிற எண்ண தொட்டு வரலாம்.
2: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ண கோலங்கள்.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா பின்னர்?

0: மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம் நெக்லஸ் வளையல் தோடு மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

0: நான்குமணி 39 நிமிடத்திற்கு கேட்டு இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்களில்
1: குறுக்கெழுத்து போட்டி.
0: சரி, கட்டம் போட்டாச்சு. அந்த கட்டத்துக்கான கேள்விக்கான குறிப்பையும் கொடுத்தாச்சு. அந்த பதிலோட வந்திருக்கக்கூடிய நேயர் யாருன்னு பார்த்தலாம். வணக்கம்.
2: வணக்கங்க, நான் ஸ்ரீரங்கத்துல வெங்கட் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாம் நல்லா இருக்கீங்க? நீங்க
2: நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா சார்?
1: நலமா இருக்கோங்க
2: சார். இந்த பரீட்சைங்கிறது தேர்வு, அப்புறம் உடலுக்கு வந்து தேகம், திருட்டுக்கு களவு.
1: சரி,
2: அப்புறம் லாஸ்ட் என்ன கேட்டீங்க தெரியல எனக்கு.
1: இசைக்கருவி.
2: இசைக்கருவி களவு
1: வளம் இருந்து இடம்.
2: அது
1: ஒண்ணு
2: தெரியல.
1: அது ஒண்ணு தெரியல.
0: அது சங்கீதச்சாரெல்லாம் கேட்டீங்கன்னா கூட அடிக்கடி அந்த இசைக்கருவியை சொல்லுவாங்க.
2: என்னமா என்னமா என்னமா?
0: சங்கீதச்சாரல் நிகழ்ச்சி இருக்கும்ல நம்மளோட அரங்கிசை சங்கீதச்சாரல், அதெல்லாம் நிகழ்ச்சியில இந்த இசைக்கருவி வாசிக்கிறாருன்னு சொல்லுவாங்க. மூன்று எழுத்து
1: இந்த இசையெல்லாம் நீங்க கேட்கலாம்.
2: வயலின் வராது.
0: மூன்று எழுத்து, மூன்று எழுத்து.
1: நீங்க கிட்டத்தட்ட வந்து பரீட்சையில பாஸ் எல்லாம் ஆயிட்டீங்க. 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கணும்னா நடுவுல ஒரே ஒரு எழுத்த போட்டா போதும். மூன்று எழுத்து அந்த இசைக்கருவி, இரண்டு எழுத்த
0: கண்டுபிடிச்சிட்டீங்க.
2: சரிங்க,
0: பரவாயில்ல, நல்ல முயற்சி பண்ணீங்க. வாழ்த்துக்கள் ஐயா. அதாவது வந்து நான் சொல்லி கொடுக்கலாம்னு பார்த்தேன், சரி அப்படி சொல்லிட்டு. வணக்கம்.
1: இடம் இருந்து வளம், பரீட்சை அப்படிங்கிற சொல்லை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அவ்வளவுதான், அழகா சொல்லிட்டீங்களே.
0: வாழ்த்துக்கள். நன்றி.
1: சிறப்புங்கய்யா. அதாவது அவர் பாதி, நீங்க பாதிக்கிற மாதிரி அவர் அழகா மூன்று கேள்விகளுக்கு பதில சொன்னாரு. நீங்க 4 கேள்விகளுக்கும் அழகா பதில
0: சொன்னீங்க.
1: சொல்றேன், அடுத்தவங்க வாயிலிருந்து பதில் மட்டும்தான் வரணும். அந்த அளவுக்கு நீங்க குறிப்பு கொடுப்பீங்க அப்படிங்கிறது
0: இடமிருந்து
1: வளம், துன்பம், கஷ்டம், அதற்கான குறிப்பு. மேலிருந்து கீழ், நடிகை நயன்தாரா அவர்கள் நடித்த ஒரு திரைப்படத்தோட பெயர். வளம் இருந்து இடம், பொறுமை, தியானம், விரதம்,
0: முனிவர்கள் செய்வது.
1: ஆமா, இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த சொல்ல சொல்வாங்க. இதெல்லாம் தொடர்புடைய ஒரு சொல். இந்த சொற்கள் எல்லாம் தொடர்புடைய ஒரு சொல். கீழிருந்து மேல், ஒரு ஆறோட பெயர்.
0: அப்படிங்களா? சரி நேர்களே, இதுக்கான பதில நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. பதிலோடு வரலாம் வண்ண குழந்தைகள் நிகழ்ச்சிக்கு.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.

0: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
1: வணக்கம். நிகழ்ச்சிக்கு ரசித்திருக்கோம் திருச்சிராப்பள்ளி FM ரெயின்போ 102.1. சரி, கட்டத்துக்கான கேள்வியோட வந்திருக்கக்கூடிய நேயர் யாரு அப்படின்றத
2: பதிலோடு வந்திருக்கக்கூடிய நேயர்
1: பதிலோட தான் வந்திருப்பாங்க.
2: கண்டிப்பா பதிலோட தான் வந்திருப்பாங்க.
1: பாருங்க என்ன ஒரு நம்பிக்கை. வணக்கம்.

0: மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம் சொல்றது யார்?
0: வளவண்ணன் கோட்டையிலிருந்து வசந்தி பேசுறேன்.
1: சரி, லோகநாதன் நம்பிக்கை வச்சிருக்காரு, காப்பாத்திடுவீங்களா?
2: வசந்தி அவர்கள் தானே? கண்டிப்பா. வந்து இப்ப நான் வந்து இன்னும் கூட சத்தமா சொல்லுவேன், கண்டிப்பா சொல்லிடுவாங்க பதில் அப்படின்னு.
1: அப்படியா வசந்தி?
0: காப்பாத்திடுவோம்.
1: நம்பிக்கை வசந்தி காப்பாத்த
2: சொல்லுங்க. இடமிருந்து வளம், துன்பம், கஷ்டம்,
0: அவதி சார்.
2: அவதி, சரி.
0: நயன்தாரா நடிச்ச படம் வந்து அறம் சார்.
2: அறம் என்பது சரி.
0: பொறுமை, தியானம் அப்படின்னா தவம்
2: சார். தவம் என்பதும் சரி.
0: ஆறு வந்து தபதி சார்.
2: தபதி அப்படிங்கிறது மிகச்சரி.
1: வாழ்த்துக்கள் வசந்தி, காப்பாத்திட்டீங்க நீங்க.
0: வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி நன்றி நன்றி. பரவாயில்ல,
2: வந்து பதில் சொல்லிட்டாங்க எல்லா கேள்விகளுக்கும். நேர்களுக்குமே புரிஞ்சிருக்கும் இல்லையா? துன்பம், கஷ்டம், அவதி, நடிகை நயன்தாரா அவர்கள் நடித்த திரைப்படம் அறம், பொறுமை, தியானம், விரதம், இதோடு தொடர்புடைய ஒரு சொல் தவம்.
1: தவம்
2: கீழிருந்து மேல் வந்து ஒரு ஆறோட பெயர் சொல்லும், தபதி அப்படின்னு சொல்லிட்டு. இதே போல் அடுத்த கட்டங்களுக்கான குறிப்பை நம்ம நேர்களுக்கு கொடுத்துடலாம். இடமிருந்து பலம், அழகு.
1: அழகு,
2: ஆமாம், அழகு. ஏன் நிறைய
1: சொல்லிடாதீங்க, ஏன்னா அது மூன்று எழுத்து
2: வராதுங்கிறீங்களா? சொல்ல மாட்டாங்க,
1: அதுக்குள்ள பொருந்தாது நேர்களை. அதனால வேற ஏதாவது யோசிச்சு பாருங்க.
2: ஆசை இருக்கலாம், பேராசை இருக்கலாம். மேலிருந்து கீழ், நெல் சாகுபடி பருவம். நெல் சாகுபடி செய்யறதுக்கு நிறைய பருவங்கள்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதுல இருக்கக்கூடிய ஒரு பருவம்.
1: சரி,
2: கிராமத்துல எல்லாம் இன்னமும் சொல்லுவாங்க இந்த பருவத்தோட பெயரை. வளமிருந்து இடம், ஒரு ஊரோட பெயர், ஒரு புகழ்பெற்ற ஊரோட பெயர். கீழிருந்து மேல், துறவிகள் தங்கும் இடம். துறவிகள், அந்த ஆன்மீகவாதிகள்லாம் தங்கக்கூடிய இடத்திற்கு இந்த மாதிரியான ஒரு பெயரை சொல்லி நம்ம அழைப்பது வழக்கம். இதுதான் நேர்களே உங்களுக்கான குறிப்பு. பதில் தெரிஞ்சா வாங்க நம்ம வண்ண கோலங்கள் குறுக்கெழுத்து போட்டிக்கு.

0: வகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர். 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.

0: 4 மணி 54 நிமிடம் ஆயாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நாமும் வந்தாச்சு. வண்ணக்குளங்கள்ல குறுக்கெழுத்து போட்டியோட நிறைவான கட்டத்துக்கு பதில் சொல்ல வந்திருக்கிற
1: நேயர் யாரு? வருக வணக்கம்.
2: ஹாய், ஹலோ, வணக்கம். நான் திருச்சினு மயில பேசுறேன். நீங்களே எப்படி இருக்கீங்க? ரெண்டு பேரும் சூப்பரா செமையா இருக்கு. ஒரு மணி நேரம் ப்ரோக்ராம் போனதே தெரியல. எல்லா கொஸ்டினும் செமையா இருந்துச்சு, ஆன்சர் நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஸ்டெப்பா இருந்துச்சு. நானும் ட்ரை பண்ண ஆனா கிடைக்கல. எப்படியோ லாஸ்டா லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கேன். அது சரியா இருக்குன்னு நம்பிக்கையில சொல்லலாமா?
0: மயில்
2: எதுங்க?
1: நெல் சாகுபடி பருவம்
2: நவரை.
1: மதுரை.
2: துறவிகள் தங்கும் இடம் வந்து மடம்.
1: மடம் சிறப்பா சொல்லிட்டீங்களே.
0: மயிலுங்கிறது உங்களுடைய பேர் தானா
1: இல்ல நீங்களே உங்களுக்கு வச்சுக்கிட்ட பேரா? வித்தியாசமா பேசுறீங்க, கலகலப்பா பேசுறீங்க. இதே சந்தோஷத்தோட அப்படியே இருங்க, எங்களுக்கும் சந்தோஷம். எல்லா நிகழ்ச்சிகள்லயும் கலந்துக்கோங்க.
2: கண்டிப்பா
1: நிறைவு நேரா வந்து சிறப்பா பதில் சொல்லிருக்கீங்க.
0: ஆமா, இல்ல அதாவது வந்துட்டு இந்த பிராங்க் கால் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து நம்மள கிண்டல் பண்றாங்களோங்கிற மாதிரி ரொம்ப அழகா படப்படப்படனே பதிலையும் சொல்லிட்டாங்க, நல்லாவும் பேசினாங்க. ஆனா அந்த மயிலுங்கிற பேருக்கான காரணத்தை தான் காரண பேரை சொல்லாம போயிட்டாங்க. பரவாயில்ல, என்ன காரணமா இருந்தாலும் பரவாயில்ல. வண்ணக்கூடங்கள்ல அற்புதமா வந்து விளையாடினாங்க, அது வரைக்கும் மகிழ்ச்சி.
1: ஆமாங்க, மறக்க முடியாது இல்ல இந்த பேரை. இனிமே வந்தாங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நீங்க தானே அன்னைக்கு பேசுனீங்க அப்படின்னு
0: தானே மயில்
1: அப்படின்ட்டு
0: கண்டுபிடிச்சிடலாமா நம்ம?
1: கண்டிப்பா. இன்னைக்கு நேயர்கள் எல்லாருமே வந்து மிக சிறப்பாக வந்து குறுக்கெழுத்து போட்டியை நிறைவு செஞ்சிருக்கிறாங்க. வந்த நேயர்கள் எல்லாருமே பதிலோடு தான் வந்தாங்க. பதில் இல்லாத நேயர்களே இல்லை அப்படின்னு சொல்றாங்க.
0: குறைந்தபட்சம் பார்த்தோம்னா ஒரு கேள்விக்கான பதிலோடையாவது
1: ஒரு கேள்வி இல்ல, மூன்று கேள்விகளுக்கு வரைக்கும் பதிலோட வந்திருக்காங்க. ஒரு கேள்விக்கு தான் பதில் தெரியாம இருக்கும். அந்த அளவுக்கு வந்து
0: நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேங்கிற மாதிரி, நீ தப்பா சொன்னாலும் நான் சொல்ல மாட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வண்ணக்குளங்கள் நிகழ்ச்சியில பங்கேற்ற நேயர்கள் அனைவருக்கும் சரி, பங்கு பெற முயற்சித்த நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க்கையில வெற்றியும் தோல்வியும் பாத்தீங்கன்னா வீரனுக்கு ஜகஜம், அதனால வெற்றி பெறலையே அப்படின்னு யாரும் வருத்தப்படக்கூடாது. அடுத்த வாரம் வண்ணக்குளங்கள்ல குறுக்கெழுத்து போட்டியில மீண்டும் சந்திப்போம். நன்றி நேயர்களே.

0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் மாலை 5 மணி. கேட்கலாம் இனி
4: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீனிவாசன். நவீன தொழில்நுட்பத்தை நாட்டின் பாரம்பரியத்துடன் ஒருங்கிணைக்கும் புதிய பாடப்பிரிவுகளை பல்கலைக்கழகங்கள் உருவாக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக இன்று உரையாற்றிய அவர், இந்திய கலாச்சாரம் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்றடைவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். தமிழகத்தில் ஏழை எளிய மக்களுக்கு தேவையான அனைத்து நலத்திட்டங்களும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மந்தை புறம்போக்கு உள்ளிட்ட பல்வேறு வகை நிலங்களில் வசித்து வரும் மக்களுக்கு மாற்று இடம் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தமிழகத்தில் பதிவு பெறாமல் நிதி நிறுவனங்கள் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எந்த துறையில் முறைகேடு நடைபெற்றாலும் முறையாக புகார் அளித்தால் கட்டாயம் அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றார். மாநில அரசின் வருவாய் இழப்பிற்கான காரணங்கள் கண்டறியப்பட்டு அவை உடனடியாக சரி செய்யப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2028 நடைபெறவுள்ள மகாமக பெருவிழாவிற்கான நிதி ஒதுக்கீடு குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்றார். தமிழகம் தற்போது பல்வேறு துறைகளில் நெருக்கடியை சந்தித்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாநிலத்தில் மின்வெட்டு அதிகரித்திருப்பதாகவும் குறிப்பாக இரவு நேர மின்தடை தொடர்வதாகவும் கூறினார். மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 6 காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெற்ற ஆட்டங்களில் அர்ஜென்டினா ஜோர்டானை 3-1 என்ற கோல் கணக்கில் வென்றது. காங்கோ உஸ்பெகிஸ்தானை 3-1 என்ற கோல் கணக்கில் வென்று முதன்முறையாக நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 6 மணிக்கு.

5:03 அந்தி நேர காஃபியும் ஆவி பறக்கும் பலகாரமும் அதோடு நம்ம திருச்சி வானொலி தரும் பாடல்களும் மயக்கம் தரும் மாலை வேலை. ஆம் நேயர்களே, இது நம் மனம் வருடும் பொன் மாலை இடைக்கால திரையிசை பாடல்களின் அணிவகுப்பு.

ஒழித்த பாடல் மங்கம்மா சபதம் படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியது. நேரம் 5:09. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் பொன்மாலை. மழைக்கால மேகங்கள் வானில் கூடிட, மனதிற்குள் ஆசைகள் பூவாய் மலர்ந்திட, பூமேடை அமைத்தாள் இளவேனில் இளவரசி, ராகங்கள் நனைந்திட காதலும் கனிந்திட.

0: ஆயிரம் பூக்கள் மலரட்டும் படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டோம். நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலை.
1: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இசை அமுதத்தில் நனைந்த பௌர்ணமி இரவு, தலைமுறைகள் தாண்டியும் குறையாதது இந்த ராகத்தின் வரவு. ஒலிப்பது தளபதி படப்பாடல்.

0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில் வானம் வசப்படும்.
1: பேரண்ட்ஸ் எல்லாருமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்றோம் நம்ம குழந்தைங்களோட லைஃப்ல. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா இந்த காலத்து குழந்தைங்க அப்பா அம்மா கிட்ட

0: சொல்றதை விட வேற யாராவது கிட்டதான் பேசுறாங்க. நம்பிக்கைங்கிற ஒரு இதை குழந்தைங்க நம்ம மேல வைக்கணும். குழந்தைங்க கிட்ட நம்ம அவங்க பேசுறத கேட்க ஆரம்பிக்கணும். ப்ரெஷருங்கிறத மிச்சவங்க எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணாம நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் குழந்தைங்க கிட்ட இருந்துங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே. இதை பத்தி இன்னும் நிறைய பேசுவோம். நீங்க எப்படி குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணலாங்கிறத பத்தியும் நாளைக்கு பேசலாம்.
1: மனநல மருத்துவர் எம் சுபாஷினி அவர்கள் பங்கேற்கும் வசந்த அழைப்பு நிகழ்ச்சி நாளை காலை 9 மணிக்கு திருச்சிராப்பள்ளி FM ரெயின்போ 102.1
2: நேரம் 5:24 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 பொன்மாலை. மாலை வானில் மதி அவள் மௌனமாய் உதித்திட மனதின் நந்தவனத்தில் காதல் மலர்கள் பூத்திட கவிதையாய் வரும் பாடல் இதோ.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: நேயர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று இரவு 8 மணிக்கு நமது அலைவரிசைகளில் மனதின் குரல். இன்று காலை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரலாக ஒலிக்கும். மனதின் குரல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். இன்று இரவு 8 மணிக்கு நமது அலைவரிசைகளில். மணி 5:30 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இடைக்கால திரை இசை பாடல்களின் வரவாய் பொன்மாலை.

நேரம் மாலை 5:34. நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலை. வான் போல பரந்த காதலின் எல்லையை சலங்கை ஒளியில் செதுக்கிய பாடல்.

சலங்கையொலி படத்துல எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ்பி சைலஜா இணைந்து பாடிய பாடல் கேட்டோம். ஐந்து மணி 5:39 நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் பொன்மாலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. மண் வாசனை வீசும் குயிலுக்குப்ப வீதியிலே மனசை பறிகொடுத்த இசை, நெஞ்சுக்குள் துள்ளும் என் உயிர் தோழனின் ராகம் இது.

ஒழித்த பாடல் என்னுயிர் தோழன் படத்தில் சித்ரா மலேசிய வாசுதேவன் இணைந்த பாடியது. 5:45 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இடைக்கால திரை இசை பாடல்களின் அணிவகுப்பாய் பொன் மாலை. இரு பறவைகள் சிறகடித்து பறக்கும் மலையினிலே, இசை நதியோ பாயும் நம் மனதினிலே, நிறம் மாறாத பூக்களாய் வருகிறது பாடல்.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.
3: நேயர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று மாலை 6:40 முதல் நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடைபெறும் ஐசிசி T20 மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டியோட நேரடி வர்ணனையை கேட்க போறோம். நம்மளுடைய வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக கேட்கலாம். இணைந்திருக்கிறோம். இது பொன்மாலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: ஒலித்த பாடல் தூண்டில் படத்தில் ஜெயச்சந்திரன் ஸ்வர்ணா பாடியது. நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன் மாலை.
1: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: பொன் மாலையில் நிறைவாய் ஒலிக்கும் பாடல், மெல்லிசை மன்னரும் இசை ஞானியும் இணைந்து தந்த சக்கரக்கட்டி பாடல்.
4: பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி

0: ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பொன்மாலை. ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி, நிறமாலை 6 மணி. கேட்கலாம் இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீனிவாசன். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் பாதுகாப்பு துறை வெற்றி அடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக இன்று உரையாற்றிய அவர், இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட C-295 ரக விமானம் தனது முதல் பயணத்தை இம்மாதம் மேற்கொண்டதாக கூறினார். வெளிநாட்டு ஜவுளி உற்பத்தி மட்டுமல்லாமல் உள்நாட்டு ஜவுளி உற்பத்தியையும் மத்திய அரசுடன் இணைந்து மாநில அரசுகள் ஊக்குவிக்க வேண்டும் என மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் 2031ஆம் ஆண்டிற்குள் பனியன் ஏற்றுமதி 21 பில்லியன் டாலராக அதிகரிக்கப்படும் என்றார். தமிழகம் முழுவதும் மகளிருக்கான இலவச பயணத்திட்டம் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போக்குவரத்து கழகத்தின் வருவாயை அதிகரிக்கும் வகையில் திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருவதாக கூறினார். தமிழகத்தில் ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் விரைந்து நகர்வு செய்யப்பட்டு மீண்டும் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் ஈரப்பதம் அதிகமாக உள்ள நெல் மணிகளை வேளாண் துறை உதவியுடன் உலர வைத்து அவை கொள்முதல் செய்யப்படும் என்றார். தொடர் விடுமுறை காரணமாக உதகையில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. உதகை அரசு தாவரவியல் பூங்கா, படகு இல்லம், தொட்டப்பேட்டா காட்சி முனை, ரோஜா பூங்கா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் ஜேஷ்டாபிஷேகத்தையொட்டி வடக்காவிரி கொள்ளிடம் ஆற்றிலிருந்து புனித நீர் கொண்டுவரப்பட்டு திருமஞ்சனம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனையொட்டி மூலஸ்தான சேவை இன்று இருக்காது என கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் லண்டன் லார்ட்ஸில் இந்தியா ஆஸ்திரேலியாவை இன்றிரவு 7 மணிக்கு எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 7 மணிக்கு.

காலை மட்டும்தான் புத்துணர்ச்சியா என்ன? இதோ இந்த மாலை நேரமும் ஒரு புதிய தொடக்கம்தான். நேற்றைய கவலைகளை தூர எறிந்துவிட்டு இந்த நொடியை இசையோடு கொண்டாடுவோம். நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.1 இது ஆரவாரம். பயனுள்ள தகவல்களோடும் இனிய பாடல்களோடும் இணைந்தே இருங்கள் நேயர்களே.

நேரம் மாலை 6:09 ஆச்சு. நாம கேட்டுட்டு இருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல ஆரவாரம். ஆரவாரம் தரும் முதல் தகவல் யாருக்கு அப்படின்னா, அரியலூர் மாவட்டம் ஈச்சங்காடு ஆர் எஸ் மாத்தூர் பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான். ஆம் நேயர்களே, மின்வெட்டு குறித்த தகவலை தான் நம்ம முதல்ல தர்றோம். மாதாந்திர பராமரிப்பு பணியால் அசாவீரன் குடிக்காடு ஆர் எஸ் மாத்தூர் இருங்கலா குறிச்சி மாரா குறிச்சி குறிச்சி குளம் பூமடையான் குடிக்காடு துளார் தாமரை பூண்டி மணக்குடையான் புதுப்பாளையம் முள்ளுக்குறிச்சி ஆலத்தியூர் முதுகுளம் கோட்டைக்காடு ஈச்சங்காடு ஆதனாங்குறிச்சி தெத்தேரி செங்கமேடு சிலுப்பனூர் சேந்தமங்கலம் அயன் தத்தனூர் முல்லையூர் மணப்பந்தூர் சோழன் குடிகாடு நந்தியன் குடிகாடு படைவெட்டிக்காடு வங்காரம். இந்த கிராமங்களில் நாளை காலை 9:30 பராமரிப்பு பணிகள் முடியும் வரை மின்சாரம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பல தகவல்கள் உங்களுக்காகவே காத்திருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே, திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளியின் மத்திய எல்லை 936 கிலோஹெர்ட்ஸிலும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆரவாரம்

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளியின் மத்திய எல்லை 936 கிலோஹெர்ட்ஸிலும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆரவாரம் ஆரவாரம் நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்க இருப்பது
1: நலம் தரும் யோகா. யோக கலை குறித்த ஆலோசனைகளுடன் இணைகிறார் திருச்சி யோகா பயிற்றுநர் பிரியதர்ஷினி அவர்கள்.
2: யோகா என்பது உடற்பயிற்சியா பாக்குறத தாண்டி யோகாவா நம்ம மனசுக்கு நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா வாழ்க்கைய எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல பாக்கலாம். இப்ப இருக்கிற வாழ்க்கை முறையில உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னு நாம எல்லாரும் கவனிக்கிறோம்ல, ஆனா அதே அளவுக்கு மன ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம் அப்படின்றத நிறைய பேர் மறந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நிறைய பேரு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், கவலை, பயம், தூக்கமின்மை, ஆங்ஸைட்டி மாதிரியான பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்கோம்ல, அதுக்கு யோகா ஒரு நல்ல தீர்வா இருக்கும். யோகா அப்படின்னா வெறும் உடம்ப வளைச்சு செய்யற ஆசனங்கள் மட்டும் கிடையாதுங்க, அது உடல், மனம், மூச்சு இந்த மூன்றையும் இணைக்கிற ஒரு வாழ்க்கை முறை பயிற்சி. நமக்கு டென்ஷன் இருக்கும்போது நம்ம மூச்சு வேகமா இருக்கும், நீங்க வேணா கவனிச்சு பாருங்க. நம்ம டென்ஷனா இருக்கும்போது, கோவமா இருக்கும்போது மூச்சு விட்டோம் அப்படின்னா ரொம்ப வேகமா, ரொம்ப நம்மளோட பாடி எக்ஸ்பேண்ட் ஆகி ஷ்ரிங்க் ஆறது நமக்கே ஃபீல் ஆகும், அந்த அளவுக்கு நம்ம மூச்சு வேகமா இருக்கும். அதே நேரத்துல பிராணாயமம் மாதிரி மூச்சு பயிற்சிகள் நம்ம செஞ்சு ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது கோவப்படும் போது கூட நம்மளோட மூச்சு கொஞ்சம் சரியான சீரான அளவுல இருக்கும். அதனாலதான் யோகா மூலமா மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அட்வைஸ் கொடுக்கறாங்க. மனநல மருத்துவர்கள் கூட யோகா பண்ணுங்க, மூச்சு பயிற்சி பண்ணுங்க, ரொம்ப அட்வான்ஸ்டு ஆசனாஸ் எல்லாம் பண்றதை விட பேசிக்கான யோகா பிராக்டிஸ், கொஞ்சமா சூரிய நமஸ்கார், அப்புறமா பிராணாயம பயிற்சிகள், மெடிடேஷன் பிராக்டிஸ் இதெல்லாம் நீங்க ரெகுலரா பண்ணுங்க அப்படின்னு சொல்லியே யோகா டீச்சருக்கு ரெஃபர் பண்ணி அனுப்புறாங்க. யோகாசனம் பண்ணும்போது உடம்புல இருக்கிற இறுக்கம் குறைஞ்சு உடம்பு ரிலாக்ஸ்டா மனசும் சேர்ந்து ரிலாக்ஸ் ஆகும். நீங்க கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா மனசு ரொம்ப இறுக்கமா இருக்கும்போது உடம்பும் பாத்தீங்கன்னா ரொம்ப டைட்டா இருக்கும். எஸ்பெஷலி ஷோல்டர்ஸ், உங்களோட தோள்பட்டையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது, மனசு ரொம்ப டைட்டா இருக்கும்போது உடம்புல அது காமிச்சு கொடுக்கும். அதனாலதான் நிறைய நோய்கள் வந்து மனசோட சம்பந்தப்பட்டு இருக்கு. உடம்பு ரிலாக்ஸ் ஆனா மனசும் ரிலாக்ஸ் ஆகும். தொடர்ந்து யோகா பண்ணும்போது கவனம் அதிகரிக்கும், கோபம் குறையும், அப்புறம் பொறுமையும் அதிகமாகும். தியான பயிற்சி சொல்லணும்னா அது மனசுக்கு ஒரு ஓய்வு மாதிரி. நம்ம மனசு எப்பவுமே ஏதாச்சும் ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டே இருக்கும். தியானம் பண்ணும்போது அந்த எண்ணங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு மனசு அமைதியா இருக்கும். நீங்க எடுத்தோன்னா உட்கார்ந்தோன்னா நான் தியானம் பண்றேன் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி உட்கார்ந்தோன்னா உங்களுக்கு எல்லா எண்ணங்களும் குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நீங்க என்ன பண்ணணும், உட்கார்ந்து நீங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படின்றத ஒரு தேர்ட் பர்சனா இருந்து அப்சர்வ் பண்ணி பாருங்க. வர தாட்ஸ என்டர்டைனும் பண்ண வேண்டாம், அதே சமயத்துல போர்ஸா ஸ்டாப் பண்ணவும் வேண்டாம். இல்ல இல்ல இதை பத்தி யோசிக்க கூடாது அப்படியும் நம்ம நிறுத்த வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு 100 எண்ணங்கள் 10 ஆகும், 10 எண்ணங்கள் 5 ஆகும், 5 எண்ணங்கள் 1 ஆகும், 1 இல்லாம கூட போகும். அந்த மாதிரிதான் நீங்க உங்களோட மனச தியானத்துக்கு ரெடி பண்ணி கொண்டு வர முடியும். ஒரு யோகா ஆசிரியரா நான் பாக்குறது என்னன்னா, தொடர்ந்து யோகா பயிற்சி செய்யறவங்க நல்ல தூக்கம் வருது, மன அழுத்தம் நல்லா குறைஞ்சிருக்கு, என்னோட தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்லாம் எனக்கு வந்து ஃபீட்பேக் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உடல் வழியில எனக்கு இது சரியா இருக்கு, வெயிட் குறைஞ்சிருக்கு, இந்த மாதிரி எல்லாம் சொல்றதும் காட்டிலும் மனசு ரொம்ப லேசா இருக்கு, என்னால ரொம்ப நல்லா தூங்க முடியுது அப்படின்லாம் சில பேர் வந்து சொல்லும் போது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா இந்த காலத்துல இருக்குல்ல. ஏன்னா உடம்புக்கு ஏதாவது ஒண்ணு வந்தா மட்டும்தான் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போவோம், அது என்னன்னு பாப்போம், சரி பண்ணுவோம், எல்லாம் செய்வோம். ஆனா மனசுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்றத கூட இன்னொருத்தருக்கு சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம வேகமான வாழ்க்கை சூழ்நிலையில தான் இருந்துட்டு இருக்கோம்ல. அதனால தினமும் ஒரு 15-20 நிமிஷமாச்சும் யோகா பயிற்சியும் தியான பயிற்சியும் செய்யறதுக்காக ஒதுக்குங்க. அது உடம்பு மட்டும் இல்ல மனசையும் ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு உதவும்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் யோகா கலை குறித்த ஆலோசனைகளை வழங்கினார் திருச்சி யோகா பயிற்றுநர் பிரியதர்ஷினி அவர்கள்.

மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் சார்பு நீதிமன்றங்களில் காலியாக உள்ள அரசு வழக்குரைஞர், அரசு குற்றவியல் வழக்குரைஞர், கூடுதல் அரசு குற்றவியல் வழக்குரைஞர், அரசு சிறப்பு வழக்குரைஞர், கூடுதல் அரசு வழக்குரைஞர் உள்ளிட்ட 15 சட்ட அலுவலர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிக்கை வந்திருந்தது. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா நாளை கடைசி தேதியாக இருந்தது. இதற்கு விண்ணப்பிக்க காலம் நீட்டிருக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அடுத்த மாதம் 7ஆம் தேதி, ஜூலை 7ஆம் தேதி வரை நீங்கள் வந்து இதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே, இது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்.

ஆரவாரம் கேட்டு இணைஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆரவாரம் தரும் இந்த தகவல் யாருக்கு அப்படின்னா, 7 ஆண்டுகளுக்கு குறையாத அனுபவம் நிறைந்த வழக்குரைஞர்களுக்காகத்தான். அரசு வழக்குரைஞர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க காலம் நீட்டிச்சிருக்காங்க அப்படிங்கிற இந்த தகவல் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அரியலூர் மாவட்டத்தில்

நேயர்களே, நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். நேயர்களே, இன்று மாலை 6:40 முதல் நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளை கேட்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1

0: ஐசிசி டி20 மகளிர் கிரிக்கெட் கோப்பை உலகக்கோப்பை போட்டி நேரடி வர்ணனையை கேட்கலாம். நமது அலைவரிசைகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: சீக்கிரம் ஆகட்டும் பிளீஸ், சீக்கிரம்.
2: வேற ஏதாவது மேட்ச் இருக்கா என்ன?
1: அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, தாத்தாவை கூட்டிட்டு பேங்க் போகணும்.
2: ஆமாப்பா, வயசாயிட்டாலே கூட ஒரு ரன்னர் தேவைப்படுது.
3: ஆனா பேங்க்கு வேண்டாம்.
4: ஆமா, ஆர்பிஐ என்ன சொல்லுதுன்னா, சீனியர் சிட்டிசனுக்கு முன்னுரிமை, 70 வயசுக்கு அதிகமானவங்களோ மாற்றுத்திறனாளிகளாகவோ இருந்தா பேங்க் போக முடியலன்னா அவசியமான சேவைகளுக்காக பேங்க் உங்களை தேடி வரும், அதுவும் மலிவான கட்டணத்துல.
5: சீனியர்ஸ்க்கு முன்னுரிமை, ஆர்பிஐ சொல்லுது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் இந்தியா சுயசார்பினை அடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சியில் தமிழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பதிவு பெறாமல் சீட்டு நிதியம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு எச்சரித்துள்ளது. தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதி நியமனத்தை முதலமைச்சர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 7 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு துறையில் இந்தியா சுயசார்பினை அடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சாத்தியோ நண்பர்களே, இந்த மாதம்தான் DRDO நிறுவனம் உள்நாட்டு தயாரிப்பான நீண்ட தூர தரைத்தாக்குதல் குரூஸ் ஏவுகணையின் வெற்றிகரமான பரிசோதனையை நிறைவு செய்திருக்கிறது. இதனை DRDOவின் பரிசோதனை கூடங்களும் இந்திய தொழில்துறை கூட்டாளிகளும் இணைந்து உருவாக்கியிருக்கின்றார்கள். அதாவது, இன்று கடல் தொடங்கி வானம் வரை பாரதம் அதிக அளவிலே பாதுகாப்பாகவும் தற்சார்பு உடையதாகவும் ஆகி வருகிறது.
0: மேற்காசியாவில் நிலவும் சூழலை மக்கள் பங்களிப்போடு வெற்றிகரமாக எதிர்கொண்டு வருவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பெட்ரோல் டீசல் சேமிப்பு மற்றும் இயற்கை உரங்கள் பயன்பாடு குறித்து தாம் விடுத்த வேண்டுகோளை செயல்படுத்தி அது தொடர்பான தகவல்களை மக்கள் தம்மிடம் பகிர்ந்து வருவதாகவும் பிரதமர் கூறினார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, கார்பூலிங் தொடர்பாக, அதாவது ஓர் காரிலே ஒரே இடம் செல்வோர் பலர் ஒன்றாக பயணிப்பது தொடர்பாகவும் பலர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒரே திக்கிலே செல்கிறார்களோ அவர்கள் இப்போது ஒன்றாக பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். மக்கள் முடிந்த மட்டிலே பேருந்து அல்லது மெட்ரோவினை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் சேமிக்கப்படுகிறது. இதை போலவே தேசத்தின் பல்வேறு பாகங்களில் இயற்கை உரங்களின் பயன்பாடு அதிகரிப்பது தொடர்பான செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. நண்பர்களே, உலக அளவிலான இந்த சங்கடத்தை பாரத நாட்டவர் நாம் அனைவரும் இணைந்து எதிர்கொண்டு வருகிறோம் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது.
0: மழைநீர் சேமிப்பு இயக்கம் தொய்வின்றி தொடர வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார்.
1: சாத்தியோ நண்பர்களே, நீர் சேமிப்பை எக்காலத்திலும் மறந்துவிட வேண்டாம். மழை நீரின் ஒவ்வொரு சொட்டையும் நாம் பாதுகாக்க வேண்டும். கேட்ச் தி ரெயின், மழை நீரை சேமியுங்கள் என்ற இந்த இயக்கம் எக்காரணம் கொண்டும் தொய்வடைய விடக்கூடாது. நாம் அனைவரும் இணைந்து மழையின் ஒவ்வொரு சொட்டு நீரையும் விரயமாகாமல் பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் என் சிறப்பு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன்.
0: மக்கள்தான் நாட்டின் மிகப்பெரிய சக்தி என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
1: சாத்தியோ நண்பர்களே, நமது தேசத்தின் மிகப்பெரிய சக்தி என்றால் அது நமது தேசத்தின் மக்கள்தான். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடைபெறும் முயற்சிகள் நமக்கு நிறைய கற்பித்தல்களை அளிக்கின்றன. நம் மனதிலே உறுதிப்பாடு இருந்தால் சமூகத்தோடு இணைந்து சென்றால் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த முயற்சிகள் நமக்கு தெரிவிக்கின்றன. நீங்கள் உங்கள் அருகிலே நடக்கும் இப்படிப்பட்ட முயற்சிகள் குறித்து எனக்கு கண்டிப்பாக எழுதி வாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சிந்தனைகள் ஆகியவற்றை தொடர்ந்து எழுதி வாருங்கள். முடிந்தால் உங்கள் அருகிலே எந்த ஒரு சின்ன முன்னெடுப்பு இருந்தாலும் அது ஒட்டுமொத்த தேசத்திற்குமே உத்வேகம் அளிக்கவல்லதாக ஆகலாம்.
0: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் முழு தமிழாக்கம் சென்னை அகில இந்திய

வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. மாநிலத்தின் அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். ஜவுளித்துறையின் வளர்ச்சியில் தமிழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இன்று திருப்பூரில் பின்னலாடை உற்பத்தி நிறுவனங்களில் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். இயற்கையாகவே ஆடை உற்பத்திக்கான சிறப்பான சூழலை திருப்பூர் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். ஜவுளி ஏற்றுமதிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பருத்தி ஏற்றுமதி மீதான வரி குறைக்கப்பட்டிருப்பது ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் உத்வேகம் அளிக்கும் என்றும் அவர் கூறினார். விருதுநகரில் ஜவுளி பூங்கா அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். தமிழகத்தில் போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் இன்று நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் 43,051 மையங்களில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இப்பணியில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபடுத்தப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் விடுபட்டவர்களுக்கு நாளையும் நாளை மறுநாளும் தற்காலிக முகாம்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழை மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் தமிழக அரசு செயல்படுத்தும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மந்தை புறம்போக்கு உள்ளிட்ட பல்வேறு வகை நிலங்களில் வசித்து வரும் மக்களுக்கு மாற்று இடம் வழங்குவதற்கான திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் கூறினார். நெல் கொள்முதலின் போது முறைகேடுகளில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் எச்சரித்துள்ளார். திருவாரூரில் இன்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த மாவட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை சேமிப்பு கிடங்குகளுக்கு கொண்டு செல்ல உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். கொள்முதல் செய்யப்படும் நெல் மழையில் நனையாமல் பாதுகாக்க தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திரு வெங்கடரமணன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் பதிவு பெறாமல் சீட்டு நிதியம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் எச்சரித்துள்ளார். நாமக்கல்லில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இதுபோன்ற நிறுவனங்களில் முதலீடு செய்வதால் ஏற்படும் பாதிப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது அவசியமாகிறது என்றும் தெரிவித்தார். பொது இடத்தில் போதைப் பொருள் பயன்படுத்தியது போல் காணொலி வெளியிட்ட மாநில அமைச்சர் திரு சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் அளித்த விளக்கம் ஏற்புடையதாக இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 125 நாட்கள் வேலை உறுதி திட்டம் செயல்படுத்தப்படுமா என்பது குறித்து தமிழக அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த திட்டத்தை செயல்படுத்துவது இல்லை என்று முடிவு செய்தால் தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் 150 நாட்கள் வேலை வழங்குவதற்கான மாற்று திட்டம் என்ன என்பதையும் தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று கோரியுள்ளார். தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதி நியமனத்தை முதலமைச்சர் திரு விஜய் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெங்களூருவைச் சேர்ந்த வெங்கட நாராயணாவின் இந்த நியமனம் கடுமையான விமர்சனத்தை உருவாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் சமூக அரசியல் பொருளாதார சூழல் குறித்து போதிய புரிதல் இல்லாத ஒருவர் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கப்படுவதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, நீலகிரி, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். தொடர் விடுமுறையை முன்னிட்டு உதகை படகு இல்லத்தில் சுற்றுலாப் பயணிகள் இன்று குவிந்துள்ளனர். திருநெல்வேலியில் உள்ள அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆணி பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கானோர் இதில் பங்கேற்றனர். விழுப்புரம் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே போதைப் பொருள் விற்பனை செய்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர்.
விளையாட்டுச் செய்திகள். பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 7 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் பிரமோத் பகத், நித்யஸ்ரீ சுமதி சிவன், துளசிமதி முருகேசன் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர். இதேபோல் இப்பிரிவுகளில் நிதேஷ்குமார், நவீன் சிவகுமார், மணிஷா ராம்தாஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். இரட்டையர் பிரிவுகளில் இந்தியாவிற்கு 4 வெள்ளிப்பதக்கங்கள் கிடைத்தன. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில்

0: இந்தியா 2-1 என்ற புள்ளி கணக்கில் சீன தைபேயை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்கள் அனைத்திலும் வெற்றி பெற்றதன் மூலம் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஹால் சரீன் பட்டம் வென்றார். இணையம் வாயிலாக நடைபெற்ற இப்போட்டியின் இறுதியாட்டத்தில் அவர் பிரான்சின் அலிரசா பிரூசியாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் இந்தியா சுயசார்பினை அடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சியில் தமிழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பதிவு பெறாமல் சீட்டு நிதியம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு எச்சரித்துள்ளது. தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதி நியமனத்தை முதலமைச்சர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 7 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி நேயர்களே, இனி லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடைபெறும் ICC T20 மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டியின் நேரடி வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை கேட்கலாம். நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக வழக்கமான நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

6:44 நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 செயலி வழியாக ஆரவாரம். ஆரவாரத்தில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, நம்ம கரூர் வழித்தடத்தில் பொறியியல் பணிகள் காரணமாக சில ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது அப்படிங்கிற இந்த தகவல் தான். கரூர் ஈரோடு வழித்தடத்தில் உள்ள இருப்பு பாதையில் நடைபெறும் பொறியியல் காரணமாக சில ரயில்களில் ரயில் சேவை பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது. அதன் அடிப்படையில் திருச்சி ஈரோடு பயணிகள் ரயில் சேவையானது வர 29ஆம் தேதியும் June 2ஆம் தேதியும் பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது. அதாவது திருச்சியிலிருந்து புறப்படும் இந்த ரயில் கரூர் சந்திப்பு நிலையம் வரையில் இயக்கப்படும், கரூரிலிருந்து ஈரோடு வரை செல்லாது அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க. இதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பயணத்தை நீங்கள் திட்டமிட்டுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். இது ஆரவாரம்.

0: ஹலோ சொல்லுங்க ஆர்த்தி.
1: டேய் அருண், இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதுவல்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
0: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
1: அதான்ப்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சு இல்ல?
0: ஆமா.
1: இந்த பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
0: ஓஹோ,
1: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8x8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
0: 8x8 பக்கத்துலயா? போதுமா?
1: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.
0: ஓகேப்பா.
1: முகவரி உனக்கே தெரியும் தானே? இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
0: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
1: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
0: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
1: சரியா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அதை பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
0: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலை தான்.
1: சரிதான், ஓ சாமர்த்தியத்தை அதுல காட்டு.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நாம் கேட்டு இணைஞ்சிருக்கோம். ஆரவாரம் நியூஸ் ஆனர் செயலி வழியாக நிகழ்ச்சிகளை கேட்டு இணைந்திருக்கும் நேயர்களே, அடுத்த செய்தி, உலமாக்கள் மற்றும் பணியாளர் நல வாரியத்தில் பதிவு பெற்ற 18 வயது முதல் 60 வயது வரை உள்ள உலமாக்களுக்கு தான், இவங்களுக்கு இருசக்கரம் வாகனம் வாங்க மானியத் தொகை 25,000 to 50,000 உயர்த்தி தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிவாசல்களில் பணியாற்றும் பேஷ் இமாம்கள், ஆலிம்கள், அரபி ஆசிரியர்கள், ஆசிரியைகள் உள்ளிட்ட உலமாக்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கு விண்ணப்பங்களை மாவட்ட ஆட்சியரகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் அலுவலகத்தில் வரும் 30ஆம் தேதிக்குள் நாளை மறுநாளுக்குள் உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே, இது ஆரவாரம் திருச்சி FM Rainbow 102.1.

0: ஆரவாரம் கேட்டணிஞ்சிருக்கும். ஆரவாரம் தரும் நிறைவான தகவல் என்னன்னா வானிலை முன்னறிவிப்பு தான். தமிழகத்தில் அடுத்த சில மணி நேரத்தில் ஒரு சில இடங்களிலையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை, கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கடலூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்ட இந்த தகவலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய ஆரவாரம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 7 மணி. கேட்கலாம் இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீனிவாசன். நாடு முழுவதும் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு காப்பீடு வசதிகள் தற்போது கிடைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக இன்று உரையாற்றிய அவர், பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, பிரதம மந்திரி ஆயுள் காப்பீடு உள்ளிட்ட திட்டங்களின் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் பயனடைந்து வருவதாக குறிப்பிட்டார். திருச்செந்தூரிலிருந்து சென்னை கோவைக்கு கூடுதல் ரயில்களை இயக்குவது குறித்து பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூரில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகளை இன்று ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் உலகத்தரம் வாய்ந்த அடிப்படை கட்டமைப்புகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். தமிழக அரசு அனைத்து துறைகளிலும் ஊழலற்ற நிர்வாகம் என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதாக மாநில சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய அரசு பதவியேற்ற 40 நாட்களில் மக்களுக்கு இடையூறாக இருந்த டாஸ்மாக் கடைகள் அகற்றப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக கூறினார். தமிழகத்தில் பதிவு பெறாமல் நிதி நிறுவனங்கள் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எந்த துறையில் முறைகேடு நடைபெற்றாலும் முறையாக புகார் அளித்தால் கட்டாயம் அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றார். நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் 43,051 மையங்களில் 5 வயதிற்குட்பட்ட 5,291,000 குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்க விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. விடுபட்ட குழந்தைகளுக்கு நாளையும் நாளை மறுநாளும் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் பெரிய பெருமாள் திருப்பாவடை திருநாள் நாளை நடைபெறுகிறது. இதனையடுத்து நாளை மாலை 4:30 மணிக்கு மேல் மூலவர் சேவை நடைபெறும். லண்டன் லார்ட்ஸில் நடைபெறும் ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியாவிற்கு எதிராக டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.
0: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி FM Rainbow 102.1 நியூஸ் ஆனார் செய்தி வழியாக.

நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேயர்களே, அடுத்து மாவட்ட செய்தி மடல், தொடர்ந்து தமிழ் செய்தி அறிக்கை வரும். இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சி தொடர்ந்து வரும்.

0: நேரம் இப்போது 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது விருதுநகர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் டி கமலக்கண்ணன்.
1: விருதுநகர் அருகே சிவஞானபுரம் ஊராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2026 படி தினசரி வீடுகள்தோறும் 4 விதமான குப்பைகளை பிரித்து வழங்குவதை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி பொது இடங்களில் குப்பைகள் தேங்காதவாறு தூய்மையை பராமரிக்க அறிவுறுத்தினார். இதன் தொடர்ச்சியாக தூய்மை பாரத இயக்கத்தின் கீழ் கூரைக்குண்டு ஊராட்சியில் அமைக்கப்பட்டுள்ள நுண் உர செயலாக்க மையத்திற்கு சென்ற ஆட்சியர் அங்கு ஊராட்சி பகுதிகளில் இருந்து சேகரிக்கப்படும் மக்கும் குப்பைகளை உரமாக மாற்றுவதை பார்வையிட்டார். மேலும் இயற்கை உரம் தயாரிக்கும் பணிகளை தொய்வின்றி செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். குப்பை கிடங்குகளில் எந்த காரணத்தை கொண்டும் தீ விபத்துக்கள் ஏற்படக்கூடாது என அதிகாரிகளுக்கு அறிவுரை மற்றும் ஆலோசனைகளை வழங்கினார். நகராட்சியின் நுண்ணுயிர் உரம் தயாரிப்பு மையங்கள், மறுசுழற்சி மையங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டார். விருதுநகர் நகராட்சியில் அர்ப்பணிப்புடன் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு நகராட்சி நிர்வாகத்தால் வழங்கப்படும் மதிய உணவின் தரம் குறித்தும் அவர்களிடம் கேட்டு அறிந்ததுடன் அவர்களின் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களின் பயன்பாடு குறித்தும் விவரித்தார். சிறப்பு நிகழ்வாக உலக சுற்றுச்சூழல் தினம் 2026 முன்னிட்டு MRF வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். ஆய்வின் இறுதி நிகழ்வாக அல்லம்பட்டி வேவா வன்னியப்பெருமாள் துவக்கப்பள்ளிக்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் அங்கு பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உணவின் தரத்தினை நேரில் சுவைத்து ஆய்வு செய்தார். பள்ளி சமையல் அறையின் தூய்மையை பராமரிக்கவும் குழந்தைகளுக்கு கால அட்டவணைப்படி சத்தான மற்றும் சுவையான உணவினை தடையின்றி வழங்கவும் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் சமையலர்களுக்கு அறிவுறுத்தினார். பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் 23வது தவணை தொகை விடுவிப்பு 2026 June 20 அன்று விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் அமைந்துள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வேளாண் விவசாய பெருமக்களுக்கு நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் 23வது தவணை தொகை ₹2000 ஆகும். இத்தொகை 2026 June 20 அன்று பாரத பிரதமர் அவர்களால் நாடு முழுவதும் 9.44 கோடி விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு நேரடி நிதி பரிமாற்றம் மூலம் வழங்கப்பட்டது. மொத்தம் 18,880 கோடி வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தகுதியான விவசாயிகளுக்கும் ₹2000 வழங்கப்பட்டு விவசாய உற்பத்தி செலவினங்களை சமாளிக்கவும் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும் இத்திட்டம் உதவுகின்றது. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் முக்கியத்துவத்தை விருதுநகர் மாவட்டத்தின் வேளாண்மை இணை இயக்குனர் சௌமியன் விவசாயிகளிடம் தெளிவாக எடுத்துரைத்தார். மேலும் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் சுப்பிரமணியன் இடுபொருள்களின் செலவுகளை குறைத்து வருமானத்தை அதிகரிப்பதற்கான வழிமுறைகளையும் மற்றும் மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் கிருஷ்ணகுமார் பயிர் சாகுபடி தொழில்நுட்பங்களை பற்றியும் விளக்கம் அளித்தார்கள். திருமதி சுந்தரவள்ளி வேளாண்மை உதவி இயக்குனர் அவர்கள் வேளாண் துறையின் பல்வேறு திட்டங்களை பற்றிய விளக்கங்களை அளித்தார். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து விவசாய நிலங்களின் மண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கில் விவசாயிகளுக்கு மண் பரிசோதனையின் அவசியம், சமச்சீர் உரப் பயன்பாடு, நுண்ணூட்ட மேலாண்மை மற்றும் நிலையான வேளாண் தொழில்நுட்பங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டன. மண் புழு உர தயாரிப்பு முறைகள் குறித்து செயல் விளக்கங்களை மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் கிருஷ்ணகுமார் வழங்கினார். இயற்கை வேளாண்மைக்கு தேவையான இடுபொருள்கள் அதாவது மண்புழு உரம், மண்புழு வடிநீர், உயிர் உரங்கள், பசுந்தால் உர பயிர் விதைகள் மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலம் வெளியிட்ட பயிர் ஊக்கிகள் விதை அமிர்தம் விவசாயிகளுக்கு காட்சிப்படுத்தப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளர்ச்சி மன்ற கூட்டரங்கில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விவசாய வீட்டுமனை பட்டா மற்றும் பட்டா மாறுதல், குடும்ப அட்டை,

0: வேலைவாய்ப்பு, முதியோர், விபத்து நிவாரணம், மாற்றுத்திறனாளிகள், நலிந்தோர் நலத்திட்டம் மற்றும் விதவை உதவித்தொகை, சிறுமண உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக மனுக்கள் பெறப்பட்டன. மேலும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு அமர்விடத்திற்கு சென்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார். இம்மனுக்களை சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் ஒப்படைத்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார். மேலும் முதலமைச்சர் தனி பிரிவு மனுக்கள் மீது தனி கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தினார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது விருதுநகர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் டி கமலக்கண்ணன். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ்ச் செய்தி அறிக்கை.

আকাশবাণী। செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான செஷல்ஸ் நாட்டின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான ஊரக உள்ளூர் தணிக்கை இணையதள சேவையை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று தொடங்கி வைத்தார். தேர்தல் பணிகளை செம்மையாக நிறைவேற்றுவதில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. பிரான்சில் நேரிட்ட விமான விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்தது. இனி விரிவான செய்திகள். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிறந்த நிர்வாகத்தை வழங்க இயலும் என்று இந்தியாவின் டிஜிட்டல் கட்டமைப்பு உணர்த்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக செஷல்ஸ் சென்றுள்ள பிரதமர் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். அரசின் திட்டங்களை மக்களுக்கு எளிதாக கொண்டு சேர்ப்பதில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவும் செஷல்ஸும் வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தற்போதைய சூழலுக்கு ஏற்றவாறு சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இரு நாடுகளும் வலியுறுத்துவதாக அவர் தெரிவித்தார். பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு நரேந்திர மோடி கூறினார். இதனிடையே சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக பிரதமர் ஆற்றி வரும் பணிகளுக்காக செஷல்ஸ் நாட்டின் உயரிய விருதினை அந்நாட்டு அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மினி திரு நரேந்திர மோடிக்கு வழங்கினார். இந்த விருது தமக்கு மட்டுமின்றி 140 கோடி இந்தியர்களுக்கும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக அயராது பாடுபட்டு வரும் அனைத்து நாடுகளுக்கும் இந்த விருதினை அர்ப்பணிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். முன்னதாக இந்தியா செஷல்ஸ் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம், டிஜிட்டல் தொழில்நுட்பம், வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. செஷல்ஸ் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மத்திய அமைச்சர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதையே இது உணர்த்துவதாகவும் பிரதமரின் தலைமைத்துவமே இதற்கு காரணம் என்றும் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக வழங்கப்படும் இந்த உயரிய விருது திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டிருப்பது நாட்டு மக்கள் அனைவருக்கும் பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு பியூஷ் கோயல், திரு மனோகர் லால், திரு ஜிதேந்திர சிங் உட்பட பலரும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான ஊரக உள்ளூர் தணிக்கை இணையதள சேவையை மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். ஊரக வளர்ச்சித்துறையின் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை இந்த இணையதள சேவை உறுதி செய்யும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தணிக்கை செயல்பாடுகளை நவீனமயமாக்கும் நோக்கில் இந்த இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்ளூர் தணிக்கை தொடர்பான அனைத்து செயல்பாடுகளையும் உள்ளடக்கியதாக இந்த இணையதளம் இயங்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தோத்தாபுரி மாம்பழ விவசாயிகளுக்கு உரிய நிதி உதவியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். மாம்பழ விலை வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு அதற்கான நிதி உதவி திட்டத்தின் கீழ் 281 கோடி ரூபாயை விடுவிக்க வேண்டும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு அக்கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். தில்லியில் தூய்மையை பராமரிக்க அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கேட்டுக் கொண்டுள்ளார். தில்லி தூய்மை பணிகள் இயக்கத்தின் கீழ் இன்று பொதுமக்களுடன் இணைந்து தூய்மை பணிகளை மேற்கொண்டு அவர் பேசினார். இந்த இயக்கத்தில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். மக்கள் இயக்கமாக இது உருவெடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். யமுனை ஆற்றில் பொதுமக்கள் குப்பைகள் கொட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் திருமதி ரேகா குப்தா வலியுறுத்தினார். நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெற்றது. இதில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. தேர்தல் பணிகளை செம்மையாக நிறைவேற்றுவதில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பட்காம் மாவட்டத்தில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தேர்தல் நடைமுறைகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து தாம் இவர்களுடன் விரிவாக

0: ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் திரு ஞானேஷ்குமார் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இன்று பெங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சுகாதாரத்துறை அதிகாரிகள், சட்ட அமலாக்கத்துறையினர் மற்றும் அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க முடியும் என்று தெரிவித்தார். போதைப்பொருள் பயன்பாட்டின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு தனி நபரிடமிருந்து தொடங்கி கல்வி நிறுவனங்கள், நகரங்கள் என்ற அடிப்படையில் நாடு முழுவதும் சென்றடைய வேண்டும் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் குடிமைப்பணி அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா வலியுறுத்தியுள்ளார். குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்ற ராஜஸ்தானைச் சேர்ந்தவர்களுடன் இன்று ஜெய்ப்பூரில் அவர் கலந்துரையாடினார். கடின உழைப்புடன், நேர்மையாகவும், வெளிப்படைத்தன்மையுடனும், உறுதிப்பாட்டுடனும் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என்று திரு பஜன்லால் சர்மா கூறினார். ஜார்க்கண்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நாளை மறுநாள் தொடங்க உள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரவிக்குமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அடுத்த மாதம் 29ஆம் தேதி வரை இப்பணிகள் நடைபெறும் என்று குறிப்பிட்டுள்ளார். தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த பாகிஸ்தான் அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். அரசு கொள்கையாக தீவிரவாதத்தை பாகிஸ்தான் பின்பற்றி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பாக பிற நாடுகளை பாகிஸ்தான் குற்றஞ்சாட்டுவது ஏற்புடையதல்ல என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்துள்ளார். பிரான்சில் நேரிட்ட விமான விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். தோம்ப்ளைனில் பாராசூட் பயிற்சி நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த விமானம் 5 மாணவர்கள் மற்றும் 5 பயிற்சியாளர்களுடன் சென்று கொண்டிருந்தபோது விபத்துக்குள்ளானதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் விமானியும் உயிரிழந்ததாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சவுதி அரேபியாவில் நேரிட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் 14 பேர் உயிரிழந்தனர். எண்ணெய் நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த ஹெலிகாப்டர் ராஷ்தனூரா அருகே விபத்துக்குள்ளானதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இடுக்கி, எர்ணாகுளம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அம்மாநிலத்தின் 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா 25-23, 23-25, 21-21, 25-17 என்ற செட் கணக்கில் பஹ்ரைனை வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் சற்று முன் தொடங்கியது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. இந்தியா அயர்லாந்து இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் நடைபெற்று வருகிறது. இதில் முதலில் பேட் செய்து வரும் அயர்லாந்து அணி சற்று முன் வரை 14.2 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 112 ரன் எடுத்துள்ளது. கல்லையில் நடைபெற்ற இந்தியா ஏ, இலங்கை ஏ அணிகளுக்கிடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இங்கிலாந்து ஏ, இந்தியா ஏ இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று ஹோவில் நடைபெறுகிறது. புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. துருக்கியில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரத்தின் பிரணவ் செந்தில்குமார் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் கேஷவ் சோப்ராவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான செசல்ஸ் நாட்டின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான ஊரக உள்ளூர் தணிக்கை இணையதள சேவையை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று தொடங்கி வைத்தார்.

தேர்தல் பணிகளை செம்மையாக நிறைவேற்றுவதில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. பிரான்சில் நேரிட்ட விமான விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேரம் 7:25.
1: உழவர் உலகம்
2: உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
1: இன்னைக்கு நிகழ்ச்சியில நாட்டுக்கோழிகளுக்கான மூலிகை மருத்துவம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மைய தலைவர் முனைவர் கே. சிபி தாமஸ் அவர்கள். வீட்டுல இருந்தபடியே சொந்த தொழில் செஞ்சு சம்பாதிக்கணும், அதுவும் வேளாண் சார்ந்த தொழிலா இருந்தா இன்னும் சிறப்பு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கோழி வளர்ப்பு, அதுவும் நாட்டுக்கோழி வளர்ப்பு சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. குறைஞ்ச முதலீட்டுல மிக குறுகிய காலத்திலேயே அதிக வருமானம் கொடுக்கக்கூடிய தொழிலா இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு இருக்கு. கோழி வளர்க்கறதுல பல முறை இருக்கு, கூண்டு முறை, ஆள்கூள முறை, மேய்ச்சல் முறை. ஒவ்வொருத்தரும் அவங்களோட இடவசதிக்கு ஏற்ற மாதிரியான முறைகளை பின்பற்றி கோழி வளர்க்கிறாங்க. முறையான கொட்டகை அமைப்பு, சத்தான தீவனம், தடுப்பூசி மேலாண்மை இதெல்லாம் கடைபிடிச்சு கோழி வளர்க்கும் போது கண்டிப்பா இது வெற்றிகரமான தொழிலா அமையும் அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் பக்குவப்படுத்தி பரிந்துரைக்கப்பட்ட பராமரிப்பு முறைகளெல்லாம் கடைபிடிச்சு கோழி வளர்த்தாலும் காலநிலை மாற்றத்தால ஏதாவது ஒரு இடர்பாடுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு. நோய் தடுப்பு நடவடிக்கைகளை கையாளுறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அப்பப்போ கோழிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த சில வழிமுறைகளையும் கையாளணும். அதுக்கு செயற்கை முறைகளை தான் நாடணும் அப்படின்னு கிடையாது, இயற்கையாவே நம் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே நம்ம முன்னோர்கள் கடைபிடித்த மூலிகை மருத்துவ முறைகளை கையாண்டும் கோழிகளை பாதுகாக்கலாம். கோழிகளில் ஏற்படும் நோய் பாதிப்பு, கோழிகளின் எடை, முட்டை உற்பத்தி இதெல்லாம் அதிகப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான எளிய மூலிகை மருத்துவ முறைகள் எல்லாம் கடைபிடிக்கணும், இது போன்ற பல தகவல்களை தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்து கொண்டு கோழி வளர்ப்புல மூலிகை மருத்துவத்தினோட முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகளை தருவதற்காக நம்மோடு இணைகிறார் திருச்சிராப்பள்ளி கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் முனைவர் கே. சிபி தாமஸ் அவர்கள். அம்மா வணக்கங்கம்மா.
4: வணக்கங்க.
3: முன்னெல்லாம் கோழி வந்து வீட்டுல அது பாட்டுக்கு வளரும், சோத்தை தூக்கி போடுவோம், ரசத்துல இருக்கிற சீரகம் பூண்டு எல்லாத்தையும் தூக்கி போடுவோம், எல்லாத்தையும் கொத்தி தின்னுட்டு போயிடும், நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இன்னைக்கு காலம் வந்து மாறிடுச்சு, எல்லாம் வந்து ஒரே இடத்துல வச்சு வளர்க்கணும் அப்படின்னு கோழிப்பண்ணைகள் நிறையா உருவாகிருச்சு. அந்த மாதிரியான கோழிப்பண்ணைகளுக்கு இந்த மாதிரி இயற்கை மருத்துவம் சரியா வருமாம்மா? இயற்கை மூலிகை மருத்துவம்லாம் கொடுக்கறது
4: இன்னைக்கு நாட்டுக்கோழி வளர்ப்புங்கிறது வந்து கிராமப்புறங்கள்ல ரொம்ப மேம்பட்டு வருகிறது, சரிங்களா? ஏன் நாட்டுக்கோழி வளர்ப்பு இவ்வளோ ஃபேமஸ் ஆகி வந்திருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஷார்ட் டைம்குள்ளெல்லாம் அவங்களால திருப்பி வருமானம் எடுக்க முடியுது, அவங்களால முட்டை மற்றும் இறைச்சி விற்று வருமானம் எடுக்க முடிகிறது. இப்போ நாட்டுக்கோழியை வந்து நம்ம இன்னொரு விதத்தில் என்ன சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா, அது நடமாடும் ஏடிஎம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது மகளிர் வந்து வீட்டிலே இருந்த வண்ணம் நாட்டுக்கோழிகளை நம்ம வளர்த்தி அப்பப்போ விற்று அவங்களுக்கு தேவையான பணங்கள் எடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு அந்த வளர்ந்து வருது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நாமக்கல் அந்த மாதிரி இடங்கள்லாம் பெரிய பெரிய பண்ணைகளும் இருக்குது. அவங்க வந்து வியாபார ரீதியாக பிராய்லர் கோழி, லேயர் கோழி அந்த மாதிரி பெரிய பெரிய பண்ணைகளும் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கிராமப்புறத்தில் வளர்த்துற மக்களுக்கு அப்பப்போ அவங்களுக்கு தேவையான மருந்துகளோ இதுவோ அவங்களுக்கு வந்து கிடைக்கிறது இல்லை. அவங்களுக்கு அப்போ அந்த மாதிரி நேரங்களில் இந்த மூலிகை மருத்துவம் பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு கை கொடுக்குது. ஒரு எமர்ஜென்சி இல்லை திடீர்னு ஒரு நேரத்தில் அது கை கொடுக்கறனால அவங்களால வந்து ஓரளவுக்கு கோழிகள் இறப்புல இருந்து காப்பாற்ற முடியுது.
3: குறைந்த அளவுல வளர்க்கக்கூடிய கோழிகளுக்கு இந்த மருத்துவம் வந்து ரொம்ப பயனுள்ளதா
4: ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்.
3: சரிங்கம்மா. ஆமா, இப்ப கோழி வளர்த்தாவே வந்து அதுக்கு வளர்ச்சி ஊக்கி எல்லாம் போட்டுறாங்க.

0: அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் பயமாக இருக்குது. அதனால தான் வந்து முடிஞ்ச வரை இந்த பிராய்லருக்கு போகிறதுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க. அப்போ இயற்கையாக நம்ம வந்து நாட்டுக்கோழி வளர்த்தாலும் சரி எந்த கோழி வளர்த்தாலும் அது உடனே வளரணும் அப்படின்னா என்ன மாதிரியான மூலிகைகளை கொடுத்தா அந்த கோழிகள் வந்து நல்லா வளரும்?
1: நீங்கள் மூலிகைகள் கொடுக்கறதுனால இமீடியட் க்ரோத்துன்னெலாம் நம்ம சொல்ல முடியாது, ஆனால் அது வந்து அதோட வளர்ச்சியை ஊக்குவிக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பூண்டு, ஜீரகம், இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே நம்ம கொடுக்கும்போது கூட கோழிகள் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா தீவனம் வந்து அது எடுக்கிற அளவு அதிகமாகுது. தீவனம் வந்து மூலிகை மருத்துவத்தினால நல்லா ஜீரணமாகுது. அந்த தீவனங்கள் எல்லாமே முறையாக உரியப்படுது உடம்புல. அதனால் அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா உற்பத்தி திறன் அதிகமாகுது. இறைச்சியோ இல்லை முட்டையோ கிடைக்கிறத பார்த்திங்கன்னா நம்பர் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது, ப்ராஃபிட் வந்து கிடைக்கிது அவங்களுக்கு. அந்த மாதிரி வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
0: ஓகேங்கம்மா. அப்புறம் அந்த கோழிகளை வளர்க்கும்போது என்னென்ன மாதிரியான நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்களேன்.
1: இப்போ நாட்டுக்கோழி வளர்ப்பில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு இல்லை இந்தியாவை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா வெள்ளை கழிச்சல் நோய் தான் பிரதான நோய் நம்ம பார்க்குறதுல. வெள்ளை கழிச்சல் நோய் இல்லைனா ராணிக்கட் நோய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த நோய் வெயில் காலங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, மழைக்காலங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பயங்கரமாக பரவும் இந்த நோய். நீங்கள் பார்க்கும்போது இது வந்து இரண்டு விதமாக நம்ம சொல்லுவோம். இந்த வெள்ளை கழிச்சல் நோய் அதாவது அது வந்து ஒரு வைரஸ் கிருமினால வருது.
0: அது முக்கியமாக இந்த மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், சும்மா லைட்டாக பெஞ்சிட்டு விட்டுருச்சு இந்த வெயில் காலத்தில் அப்படின்னா அப்படியே அடுத்த நாள் வந்து அப்படியே கொத்து கொத்தா கீழே
1: விழுகும். அப்போ அது ஈரப்பதமும் அந்த இடத்துல கூடுது, வெப்பமும் கூடுது.
0: அதுதான் இந்த ராணிஹெட் நோய்.
1: அதுன்னு சொல்ல முடியாது. வெள்ளை கழிச்சல் நோய்ங்கிறது வந்து இந்த மாதிரி சமயங்களில் அதிகமாக வருது, இதனால வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப தட்பவெட்ப நிலைமை வெயில் அதிகமாக வர நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ்னால கூட சில சமயம் கோழிகள் இறக்கும். இந்த வெயில் அதிகமாகும் சம்மர் ஸ்ட்ரெஸ் அப்படின்பாங்க, திடீர்னு அந்த ஹீட் ஸ்ட்ரோக் மாதிரி ஆகி சில சமயம் கோழிகள் சாகும். இது வந்து அப்படி சொல்ல முடியாது. இந்த ராணிக்கட் நோய் இல்லைன்னா வெள்ளை கழிச்சல் நோய்ங்கிறது வந்து வைரஸ்னால வர ஒரு நோய் தான் இது. இது நம்ம ரெண்டு விதமாக சொல்லுவோம். அதாவது கோழிகளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் அதாவது உள்ளில் இருக்கிற குடல்கள் அந்த மாதிரி இடத்துல போய் அந்த வைரஸ் போய் தங்கிச்சுன்னா அப்போ தான் நம்ம இந்த மாதிரி சொல்கிற மாதிரி வெள்ளை கழிச்சல் இல்லைன்னா பச்சையாக வந்து கோழி வந்து கழிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா தீவனம் எடுக்காமல் அப்படியே குறுகி செத்து போயிடும். இதே அந்த வைரஸ் வந்து சுவாச மண்டலம் இல்லை நரம்பு மண்டலத்தை பாதிச்சிருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட ரெக்கைகள் ஒரு பக்கம் விழுந்துடும், கால் ஒரு பக்கம் விழுந்துடும், ஒரு மாதிரி திருப்பி ரிவர்ஸில் நடக்க ஆரம்பிக்கும். தலை வந்து ஒரு மாதிரி சுற்றி சுற்றி கொண்டு போகிறதுனால இது வந்து கொக்கு நோய் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. டைஜஸ்டிவ் சிஸ்டம் பாதிக்குமோ வேற மாதிரி காமிக்கும், நரம்பு மண்டலங்களை பாதிக்குமோ இந்த மாதிரி காமிக்கும். இதை தான் நம்ம வந்து வெள்ளை கழிச்சல் நோய் இல்லைனா ராணிக்கட் நோய் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கு தடுப்பு மருந்துகள் இருக்குது. அதாவது இது வைரஸ் இன்ஃபெக்ஷன்னால வந்ததுக்கப்புறம் இதில் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ வரதுக்கு முன்னாடி தடுப்பூசிகள் போடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். முதல் வாரத்தில் ஒரு தடுப்பூசி இருக்குது, 28வது நாளில் ஒரு தடுப்பூசி இருக்குது, 2 மாத காலத்தில் தடுப்பூசி இருக்குது இப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இது ஒரு விதம் ஃபஸ்ட்டு வரதுக்கு முன்னாடியே நம்ம தடுக்கிறதுக்கு. இதே வந்ததுக்கப்புறம் வந்துருச்சு இல்லை வராமல் நம்ம தடுக்கிறதுக்குமே மூலிகை மருத்துவமும் ஒரு பக்கமாக நமக்கு அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்ம அந்த காலத்துலலாம் நம்ம பார்த்தோன்னா சின்ன வெங்காயம் போட்டு தான் வீட்டில் வளர்த்திருப்பாங்க கோழிகளை. பார்த்திங்கன்னா எப்போதுமே வெங்காயத்தோட மிச்ச மீதி பூண்டுகள் இந்த மாதிரி போட்டு நம்ம வளர்த்தணும். இப்போலாம் பார்த்தா நம்ம அதெல்லாம் பண்ணுறது இல்லை நம்ம. அதனால தான் இன்றைக்கி நம்ம திருப்பி அதோட முக்கியத்துவத்தை பற்றி நம்ம எடுத்து சொல்கிறோம், மக்கள்கிட்ட வந்து அதை நம்ம கொடுக்க சொல்லி சொல்கிறோம் இந்த மாதிரி மூலிகை மருத்துவத்தை.
0: அதில் ஒரு சில மருத்துவங்களை சொல்லலாம்.
1: ஆமாம், அது முக்கியமாக சொல்லணும். அதுவும் வெள்ளை கழிச்சல் நோய்க்கு வந்து நிறையா விதங்கள் நம்ம சொல்லலாம். முதல் ஒன்று பார்த்திங்கன்னா கீழாநெல்லி இலை வந்து ஒரு 50 கிராமு, அதோட சின்ன வெங்காயம் ஒரு 5, ஜீரகம் வந்து ஒரு 10 கிராமு. இது எல்லாத்தையும் நம்ம வந்து 100 கிராம் வெள்ளத்தோட சேர்த்து நல்லா அரைச்சு இதை வந்து கோழிகளுக்கு நம்ம வந்து வாய் வழியாக கொடுக்கலாம். 3 நாட்களுக்கு 3 முறை அந்த மாதிரி வச்சு நம்ம வாய் வழியாக கொடுத்தா ஓரளவுக்கு இந்த வெள்ளை கழிச்சல் நோயிலேருந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 கிராம் ஜீரகத்தை எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் நல்லா காய்ச்சி நல்லா சுண்டை விட்டுட்டு அந்த தண்ணியை நம்ம வந்து கோழிகளுக்கு கொடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளை கழிச்சல் நோயிலேருந்து ஒரு எஃபெக்ட் இருக்கும். அப்புறம் நம்ம வெள்ளை கழிச்சல் நோய் வந்து ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன்னால நம்ம அந்த கொட்டகையை சுற்றியும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கணும். இப்போ வந்து நிறைய அந்த டிஸ்இன்ஃபெக்டன்ட்லாம் வெளியே நமக்கு கடைகளிலே கிடைக்குது. ஆனால் அந்த காலத்தில் நம்ம பார்த்தா அந்த பூண்டு சாறை எடுத்து அதை வந்து தண்ணியில் கலந்து அந்த பூண்டு சாறு கலந்த தண்ணியை கொட்டகையிலே இல்லை வெளியெல்லாம் நம்ம தெளிச்சு விடும்போது நமக்கு வந்து இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன்லேருந்து ஓரளவுக்கு காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் வாழைத்தண்டை நல்லா அரைச்சி அதோட சாரையும் எடுத்து கோழிகளுக்கு கொடுக்கும்போது இந்த கழிச்சல் வந்து கண்ட்ரோல் ஆகும். இப்போ வெள்ளையாக கழியுது அந்த மாதிரி சமயத்துலலாம் எலக்ட்ரால் பொடி இல்லைனா குளுக்கோஸ் கலந்த தண்ணியும் கோழிகளுக்கு நம்ம கொடுக்கலாம். அப்புறம் இந்த குப்பை மேனி இலை மற்றும் கீழாநெல்லி இலை இந்த ரெண்டுத்தையும் கோழிகளுக்கு கொடுக்கும்போது கழிச்சல் வந்து கண்ட்ரோல் ஆகுது. அதே மாதிரி ஜீரகம் மற்றும் கீழாநெல்லியை நல்லா இடித்து அதை வந்து அரிசி இல்லைனா தீவனத்தோட நம்ம கலந்து கொடுக்குறப்போ எஃபெக்ட் இருக்குது. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீரகம் 10 கிராமு, மிளகு 5 கிராமு, அதை ரெண்டையும் நல்லா இடித்துட்டு கீழாநெல்லி 50 கிராமோட சேர்த்து வெங்காயம் மஞ்சத்தூள் பூண்டு இது எல்லாத்தையும் கலந்து அதையும் நல்லா அரைச்சு நம்ம தீவனத்தோட கலந்து கொடுக்கலாம். இதெல்லாம் இல்லாமல் நம்ம ஜென்ரலாகவே

0: நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து மஞ்சத்தூள் கலந்து கொடுக்கறது வந்து எப்போதுமே அது ரொம்ப எஃபெக்டிவ் கோழிகளுக்கு கொடுக்கறது. இந்த சம்பந்தமான பொருட்கள் எல்லாமே நமக்கு வந்து வெள்ளைக்கழிச்சல் நோய்க்கு வந்து பிரயோஜனமாக இருக்குது.
1: அதாவது இப்போ இந்த வெள்ளைக்கழிச்சல் நோய் அதாவது குடல் மூலமாக ஏற்படக்கூடியதுக்கும் நரம்பு மூலமாக ஏற்படக்கூடியதுக்கு ரெண்டுக்குமே இந்த மருந்துகளை
0: இந்த மருந்துகள்
1: பயன்படுத்தலாம்.
0: எது வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். நமக்கு எந்த பொருள் கிடைக்குதோ அந்த பொருட்களை வச்சு நம்ம கோழிகளுக்கு கொடுக்கணும். நம்ம
1: அதே போல் இந்த கோழிகளுக்கு அம்மை நோய் வருதுன்னு சொல்கிறாங்க, அது இப்படி அதுக்கு என்னென்ன தீவனங்கள்?
0: அம்மை நோய்ங்கிறது வந்து மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் நேரங்களில் நமக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி கோழிகளுக்கும் வரும். இந்த அம்மை நோய் பார்த்தீங்கன்னா அதோட முடி இல்லாத இடங்கள், முகத்தில், கால் கீழே அந்த இடங்களில், அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொப்பளம் கொப்பளமாக வந்து அந்த கொப்பளம் அப்படியே காஞ்சி அது விழ ஆரம்பிக்கும். இது அம்மை நோய்ங்கிறது. அம்மை நோயால் இறப்புகள் அதிகமாக இல்லைனாலும் நம்ம திருச்சியெல்லாம் பொறுத்தவரையும் இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் நிறையாவே இந்த கோழி அம்மை நோய் பார்க்கலாம். நம்ம அந்த காலத்துலேருந்தே நம்ம ஃபாலோ பண்ணுறது இந்த மஞ்சள், வேப்பெண்ணெய், வேப்பிலை இதெல்லாம் அரைச்சி நம்ம கொடுக்கறது வந்து நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் கோழி அம்மையை பொறுத்தவரையும் வேப்பம் பட்டையை எடுத்தோ இல்லை அதோட பொடி 1 கிலோ எடுத்தா அதை வந்து நம்ம வந்து தீவனத்தில் கலந்து 1000 கோழிகள் வரையும் நம்ம அந்த வேப்பம் பட்டை இல்லைனா வேப்பம் பொடி நம்ம கலந்து கொடுக்கலாம். அதே மாதிரி அங்கங்கே கொட்டகைக்குள்ள வெங்காயத்தை நம்ம வைக்கிறதும் ஒரு கிருமிகளை விரட்டுறதுக்கு வெட்டி வச்சாலும் ஓகே தான், கொடுக்கவும் செய்யலாம். ஆனால் வந்து இதுவும் எஃபெக்டிவாக இருக்குங்கிறாங்க. வெங்காயத்தை வந்து வெட்டி அங்கங்கே நம்ம வைக்கிறது மூலமாக பண்ணைகளில் வந்து அம்மை பாதிப்பை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சீரகம் 10 கிராம், மஞ்சள் 5 கிராம், மிளகு 5 நம்பர், பூண்டு 5 பல், வேப்பிலை 10 இலைகள், துளசி அதே மாதிரி 10 இலைகள், இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து நல்லா அரைச்சி இதை வந்து நம்ம அரிசி குருணை இல்லை நம்ம கொடுக்குற அந்த தீவனம் ஏதாவது இருக்குது பார்த்தீங்களா அதில் நம்ம கலந்து சின்ன சின்ன உருண்டையாக்கி கோழிகளுக்கு நம்ம கொடுக்கலாம். இது வந்து உள்வழியாக கொடுக்குற இது. இதே இதை வந்து இப்போ நம்ம வெளியே பூசுறது அதுவும் முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுலேருந்து விழுவும் போது தான் பார்த்தீங்கன்னா அடுத்த கோழிகளுக்கு பரவும். இன்னொன்று என்ன பண்ணுன்னா கோழி வந்து சும்மா இருக்காது, நல்லா இருக்கிற கோழி போய் இந்த கொப்பளம் வந்திருக்கிறத போய் கொத்தும், அந்த மாதிரி சமயத்தில் இதுக்கும் பரவும். ஸோ தீவனம் தண்ணீர் இது மூலமெல்லாம் பரவுது. அந்த வெளியில் இருக்கிற கொப்பளம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு மேலேயும் பூசணும் நம்ம. அது பூசுறதுக்கு நம்ம அதே மாதிரி வந்து பூண்டு 10 பல், துளசி இலை, வேப்பிலை, மஞ்சத்தூள், சூடம், சின்ன ஜீரகம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா இது செஞ்சு ஒரு கலவை மாதிரி ஆக்கி அந்த கலவையோடு சேர்த்து விளக்கெண்ணெய் 10 மில்லி ப்ளஸ் வேப்பெண்ணெய் 10 மில்லி கலந்து கொஞ்சம் லைட்டாக சூடாக்கி அந்த கலவையை வந்து நம்ம அந்த கொப்பளம் மேலே நம்ம தடவுனா சீக்கிரம் காஞ்சி அந்த கீழே விழும்போது அது இன்ஃபெக்ஷனாக பரவாமல் கட்டுப்படுத்தும். அது ஸோ பரவறதை வந்து ஓரளவுக்கு வந்து கட்டுப்படுத்தும் இந்த மூலிகை மருத்துவம்.
1: அதாவது நீங்கள் சொல்கிறதுலாம் எளிதில் கிடைக்கக்கூடிய மூலிகைகளை வச்சு இந்த நோய்கள்லாம்
0: எங்கேயும் நம்ம தேட வேணாம், நம்ம பக்கத்தில் இருக்கிற பொருட்களே தான் அது எல்லாமே. மூலிகை மருத்துவத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்ததுக்கு அப்புறம் நம்ம பண்றதோட எப்போதுமே இதெல்லாம் நம்ம வந்து தீவனத்தில் கலந்து கலந்து கொடுத்துட்டானா நல்லாவே இருக்கும். திடீர்னு வந்ததுக்கு அப்புறம் நம்ம செய்யறதோட ஜென்ரலாவே இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் நம்ம டெய்லியும் கொடுக்கறதோ இந்த கலவைகள்லாம் நம்ம அரைச்சு கொடுக்கணும்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அது நம்ம ஃப்ரீயா இருக்கிற நேரத்தில் இதெல்லாம் அரைச்சு நம்ம அப்பப்போ போட்டுறது நல்லது.
1: கொடுத்தோம்னா பொருளாதார இறப்பு ஏற்படாம நம்மளுக்கு வருமானத்தை
0: தடுக்கிறதுக்கு இது ஒரு முன் இதுவா இருக்கும்
1: கட்டாயம். அதே போல இந்த ரத்த கழிச்சல் நோய் எதனால ஏற்படுது அது எப்படி தவிர்க்கலாம், அதுக்கு என்னென்ன மூலிகை மருத்துவம் இருக்கு?
0: இப்போ முதல் பேசினது ரெண்டுமே வந்து வைரஸ் அதாவது நம்ம கையில எதுவும் இல்லை, பக்கத்துல இருந்து எங்கேயாவது ஒரு இதுல இருந்து அது பரவுது, நம்ம தப்பு எதுவுமே இல்லை. ஆனா ரத்த கழிச்சல் அப்படிங்கிற வந்து இது வந்து ஒரு ஒட்டுண்ணி நோய் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம பண்ணையை ஒழுங்கா பராமரிக்காம இருக்கும்போது இந்த ரத்த கழிச்சல் நோய் வந்து வருது. இப்போ இந்த ரத்த கழிச்சல் நீங்க பாத்தீங்கன்னா தீவன தட்டோ தண்ணி தட்டோ இதெல்லாம் நம்ம சுத்தம் இல்லாம வைக்கிறது, மெயினா பாத்தீங்கன்னா கூலம் போட்டு வளர்க்குறவங்க அந்த கூலம் வந்து காயாம ஈரத்தன்மையோட இருக்கிற அந்த கூலத்துக்கு மேல இந்த கோழிகள் ரொம்ப நேரம் நிற்கும்போது இந்த ரத்த கழிச்சல் நோய் வந்து வர ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம சொல்லுவோம் அந்த கூலம் போட்டு வளர்த்தும் போது அந்த கூலம் வந்து ட்ரையா இருக்கணும், நம்ம கையில எடுத்து அப்படியே விட்டா அப்படியே ட்ரையா கீழே விழணும், கேக்கு கேக்கா அங்கங்க ஒட்டி ஒட்டி இருக்கிற மாதிரி எல்லாம் நம்ம விடக்கூடாது. ஸோ அந்த சுத்தம் கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டீங்கனாலே ரத்த கழிச்சல் நோய் வந்து வராம தடுத்துடலாம் மேக்சிமம். அப்படி வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப வந்து அதுக்கு மருந்துகள் வேற பக்கம் மூலிகை மருத்துவத்துல நீங்க பாத்தீங்கன்னா கற்றாழையை எடுத்து குடிநீர்ல வந்து 40-45 நாட்கள் வரை ஊற வைத்து அந்த நீரை வந்து கோழிகளுக்கு நம்ம கொடுக்கலாம். சீவி விட்டுட்டு அந்த உள்ள இருக்கிறத எடுத்து தண்ணியில போட்டு ஊற வச்சா ஒரு மாதிரி லைட்டா பசையா இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த தண்ணி நம்ம கோழிகளுக்கு கொடுக்கலாம்.
1: அதுவும் 45 நாள் ஊற வைக்க சொல்றீங்களா?
0: அதுக்குதான் நான் முன்னாடியே ஒரு வார்த்தை சொன்னேன், இந்த மாதிரி மருத்துவம் எல்லாம் அப்பப்ப பண்ற பண்ணுறதில்ல. எப்போதுமே நம்ம வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கணும். என்ன கேட்டால் அப்போ தான் இதுக்கு எஃபெக்ட் வந்து அதிகம். இந்த கோழிகளுக்கு வந்து நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, அதாவது மஞ்சளில் நம்ம கலந்து கொடுக்கறது, இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம எப்போதுமே ரெடியாக வச்சுருக்கணும். இது ஊற வச்சு நம்ம வச்சுருந்தோன்னா இது ரத்த கழிச்சலுக்குன்னு இல்லை, எல்லா விதத்துலேயும் இந்த சோத்துக்கத்தால் வந்து ஒரு யூஸ் தான் உங்களுக்கு. அது வந்து ஒரு தீவனமாகவும் சில நேரத்தில் கோழிகளுக்கு நம்ம கொடுக்கலாம். சின்னதாக நம்ம வெட்டி வெட்டி போடும்போது நம்ம இந்த தீவன செலவை குறைக்கிறது.

0: குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பொருட்கள்லாம் ஹெல்ப் ஆகும். முருங்கைக்கீரை, இந்த குப்பமேனி இலை, இந்த துளசி இலை, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அடிட்டிவ் ஃபீடு மாதிரி தான். இப்போ கோழிகளுக்கு வந்து எப்படி நம்ம இந்த இலைகள்லாம் கொடுக்குறோமோ அந்த மாதிரி இது கொடுக்கும்போது அந்த குதிரை மசால், வேலி மசால், இந்த மாதிரி இலைகள்லாம் நம்ம கோழிகளுக்கு போடும்போது புரத சத்து அதிகமாகுது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இலையில பச்சை வகைகள் நிறையா போடும்போது முட்டையோட அந்த மஞ்சள் கருவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா மஞ்சளாக வரும். ஸோ வந்து அது எல்லாமே நமக்கு எஃபெக்டிவ் தான். நமக்கு சீப் காஸ்ட்ல, காஸ்ட்னு சொல்றதோட நம்ம செலவே இல்லாமல் எடுக்கிற இது இந்த இடத்துல. அதே மாதிரி இப்போ பொன்னாங்கண்ணி கீரை சார் எடுத்து அது வந்து புளித்த மோரோட சேர்ந்து நம்ம கலந்து கொடுக்கறது வந்து இந்த ரத்த கழிச்சல் கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி பனங்கருப்பட்டி எடுத்து தண்ணியில கலந்து நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியும் நம்ம கோழிகளுக்கு கொடுக்கும்போ ரத்த கழிச்சல் நோய் வந்து கண்ட்ரோல் ஆகுது. இது நம்மளோட சுத்தம் தான் மெயின். கூலம் எதுவும் ஈரம் இல்லாம கோழிகளை வந்து நல்லா பராமரிக்கணும்.
1: சரிங்க. அதே போல இந்த மூக்கொழுகள், அதாவது சளி பிடிச்சிக்கிட்டு இந்த தும்பிட்டு அடையுங்களா, அதுக்கு என்ன மாதிரியான
0: இது நீங்க பாத்தீங்கன்னா இந்த மழைக்காலத்துல இல்ல பனிக்காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா கோழிகள்ல மேக்சிமம் இது இருக்கும். எப்போ பாத்தீங்கன்னாலும் இது இருக்கும். ஏன்னா அந்த டைம்ல நம்ம அதிகமா வெளியே மேய விடுறோம், ஈரத்துல அது பிடிச்சிக்கிறது. அதுக்கு நீ குப்பமேனி தலையை எடுத்து மிளகு மற்றும் மஞ்சத்தூளை சேர்த்து நல்லா அரைச்சு வேக வைத்து கொடுக்கலாம். ஆடாதோட இலை வந்து இந்த கஷாயம் மாதிரி வச்சு இந்த கோழிகளுக்கு கொடுக்கறது வந்து நமக்கே அது நல்லா எஃபெக்டிவா இருக்கும்.
1: இதெல்லாம் வந்து ஊட்டி விடணுமா இல்ல வச்சுட்டு அவங்களே எடுத்துக்கோ?
0: தண்ணியில கலந்து வச்சுட்டா போதுங்க, அதுவே எடுத்துக்கும். நம்ம வந்து இந்த வாயில உருட்டி கொடுக்கறது இந்த மாதிரி இது நம்ம எப்ப சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிவியரா இருக்குது கண்டிஷன் அப்படிங்கிறப்ப அதால எடுத்துக்க முடியாம படுத்திருக்கும் பாருங்க. சில கோழிகள் பாத்தீங்கன்னா தலையை அப்படியே சாச்சு அப்படியே படுத்துரும். அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம வேணா கொஞ்சம் எடுத்து வாயில போட்டு கொஞ்சம் தண்ணி ஏதாவது ஊத்தி விட்டா அது முழுங்கிக்கும். இல்லனா மிச்சப்படி கோழிகளுக்கு நீங்க இது வெச்சீங்கனாலே அது தானா கொத்தி எடுக்க ஆரம்பிச்சு.
1: ஏன்னா மருந்தெல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம்ல, நம்ம எல்லாம் வற்புறுத்தி தான் சாப்பிட்டுக்கிறோம்.
0: இது மூலிகையினால இது மேக்சிமம் எடுத்துக்கும். அதே மாதிரி பூண்டோட சார் எடுத்து கொட்டைகையில நம்ம தெளிக்கிறது, அப்புறம் மழைக்காலத்தில் மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் எப்படி இப்போ நம்ம பாலில் போட்டு குடிக்கிறோமோ அதே மாதிரி கோழிகளுக்கு மஞ்சத்தூளை நம்ம கலந்து கொடுத்தோன்னா அந்த சளி பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிக்க முடியும்.
2: பொதுவா கோழிகளை எல்லா காலங்கள்லயும் என்னென்ன நோய்கள் தாக்கக்கூடும் அப்படின்றது கோழி வளர்க்கிறவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இதுக்கு நம்ம நோய் தடுப்பு நடவடிக்கைகளை செஞ்சுட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் எதிர்பாராத ஏதாவது ஒரு இடர்பாடு ஏற்படுது. அதுக்கு தடுப்பூசி எப்படி போடுறோமோ அதே மாதிரி அன்றாடம் நம்ம கொடுக்கக்கூடிய தீவனத்துல, தண்ணீர்ல, நம்ம வீட்லயே இருக்கக்கூடிய சமையலறை மூலிகை பொருட்கள், நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய மூலிகை செடிகளை பயன்படுத்தும் போது எப்போதுமே நம்ம கோழிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறையாம இருக்கும். இதனால எதிர்பாராம ஏற்படுற பிரச்சனைகளையும் தடுக்கலாம் இல்லையா? உழவர் உலகம் நிகழ்ச்சியில நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோழிகளுக்கான மூலிகை மருத்துவம். நிகழ்ச்சியில் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார் திருச்சிராப்பள்ளி கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மைய தலைவர் முனைவர் கே சிபி தாமஸ் அவர்கள். எல்லா நோய்களுக்குமே மூலிகை மருத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. எல்லா கால்நடைகளுக்கும் கோழிகளுக்கும் பிரச்சனையா இருக்க இந்த குடற்புழுக்களை தடுக்கிறதுக்கும் மூலிகை மருத்துவம் இருக்கா அப்படின்னு யோசிக்கிற உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுச்சு பண்ணையாளர்களே. அதுக்கும் இருக்கா இல்லையான்னு கேட்டுருவோம். தொடர்ந்து நிகழ்ச்சிய கேளுங்க.
1: மனிதர்களுக்காகட்டும் ஆடுகா இருக்கட்டும் மாடா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இந்த குடற்புழு தாக்கம் வந்து இருக்கும். அது வந்து வளர்ச்சியை கட்டுப்படுத்தும். அதே போல இந்த கோழிகள்லையும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை எப்படி நம்ம தடுத்துக்கலாம்?
0: பண்ணையாளர்கள் யாருமே பாத்தீங்கன்னா இந்த குடற்புழு மருந்தெல்லாம் கொடுக்கறதே இல்லை. ஆனா வந்து அது ரொம்ப முக்கியம். இந்த குடற்புழு மருந்து வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது தான் வெயிட் கோழிகளுக்கு வந்து வெயிட் ஏறும். இல்லாம என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, இது இந்த குடற்புழு லோடு ரொம்ப அதிகமாகும்போ அது அந்த கோழிகள் எடுக்கிற தீவனத்தை முழுசா அது வந்து உறிஞ்சி எடுத்துட்டு இருக்கும் உள்ளால. சோ அப்ப ரிட்டர்ன் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா கோழிகளுக்கு வெயிட் ஏறாது. அது எடுக்கிற தீவனம் அதுக்கு கிடைக்காம போகிறப்போ கறி வராது, முட்டை வராது, அப்படியே நலிஞ்சு அப்படியே இருக்கும். சில கோழிகள் இல்ல சில கால்நடைகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப மாடு ஆடுகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மேல இருக்கிற தோல் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே சொரசொரப்பாயி முடிச்சு முடிச்சா இருக்கிற மாதிரி இருக்கும். சில ஆடு மாடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா கோழிகளுக்கு அந்த மாதிரி தெரியலனாலும் வெயிட் ஏறாது, இந்த மாதிரி இதுவா இருக்கும். இந்த குடற்புழு நீங்க பாத்தீங்கன்னா உருண்டை புழு இருக்கும், நாடா புழு இருக்கும், தட்டை புழு இருக்கும், அந்த மாதிரி வித்தியாசமான புழுக்கள் உள்ளால இருக்குது. கால்நடை மருந்துகத்துக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா அப்பப்போ அதுக்கு தேவையான குடற்புழு நீக்க மருந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்மளாதான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து போய் கால்நடை மருந்துக அது வாங்கி நம்ம கொடுக்கணும். இது ஒரு விதம். இப்போ அது மாதிரி இல்லாம இருக்கும்போது நம்ம வீட்டிலேயே கொடுக்கறதுக்காக தான் நம்ம வந்து இந்த சதக்குப்பை அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த சதக்குப்பை இது புதினா, கேரட்டு, வெங்காயம், பூண்டு,

0: வெள்ளரிக்காய், அதோட விதை பூசணி பழம், அதோட விதை பரங்கிக்காய், அதோட விதைகள் வாழைக்காய், முருங்கை, சீமைக்காட்டு முள்ளங்கி, இது மாதிரி பொருட்கள் ஏதாவது ஒன்று அப்பப்போ நம்ம கொடுத்துட்டு வர்றது வந்து குடற்புழு. ஏதாவது ரெண்டாச்சும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். நம்ம இத்தனை பொருள் சொல்லியிருக்கிறோம்னா இல்லை, என்ன நமக்கு கிடைக்குதோ அதை அப்பப்போ எடுத்து கொடுக்கறதுனால குடற்புழு வந்து தடுக்கலாம். அதே மாதிரி எலுமிச்சை சாறு இருக்குது பார்த்தீங்களா, எலுமிச்சை சாறு எடுத்து தண்ணியில் கலந்து நம்ம கொடுக்கறது கூட இந்த குடற்புழு நீக்கத்தை தடுக்கும், கொஞ்சம் குறைக்கும். இருந்தால் கூட அதோட அளவுகளை வந்து கொஞ்சம் குறைச்சி காமிக்கும். இப்போ உருண்டை புழுக்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு சிறியானங்க இல்லைன்னா நிலவேம்பு, அதை நல்லா காய வச்சு ஒரு 400 கிராம் இல்லை 1/2 கிலோ எடுத்து, ஒரு மூட்டை கோழி தீவனங்கிறது ஜென்ரலாக ஒரு 75 கிலோ இருக்கும், அந்த 75 கிலோவுக்கு ஒரு 1/2 கிலோ இல்லை 400 கிராம் அந்த மாதிரி அளவு அதில் கலந்து 2 மாதத்துக்கு ஒரு முறை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதே நாடா புழுவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து இந்த இதுன்னு அந்த இதுன்னு நம்ம சொல்லலை, பட் இது வந்து இன்னும் நல்லா உருண்டை புழுக்கும் எஃபெக்டிவாக இருக்கும். நாடா புழுவாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து கொட்டைப்பாக்கு ஒரு 1/2 பாக்கு ஒரு கோழிக்கு அப்படிங்கிற மாதிரி 2 மாதத்திற்கு 1 முறை இந்த மாதிரி கொடுத்தானா நமக்கு வந்து நாடா புழுலேருந்து கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க.
1: ஆமாம், இப்போ நீங்கள் சொல்கிறது சரி, உருண்டை புழு நாடா புழு இதுக்கெல்லாம் வெவ்வேறு மருந்து சொல்கிறீங்க, ஆனால் விவசாயிகள் இல்லைன்னா வீட்டில் வளர்க்குறவங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்?
0: நாடா புழுவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நாடா புழு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன நாடா மாதிரி வெள்ளை கலரில் அவங்களுக்கே தெரியும். நிறையா பேர் இந்த போஸ்ட்மார்ட்டம்லாம் கொண்டு வரும்போது சொல்லுவாங்க, கரெக்டாக எச்சம் போடுமோ அதில் வந்து அப்படியே வெள்ளை கலரில் வெள்ளை வெள்ளையாக நாடா மாதிரி வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். துண்டு துண்டாக வந்து விழும் தீவனத்தில், இந்த மாதிரி இருந்ததுன்னா நாடா புழு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம், விவசாயிகளால் வந்து இது அதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் குடல் புழு நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 மாதத்திற்கு 1 முறை நம்ம ஒவ்வொரு தடவை கொடுக்குற குடற்புழு மருந்து வந்து வேற வேற கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போதான் ஒரு டைம் அது தட்டைப்புழு மேலே வேலை செய்யும், இன்னொரு டைம் அது நாடா புழு மேலே வேலை செய்யும், அந்த மாதிரி போகும் அது. இது மூலிகை மருத்துவத்தை பொறுத்தவரையும் நம்ம இப்படி அப்படின்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணுங்கிற தேவையே இல்லை. இப்போ இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம சொன்ன இத்தனை பொருட்கள் எல்லாமே ஒரு ஃப்ரீக்வன்சியில் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்.
1: கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பெரும்பாலான நோய்கள் வராது.
0: அதுக்கு தான் இது வந்து வந்ததுக்கப்புறம் பண்ணுறதோட இது வரும் முன்னே செய்கிறது நல்லது எப்போதுமே மூலிகை மருத்துவத்தை பொறுத்தவரை.
1: அப்புறம் கோழிகளில் இந்த புற ஒட்டுணிகள்லாம் இருக்கும், ஒரு சில நேரம் அந்த ரெக்கையை வச்சுட்டு ஆட்டி விட்டு போயிடும், அந்த இடத்துல வெறும் பூச்சியாக இருந்துக்கிட்டு மொய் மொய் மொய் மொயின்னு வீட்டில் மனுஷனை இருக்க கூடாது. அப்போ அந்த இதெல்லாம் எப்படி தடுத்துக்கலாம்?
0: இந்த அக ஒட்டுணி அது வந்து தானாகவே அதோட குடல்களில் வந்துடும், அது இருக்கிறது தான் அது. ஆனால் அந்த இரத்தக்கழிச்சல் நோய்க்கு சொன்ன மாதிரி இந்த புற ஒட்டுணிங்கிறது வந்து நம்மளோட பராமரிப்பில் தான் இருக்குது. சுத்தமின்மை, அப்பப்போ ஒழுங்காக கூட்டாமல் வைக்கிறது, அந்த எச்சத்தை அப்புறப்படுத்தாமல் இருக்கிறது, அந்த தண்ணி வச்சுருக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த பேசனோ இது அதெல்லாம் கழுவியே நாள் கணக்காக இருக்கும். ஆனால் கோழிகள் வளர்த்துறதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பராமரிப்பு தான். ஒவ்வொரு பயிற்சிகளில் நம்ம எடுத்து சொல்லுமோ மக்கள் வந்து இது ஒரு விஷயமா சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி கூட நினச்சிக்குவாங்க. ஆனால் டெய்லி ஒரு 20 நிமிஷம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். நல்லா தேய்ச்சி கழுவி, ஒரு தடவையாச்சும் தேய்ச்சி கழுவி திருப்பி நம்ம வைக்கணும். இல்லைன்னா அது உள்ளால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அப்படியே வளவழுப்பாக ஆரம்பிச்சிடும் உள்ளால். அதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பூஞ்சான் வளர ஆரம்பிக்கும் அந்த தண்ணி அந்த மாதிரி இதில். ஸோ தண்ணியை நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது, தீவனம் வைக்கிற தொட்டியை சுத்தமாக வைக்கிறது, இதெல்லாம் இல்லாமல் போகிறது, நெருக்கடியாக கோழிகளை வைக்கும்போது கோழி இவ்வளோதான் நிற்கணும் ஒரு இடத்துலன்னு இருக்கும், அதுக்கு பதிலாக நிறையா கொண்டு போய் ஒரு இடத்துல நிற்க வைக்கிறது, அதுக்கு தேவையான காற்று வசதி இல்லாமல் நமக்கு ரூம்குள்ளால் அடைச்சி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ கோழி ஷெட்டெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா பண்ணைகள் எப்படி இருக்குன்னா சுற்றி எல்லாம் ஓப்பனாக இருக்கணும்னு சொல்லி சொல்லுவோம். நீங்கள் நிறையா பண்ணைகள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும், ஒரு அடிக்கு மட்டும்தான் சுவர் இருக்கும், மேலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பனில் இருக்கும். அப்படி இல்லாமல் வச்சு அடைக்குமோ அந்த காற்றெல்லாம் பத்தாமல் போகுமோ என்னாவன்னு கேட்டிங்கன்னா கோழிகளுக்கு மேலே பெயின், தெல்லுப்பூச்சி, ஈ மொக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் நிறையா வர ஆரம்பிக்கும். கொசு தொந்தரவு ஃபஸ்ட்டு இருக்கும், ஈ தொந்தரவு இருக்கும், இது ரெண்டும் நம்மளோட தப்புனால தான் மெயினாக வருது. இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேனு, தெல்லுப்பூச்சி, மூட்டை பூச்சிகள், இந்த மாதிரி பூச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா கோழி மேலே அப்படியே ஊற ஆரம்பிக்கும். இது நம்ம வீட்டு குழந்தைகள் போய் தூக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க மேலே இந்த இன்ஃபெக்ஷன் வரதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பராமரிப்பு தான். இந்த புற ஒட்டுணியை பொறுத்தவரையும் ஒரு தடவை உள்ளே வந்துச்சுன்னா அது வந்து பண்ணையிலேருந்து நம்ம நீக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதில் பொறுத்தவரையும். அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, மரம் தினி அகத்தி இலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை எடுத்து அந்த கொட்டைகளுக்குள்ளெல்லாம் அங்கங்கே நம்ம போட்டு வைக்கும் போலே பெயின் வராமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் புகையிலை இருக்குது பார்த்தீங்களா, புகையிலையை வந்து நல்லா எரித்து அந்த சாம்பலை வந்து கோழி மேலே பூசும்போது பெயின் தொந்தரவு இல்லாமல் இருக்கும் அப்படின்பாங்க. வேப்பெண்ணெயை எடுத்து சோப்பு நீரில் கொஞ்சம் கலந்து கொட்டைகளை நம்ம தெளிக்கும்போது இந்த மாதிரி புற ஒட்டுண்ணிகள் வராமல் இருக்குது. அப்புறம் வேப்பிலை பொடி எடுத்து அதை புகமூட்டம் போடுறது பார்த்திங்கன்னா சாயந்தர நேரத்தில் நம்ம போடும்போது இந்த கொசு, ஈ இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் வராமல் இருக்கும். மெயினாக நிறையா பார்த்திங்கன்னா அந்த வசம்பு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். வசம்பு குச்சியை வந்து நம்ம எடுத்து தண்ணியில் கலந்து, இப்போ ரொம்ப அந்த மாதிரி பெயின் தெல்லுப்பூச்சியெல்லாம் இருந்ததுன்னா நம்ம ஒரு பக்கெட் தண்ணியில் இதில் இதில் கலந்துட்டு கோழி அதில் முக்கி முக்கி நம்ம எடுத்துட்டு நீங்கள் அப்படியே வெயிலில் விட்டிங்கன்னா கூட அது உடம்புலேருந்து இருக்கிற பூச்சிகள்லாம் இறங்க ஆரம்பிச்சிடும். வசமும் அதே மாதிரி வந்து எஃபெக்டிவான ஒரு மருந்து.

0: ஒட்டுண்ணிகளுக்கு.
1: சரிங்கம்மா. மித்தபடி வேற என்ன பிரச்சனைகள்லாம் அந்த கோழிகளில் ஏற்படும், அதெல்லாம் எப்படி தவிர்த்துக்கலாம், என்னென்ன மூலிகை மருத்துவம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க.
0: பூஞ்சை இது பத்தி நான் சொன்னேன் பாத்தீங்களா, தண்ணி ஒழுங்கா கழுவாமல் வைக்கும்போ வரும். இன்னொன்று பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பழைய தீவனங்கள்லாம் கோழிகளுக்கு கொடுக்கும்போது, அதாவது நம்மளே தான் வீட்டில் போடுறோம், பழைய அரிசி பழைய இதுன்னு நம்ம போடும்போது ஒரு சிலதெல்லாம் ரொம்ப பழைய பொருட்கள் போடும்போது அதில் ஒரு விதமான பூஞ்சான் இருக்கும், அஃப்லோடாக்சின் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. தொடர்ந்து அந்த மாதிரி பொருட்கள் போய்கிட்டே இருக்கும்போது இறப்பு ஏற்பட ஆரம்பிக்கும். அதாவது டக்குன்னு எல்லாமே சாவாது, அப்பப்போ ஒன்று ரெண்டு டெத்து இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம. அந்த மாதிரி பூஞ்சான்கள்லாம் இருந்ததுன்னா அதுக்கு வந்து கோழிகளில் வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி மற்றும் கீழா நெல்லியை நல்லா காய வைத்து பொடி பண்ணிட்டு தீவனத்தில் அப்பப்போ நம்ம கலந்து கொடுக்கறது வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கீழா நெல்லியும் அரைச்சி தண்ணியில் நம்ம கலந்து கொடுக்கறது இந்த பூஞ்சான், அதாவது உணவில் ஏற்படுற பூஞ்சானை வந்து கட்டுப்படுத்தும். அதாவது மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீழா நெல்லி இதை ரெண்டையும் கலந்து நம்ம கொடுக்கறது பூஞ்சான்களுக்கு வந்து இதாகும். இதே மாதிரி சளி பிரச்சனையை பற்றி நம்ம பேசணும், அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சுவாச குழல் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சம்மந்தப்பட்ட இது தான். அந்த மாதிரி இருக்கும்போது அதுவும் தடுக்கிறதுக்கு நம்ம மஞ்சள் வந்து 150 கிராம் எடுத்து ஒரு மூட்டை தீவனத்தில் நம்ம கலந்து கொடுக்கலாம். இது நமக்கும் தெரியும், மஞ்சள் எப்போதும் சளிக்கு நல்லது. துளசி இலையும் அதே மாதிரி எடுத்து நம்ம தீவனத்தில் கலந்து கொடுக்கலாம். மஞ்சள் துளசி இது ரெண்டும் வந்து உங்களுக்கு சுவாச குழல் நோய்க்கு வந்து நல்ல இதுவாக இருக்கு. அதே மாதிரி இப்போ சில கோழிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அப்படியே இல்லாமல் அப்படியே குன்றி நிற்கும். இப்போ வளர்ச்சி ஊக்குவிக்கிறதுக்காக அந்த கோழி தீவனத்தில் மஞ்சள் நம்ம கொடுக்கறது வளர்ச்சியை ஊக்குவிக்கிற ஒரு இதுவாக இருக்கும். அதே மாதிரி கீழ்வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க, சில கோழிகளில் பார்த்தீங்கன்னா அந்த இல்லைன்னா கால் அந்த மாதிரி இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா வீங்கி நடக்க முடியாம கொஞ்சம் இதுவா இருக்கும். இது வந்து எதனால வரும் கேட்டீங்கன்னா, தீவனத்துல வந்து புரத சத்து அதிகமா கொடுக்கறதுனால யூரிக் அமிலம் வந்து ரத்தத்துல அதிகமாகறதுனால வீக்கத்தை ஏற்படுத்தும். இதனால பார்த்தீங்கன்னா கால் வந்து நொண்டி நொண்டி நடக்கும். இந்த மாதிரி கோழிகள் தீவனம் எடுக்காது, குஞ்சுகள்ல பாத்தீங்கன்னா அதிக இறப்பு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இதுக்கு கோழிகளுக்கு நிறைய சுத்தமான தண்ணி கொடுக்கணும். எப்போதுமே நம்ம வீக்கம் இருக்கிறப்ப நம்ம சொல்கிற மாதிரி தீவனத்தோட தண்ணி மட்டும் கோழிகளுக்கு எப்போதுமே இருக்கணும். இந்த மாதிரி யூரிக் அமிலம் அதிகமாக சேரும்போது ப்ரோட்டீன் அதிகமாக ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணி நிறையா கொடுக்கணும். இந்த கொடுக்குற உணவில் இருக்கிற புரத சத்தை கொஞ்சம் குறைச்சி கொடுத்துக்கணும். வெத்தலை வாழைத்தண்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் அரைச்சி அதோட சாறு எடுத்து நம்ம கோழிகளுக்கு கொடுக்குறப்போ வீக்கம் வந்து குறையுது உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ செரிமானம் ஆகாமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சில சமயம் சொல்லுவாங்க கோழிகளில் கழுத்து பகுதியில் அப்படியே இந்த தீவனம் வந்து உள்ளே போகாமல் அப்படியே நிற்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி செரிமானம் ஆகாமல் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரையோட மஞ்சத்தூளை சேர்த்து நம்ம கொடுக்கறதுனால இந்த செரிமானம் தன்மை வந்து அதிகரிக்குது. ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு ஆன்டிபயோட்டிக் வந்து கொடுக்க தான் செய்வாங்க. கோழிகளில் வந்து ஆன்டிபயோட்டிக் வந்து நம்ம எப்போதுமே வந்து நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஒரு சில நேரங்களில் நம்ம அந்த தீவனத்தில் ஆன்டிபயோட்டிக் வந்து க்ரோத் ப்ரொமோட்டிங் ஏஜென்ட்டாகவும் இருக்குது. ஒரு சில நேரத்தில் அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து தேவை. இப்போ அந்த ஆன்டிபயோட்டிக் பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா பப்பாளி இல்லைனா துளசி. பப்பாளியை வந்து சின்ன சின்னதாக வெட்டி நம்ம கோழிகளுக்கு போட்டானா அது ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரி வேலை செய்யுது. அதே மாதிரி துளசியும் நம்ம கொடுக்குறப்ப வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் எஃபெக்டை வந்து அதுக்கு கொடுக்குது. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு திறன், இப்போ வந்து நோய் வருது இதெல்லாம் நம்ம சொல்கிறோம், நம்ம எதிர்ப்பு திறனை உண்டாக்குறதுக்கே நோய் எதிர்ப்பு திறன் எப்போதுமே கோழிகளில் இருக்கணும் அப்படிங்கிறப்போ வசம்பு அதே மாதிரி வந்து காய்ந்த வேப்பம்பழம் இதெல்லாம் வந்து நான் ஒரு டன் தீவனத்தில் வசம்பு நான் வெளியே இதுக்கும் சொன்னேன்னா அதே மாதிரி வசம்பு கொஞ்சோண்டு நம்ம வந்து உள்ளால தீவனத்தில் நம்ம கொடுக்கறதும் நோய் எதிர்ப்பு திறனை வந்து அதிகப்படுத்துது. பூண்டை வந்து தீவனத்தில் கலந்து கொடுக்கறது, மஞ்சள் தீவனத்தில் கலந்து கொடுக்கறது, இந்த மாதிரி நம்ம கொடுக்குறப்போ நோய் எதிர்ப்பு திறன் வருது.
1: மேடம் நீங்கள் பாட்டுக்கு நிறைய சொல்கிறீங்க, எல்லாமே நம்ம இயற்கையில் கிடைக்கக்கூடிய மூலிகைகள் இதெல்லாம் தரும்போது எந்த ஒரு நோயும் வராமல் நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு நல்ல வழிமுறைகளை சொல்கிறீங்க. இப்போ பொதுவாக நான் பூண்டை வந்து பயன்படுத்துறதுனால கோழிகளுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லுங்களேன்.
0: பூண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தீவன செயற்கை பொருளாக நம்ம கருதுகிறோம். நம்ம பூண்டு வந்து ஒரு இயற்கையாக வந்து பூச்சிக்கொல்லியாகவும் யூஸ் பண்ணுறோம் நம்ம, அதே மாதிரி பூஞ்சை கொல்லியாகவும் யூஸ் பண்ணலாம். இது வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கும் யூஸ் ஆகுது. பூண்டு வந்து கோழிகளோட குடல் மேலே அதோட எஃபெக்ட் இருக்குது, அப்போ வந்து ஜீரண சக்தி வந்து அதிகமாகுது, கொழுப்பு குறைந்த இறைச்சி உற்பத்திக்கும் அது ஹெல்ப் பண்ணுது. பூண்டு கோழிகளில் பச்சையாகவோ இல்லை காய்ந்த இதுலேயும் நம்ம கொடுக்கலாம், இந்த மாதிரி எந்த விதத்தில் வேணாலும் நம்ம கொடுக்கலாம்.
1: அதே போல் இந்த மஞ்சளும் சோத்துக்கத்தாலையும் சேர்த்து கோழிகளுக்கு கொடுக்கறதுனால என்ன மாதிரியான நன்மைகள்லாம் கிடைக்குது?
0: மஞ்சளும் சோத்துக்கத்தாலையும் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு தீவனமாகவே நம்ம வந்து கோழிகளுக்கு கொடுக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் உங்களுக்கு சோத்துக்கத்தால் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வெட்டி நம்ம கொடுக்கறது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீடு நம்ம கோழிகளுக்கு கொடுக்குற மாதிரி. இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அது தீவனம் எடுக்கிற அளவை வந்து கொஞ்சம் குறைக்கும். கடைகள்லேருந்து வாங்கி போடுற தீவனம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தீவனம் எடுக்கிற அளவை வந்து குறைக்கும். ஆனால் அதே நேரத்தில் நல்ல உடல் எடை கிடைக்கும், உடல் எடை வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து இறைச்சியோட பண்புகள் எதையும் மாற்றாது, இறைச்சியில் இருக்கிற கொழுப்போட அளவை கொஞ்சம் குறைச்சி உற்பத்தி திறனை அதிகமாக்கி கொடுக்கும் உங்களுக்கு.
1: அதே போல் எல்லாருமே

0: நாட்டுக்கோழி முட்டை விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த முட்டையோட உற்பத்தியை நான் அதிகப்படுத்தணும், அதனோட தரத்தையும் அதிகப்படுத்தணும் அப்படின்னா என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத மூலிகை மருத்துவத்தில்.
1: இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆளி விதை, மீன் எண்ணெய், கடுகு விதை, இந்த மாதிரி பொருட்கள் நம்ம கோழியோட தீவனத்துல கலந்து கொடுக்கும்போது முட்டை மற்றும் இறைச்சியோட உற்பத்தி அளவு அதிகரிச்சு காணுது. நமக்கு தீவனம் உட்கொள்ளும் அளவு, வயிற்று கொழுப்பு முதலென குறைந்து உயிர் வாழும் தன்மை அதிகமாகுது. இந்த மாதிரி பொருட்கள் நம்ம கொடுக்கும்போது முட்டை மற்றும் இறைச்சியில் உள்ள நிறைவுற்ற கொழுப்பு அமிலங்கள் அளவு குறைந்து நம் உடலுக்கு தேவையான நிறைவுறா கொழுப்பு அமிலங்கள் அளவு அதிகரித்து காணப்படுகிறது. இந்த முட்டை மற்றும் இறைச்சியை உட்கொள்ளும் நபர்களுக்கு இதய நலம், நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாகுது, புற்றுநோயிலிருந்து ஒரு எதிர்ப்பு சக்தி நமக்கு கொடுக்குது. இந்த மாதிரி பொருட்கள், அதாவது ஆளி விதை, மீன் எண்ணெய், கடுகு விதை, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம போடுறதுனால. இன்னொரு விதமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்பாங்க, அதாவது எதிர் உயிர் வெளியேற்றிகள் என்று சொல்லுவோம் நம்ம, இல்லைனா ஆன்டி ஆக்சிடென்ட் என்ரிச்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. மூலிகை மூலமாக ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் எக்ஸை கொண்டு வரதுக்கு துளசி, பூண்டு, கருவேப்பிலை, அசோலா, மஞ்சள், வெந்தயம், திராட்சை விதை அதே மாதிரி நல்லா விழுதாக்கி அதை கொடுக்கறது, ஆரஞ்சு தோல், இந்த மாதிரி பொருட்கள்லாம் கொடுக்கறது ஒரு நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது அதுலேருந்து கிடைக்கிற முட்டைகளில் அந்த பண்புகள் வந்து அதிகமாகுது, நமக்குமே வந்து ஒரு விதத்தில் இன்டைரக்டா நம்ம உடம்புக்கும் அது வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம் நம்ம.
0: சிறப்பு மேம், இதுவரை எங்களோட இணைந்து கொண்டு கோழிக்கு நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற கூடிய சீரகம், மஞ்சள், பூண்டு, நாம் சாப்பிடக்கூடிய கீரைகள், அப்புறம் நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய சோத்துக்கத்தலை, இந்த மாதிரியான இயற்கை தாவர உணவுகளை கொடுத்தாவே அது நல்ல உடல் வளத்தோடையும் நல்ல இறைச்சியோடையும் கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க. நேயர்கள் உங்கள்கிட்ட இது சார்ந்து சந்தேகம் கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா உங்களை எந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்?
1: எங்கள் அலுவலகமானது நீங்கள் பார்த்தீங்கன்னா கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் அப்படின்பாங்க. இது கொட்டப்பட்டுல இருக்குது, ஏர்போர்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடின்னு வச்சுக்கோங்க, கொட்டப்பட்டு அங்கே இருக்குது. ஆஃபீஸ் நம்பர் சொல்கிறேன் நான், நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போனாலும் எங்களை வந்து நீங்கள் அங்கே அணுகலாம். பயிற்சிகள் இதே மாதிரி கால்நடை சம்பந்தமான எல்லா பயிற்சிகளும் நாங்கள் கொடுப்போம். மாதந்தோறும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கறவை மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, நாட்டுக்கோழி வளர்ப்பு, இந்த மாதிரி பயிற்சிகள் எப்போதுமே போயிட்டுருக்கோம். நம்பர் வந்து 0433123315. இந்த எண்ணை வந்து தொடர்பு கொண்டு டவுட்ஸ் கேட்டுக்கலாம் நீங்கள்.
2: கோழிகளுக்கு பொதுவாக ஏற்படக்கூடிய சளி, கழிச்சல், வெப்ப அயர்ச்சி, நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு, இதுக்கெல்லாம் நம்ம சமையல் அறையில கிடைக்கக்கூடிய மஞ்சள், மிளகு, பூண்டு, சின்ன வெங்காயம், அதோட நம்ம வீட்டை சுற்றி கிடைக்கக்கூடிய மூலிகை செடிகள், கீழாநெல்லி, அருகம்புல்லு, தூதுவளை, குப்பை மேனி, இதையெல்லாம் அடிக்கடி நம்ம தீவனத்துல கலந்து கொடுக்கும் போது கோழிகளுக்கு ஏற்படக்கூடிய நோய் பாதிப்புகள்ல இருந்து பெருமளவு கோழிகளை பாதுகாக்கலாம். அதே போல மூலிகை சாறு அல்லது கசாயத்தை குடிநீர்ல கலந்து தொடர்ந்து 3 அல்லது 5 நாட்களுக்கு கொடுக்கும் போது சிறந்த பலன் கிடைக்கும். அதோட முக்கியமா நோய் பாதித்த கோழிகளை தனிமைப்படுத்திடணும். இதுவரை நாட்டுக்கோழிகளுக்கான மூலிகை மருத்துவ முறைகளை பகிர்ந்து கொண்டார் திருச்சிராப்பள்ளி கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மைய தலைவர் முனைவர் கே. சிபி தாமஸ் அவர்கள்.
3: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது.

நேரம் 7:59, ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேர்களே, நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ICC T20 மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டியின் நேரடி வர்ணனையை நேர்களே இப்போது நாம் கேட்க இருக்கிறோம். மனதின் குரல். இன்று காலை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம். மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரலை தொடர்ந்து மீண்டும் T20 கிரிக்கெட் வர்ணனையை கேட்கலாம்.

0: சில நொடிகளில் நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
2: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலில் மீண்டும் ஒருமுறை உங்களோடு இணைவது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. 2026 முதல் பாதி நிறைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கடந்த இந்த 6 மாதங்களில் நாம் மனதின் குரலிலே நாட்டு மக்களின் அநேக சாதனைகள் குறித்து விவாதங்களில் ஈடுபட்டிருக்கிறோம். ஜூன் மாதத்தில் கூட தேசத்தின் சில சாதனைகள் அரங்கேறியிருக்கின்றன. இவை நாட்டு மக்களை பெருமிதத்தில் ஆழ்த்தியிருக்கின்றன. இந்த வெற்றிகள் தேசத்தின் பாதுகாப்பு மற்றும் தற்சார்போடு தொடர்புடையவை. தற்போதுதான் கோல்கத்தாவிலே கடற்படையோடு தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. அங்கே INS தூனாகிரி, INS சன்ஷோதக் மற்றும் INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் கடற்படையில் இணைக்கப்பட்டன. இந்த கப்பல்களின் வடிவமைப்பும் தயாரிப்பும் அனைத்துமே நம் நாட்டிலேயே ஆனவை. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேதான் விமானத்துறையிலேயும் கூட தேசம் பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. C-295 என்ற இந்த விமானம் முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்வழித்துறைக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து வருகின்றன. இதோடு கூடவே தற்சார்பு பாரதம் என்ற உள உறுதிப்பாடும் உறுதிப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த மாதம்தான் DRDO நிறுவனம் உள்நாட்டு தயாரிப்பான நீண்ட தூர தரைத்தாக்குதல் குரூஸ் ஏவுகணையின் வெற்றிகரமான பரிசோதனையை நிறைவு செய்திருக்கிறது. இதனை DRDO-வின் பரிசோதனை கூடங்களும் இந்திய தொழில்துறை கூட்டாளிகளும் இணைந்து உருவாக்கியிருக்கின்றார்கள். அதாவது, இன்று கடல் தொடங்கி வானம் வரை பாரதம் அதிக அளவிலே பாதுகாப்பாகவும் தற்சார்பு உடையதாகவும் ஆகி வருகிறது. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேயே நடந்த ஒரு நிகழ்ச்சியிலே ஒட்டுமொத்த உலகின் முயற்சிகளும் பாரதத்தோடு இணைந்தது. இந்த நிகழ்ச்சிதான் சர்வதேச யோகக்கலை தினம். இந்த முறை உலகின் 2500 மேற்பட்ட இடங்களிலே யோகக்கலையோடு தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. நமது தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பல இடங்களில் யோகக்கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொண்டார்கள். இந்த மாதம்தான் அகமதாபாத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட உலக யோகாசன சாம்பியன்ஷிப் கூட பெரிய அளவில் விவாதப் பொருளானது. இதிலே பாரதம் மொத்தமாக 114 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதிலே 102 தங்கப்பதக்கங்களும் அடங்கும். பாரதம் இந்த போட்டியின் தங்கப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தது. நான் வெற்றி பெற்ற அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் பல பல பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, ஒரு தேசத்தின் ஆன்மா அதன் மக்கள்தான். மேலும் அந்த தேசத்தின் மக்கள் உறுதி பூண்டார்கள் என்று சொன்னால் எந்த ஒரு சக்தியாலும் அவர்களை அவர்களின் கனவிலிருந்து அகற்றிவிட முடியாது. தேச நிர்மாணத்திலே மக்களின் பங்களிப்பின் இந்த சக்திதான் பாரதத்தின் மிகப்பெரிய மூலதனம். இந்த மக்கள் பங்களிப்பினை நாம் மீண்டும் மீண்டும் அனுபவித்து வருகின்றோம். நண்பர்களே, மேற்கு ஆசியாவிலே மூண்டிருக்கும் போரை காணும்போது நான் நாட்டு மக்களிடம் சில வேண்டுகோள்களை விடுத்தேன். எத்தனை முடியுமோ சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். அயல் நாடுகளுக்கு உல்லாச பயணம் மேற்கொள்வதை தவிருங்கள். குழுவாக கார்களில் பயணிக்கும் கார் பூலிங் முறைக்கும் ஊக்கமளியுங்கள். ரசாயனமில்லா விவசாயத்தை மேற்கொள்ளுங்கள். நிலத்தை காக்கவும் இயற்கை உரங்களை அதிகளவில் பயன்படுத்துங்கள் என்று விவசாயிகளிடம் கேட்டுக்கொண்டேன்.

நண்பர்களே, என்னுடைய இந்த வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து அவர்கள் இதற்கு ஆதரவு அளித்ததோடு மட்டுமல்லாமல் இதிலே தங்களுடைய ஒத்துழைப்பையும் கூட அளித்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் என் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். பல குடும்பங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை எல்லா திருமணங்களிலே தங்கம் வாங்கப் போவதில்லை என்றும் எவ்வளவோ குடும்பங்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். தேவை வருமானால் பழைய தங்கத்தை மறுசுழற்சி செய்து புதிய நகைகளை உருவாக்குவோம் என்று தீர்மானித்தார்கள். எப்படி இந்த முறை அயல்நாட்டு பயணத்தை ஒத்திப்போட்டதாக எத்தனையோ பேர் சமூக வலைத்தளங்களிலும் கூட பதிவு செய்திருக்கிறார்கள். நண்பர்களே, கார்பூலிங் தொடர்பாக, அதாவது ஓர் காரிலே ஒரே இடம் செல்வோர் பலர் ஒன்றாக பயணிப்பது தொடர்பாகவும் பலர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒரே திக்கிலே செல்கிறார்களோ அவர்கள் இப்போது ஒன்றாக பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். மக்கள் முடிந்த மட்டிலே பேருந்து அல்லது மெட்ரோவினை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் சேமிக்கப்படுகிறது. இதைப்போலவே தேசத்தின் பல்வேறு பாகங்களில் இயற்கை உரங்களின் பயன்பாடு அதிகரிப்பது தொடர்பான செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. நண்பர்களே, உலக அளவிலான இந்த சங்கடத்தை பாரத நாட்டவர் நாம் அனைவரும் இணைந்து எதிர்கொண்டு வருகிறோம் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. மக்கள் பங்களிப்பின் இந்த சக்தி நமக்கு பலத்தை அளிக்கும், வெற்றியை உரித்தாக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, நமது தேசத்திலே பிறந்த நாள், திருமணம் போன்றவை குடும்ப நிகழ்ச்சிகளாக இருப்பதோடு கூடவே ஒட்டுமொத்த சமூகத்தின் கொண்டாட்டங்களாகவும் ஆகின்றன. ஒவ்வொரு குடும்பமுமே அதன் மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர வேண்டும் என்றே விரும்புகிறது. மக்கள் விருந்தாளிகளுக்கு பரிசுகளையும் அளிக்கிறார்கள். நண்பர்களே, மகாராஷ்டிரத்தின் நாந்தேடில் ஒரு குடும்பம் தனது சந்தோஷங்களை பகிரும் வகையில் செய்த செயல் இப்போது விவாதப் பொருளாகியிருக்கிறது. இங்கே நாந்தேடின் பகதூர்புரா கிராமத்திலே பேட்கர் குடும்பம் வசித்து வருகிறது. சந்தோஷங்களை பகிர வேண்டுமென்றால் சங்கட வேளையிலே எந்த ஒரு குடும்பத்துக்கும் கைகொடுப்பதாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை நாம் அளிக்க வேண்டும் என்று இந்த குடும்பம் சிந்தித்தது. தங்கள் இல்ல திருமண விழாவிலே இந்த குடும்பம் கிராமத்தின் கிட்டத்தட்ட 3500 மக்களுக்கு விபத்து காப்பீட்டிற்கான ஏற்பாட்டினை செய்தது. ஒவ்வொரு நபருக்கும் 1,00,000 ரூபாய் வரையிலான ஆயுள் காப்பீட்டினை ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த முன்னெடுப்பின் பின்புலத்தில் இருந்த உணர்வு உள்ளத்தை தொடும் வகையில் இருந்தது. விபத்திற்கு பிறகு குடும்பங்கள் பொருளாதார சிரமங்களை மேற்கொள்ள வேண்டியிருப்பதை இந்த குடும்பத்தார் கவனித்தார்கள். இத்தகைய வேளையிலே ஒரு சின்னஞ்சிறிய உதவி கூட பேராறுதலாக ஆகிறது. நண்பர்களே, தேசத்தின் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு கவசத்தை கொண்டு சேர்த்து வருகிறது. பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டு திட்டத்தின்படி வருடந்தோறும் 20 ரூபாய் பிரீமியம், அதாவது ஆண்டொன்றுக்கு 20 ரூபாய் மட்டுமே பிரீமியம் தொகை செலுத்துவதன் வாயிலாக 2,00,000 ரூபாய் வரையிலான விபத்து காப்பீட்டினை உறுதி செய்கிறது. இதுவரை இந்த திட்டத்திலே 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களில் கிட்டத்தட்ட 28 கோடிக்கும் மேற்பட்டோர் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கும் உதவித்தொகை 3,700 கோடி ரூபாய்க்கும் அதிகமானது. நண்பர்களே, பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி ஆயுள் காப்பீட்டு திட்டமும் இதைப்போலவே முக்கியமானது. இந்த திட்டத்தின்படி ஒரு நபர் துரதிருஷ்டவசமாக இறக்க நேர்ந்தால் அவருடைய குடும்பத்திற்கு 2,00,000 ரூபாய் ஆயுள் காப்பீட்டு உத்தரவாதம் உறுதி. இதற்கான வருடாந்திர பிரீமியம் வெறும் 436 ரூபாய் மட்டுமே. அதாவது ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 1.5 ரூபாய் மட்டுமே. இந்த திட்டத்தோடு இதுவரை 27 கோடிக்கும் அதிகமானோர் இணைந்திருக்கின்றார்கள். இதன் மூலம் தேசத்தின் சுமார் 1,100,000 குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட 20

2000 கோடி ரூபாய் உதவி கிடைத்திருக்கிறது. இந்த புள்ளி விவரங்கள் மிகவும் பெரியவை. இந்த புள்ளி விவரங்களின் பின்னணியில் லட்சக்கணக்கான குடும்பங்களின் சொந்த கதைகள், சோகக்கதைகள் பல உண்டு. ஏதோ ஒரு தாயால் தன்னுடைய குழந்தைகளின் படிப்பிற்கு உதவி கிடைக்கிறது, ஏதோ ஒரு மனைவிக்கு தன் குடும்ப பொறுப்புகளை சமாளிக்க தேவையான உதவி கிடைக்கிறது. நண்பர்களே, பல முறை பெரிய அளவிலான பாதுகாப்பின் தொடக்கம் மிகவும் சிறிய அளவு நிதி மற்றும் சின்னதொரு முன்னெடுப்பால் தான் சாத்தியப்படுகிறது. ஒரு சிறிய தீர்மானம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. உங்கள் அனைவரிடமும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் உங்கள் குடும்பத்திலே இந்த திட்டங்களை பற்றிய தகவல்களை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலில் நாம் இப்போது பேச இருக்கும் சிறியதொரு விஷயம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித சமூகத்திலே பீடமிட்டு அமர்ந்திருக்கிறது. அதுதான் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை என்பது பல வேளைகளில் தவறான புரிதல் மட்டுமல்ல, அது பயத்தை ஏற்படுத்துகிறது. எப்போது பயம் மனதில் பீடிக்கிறதோ மனிதன் வாய்மையை காண மறுக்கிறான். மூட நம்பிக்கையில் மூழ்கிய மனிதர்கள் பிறகு எந்த ஆதாரமோ உண்மை அம்சமோ இல்லாமலேயே முடிவுகளை எடுக்கிறார்கள். இதனால் பெரும் தீமைகள் விளைகின்றன. ஆனால் அறிவியல், அனுபவம் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையிலே இந்த நம்பிக்கைகளுக்கு சவால் விடுக்கும் மனிதர்களும் அதே சமூகத்திலே இருக்கிறார்கள். மூட நம்பிக்கை தொடங்கி நம்பிக்கை வரையிலான இந்த பயணம் எளிதானது அல்ல. இன்று இப்படிப்பட்ட ஒரு வெற்றி பயணம் பற்றித்தான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நண்பர்களே, அசாமிலே ஒரு பறவையை காண முடியும். அதன் பெயர் ஹர்கிலா. ஹர்கிலா ஒரு அரிய வகை பறவை. இயற்கையை தூய்மையாக வைத்திருப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது இந்த பறவை. ஆனால் அசாமின் சில பகுதிகளில் நீண்ட காலமாகவே இது அமங்கலமான பறவையாக கருதப்பட்டது. தங்கள் அக்கம் பக்கங்களில் இதை காண்பதை மக்கள் விரும்புவதில்லை. இந்த ஹர்கிலாவின் கூடுகள் இருக்கும் மரங்களை கூட பல வேளைகளில் அவர்கள் வெட்டிவிடுவதும் உண்டு. சுற்றுச்சூழலின் தூய்மைக்கு உதவும் ஒரு பறவையான ஹர்கிலாவை மக்கள் பயத்தின் காரணமாக வேட்டையாடி வருகின்றார்கள். அறிவியலாரான பூர்ணிமா தேவி பர்மன் அவர்கள் இவை அனைத்தையும் கவனித்தார்கள். மக்கள் மனதிலே இருக்கும் இந்த தவறான எண்ணத்தை மாற்ற உறுதி பூண்டார் அவர். பெண்களுடன் உரையாடினார், அறிவியல் ரீதியான சான்றுகளை அளித்து புரிய வைத்தார். மெல்ல மெல்ல பெண்கள் இந்த இயக்கத்தோடு தங்களை இணைத்து கொள்ள தொடங்கினார்கள். பிறகு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படத் தொடங்கியது. எந்த பறவை ஒரு காலத்தில் அமங்கலமானது என்று விரட்டப்பட்டதோ அதுவே கிராமங்களின் அடையாளமாக ஆகிப்போனது. ஆயிரக்கணக்கான ஊரகப் பகுதி பெண்கள் ஹர்கிலாவை காப்பாற்ற முன்வந்தார்கள். இன்று இவர்கள் ஹர்கிலா படை என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றார்கள். இந்த பெண்கள் சமூகத்திற்கு எதிராக போராடினார்கள். சமூகத்திற்கு புரிய வைக்க இரவு பகலாக செயல்பட்டார்கள். மூட நம்பிக்கையை புறந்தள்ளினார்கள். சரியான தகவல் கொண்டு சேர்க்கப்பட்டால் பல்லாண்டு கால பழமையான எண்ணத்தை கூட மாற்றிவிட முடியும் என்பதை அவர்கள் செய்து காட்டினார்கள். நண்பர்களே, யார் விளையாடுகிறார்களோ அவர்கள் வெல்கிறார்கள் என்று நான் அடிக்கடி கூறுவதுண்டு. இன்று தேசத்திலே இப்படிப்பட்ட இளைஞர்களின் எண்ணிக்கை மிகவும் வேகமாக அதிகரித்து வருகிறது. முந்தைய காலத்தோடு ஒப்பு நோக்குகையில் இப்போது அதிக அளவிலான இளைஞர்கள் விளையாட்டுக்களை தங்களுடைய தொழிலாகவே ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். நாகாலாந்தில் நடந்த இரண்டு மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்கள் குறித்த தகவல்கள் எனக்கு கிடைத்திருக்கிறது. முதல் முயற்சி நாகாலாந்து பேபி லீக். பெயரை கேட்டவுடனேயே இது சிறிய குழந்தைகள் தொடர்பான சாதாரணமான கூட்டிணைவாக இருக்கும் என்று தோன்றலாம். ஆனால் அப்படி அல்ல. இது 5 முதல் 10-12 வயதுடைய சிறிய குழந்தைகளுடைய ஒரு அசாதாரணமான கூட்டிணைவாகும். இந்த குழந்தைகளுக்கு கால்பந்தட்டக்காரர்களின் கூட்டிணைவோடு ஒரு தொடர்பு இருக்கிறது.

அவர்கள் இவர்களுக்கு வேகம் மற்றும் திறமைகளை வளர்த்து கொள்ள உத்வேகம் அளிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். இதன் தொடக்கம் நாகாலாந்தின் அதிகப்படியான குழந்தைகளை கால்பந்தாட்டத்தோடு இணைப்பதற்காக செய்யப்பட்டது. 5 முதல் 12 வயதுடைய ஆண் பெண் குழந்தைகள் இதிலே கலந்து கொள்ள முடியும். இந்த கூட்டிணைவு இப்போது 3 ஆண்டுகளை நிறைவு செய்துவிட்டது. இந்த கூட்டிணைவு குழந்தைகளின் மனதிலே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நண்பர்களே, நாகாலாந்திலே மேலும் ஒரு நல்ல முயற்சி நடந்தேறி வருகிறது. இதன் பெயர் நாகாலாந்து பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு. உங்களுக்கு வேண்டுமானால் இந்த ஃபுட்சால் என்பது புதிய பெயராக இருக்கலாம், ஆனால் ஃபுட்சால் என்பது உள்ளரங்கு கால்பந்தாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதிலே

உள்ளரங்கு கால்பந்தாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதிலே தலா ஒரு அணியில் 5 வீரர்கள் மட்டுமே இருப்பார்கள். விளையாட்டு மைதானமும் கூட கால்பந்தாட்ட களத்தை விட மிகவும் சிறியதாக இருக்கிறது. இதன் காரணத்தால் ஆட்டக்காரர்கள் விரைந்து முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய உத்திகளையும் திறன்களையும் சிறப்பான வகையிலே பயன்படுத்தியாக வேண்டியிருக்கிறது. நாகாலாந்தின் பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட நமது பெண்களுக்கு அருமையான சந்தர்ப்பமாக இருக்கிறது. இத்தகைய முன்னெடுப்புகளுக்காக நான் நாகாலாந்தின் மக்களுக்கு என் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். இத்தகைய முயற்சிகள் தேசத்தின் பிற பாகங்களுக்கும் உள்ளெழுச்சியை அளிக்கின்றது. நண்பர்களே, இது தொழில்நுட்ப யுகம். நாள்தோறும் ஆய்வுகள் நடந்தேறி வருகின்றன. புதிய புதிய செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிப்புகள் வெளியாகி வருகின்றன. இந்த வேளையிலே ஒரு கேள்வி மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. அதாவது, மக்களின் படைப்பாற்றலை எவ்வாறு பாதுகாத்து பராமரிப்பது என்பதுதான். புதிய தொழில்நுட்பத்தோடு கூடவே முன்னேறும் அதே வேளையிலே நாம் நமது வேர்களோடும் எப்படி இணைந்திருப்பது? இந்த வினாக்களுக்கான விடையை நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தேடி கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான நம்முடைய நாலந்தா பல்கலைக்கழகம் இப்போது புதிய அவதாரம் எடுத்து பாரதத்தின் எதிர்காலத்திற்கு உரமூட்டி வருகின்றது. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நாலந்தா பல்கலைக்கழக புதிய வளாகத்தை மக்களுக்கு அர்ப்பணித்து வைக்கும் வாய்ப்பு கிட்டியது. நாலந்தா பல்கலைக்கழகம் வாத விவாதங்களில் ஈடுபடும் நமது பழைய மரபினை மீண்டும் உயிர்ப்பித்திருக்கிறார்கள். வாத விவாதங்களில் ஈடுபடுதல் என்பது ஏதோ தனது தரப்பை முன்வைப்பதற்கான ஊடகம் மட்டுமல்ல. இந்த வாத விவாதங்கள், இந்த கடைசல் என்பன ஒழுங்குமுறையோடு கூடிய செயல்பாடு. இதிலே தர்க்கத்தோடு கூடவே ஆதாரங்களுடன் அவரவர் தத்தமது வாதங்களை கருத்துக்களை முன்வைப்பது அவசியம். அதிலே திறமைசாலிகளாக இருக்கவும் வேண்டும். மற்றவர்களின் கருத்துக்களை பொறுமையோடு கேட்டுக்கொண்டு புரிந்து கொள்ளும் கற்றலும் கூட இந்த வாத விவாத செயல்பாட்டில் கிடைக்கிறது. நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தங்களுடைய பட்டமளிப்பு விழாவின் ஒரு அங்கமாக ஆக்கியிருக்கிறார்கள் என்பது எனக்கு களிப்பை அளிக்கிறது. இதிலே கலந்து கொண்டவர்களில் பாதிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பிற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு பண்டைய பாரம்பரியத்தை இன்றைய காலகட்டத்தோடு இணைக்கும் ஒரு முயற்சி என்பது மிகவும் பாராட்டப்பட வேண்டியது. இதன் பொருட்டு நான் நாலந்தா பல்கலைக்கழகத்தாருக்கு பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இப்படிப்பட்ட முன்னெடுப்புகள் தொடர்பாக நீங்களும் சிந்தனை செய்யலாம் என்று நான் நாட்டின் பிற பல்கலைக்கழகங்களிடத்திலும் வேண்டுகோள் விடுக்கிறேன். நண்பர்களே, வேர்களோடு இணைந்திருக்கும் அதே நேரத்தில் இளைஞர்களை புதிய தொழில்நுட்பத்திற்காகவும் தயார் செய்வது என்ற மேலும் ஒரு நல்ல முயற்சி நடைபெற்று வருகிறது. தில்லியில் இருக்கும் மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகம் செயற்கை நுண்ணறிவு தரவு அறிவியல் துறைகளில் பிடெக் தொழில்நுட்பத்தில் இளநிலை படிப்பை தொடங்க இருக்கிறது. நவீன தொழில்நுட்பத்தோடு பாரதத்தின் பாரம்பரியமான ஞானத்தை இணைக்கும் திசையில் ஒரு மகத்துவம் வாய்ந்த படியாகும். இதனால் பாரத நாட்டு மொழிகளுக்கு புதிய செயற்கை நுண்ணறிவு கருவிகள் தயாரித்தளிப்பதில் உதவிகரமாக இருக்கும். நமது பண்டைய நூல்கள் மற்றும் ஓலைச்சுவடிகளை டிஜிட்டல் மயமாக செய்து பாதுகாக்கும் பணிக்கு புதிய வேகம் கிடைக்கும். மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகத்தாருக்கு இந்த முயற்சி தொடர்பாக நான் பல பல நல்வாழ்த்துக்களை அளிக்கிறேன். நண்பர்களே, இன்று பாரத நாட்டு கலாச்சாரமானது உலகின் பல்வேறு பாகங்களை சென்றடைந்து வருகிறது. நமது பாடல்கள், இசை மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றை உலகத்தார் அனைவரும் அறிந்து வருகிறார்கள், ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். பாரதத்திலிருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவிலான கரிபியன் கடற்பகுதியிலே டொமினிக்கன் ரிப்பப்ளிக் என்ற பெயரிலான ஒரு தேசம் உண்டு. அங்கே பாரத நாட்டவரின் எண்ணிக்கை சுமார் 100 இருக்கலாம், இன்னும் குறைவாகவும் இருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி பாரத நாட்டு கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தோடு தொடர்புடைய ஒரு மிக அருமையான முயற்சி அங்கே நடந்து வருகிறது.

அங்கே ஸ்பானிஷ் மொழி பேசும் சிலர் ஒரு புதிய குழுவை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த குழுவின் பெயர் பிரம்ம கமல் டொமினிகானா. குழுவின் உறுப்பினர்கள் இணைந்து வேதகால இலக்கியத்தை படிக்கின்றார்கள். இவர்கள் வேத மந்திரங்களின் உச்சரிப்பு வெளிப்பாட்டையும் கற்று வருகின்றார்கள். இதற்கான எந்தவிதமான முறையான பயிற்சியும் இவர்களிடத்தில் இல்லை. ஆனால் இவர்கள் ஒலிப்பதிவுகளை கேட்டு வேத மந்திரங்களின் சரியான உச்சரிப்பு வெளிப்பாட்டை கற்றிருக்கிறார்கள். இன்று இவர்கள் பல மந்திரங்களை மிகச்சிறப்பாக ஜபித்தும் வருகிறார்கள். இவற்றில் புருஷ சூக்தம், ஸ்ரீ சூக்தம், ஸ்ரீருத்ரம், துர்கா சூக்தம், தேவி மகாத்மியம் ஆகியன அடங்கும். பாரதத்திலிருந்து இத்தனை தொலைவில் இருந்தும் கூட நமது பாரம்பரியங்களை கற்கும் அவர்களின் இந்த முயற்சி மிகவும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. பிரம்ம கமல் டொமினிகானா குழுவின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவர்களின் முயற்சிகளுக்கும் நான் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத நாட்டு கலாச்சாரத்தை உலகில் மிகவும் விரும்பப்படுவதாக ஆக்குவதில் தொடர்ந்து முயற்சிகளில் ஈடுபடும் அனைவரையும் நான் இதயபூர்வமாக பாராட்டுகிறேன். எனதருமை நாட்டு மக்களே, மேகாலயத்தின் அடையாளம் மேகங்களோடு, அழகான காட்சிகளோடு. யார் மேகாலயா மாநிலம் செல்கிறார்களோ அங்கிருப்போரின் இயல்பான அன்பு பாராட்டும் தன்மை நீண்டகாலம் வரை மனதை வருடி கொடுக்கும். ஆனால் மேகாலயத்தின் மேலும் ஒரு சிறப்பம்சம் ஒன்று குறித்து இன்றைய மனதின் குரலில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். அதுதான் மேகாலயத்தின் ரூட் பிரிட்ஜ். இது பாதையை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட் அல்ல, வேர்களை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட், அதாவது வேர்பாலம். இந்த வேர்பாலங்களின் கதை மிகவும் சுவாரஸ்யமானது. இந்த பாலங்கள் சில நாட்களிலோ சில ஆண்டுகளிலோ உருவாவதில்லை. இந்த வேர்கள் நீர்ப்பெருக்குகளை தாண்டி கொண்டு செல்லப்படுகிறது. காலப்போக்கிலே இதுவே ஒரு பலமான பாலமாக ஆகிறது. இந்த பாலங்களுக்கு மேலும் ஒரு சிறப்பம்சம் உண்டு. இவை வாழும் பாலங்கள். காலப்போக்கில் இவை மேலும் பலமடைகின்றன. இவற்றிலே மேகாலய மக்களின் படைப்புத்திறனை நம்மால் பார்க்க முடிகிறது. இவற்றின் பின்னணியிலே பல்லாண்டுக்கால பொறுமை மற்றும் இயற்கையின்பால் ஆழமான மரியாதை புலனாகிறது. மனிதன் இயற்கையோடு இணைந்தால் எத்தனை அற்புதமான பொருட்களை உருவாக்க முடியும் என்பதை இந்த பாலங்கள் நமக்கு உரைக்கின்றன. இவை நமது தேசத்தின், இந்த மண்ணின் மரபுகள். யுனெஸ்கோ அமைப்பின் உலக மரபுசார் இடங்கள் வலைப்பின்னலில் மேகாலயத்தின் வேர்பாலங்களை இணைக்க வேண்டும் என்று பாரதம் விண்ணப்பித்திருக்கிறது. நண்பர்களே, சூழல் மாற்றம் காரணமாக இந்த வேர்பாலங்கள் முன்பாக பல சவால்களும் எழுகின்றன. இப்படிப்பட்ட வேளையிலே மேகாலய மாநில மக்கள் இந்த இயற்கை மரபு சின்னங்களை பாதுகாக்கும் பொறுப்பை மிகச்சிறப்பாக நிறைவேற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட பாலங்களின் எண்ணிக்கை என்ன என்பதை தெரிந்து கொள்வது கூட எளிதாக இருக்கவில்லை. பிறகு உள்ளூர் மக்கள் இத்தகைய பாலங்களின் எண்ணிக்கை மீது கவனம் செலுத்த தொடங்கினார்கள். இதன் பிறகு சமூகங்கள் இந்த பாலங்களின் பராமரிப்பு தொடர்பான தங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று உள்ளூர் மக்கள் 120க்கும் அதிகமான வேர்பாலங்களை பராமரித்து வருகின்றார்கள். சில குழுக்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பாலங்களின் நிலைமையை ஆராய்ந்து வருகிறார்கள். சிலர் தங்களுக்கு அருகிலே இருக்கும் பகுதிகளை பலப்படுத்த நர்சரி, நாற்றுப்பண்ணையை தயார் செய்து வருகின்றார்கள். இதைப்போலவே இவற்றின் பாதுகாப்பிற்காக வேண்டி ஒரு மொத்த சூழல் அமைப்பே தயாராகிவிட்டது. இந்த ஆண்டு ஹைலி வார் அவர்களுக்கு பத்ம விருது அளித்து கௌரவிக்கப்பட்டிருப்பதை நீங்களே கவனித்திருக்கலாம். தனது வாழ்க்கையின் 50க்கும் அதிகமான ஆண்டுகளை இந்த வேர்பாலங்களை பராமரிப்பதிலேயே செலவு செய்திருக்கிறார். அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வு நம் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்க வல்லது. நண்பர்களே, நீங்கள் எப்போதேனும் இந்த வேர்பாலங்களில் பயணித்திருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அதன் படங்களை சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய படங்கள் மற்றவர்களுக்கும் மேகாலயத்தின் இந்த அற்புதமான மரபு பற்றி தெரிந்து கொள்ள உத்வேகம் அளிக்கும். எனதருமை நாட்டு மக்களே, நமது கிராமங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நமது நகரங்கள் அழகாக காட்சியளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் நம்மருகே திரளும்

குப்பையை யார் சுத்தம் செய்கிறார்கள் என்பதை நாம் யாராவது யோசித்திருப்போமா? இது மற்றவர்களுடைய பொறுப்பு, அவர்கள் சுத்தமாவதை பார்த்துக் கொள்வார்கள் என்று பெரும்பாலானோர் கருதுகிறார்கள். ஆனால் தங்களுடைய சிந்தனை வாயிலாக நமக்கு உள்ளெழுச்சி அளிக்க வல்ல சிலர் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் ராஜ்கட் மாவட்டத்தைச் சேர்ந்த பியாவராவின் சில சகோதரிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. இவர்கள் தங்களுக்கு அருகிலே பரவி காணப்படும் நெகிழி குப்பைகளை அகற்ற உறுதி பூண்டார்கள். எல்லாம் மற்றவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று அவர்கள் கருதவில்லை. இவர்கள் தாங்களே நகர் முழுவதிலிருந்தும் நெகிழி குப்பைகளையும் காலி பாட்டில்களையும் சேகரிக்க தொடங்கினார்கள். மெல்ல மெல்ல இந்த முயற்சி முன்னேறி செல்ல தொடங்கியது. பிறகு அந்த நெகிழி சூழலுக்கு நேசமான செங்கற்களாக உருவாக தொடங்கியது. இன்று இதே சூழலுக்கு நேசமான செங்கற்களின் பயன்பாடு பொதுவிடங்களுக்கு அழகு சேர்க்க பயன்பட்டு வருகிறது. ராஜ்கடிலே கடந்த சில மாதங்களாக பல்லாயிரக்கணக்கான கிலோ அளவிலான நெகிழிகள் மறுசுழற்சி செய்யப்பட்டு அவை சிறப்பான வகையிலே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதாவது, எந்த நெகிழி முன்பெல்லாம் நகரை மாசுபடுத்தி வந்ததோ அதுவே இன்று இந்த சகோதரிகளின் முயற்சியால் நகரின் அழகை அதிகரிப்பதில் பங்காற்றி வருகிறது. பியாவராவின் அனைத்து சகோதரிகளுக்கும், இந்த இயக்கத்தோடு இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நான் என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஒரு சிறப்பான விஷயம் குறித்து பேச எனக்கு பலர் கடிதங்கள் வாயிலாக ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். இந்த விஷயம் கணேச உற்சவத்தோடு தொடர்புடையது. பார்க்க போனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு இன்னும் போதுமான நேரம் இருந்தாலும் இந்த விஷயம் குறித்து இப்போது விவாதிக்கப்பட வேண்டும் என்று பலர் என்னிடம் விண்ணப்பித்திருந்தார்கள். உள்ளபடியே பிள்ளையார் சிலைகளை உருவாக்கும் வேலை மிகவும் முன்னதாகவே தொடங்கி விடுகிறது. திருவுருவங்களை தயாரிப்போர், அதன் வியாபாரத்தில் இணைந்தவர்கள் இப்போதிலிருந்தே செயல்பட தொடங்கி விடுவார்கள். ஆகையால் நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வீடு, சமூகம் அல்லது அருகிலே இருக்கும் இடங்களில் பிள்ளையாரின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்படும் போது அவை நமது தேசத்தின் மண்ணால் உருவாக்கப்பட்டவையாக, நமது மண்பாண்டம் தயாரிப்போரால், உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். யாரெல்லாம் பிள்ளையார் திருவுருவச் சிலைகளை உருவாக்குகின்றார்களோ அவர்களிடமும் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், அவர்கள் மண்ணாலான திருவுருவச் சிலைகளுக்கு முதன்மை அளிக்க வேண்டும். அதேபோல யாரெல்லாம் திருவுருவச் சிலைகளை வாங்குகிறார்களோ அவர்களும் பிள்ளையாரின் திருவுருவச் சிலை எதனால் செய்யப்பட்டது, எந்த நாட்டிலே உருவானது என்பதையும் கவனித்து வாங்க வேண்டும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைகளை கண்டிப்பாக வாங்க வேண்டாம். நண்பர்களே, மண்ணாலான திருவுருவச் சிலைகளை வழிபட்ட பிறகு நாம் இயல்பான வகையிலே நீரிலே கரைக்கிறோம். இதனால் நமது நதிகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. நமது நம்பிக்கையும் பராமரிக்கப்படுவதோடு இயற்கையின் பால் நமது கடமையும் நிறைவேறுகிறது. நாம் உள்ளூர் கைவினைஞர்களிடமிருந்து திருவுருவச் சிலைகளை வாங்கும்போது உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் கொள்கை வலுவடைகிறது. இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தி என்றும் இப்படிப்பட்ட அனைத்து கொண்டாட்டங்களின் போதும் இந்த அனைத்து விஷயங்கள் குறித்தும் கண்டிப்பாக ஆழமாக சிந்திக்க வேண்டும். நாட்டு நலனில் அடுத்தடுத்த படிகளை முன்வைப்போம் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நண்பர்களே, நமது தேசத்தின் மிகப்பெரிய சக்தி என்றால் அது நமது தேசத்தின் மக்கள்தான். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடைபெறும் முயற்சிகள் நமக்கு நிறைய கற்பித்தல்களை அளிக்கின்றன. நம் மனதிலே உறுதிப்பாடு இருந்தால், சமூகத்தோடு இணைந்து சென்றால் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த முயற்சிகள் நமக்கு தெரிவிக்கின்றன. நீங்கள் உங்கள் அருகிலே நடக்கும் இப்படிப்பட்ட முயற்சிகள் குறித்து எனக்கு கண்டிப்பாக எழுதி வாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சிந்தனைகள் ஆகியவற்றை தொடர்ந்து எழுதி வாருங்கள். முடிந்தால் உங்கள் அருகிலே எந்த ஒரு சின்ன முன்னெடுப்பு இருந்தாலும்

0: அது ஒட்டுமொத்த தேசத்திற்குமே உத்வேகம் அளிக்கவல்லதாக ஆகலாம். அடுத்த மாதம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் சில புதிய முயற்சிகள் குறித்த விவாதத்தில் ஈடுபடுவோம். அதுவரை நீங்கள் உங்களுடைய மற்றும் உங்களுடைய குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அப்புறம் நீர் சேமிப்பை எக்காலத்திலும் மறந்துவிட வேண்டாம். மழை நீரின் ஒவ்வொரு சொட்டையும் நாம் பாதுகாக்க வேண்டும். கேட்ச் தி ரெயின், மழை நீரை சேமியுங்கள் என்ற இந்த இயக்கம் எக்காரணம் கொண்டும் தொய்வடைய விடக்கூடாது. நாம் அனைவரும் இணைந்து மழையின் ஒவ்வொரு சொட்டு நீரையும் விரயமாகாமல் பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் என் சிறப்பு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயஹிந்த்.

மண்ணில் நம் மண்ணில் புது சக்தி பிறக்காதோ? சக்தி இருந்தால்தான் சரித்திரம் உண்டாகும். சட்டம் கையில் கொண்டு நீ தீமைக்கு விட்டுவிடு. சரியா இல்லை என்றால் அதன் வேரை அறுத்துவிடு. புலி போல் எழுக, புயல் போல் விரைக, அடையுள்ள ரத்தம் என்ன போலியா? எழுத வேண்டும் புதிய இந்தியா.

8:37 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் நியூஸ் அண்ட் ஆர் செயலி வழியாக இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இனி நாம் கேட்டு ரசிக்கலாம் இரவு இசை இனிமை. நேயர்கள் மனம் தொட்ட 80-90களில் வந்த பாடல்கள் இந்த நேரலை நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறலாம். உங்கள் மனம் கவர்ந்த 80-90களில் வந்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண் 4-3-1-240-102-1. இது அறிமுக நேயர்களுக்காக. வழக்கமான நேயர்களுக்காக 4-3-1-246-102-1. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது இரவு இசை இனிமை.

இரவு இசை இனிமை கேட்டுட்ருக்கோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக நேயர்களே, இந்த நேரலை நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெற்று உங்கள் மனம் தொட்ட 80-90களில் வந்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் தொட்டு வர வேண்டிய எண்கள் 4-3-1-246-102-1. இது வழக்கமான நேயர்களுக்கு. அறிமுக நேயர்கள் 4-3-1-240-102-1 அப்படிங்கிற இந்த எண்ணை தொட்டு வரலாம். இணைந்திருப்போம் நேயர்களே.

நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை. நேயர்களே, உங்களின் நினைவிற்கு நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக இன்று இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருது. காலத்தை வென்ற பாடல்களின் அணிவகுப்பு. இன்று வாட்ஸ்அப் வழியாக உங்களுடைய விருப்ப பாடலை எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம். 9835461 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்கள் மனம் கவர்ந்த அந்த காலத்து பாடலை அனுப்பி வையுங்க. இணைந்திருக்கிறோம், இது இரவு இசை இனிமை.

உன்னிமேனன் ஸ்ரீனிவாஸ் ஸ்மரணலதா இணைந்து பாடிய பாடல் கேட்டும் கடல் பூக்கள் படத்திலிருந்து. நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனியராகம். அடுத்து ஒலிக்கும் பாடல் குஷி படத்திலிருந்து.

0: என்ன சோனமுத்தா, பல புத்தகங்களை அடுக்கி வச்சுக்கிட்டு நடுவுல உட்கார்ந்து இருக்க, படிக்கிற மாதிரி படம் தானே பாக்குற?
1: வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது?
2: அதுவா, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி அறிவிப்பு கேட்டேன், அதுல நான் கலந்துக்க போறேன். அதுக்குத்தான் என் கற்பனை குதிரைய தட்டி விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கேன்.
3: ஆளை பார்த்தா டம்மி பிசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கியடா.
0: அப்படியா? எந்தெந்த தலைப்புல நாடகம் எழுதி அனுப்பலாமா?
2: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல நாடக பாணியில கதையை எழுதி 8A8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 பேப்பர்ல டைப் பண்ணி அனுப்பணுமா?
0: அது சரி, எந்த முகவரிக்கு?
2: நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1 அப்படின்ற முகவரிக்கு.
0: அட, எந்த தேதிக்குள்ள நாடகத்தை எழுதி அனுப்புறதுன்னு சொல்லியா?
2: கரெக்டா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள நாடகத்தை அனுப்பணும். அது மட்டும் இல்ல, என் நாடகம் தேர்வாச்சுன்னு வச்சுக்க, அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க, அதுக்கு சன்மானமும் கொடுப்பாங்க.
0: அப்ப நீ பரிசு வாங்கினதுக்கு அப்புறம் உன்னை வந்து பாக்குற.
1: ஐயோ, அலாட்டாய்க்கடா, அலாட்டாய்க்க.
2: சரி சரி, இப்ப நீ கிளம்புறியா, நான் நாடகத்தை எழுதணும்.

உன்னை கொடு என்னை தருவேன் படத்திலிருந்து பாடல் கேட்டும் நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம். இனிய ராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். அடுத்த பாடல் வருது ஹரிஹரன் மகாலட்சுமி இணைந்து பாடிய பாடல் பிரியமானவளே படத்திலிருந்து.

0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில் வானம் வசப்படும்.
1: பேரண்ட்ஸ் எல்லாருமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்றோம் நம்ம குழந்தைங்களோட லைஃப்ல. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா இந்த காலத்து குழந்தைங்க அப்பா அம்மா கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்றதை விட வேற யாராவது கிட்டதான் பேசுறாங்க. நம்பிக்கைங்கிற ஒரு இதை குழந்தைங்க நம்ம மேல வைக்கணும். குழந்தைங்க கிட்ட நம்ம அவங்க பேசுறத கேட்க ஆரம்பிக்கணும். ப்ரெஷருங்கிறத மிச்சவங்க எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணாம நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் குழந்தைங்க கிட்ட இருந்துங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே. இதை பத்தி இன்னும் நிறைய பேசுவோம். நீங்க எப்படி குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணலாங்கிறத பத்தியும் நாளைக்கு பேசலாம்.
0: மனநல மருத்துவர் எம் சுபாஷினி அவர்கள் பங்கேற்கும் வசந்த அழைப்பு நிகழ்ச்சி நாளை காலை 9 மணிக்கு திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1.

பிடிச்ச பாடல்களை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்க தொகுப்புலயே கேட்க ஆசையா இருக்கா? மீண்டும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102

0: 1.1 திரை களஞ்சியம்.
1: என்ன காரணத்துக்காக ஒரு பாட்டு பிடிக்கும்?
0: சிலருக்கு இசை பிடிக்கும்,
1: சிலருக்கு பாடல் வரிகள் பிடிக்கும்,
0: சிலருக்கு பாடுற பாடகர்களோட குரல் ரொம்ப பிடிக்கும்.
1: இப்படி 1975 வரைக்குமான திரைப்படங்கள்ல இருந்து நமக்கு பிடிச்ச பாடல்களை ஒரு தொகுப்பா தேர்ந்தெடுத்து அது பிடிக்கிறதுக்கான காரணங்களையும் குறிப்பிட்டு எங்களுக்கு எழுதி அனுப்புங்க.
0: தோறும் நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பிற்பகல் 2:30
1: திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சி நேயர்களின் விருப்ப தேர்வாக
0: உங்களது விருப்ப பாடல் தொகுப்பினை நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரைக்களஞ்சியம் பகுதி ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி 620001 என்ற முகவரிக்கும்
1: airtrichy@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் எழுதி அனுப்புங்கள்.
0: ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பிற்பகல் 2:30 நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திரை களஞ்சியம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்.
2: நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் இனிய ராகம்.

லிட்டில் ஜான் படத்தில் சுஜாதா பாடிய பாடல் கேட்டோம். கேட்ட பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய இனிய ராகம். நேயர்களே, நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் கருத்துக்களை வரவேற்கிறோம். நிறையோ குறையோ வழக்கம் போல கடிதம் எழுதலாம். இயக்குனர் ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி 1 என்ற இந்த முகவரிக்கு. மின்னஞ்சல் அனுப்ப airtrichy@gmail.com. ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி, நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். நேரம் 10 மணி.

2.1 இணைந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய இரவு வணக்கம். நேயர்களே, இது உங்கள் அபிமான ஞாபகம் விருதே நிகழ்ச்சியில் உங்களோடு நான் லோகநாதன். ஞாபகம் விருதே நிகழ்ச்சியில உங்கள் மனம் கவர்ந்த காலம் என்ற பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். எப்போ கண்ண இந்த இரவு நேரங்களில் நம்ம கண்ணை மூடி தூங்கும் போது இந்த இனிமையான பழைய பாடல்கள் நம் நினைவுகளை செழிக்க செய்யும். அப்படிப்பட்ட பாடல்களை நீங்கள் இன்னைக்கு வாட்ஸ்அப் வழியாக கேட்கலாம். உங்களுக்கான வாட்ஸ்அப் எண் 938-546-1021. என் மீண்டும் 938-546-1021. நிகழ்ச்சியில் முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் மலைக்கோட்டையிலிருந்து மாலத்தி. இவங்களுடைய விருப்ப பாடல் அன்பு மலர்களே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் நாளை நமதே படத்திலிருந்து.

0: இளந்தென்றல் காற்று வீசும் இனிமையான இரவு பொழுதில் நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். ஞாபகம் வருதே, நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக திருச்சி பண்பலையில் இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, நீங்களும் உங்கள் விருப்ப பாடலை இந்த நிகழ்ச்சியில் கேட்கலாம். உங்களுக்கான எண் 938-546-1021 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் குரல் பதிவாகவோ வாட்ஸ்அப்பில் தட்டச்சு செய்து நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடல், பாடல் இடம்பெற்ற படம், உங்களுடைய பெயர், ஊரை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். அடுத்த பாடலாக விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயர் குமரன் நகர் கார்த்திகேயன், இவருடைய விருப்ப பாடல் ஆனந்த ஜோதி படத்திலிருந்து.
1: பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர்

டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா இணைந்து பாடிய பாடல் கேட்டோம். ஆனந்த ஜோதி படத்திலிருந்து. நேரம் 10:13. நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஞாபகம் வருது, காலம் வென்ற பாடல்களின் அணிவகுப்பு. இந்த இனிமையான இரவு பொழுதுல அடுத்த அருமையான பாடல் வருது, ஆயிரத்தில் ஒருவன் படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் புத்தூர் பரமு இவர்களுடைய விருப்ப பாடல் இதோ.

பி. சுசீலா குழுவினரோடு பாடிய பாடல் கேட்டோம். ஆயிரத்தில் ஒருவன் படத்திலிருந்து. நேரம் 10:17 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஞாபகம் வருது, காலத்தை வென்ற பாடல்களின் அணிவகுப்பு. அடுத்த பாடலாக நம்ம கேட்க போகிறது சூரியகாந்தி படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் பெரம்பலூர் நிறைமதி.

நேயர்களே, உங்களின் நினைவிற்கு நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 101.1 நாளை காலை 9:02 வசந்த அழைப்பு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் வானம் வசப்படும் மனநல மருத்துவர் டாக்டர் சுபாஷினி அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்று உங்களுக்கான சந்தேகங்களை பெறலாம். உங்கள் சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற எண்கள் +34 1 246 102 1 அறிமுக நேயர்கள் +34 1 240 102 1 அப்படிங்கிற எண்ணத்தொட்டு வரலாம். வானம் வசப்படும் வசந்த அழைப்பு நாளை காலை 9:02. ஞாபகம் உறுதி நிகழ்ச்சியில் அடுத்ததா விருப்ப பாடலை கேட்டிருக்க

இனிமையான இரவு பொழுதில் இசை சாமரம் வீசிக்கொண்டிருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே. நேயர்களோட விருப்ப பாடல்கள் தான் பலம் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் அடுத்த பாடலாக நாம் கேட்க போகிறது வல்லவன் ஒருவன் படத்திலிருந்து பளிங்கினால் ஒரு மாளிகை. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்

10:31 நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம். ஞாபகம் வருதே, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக கேட்டு இணைந்திருக்கும் நேயர்களே, அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் கோவை வடக்கு மாவட்டம் நரசிம்ம நாயக்கன் பாளையம் எம் திலகவதி, இவருடைய விருப்ப பாடல் பரிசு படத்திலிருந்து.

0: 10:35 ஞாபகம் வருதே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்ப பாடலை கேட்டு குரல் பதிவாக கேட்டு அனுப்பியிருக்கும் நேயர்.
1: திருச்சி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இருகோடுகள் படத்தில் புன்னகை மன்னன் பூவிழிக்கண்ணன் என்ற பாடலை மிக தாழ்மையுடன் ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். தஞ்சாவூர் செண்பகவல்லி நகர் நேரு. நன்றி, வணக்கம்.
0: நன்றிங்கய்யா. நீங்கள் கேட்ட பாடல் உங்களுக்காக வருது.

10:41 ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வர இருக்கு. நிழல் நிஜமாகிறது படத்தில் இலக்கணம் மாறுதோ பாடல். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் ஐயப்ப நகர் விஜயகுமார்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் பாடிய பாடல் கேட்டோம். நிழல் நிஜமாகிறது படத்திலிருந்து ஞாபகம் படுத்திய நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்க இருக்கும் பாடல் நெஞ்சிருக்கும் வரை படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் நாமக்கல் மாவட்டம் கொசவம்பட்டி ரகுராம். இவருடைய விருப்ப பாடல் இதோ.

நேயர்களே, இதுவரை லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான ஐசிசி டி20 மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டியின் நேரடி வர்ணனையை கேட்டீர்கள். இந்த போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய மகளிர் அணி வெற்றி பெற்றது. நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. தொடர்ந்து கேட்கலாம் நேயர்களே, ஞாபகம் வருதே.

10:50 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸிலும் நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம். ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வருது வண்ணக்கிளி படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் முசிறி சுகுமார், சுகந்த், தரணீஷ், புனிதா.

0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில் வானம் வசப்படும்.
1: பேரண்ட்ஸ் எல்லாருமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்றோம் நம்ம குழந்தைங்களோட லைஃப்ல. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா இந்த காலத்து குழந்தைங்க அப்பா அம்மா கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்றத விட வேற யாராவது கிட்ட தான் பேசுறாங்க. நம்பிக்கைங்கிற ஒரு இதை குழந்தைங்க நம்ம மேல வைக்கணும். குழந்தைங்க கிட்ட நம்ம அவங்க பேசுறத கேட்க ஆரம்பிக்கணும். ப்ரெஷருங்கிறத மிச்சவங்க எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணாம நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் குழந்தைங்க கிட்டங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே. இதை பத்தி இன்னும் நிறைய பேசுவோம். நீங்க எப்படி குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணலாங்கிறத பத்தியும் நாளைக்கு பேசலாம்.
0: மனநல மருத்துவர் எம் சுபாஷினி அவர்கள் பங்கேற்கும் வசந்த அழைப்பு நிகழ்ச்சி நாளை காலை 9 மணிக்கு திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: நேரம் 10:55. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நாம் கேட்டிணைஞ்சிருக்கோம். நேயர்களோட அபிமான ஞாபகம் வருது. நேயர்களோட நெஞ்சம் தொட்ட பொற்கால பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க வாட்ஸ்அப் வழியாக. அந்த வகையில் அடுத்ததாக பாடல் கேட்க காத்திருக்கும் நேயர்
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போக்கு வணக்கம். என்னுடைய பெயர் பிரியா செந்தில்குமார். ஊர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஆண்டவலூர் கேட். விரும்பி கேட்ட பாடல் ஆடிப்பெருக்கு படத்திலிருந்து தனிமயிலே தனிமயிலே.

கேட்ட பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய ஞாபகம் வருதே. இன்றைய நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் பங்கேற்ற பங்கு பெற முயற்சி செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் லோகநாதன். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை அதிகாலை 5:45 நிகழ்ச்சிகள் தொடங்கும். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை அதிகாலை 5:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் நிகழ்ச்சிகளை கேட்டு இணைந்திருங்கள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.

நேரம் 11:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நடராஜ். இந்த 1 மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்களில் கேட்டு ரசிக்க போறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக காதல் மன் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரல்ல, வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல, பரத்வாஜ் அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

காதலே நிம்மதி திரைப்படத்திலிருந்து சொர்ணலதா அவங்களுடைய குரல்ல தேவா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:13 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போற பாடல் கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திலிருந்து ஹரிணி அவங்களுடைய குரல்ல வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல தேவா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

நினைவிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் அவங்களுடைய குரல்ல, நந்தலாலா அவர்களுடைய வரிகள்ல, தேவா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:24 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக உன்னுடன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். தேவா அவர்களுடைய இசையில உன்னிகிருஷ்ணன், சுவர்ணலதா இவங்களுடைய குரல்ல பாடல் இதோ.

தாளமெல்லாம் காத்திருப்பேன் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா இவங்களுடைய குரல்ல தேவா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அருணாச்சலம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். ஹரிஹரன், சித்ரா இவங்களுடைய குரல்ல, வைரமுத்து அவர்களுடைய வரிகளில் தேவா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

மறுமலர்ச்சி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன், அம்ருதா இவங்களுடைய வாய்ஸ்ல வாலி வரிகள்ல எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:44 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போற பாடல் சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா இவங்களுடைய குரல்ல, இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதுவும்.

11:54 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும். நிகழ்ச்சியில கடைசியாக நிலவி வா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். ஹரிஹரன், சித்ரா இவங்களுடைய வாய்ஸ்ல, வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல, வித்யாசாகர் அவர்களுடைய இசையில கேட்டோம். 11:55 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு பாடலாக கொண்டாட்டம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். மரகதமணி, சித்ரா இவங்களுடைய வாய்ஸ்ல, காளிதாஸ் அவர்களுடைய வரிகள்ல, மரகதமணி அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கொடுக்கும் மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ, தொட்டு தழுவிய தோளுக்கும் மாப்பிள்ளை புள்ளி.

0: ஓடித்தவள் என்னென்னமோ சொல்ல கொடுக்கிறாள்.
1: அரவு எட்டனா, செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துந்தனா. Two, three, four, five, six, seven, eight.

0: ஏன் நிறுத்தி விட்டாய் லைலா? பாடு பாடு, பாடிக்கொண்டே இரு.
1: சிங்கார ரூபனே வா,
0: சதன கேசு சதனா சிம்ப வெலாசு

காதல் மேலே ஆணையிட்டு கையேந்தினேன். பெண்ணை பெத்த பெரியோரே என்னை பாருங்க, காதல் பித்தனாகி போன மச்சான்.

நாங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ பிச்சை போடுங்க, காதல் பிச்சை போடுங்க, காதல் பிச்சை போடுங்க லைலா.

பண்புதல்.

0: என்ன நீங்க சமத்தா நீங்க அசடா? சமத்தா இருந்தா கொடுத்தேளா, அசடா இருந்தா பருப்பேளா.
1: ஏண்டி புதுசா கேக்குற என்னப்பா?

0: என்னத்தை செய்வே?
1: சொன்னத்தை செய்வே.
0: வேற என்ன செய்வே?
1: அடக்கி வைப்பேன்.
0: அதுக்கும் மேலே

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று போந்துவாக்கம் பி டி பலராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வடபழனி என் விஜயகுமார் அவர்கள் தவில். கஜானன யுதம், ராகம் சக்கரவாகம், ஆதிதாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேரம் 5:01. விவேத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில்

நேரம் 5:12. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில்.